இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மோகனா அருஜோதி. மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

0: இனிய வணக்கம் வணக்கம். இன்னுடைய மூன்றாவது பகுதிக்குள்ள வந்தாச்சு, எட்டாகி எட்டு நிமிடங்கள். இப்பதான் நிகழ்ச்சி கேட்க தொடங்கி இருந்தா வாங்க கேளுங்க. ஒரு வாரம் பள்ளி விடுமுறை, வீட்டுல வந்து எப்படி இருக்கும்னா சூழல், எழுந்திருங்க, இதை செய்யுங்க, அதை பண்ணுங்க, தூங்காதீங்க, வீட்டு பாடத்தை பாருங்க, இப்படின்றதெல்லாம் இருக்கும். ஆனா பிள்ளைங்க ஓய்வும் எடுக்கணும், அதே கொஞ்சம் பாத்துக்கோங்க.
1: ஏன்னா அவங்க ஒரு மாசத்துக்கு முன்னாடி திட்டம் போட்டிருப்பாங்க, இங்க எல்லாம் போக போறோம் அப்படின்னு சொல்லிட்டு.
0: சரி,
1: இவர்களும் வந்து விடுமுறையில இருக்கலாம். சரி, அதெல்லாம் தாண்டி காலையிலன்னு சொல்லிட்டு இருக்கோம். செப்டம்பர் மாதம் வந்துட்டோம் அப்படின்னு ஒரு ஆய்வு சுவாரஸ்யமா என்ன சொல்லுது அப்படின்னா, அடுத்த ஆண்டுக்கு நம்ம கடந்த வாரமே என்ன பண்ண போறோம்னு ஒரு பட்டியல எழுதி இருந்திருக்கணுமா என்ன
0: அப்படின்னா, ஆகஸ்ட் கடைசி வாரமே அதை முடிவு பண்ணி வச்சிருக்கணும்.
1: எழுதி இருக்கணும் என்ன, தயாரா
0: இன்னும் 3 மாசம் 4 மாசம் இருக்கு.
1: நம்ம சொல்றோம், எனக்கு அப்படிதான் தோணுச்சு. 2027 நம்ம நாட்டோட பட்ஜெட்டை அக்டோபர்ல தாக்கல் பண்றாங்க, முடிவு பண்ணிருப்பாங்க இல்லையா? அங்க ஒரு நாடு, அது வேற. நம்ம வாழ்க்கைக்கான கோல் என்ன, என்ன பண்ண போறோம், வீடு வாங்க போறோமா, திருமணம் பண்ண போறோமா, கார் வாங்க போறோமா, படிக்க போறோமா, இல்ல இந்த விஷயத்த கத்துக்க போறோமா, இல்ல வெளிநாட்டு பயணம் போக போறோமா, அதெல்லாம் இப்ப எழுதி வச்சிருந்திருக்கோம்னா பாக்க போனா
0: ஒரு இலக்கு வந்து இப்பவே வந்து வகுக்கப்பட்டிருக்கணும்.
1: அதாவது ஒரு ஆண்டினுடைய கவுண்ட் டவுன்காக காத்துட்டு அது இன்னைக்கே அந்த பட்டியல் உங்க கையில இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆக இன்னைக்கு நாங்க என்ன கேக்குறோம் அப்படின்னா, உண்மையா சொல்லுங்க, பட்டியல் கையில இருக்கா இல்ல இந்த வருஷம் தீர்மானமே இன்னும் நிறைவேறல?
0: பாருங்க, நீங்க புது மாதம் வந்திருக்கு, எங்களை சிக்கல்ல இட்டுட்டு போய் விடாதீங்க. இந்த மாதம் என்ன பண்ண போறோம்னு தெரியல, போயிட்டீங்க நீங்க 2027 அப்படின்னு நினைக்கிறீங்களா?
1: ஆமா, அழைத்து எங்க கிட்ட சொல்லுங்க, இதெல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு நினைச்சாலும் சொல்லுங்க, பிரச்சனை இல்ல.
0: திரும்பி பாக்குறோம், 8 மாசம் முடிஞ்சிருச்சு, அப்புறம் விடுமுறை எல்லாம் முடிஞ்சு போவோம். அடுத்த வாரம் பாத்தீங்கன்னா செப்டம்பருடைய 2வது வாரம் ஆயிரும். எங்க கண்ணு மூடி திறப்போம், அக்டோபர் வந்துரும்.
1: நீங்க என்ன அந்த அடுத்த மாசத்தை பத்தி நான் 2027 பேசிட்டு இருக்கேன், தயாரா இருக்கிறீங்களா, பட்டியல போட்டீங்க?
0: ஆங்கில மொழியில் 3 2 2 5 7 3 3 4 7 6 8

0: இந்த நிலவரம் தான் 2026 என்ன விட்டுட்டு போயிடாத, நான் தயாரா இல்லை அப்படின்னு சொல்றீங்களா? 2027 செப்டம்பரே கழிச்சிட்டீங்கன்னா 3.5 மாதங்கள் தான் இருக்கு.
1: சீக்கிரமா காலம் ஓடும் போது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் இந்நேரம் அடுத்த ஆண்டுக்கான திட்டங்களை நம்ம வந்து தெளிவா எழுதி இருக்கணுமா. குறிப்பா நம்ம வேலை மாற போறோமா, புதிய தொழில் ஆரம்பிக்க போறோமா, ஒரு வாகனம் இல்ல வீடு வாங்க போறோமா, திருமணம் பண்ண போறோமா, ஒரு புதிய திறமையை கத்துக்க போறோமா, உடல் நலத்துல இன்னும் கவனம் செலுத்த போறோமா, புதிய இடத்துக்கு பயணம் செய்ய போறோமா, இப்படி நிறைய விஷயங்களை இன்னைக்கே நம்ம பட்டியல் போட்டு போன வாரம் பண்ணிருக்கணுமா?
0: எப்போதுமே ஏன் இதை வந்து இப்ப சொல்றீங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா? அது என்னன்னா, ஒவ்வொரு முறையும் 6 மாதத்திற்கு முன்னதாகவே ஒரு பயணத்திற்கான அந்த இலக்கை நம்ம அமைச்சுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்த வருஷம் வர்றதுக்கு இன்னும் 3 மாசம் தான் இருக்கு. 6 மாசத்துக்கு முன்னாடி போடணும்னா நம்ம ஜூன்லயே இதெல்லாம் திட்டம் போட்டு வச்சிருக்கணும்ல.
1: ஒவ்வொரு ஆண்டுக்கும் நம்ம வந்து வருட இறுதிக்கு காத்திருப்போம். ஆனா உண்மையில பாக்க போனா திட்டம் அமைப்பதுடைய அந்த விதிமுறைகள் அப்படின்னு சொல்லும் பொழுதே இந்த நடு மாதம் இருக்குதுல்ல, ஜூன் முடிந்த பிறகு இந்த 2 மாதங்கள் நம்மளுக்கு தயார் நிலையம் திட்டம் போடுவது.
0: அதனால இன்னைக்கு என்ன பண்றீங்க, ஒரு தாளை எடுக்கிறீங்க இல்ல உங்களுடைய கை தொலைபேசியில இந்த நோட் பேட் இருக்கும் இல்லையா, அதை எடுத்து 2027 உங்களுடைய இலக்கு என்ன அப்படின்றத எழுத போறீங்க. அடிப்படையில ஒவ்வொருத்தரும் 3 முக்கிய இலக்குகளை அவசியம் எழுதியே ஆகணும் 6 மாசத்துக்கு முன்னே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது.
1: சரி, 2026 திட்டமே எங்க நிக்குது?
0: தலையில துண்டு போட்டு உட்கார்ந்துருக்கீங்க.
1: எனக்கு நல்லா போயிருக்கு.
0: சரி, உங்க இலக்கை எழுத மறக்காதீங்க. நீங்க சொல்லுங்க 2026 போட்ட இலக்கெல்லாம் எந்த அளவுக்கு போயிட்டு இருக்குன்றது பேசிட்டு இருக்கோம்.
1: 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8 அழைத்து சொல்லுங்க எப்படி இருக்கு உங்க நிலமரம்.

0: வணக்கம் இன்னல் குருவி படத்துல இருந்து எடுக்கப்பட்ட பாடல்.
1: சரி, அழைப்புகள் வந்துட்டு இருக்கு. நேயர்கள்ட்ட இருந்து இப்படி ஒரு பதிலா நாங்க எதிர்பார்க்கவே இல்ல. ஆனா இது வழக்கத்துல உள்ளது தானே.
0: சந்திரன் வந்திருக்கிறாரு. 2026 இலக்குகள்லாம் எப்படி போகுது?
2: என்ன சொல்ல வரேன்னா, போற போக்குல இந்த காலத்தை ஏத்த மாதிரி மாத்தி நம்ம அப்படியே போய்க்கலாம். நாளைக்கு என்ன செய்ய போறோம், அடுத்த வாரம் என்ன செய்ய போறோம், அடுத்த மாசம் என்ன செய்ய போறோம்னு விட்டுருந்த ஒடிய இந்த வருஷம் ஆரம்பத்துல பயன் போடுறது நடக்க மாட்டேன் சார்.
0: இன்னும் 3 மாசம் இருக்கு, நடத்திடுவீங்க நீங்க?
2: சார் இப்படிதான் சைக்கிள் வாங்கினேன் சார். நம்ம சைக்கிளிங் போலாம், டயட் போலான் அப்படியேதான் சார் இருக்கு.
1: சரியா போகல
2: தான் சொல்றேன். இந்த போற போக்குல பல காலங்கள் சூழ்நிலை வந்து மாத்துது. அது அப்புறம் இந்த வேலை இருக்கும், சரி அடுத்த வாரம் ஸ்டார்ட் பண்ணலாம், அடுத்த மாசம் ஸ்டார்ட் பண்ணலாம் பார்த்தா நேற்று முருடிக்கா முடிஞ்சிருச்சு சார்.
0: ஆமா,
1: முருடிக்காவி முடிஞ்சிருச்சு. சைக்கிள் அங்கேயே தான் இருக்கு.
2: அங்கேயே தான் சார் இருக்கு.
0: எவ்வளவு நாள் அங்கே வச்சிருக்கீங்க?
2: 1 மாசத்துல வாங்கினது.
0: ஓ,
1: என்ன பண்ண போறீங்க?
0: சைக்கிள் அங்கேயே இருக்கு, வாழ்க்கை மட்டும் ஓடுது, அந்த சக்கரம் ஓடல. என்ன சந்திரன்,
1: அவர் எதையோ தடுக்குதான்.
0: வாங்க கூப்பிடுங்க, பேசுவோம்.

0: பேராசிரியர் முனைவர் மு ராசேந்திரன்.
1: வானொலி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஒரு நாள் கோலாலம்பூரில் இன்னொரு பல்கலைக்கழக பேராசிரியருடன் பயணித்துக் கொண்டிருந்தேன். வழியெங்கும் உயர்ந்து நிற்கும் பிரம்மாண்டமான கட்டடங்களை பார்த்த அவர், பாருங்க இதெல்லாம் பார்க்கும் பொழுது எவ்வளவு பெருமையா இருக்கு, நம்ம நாடு எவ்வளவு வளர்ந்திருக்கு என்றார். நான் சட்டேன, அதுல உங்களுக்கும் எனக்கும் ஒரு அங்குலமாவது சொந்தம் இருக்கா, அதை பத்தி யோசிக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டேன். அதை பத்திய சிந்தனை மனசுல ஓடிக்கிட்டே இருந்தது. இந்த நாட்டின் வளர்ச்சிக்காக நமது முன்னோர்கள் தலைமுறை தலைமுறையாக கடுமையாக உழைத்திருக்கிறார்கள். ஆனால் பொருளாதார வளர்ச்சியிலும் சொத்துடைமையிலும் உயர்ந்த வாய்ப்புகளிலும் நமது சமுதாயத்தின் இடம் எங்கே இருக்கிறது என்று யோசிக்கும் பொழுதுதான் சற்று சங்கடமாக இருக்கிறது. அப்போதுதான் ஜான் ரஸ்கின் என்ற ஆங்கில சிந்தனையாளர், 19ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர், அவர் ஒரு சமூக விமர்சகர், காந்தியின் சிந்தனையில் கூட தாக்கத்தை ஏற்படுத்தியவர். அவருடைய கருத்து வந்து ஞாபகத்துக்கு வந்தது. அதிகமான நல்ல மகிழ்ச்சியான மனிதர்களை வளர்க்கும் நாடுதான்

தரமான மனிதர்களும் ஒரு நாட்டின் மிகப்பெரிய செல்வம் தான். அங்கேதான் நமது பங்களிப்பு இருக்கிறது. யார் என்று கேட்டால் ஆசிரிய பெருமக்கள், பேராசிரியர்கள். நாம் வந்து வெறும் பட்டதாரிகளையோ மாணவர்களையோ மட்டும் உருவாக்காமல் அறிவும் பண்பும் மனிதநேயமும் சமூக பொறுப்பும் கொண்ட சிறந்த குடிமக்களை உருவாக்கும் போது இந்த நாட்டின் உண்மையான செல்வத்தை உருவாக்குவதில் நமது பங்கும் இடம்பெறுகிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. அந்த உயரமான கட்டிடங்களில் நமக்கு சொந்தம் இல்லாமல் இருக்கலாம், பரவாயில்லை. ஆனால் இந்த நாட்டின் உயர்வில் அன்றும் சரி இன்றும் சரி நம்மோட பங்களிப்பு இல்லாமல் இருந்ததில்லை. கட்டடங்கள் உயர்வது ஒரு நாட்டின் உயர்ச்சி, மனிதர்கள் உயர்வுதான் நாட்டின் உண்மையான வளர்ச்சி. நன்றி, வணக்கம்.

0: ஒரு 1 ஆம் மாசம் பேசிருப்பேன்.
1: எங்க போனீங்க அடுத்த 7 மாசம் எங்க போனீங்க?
0: 7 மாசத்துல நிறைய ஊரு சுத்தி பாக்க போயிட்டு, ஆனா பிளான் பண்ணது வேற, ஆனா நடந்தது வேற.
1: ஏன்
0: இந்த வருஷம் எப்படியாச்சும் நானு எலச்சிடலான்னு வெயிட் லாஸ் பண்ணிடலான்னு ஒரு பிளான் போட்டேன், ஆனா அதை தவிர எல்லாமே நடந்துச்சு.
1: இன்னும் 3 மாசம் இருக்கு, எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கு ஜமுனா.
0: அதேதான் நான் கேதார்நாத் போயிருந்தேன் 6ஆம் மாசம், அப்ப பிளான் பண்ணேன் 80 கிலோல இருக்கேன், 70 கிலோ இழைச்சிடலான்னு. ஒரு வாரம் 10K ஸ்டெப் நடந்தேன், ஒரு வாரம் தான் நடந்தேன். அப்புறம் பார்த்தா மழை வந்துருச்சு, அது வந்துருச்சுன்னு நடக்க முடியாம
1: போயிருக்கேன்.
0: ஒரு டிப்ரெஷன்ல இருந்தேன், அதுல என் தங்கச்சி வேற சொல்லிட்டாங்க, இவ்வளவு டிப்ரெஷன்ல சாப்பிடாம இருந்து கூட நீ இறக்க மாட்டேன்ட்டாங்க. ஒரு 5 வருஷமா இதேதான் ஒரு கோல் போடுவாங்க பாத்திருக்கீங்களா, 2000 இதுல வந்து என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் பண்ணணும்ட்டு. 2021 அந்த போட்டோ வால் பேப்பரா வச்சிருவோம் பாத்திருப்பீங்களா, இது பண்ணணும் இது பண்ண. முக்கியமான இது வெயிட் லாஸ், ஆனா இழக்கிறேன், ஆனா திருப்பியும்
2: உடல் பருமன் கூட வரலாம் இல்லையா.
0: அதுதான் என் தங்கச்சி சொன்னாங்க, நீ முத வந்து ஜிம்முக்கு போய் காசு வீணாக்காத, முத டிசிப்ளினா இருக்க சொல்றாங்க. எங்க நானு பிரிஃபில் சைடு போனாலே டீ கடையா இருக்கு, டீ குடிச்சே வீட்டு போட்டுறேன்.
2: சரி, இப்ப எனக்கு என்ன கேள்வினா, 2027 என்னதான் முடிவு பண்ணிருக்கீங்க?
0: இப்ப இன்னும் 4 மாசம் இருக்கு, 10,000 ஸ்டெப் நடந்து எப்படியாச்சும் ஒரு
1: 2026 8 மாதங்கள்ல முடிச்சிட்டோம். என்னங்க இப்படிங்க, இப்படி ஓடுது ஓடுது ஓடிக்கிட்டே இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா?
2: இந்த வருஷமே போட்ட திட்டம் எங்க இருக்குதுன்னே தெரியலன்றீங்க. அடுத்த வருஷத்தோட பட்டியல் எங்கன்னு கேட்டா நாங்க எங்க போவோம்? சில பேர் இருக்காங்க தேவிங்க, சரியா இப்போ பண்ணி வச்சிருப்பாங்க.
1: ஆமா ஆமா ஆமா. இப்ப ஜமுனா சொன்னாங்க இல்லையா, உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு. ஆனா நமக்குள்ள ஒரு தப்பான பார்வையும் இருக்கு, இழைச்சிட்டா நம்ம நல்லா இருக்கோம் ஆரோக்கியமா அப்படிலாம் இல்ல. ஆரோக்கியம்ன்றது அதை தாண்டி, அதனால இந்த பாட்டு ரொம்ப நாளாச்சு கேட்டு இது வந்தா நல்லா இருக்கும்னு இருந்தது. கேளுங்க லேசா, இந்த வர மாட்டேது, கதவு திறக்கிறாங்க
2: பாருங்க. இந்த பாட்டு
1: இல்ல, ரொம்ப நாள் ஆச்சு அதனாலதான்.

0: சீரும் கபில் கபிலின் குரல்ல வந்து பாடல் அது.
1: ஒரு விஷயத்த கேட்டிருந்தோம், அதாவது அடுத்த வருஷம் 2027 இன்னால பட்டியல் தயாராயிருந்திருக்கும், ஆய்வுல சொல்லுதான் தயார் பண்ணிட்டீங்களான்னு கேட்டிருந்தோம்.
0: ஜமுனா ராணி
2: உங்க ரெண்டு பேத்துக்கிட்ட

0: வெளியூர்ல இருந்த நான் செய்த ஒரு அற்புதமான முடிவு கேட்டீங்கன்னா திருப்பி நம்ம நாட்டுக்கு வந்ததுதான். பிரெக்னண்டா இருந்ததுனால இங்க வந்துதான் நம்மளோட மெடிக்கல் சிஸ்டம் வந்துட்டு எவ்வளவு சிறப்பா இருக்குதுன்னு நான் அப்பதான் உணர்ந்தேன். எல்லாம் சொன்னாங்க வெளிநாட்டுல வந்து சூப்பரா இருக்கும் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம், இல்லவே இல்ல. நம்ம நாட்டுல உள்ள ஃபெசிலிட்டிஸ் வந்துட்டு அப்பதான் தெரிஞ்சிச்சு, அந்த அருமை பெருமை எல்லாமே நான் அப்பதான் உணர்ந்தேன். வர்றதுக்கு முன்னாடி நம்ம நாட்டுல உள்ளவங்களும் அங்க நிறைய பேர் இருந்தாங்க. இப்ப அவங்க எல்லாம் என்ன சொன்னாங்க, இங்க எவ்வளவு காமா இருக்குல்ல, இது எவ்வளவு பீஸ்ஃபுல்லா இருக்குது அப்படின்னு. ஆனா நான் சொன்னேன், வீட்டுல உட்கார்ந்து இருக்கும் போது ஒரு பக்கத்துல போயிட்டு யாருக்கிட்ட பேசுனா கூட பல வாட்டி யோசிக்க வேண்டியதா இருக்கு. அந்த வீட்டுல யாரு இருப்பாங்க, அவங்க கிட்ட நம்ம அறிமுகமாயி பேசலாமா, அப்படி ரொம்ப நேரம் சிந்திக்க வேண்டியதா இருக்குது. ஆனா நம்ம நாட்டுல வந்து அப்படி யோசிக்கவே வேணாம். பக்கத்துல முன்னுக்கு வீடு எல்லாருமே வந்து நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஸா ஃபேமிலியா பழகுறாங்க. ஆனா அங்க அப்படி கிடையாது. ஹாலிடேக்கு அந்த மாதிரினா நான் போலாம், அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அங்க வாழணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது முடியல. எனக்கு மலேசியா தான் சிறந்த நாடா தெரிஞ்சு.
1: ஜாலோர்க மீலாங்கை பறக்க விடுவோம், மலேசியராய் பெருமை கொள்வோம்.

0: சரண் நாராயணன் அவர் கூட பாலன் காஷ்மீர் பாடிய பாடல் தான் இது.
1: ஆமா சரி, நேயர்கள் அழைச்சிட்டு இருக்காங்க. 2027 திட்டம் இந்நேரம் தயாரா இருந்திருக்கணுமா? கடந்த வாரமே அந்த திட்டத்தை போட்டிருந்திருக்கணுமா? எப்படி போய்கிட்டு இருக்குன்னு கேட்டோம்.
0: பிணங்கில இருந்து கலை வாணி
2: பட்டி எல்லாம் போட்டு வச்சிருக்கேன். அவருடைய ஆறாம் மாதம் போதே ஓரளவு போட்டு வச்சிருந்தேன்.
0: உண்மையிலே செஞ்சிருவீங்களா? அப்படி
2: எவ்ரி இயர் நான் செய்வேன். ஆக்சுவலி லாஸ்ட் இயர் நான் எழுதுனதுல வந்து நான் மூணு அச்சீவ் பண்ணிருக்கேன். இந்த வருஷம் அந்த மூணையும் நான் அச்சீவ் பண்ணிருக்கேன்.
0: சொல்லலாமா எங்க கிட்ட என்னென்னு?
2: கண்டிப்பாக. முதல்ல வந்து என்னதுன்னா, நான் பிஹெச்டி செய்யணும்னு ஒரு இது இருந்துச்சு. சோ நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒரு செமஸ்டர் நான் முடிச்சிட்டேன். சோ இந்த செப்டம்பர் வந்து செகண்ட் செமஸ்டர் நான் போறேன்
1: பல்கலைக்கழகங்க.
2: எஸ் எம் செய்யறேன்.
1: சரி, அடுத்தது
2: அடுத்தது வந்து நான் வந்து ஒரு மேனேஜர் பொசிஷன் வந்துடணும் அப்படின்னு ஒரு எய்ம்ல இருந்தேன். சோ நான் சக்சஸ்ஃபுல்லி நான் வந்துட்டேன். இன்னைக்குதான் என்னோட ஃபர்ஸ்ட் நான் வந்து மேனேஜரா நான் பொசிஷன் இது பண்ணேன்.
0: வாழ்த்து அதுக்கு.
2: மூணாவது வந்து நான் வந்து சொந்த வீடு மூவ் பண்ணணும்னு ஒரு பிளான்ல இருந்தேன். சோ வாங்கிட்டேன். சோ எப்படி இந்த மாசம் எனக்கு கீ கிடைக்கணும்?
1: நீங்க தாங்க பட்டியல போட்டு அந்த பாதையில பயணம் போய்கிட்டு இருக்கீங்க. ஒரு இது இவ்வளவு பெரிய விஷயம், பெரிய விஷயம். இந்த செப்டம்பர்ல இதெல்லாம் முடிச்சது.
2: ஆமா, இந்த வருஷம் ஆரம்பிச்சது செப்டம்பருக்குள்ள. ஆல்மோஸ்ட் நான் அந்த நான் எழுதுனத வந்து எவ்ரி இயர் வந்து அந்த 12 மணிக்கு நான் எழுதுவேன். அது எனக்கு வந்து சின்ன வயசுல இருந்து அந்த பழக்கம் இருக்கு. சோ அது முடிக்கலன்னா நான் வந்து அடுத்த வருஷம் நம்ம அதை செய்யணும்னு அப்படின்னு நான் குவரி அவுட் பண்ணுவேன். சோ அதை நான் சக்சஸ்ஃபுல்லி அந்த மூணையும் முடிச்சிட்டு சோ ஆறாம் மாசம் படி ஒரு பிளான் பண்ணிட்டேன். எனக்கு இந்த பொசிஷன் அவங்க ஓப்பன் பண்ணி அடுத்த வருஷம் வேற ஒரு கம்பெனிக்கு. சோ அது வந்து நேரம் ஆல்மோஸ்ட் ஒரு 3 வருடம் 4 வருடம் பிறகு நம்ம ஒரு கம்பெனி போறது வந்து ஒரு செய்வோம். அந்த மாதிரி 4 வருடத்துக்கு மாறன்றது வந்து நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதுதான் அடுத்த கம்பெனிக்கு போகணும்னு ஒரு எய்ம்ல இருக்கு.
1: வாழ்த்துக்கள். நீங்க சொல்லும் பொழுதே நல்லா இருக்கு கேக்காது.
2: ரொம்ப ரொம்ப நன்றி.
0: சரி, அடுத்த வருஷம் புது வேலைக்கு போன பிறகு திருப்பி சொல்லுங்க.
2: கண்டிப்பா ஒரு அடுத்த வருஷம் ஒரு ஜூனுக்குள்ள போகலாம்னு ஒரு முடிவுல இருக்கேன்.
0: சரி, எல்லாம் அமையும். வாழ்த்து. நீங்க புதுசா நீங்க ஒரு பொறுப்பு எடுக்கிறீங்க, அதை சரியா செய்யுங்க.
2: ரொம்ப நன்றி.
1: முயற்சியை பண்ணிக்கிட்டே இருப்போம். நம்ம ஒரு அடி எடுத்து வைத்தாதான் இயற்கை நம்மோடு சேர்ந்து 10 அடி எடுத்து

0: 2027 உங்களுடைய இலக்கு, அதை பத்தி எல்லாம் கொஞ்சம் பேசிட்டு இருக்கோம். ஆனா எங்க போனா நம்ம இலக்கு தான் சாலையிலே போகுது, நெரிசல்லே போகுது.
1: ஒவ்வொரு நாளும் சாலையிலே இருந்து ஏதாவது சாதனை படைக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா
0: நான் படைச்சிருவேன். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, வழக்கமா இங்கிருந்து பினாங்கு போய் சேர்றதுக்கு ஒரு 4.5 மணி நேரம் ஆகும்.
1: சரி,
0: ஆனா இந்த விடுமுறை அப்ப 11 மணி நேரம் போவனா எப்படி இருந்திருக்கும் சாலையிலே?
1: அனுபவிக்கும்
0: போது தெரியும் கழிப்பறைக்கெல்லாம் வந்து நம்ம அவசரத்துக்கு போறோம் பாருங்க, அது அவசரத்துக்கு போக முடியாது. ஏதாவது நம்ம வேற திட்டம் தான் போட்டாகணும்.
1: அங்க போவாங்க எல்லாரும், யாரும் சும்மா சும்மா
0: போக முடியாது. நீங்க போய் ஒரு 10 நிமிஷம் வரிசையில் நிக்கிறதா இருக்கு. அது ஆண்கள் கழிப்பறையாவது கொஞ்சம் கூட்டம் குறைவு, பெண்கள் கழிப்பறை வெளியில் வரைக்கும் கூட்டம் நிக்குது. ஆரேனார் எல்லாம் போனா கவனிக்க வேண்டிய ஒன்று. இந்த வாரம் முழுக்க எப்படி இருக்கும், சனி ஞாயிற்றுக்கிழமை திரும்பி பயணம் போகணும்னு நினைச்சீங்கன்னா கொஞ்சம்
1: பாத்து. திரும்பி போனவங்க எல்லாம் திரும்பி வருவாங்க, இன்னும் பயணம் முடியல அப்படின்னு சொல்லிட்டு பயணம் மேற்கொள்றவங்க எல்லாம் எது எப்படி அங்க இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் தான். 24 மணி நேரமும் ஆகும் தான், ஆனாலும் நம்மளுக்கு இது புதிய விஷயமும் இல்ல.
0: ஆனா அது ஒரு தனி மகிழ்ச்சி என்னன்னா, நம்மளோட சொந்தக்காரவங்க தெரிஞ்சவங்க எல்லாத்தையும் பாத்துட்டு வரோம்ல, அதுல ஒரு மகிழ்ச்சி இருக்கு.
1: கண்டிப்பா
0: நீங்க அடுத்த விடுமுறைக்கு போயிட்டு
1: இருக்கிறாங்க,
0: விடுமுறை கொடுத்து அனுப்புறோம்.
1: எனக்கு போதும்,
0: நீங்க இங்கே
1: உலகம் ஒரு மாநிலம்
0: என்னிடம். அங்கிருந்து ஜோஹர் போயிட்டு கேளுங்க வாங்க.
1: எதுக்கு போகணும் நீங்க பாருங்க, உங்க ஊர்ல விடுமுறை, ஆனா நான் வேலை செஞ்சுட்டு இருக்கேங்க.

0: இதுவரை 2 மில்லியனுக்கும் மேற்பட்ட வருகையாளர்களை ஈர்த்துள்ளது மகா 2026 கண்காட்சி. சரவாக்கில் காற்று மாசு 500 எட்டினால் தொடர்புடைய பகுதியில் அவசர நிலை அறிவிக்கப்படும். வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 9 மணி முதன்மை செய்திகளுடன் சிவசங்கரி கணபதி. நேற்று புத்ராஜயா சதுக்கத்தில் நடைபெற்ற தேசிய நாள் கொண்டாட்டம் வெற்றிகரமாக சிறப்பாக நடந்தேறுவதற்கு ஆதரவாக இருந்த அனைத்து தரப்பினருக்கும் பிரதமர் டாக்டர் அன்வார் இப்ராஹிம் நன்றி தெரிவித்துக் கொண்டார். தேசிய நாள் கொண்டாட்டத்தில் இடம்பெற்ற அனைத்து படைப்புகளும் அணிவகுப்புகளும் சிறப்பாக இருந்ததாக அவர் கூறினார். கொண்டாட்டம் நிறைவடைந்த பின்னர் பிரதமர் 500 மீட்டர் தூரம் வரை நடந்து மக்களை நேரில் சந்தித்து அளவலாவினார். மலேசியாவில் உள்ள கலாச்சாரங்கள், மதங்கள், இனங்கள் மற்றும் மொழிகளின் பன்முகத்தன்மை ஒற்றுமையை வலுப்படுத்துவதற்கும் நாட்டிற்கு மேலும் வளமான எதிர்காலத்தை உருவாக்குவதற்குமான ஒரு பாலமாக தொடர்ந்து போற்றப்பட வேண்டும். பல்லினங்களுக்குள் சுமார் 130 வட்டார மொழிகளை பேசும் மக்கள் வாழ்வது மலேசியாவின் அடையாளத்தின் செழுமையை வெளிப்படுத்தும் அதே வேளையில் தனித்துவமான அம்சமாக திகழ்வதாகவும் ஒற்றுமை துணையமைச்சர் ஆர் யுனேஸ்வரன் கூறினார். அதனை பேணி காப்பது நம் அனைவரின் கடமையாகும். அதே நேரத்தில் நாம் தற்போது அனுபவிக்கும் சுதந்திரத்துக்கு காரணமான கடந்த கால தலைமுறையின் தியாகங்களையும் நாம் போற்ற வேண்டும் என்றவர் கூறினார். நேற்று நடைபெற்ற தேசிய தின கொண்டாட்டங்களின் ஒரு பகுதியாக நாட்டின் கிக் பொருளாதாரத்தில் ஈடுபட்டிருக்கும் பெண்களின் பங்கேற்பு அதிகரித்துள்ளதை முன்னிலைப்படுத்தும் வகையில் 6 மாநிலங்களைச் சேர்ந்த 100 மகளிரை கிராப் மலேசியா ஒருங்கிணைத்தது. பொருள்களை அனுப்பும் சேவையில் ஈடுபட்டிருக்கும் பெண்கள், உடற்பேறு குறைந்தோர் ஆகியோர் அடங்கிய 100 ராக்கான் வனிதா குழுவினர் புத்ராஜயா, பஹாங், பினாங்கு, சபா, ஜஹூர், மலாக்காவில் நடைபெற்ற தேசிய தின கொண்டாட்டங்களில் பங்கேற்றனர். சரவாக்கில் புகைமூட்டம் நீடிக்கிறது. இன்று காலை 6:30 வரையில் அம்மாநிலத்தின் 5 பகுதிகளில் காற்று மாசு குறியீடு ஆபத்தான கட்டத்தை எட்டியது. குறிப்பாக சரியானில் காற்று மாசு குறியீடு IPU 445 எட்டிய வேளை சமரஹானில் அது 350 சிரேயாமானில் 334 கூச்சேங்கில் 366 பதிவாகியுள்ளது. இவ்வேளை சரிகே, சிபு, முகா ஆகிய பகுதிகளில் காற்றின் தரம் மிக ஆரோக்கியமற்றதாக பதிவாகியுள்ளது. அம்மூன்று பகுதிகளிலும் IPU 200 கடந்துள்ளது. இவ்வேளை நாட்டில் காற்று மாசு குறியீடு 500 எட்டினால் தொடர்புடைய பகுதியில் தேசிய பேரிடர் நிர்வாக நிறுவனம் நத்மா அவசர நிலையை அறிவிக்கும். இது பாதிக்கப்பட்ட பகுதியை மட்டுமே உள்ளடக்கியிருக்குமே அன்றி ஒட்டுமொத்த சரவாக்கையும் உட்படுத்தாது என மாநில துணை முதல்வர் டாக்டர் அமா டக்ளஸ் உங்கா அம்பாஸ் தெரிவித்தார். இதனிடையே அம்மாநிலத்தில் இதற்கு முன் அட்டவணையிடப்பட்டதற்கு ஏற்ப மேக விதைப்பு நடவடிக்கை செப்டம்பர் 3 தொடங்கி 5 வரை நடைபெறும். வானிலை சூழலுக்கு ஏற்ப அது குறித்து முடிவு செய்யப்படும் என்று அவர் கூறினார். 2026 மகா கண்காட்சி இம்முறை மக்களிடையே வழக்கத்திற்கு மாறான வரவேற்பை பெற்றுள்ளது. இதுவரை 2 மில்லியன் வருகையாளர்கள் அந்த வேளாண் தோட்ட தொழில் வேளாண் சுற்றுலா கண்காட்சிக்கு வருகை புரிந்துள்ளதாக வேளாண் உணவு உத்தரவாத அமைச்சர் டாக்டர் முகமது சாபு தெரிவித்தார். இதுவரை 184,000 வாகனங்கள் கண்காட்சி வளாகத்தினுள் நுழைந்துள்ளது ஆக்ககரமான முன்னேற்றம் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இவ்வேளை வட்டார அரசியல் நிலைத்தன்மையற்ற சூழலில் நெல் தொழில்துறையை வலுவூட்டுவதில் அரசாங்கம் கவனம் செலுத்தும் என்றார் அவர். இதனிடையே நாட்டின் முதன்மை உணவுப் பொருள் அரிசியின் உள்நாட்டு விநியோகம் போதுமானதாக இருப்பதை உறுதி செய்வதில் அதன் தன்னிறைவு விகிதம் SSR 80% உயர்த்துவது அவசியம் என்று டாக்டர் முகமது சாபு தெரிவித்தார். தேசிய உணவு உத்தரவாதத்தின் அடிப்படையில் 60% குறைவான SSR விகிதம் இன்னும் போதுமான அளவு வலுவானதாக இல்லை. எனவே உள்ளூர் அரிசி உற்பத்தியை அதிகரிக்க கூடுதல் முயற்சிகள் தேவைப்படுவதாக அவர் கூறினார். குறிப்பாக அரிசிசார் நிறுவனங்களும் ஆற்றல் மிக்க தரப்பும் மாநில அரசாங்கத்துடன் இணைந்து மேலும் விரிவான நிலப்பரப்பில் நெல் வயலை திறப்பது அம்முயற்சிகளில் ஒன்றாக அமையும். மேலும் பொருத்தமான நிலங்களை தயார் செய்வதில் மாநில அரசாங்கத்துடன் ஒத்துழைப்பை ஏற்படுத்திக் கொள்வது அவசியம் என அவர் வலியுறுத்தினார். சுகாதார அமைச்சுக்கு அரசாங்கம் கூடுதலாக 350 மில்லியன் ரிங்கேட்டை ஒதுக்கியுள்ளது. இதன் மூலம் அமைச்சு பெற்ற மொத்த ஒதுக்கீட்டின் மதிப்பு 1 பில்லியனுக்கு உயர்ந்துள்ளது. இது அமைச்சு அதன் மருத்துவ மின்னியல் பதிவு முறை EMR-ஐ விரிவுபடுத்தவும் அதன் செயலாக்கத்தை விரைவுபடுத்தவும் துணை புரியும் என சுகாதார அமைச்சர் ரத்தோசரி டாக்டர் ஜுல்கிஃப்லி அஹ்மத் தெரிவித்தார். இந்த ஒதுக்கீடு மருத்துவத்துறை இலக்கவியல் மயமாக்கல் செயலாக்கத்தை துரிதப்படுத்தும் அதேவேளை அம்முனைப்பின் நம்பகத்தன்மையையும் உயர்த்தும் என்றார் அவர். தெலுங்கானாவில் இவ்வாண்டு ஜனவரி 1ஆம் நாள் தொடங்கி ஆகஸ்ட் 31ஆம் தேதி வரையில் 956 மடானி ரஹ்மா விற்பனை திட்டத்துக்கு அரசாங்கம் உள்நாட்டு வர்த்தக வாழ்க்கை செலவின அமைச்சின் மூலம் 65.5 மில்லியன் ரிங்கே உதவித்தொகையை செலவிட்டுள்ளது. அம்மாநிலத்தில் உள்ள 1.2 மில்லியன் மக்கள் இத்திட்டத்தின் மூலம் பயனடைந்துள்ளதாக மாநில KPDN இயக்குநர் மொமட் மூஃப்சி லாட் தெரிவித்துள்ளார். இவ்வாண்டு ஜனவரி தொடங்கி இதுவரை நடத்தப்பட்ட இத்திட்டங்களின் மூலம் 1,297,766 ரிங்கிட் வரையிலான விற்பனை பதிவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: தேசிய பண் நகாராக்கு மாண்புமிக்க மலேசியாவின் தனித்துவம், நாட்டின் ஒற்றுமைக்கும் இறையாண்மைக்குமான அடையாளம், நல்லாட்சி தரும் அரசரின் நல்வாழ்விற்காக இறைவனை வேண்டும் மக்கள். என் நாடு என் குருதி சிந்திய நாடு. தேசிய பண்ணை ஒய்த்துணர்ந்து பாடுவோம், மலேசியர் என்பதில் பெருமை கொள்வோம்.
0: ஈரான் மீது தாக்குதல் நடத்த அமெரிக்கா பயன்படுத்தும் எந்தவொரு இடமும் தாக்குதலுக்கு இலக்காகும் என்று அந்நாடு எச்சரித்துள்ளது. அதேவேளையில் ஈரான் மீது தாக்குதல் நடத்த வட்டார நாடுகளின் நிலப்பரப்பு, வான்வெளி மற்றும் வசதிகளை தொடர்ந்து பயன்படுத்துவதாக வாஷிங்டன் மீதும் அது குற்றம் சாட்டியது. எச்சரிக்கை விடுக்கப்பட்ட போதிலும் அமெரிக்கா இன்னமும் அத்தகைய நடவடிக்கைகளை தொடர்வதை சுட்டிக்காட்டி ஈரானிய ஆயுதப்படைகளின் தலைமையகமும் கதாம் அல் அன்பியா தலைமையகமும் அந்த எச்சரிக்கையை வெளியிட்டுள்ளன. இவ்வேளை அண்டை நாட்டின் இறையாண்மையை மதிப்பதாக கூறிய தெஹ்ரான் எந்த சூழ்நிலையிலும் ஆக்கிரமிப்பை அனுமதிக்கப் போவதில்லை என அவ்விரு ராணுவ அமைப்பும் தெரிவித்தன. பிரேசிலின் இறைச்சி மற்றும் பிற விலங்கு சார்ந்த பொருட்களின் இறக்குமதியை ஐரோப்பிய ஒன்றியம் நிறுத்தி வைப்பதாக பிரசல்ஸ் தெரிவித்துள்ளது. ஐரோப்பிய ஒன்றியத்தின் விலங்கு சுகாதார விதிகளை கடைபிடிப்பதற்கான உறுதியை பிரேசில் வழங்கும் வரை அந்நடவடிக்கை அமலில் இருக்கும் என அது கூறியுள்ளது. கால்நடை வளர்ப்பில் நுண்ணுயிர் எதிர்ப்புகளின் தவறான பயன்பாட்டை தடுப்பதை நோக்கமாக கொண்ட ஐரோப்பிய ஒன்றியத்தின் தரநிலைகளை பின்பற்றும் உத்தரவாதத்தை வழங்க பிரேசில் தவறிவிட்டது என்று ஐரோப்பிய ஆணையம் கூறியுள்ளது.

அதனையடுத்து மனித பயன்பாட்டுக்கான இறைச்சிகளை ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு ஏற்றுமதி செய்ய பிரேசிலுக்கு இனி அனுமதி வழங்கப்படாது என அவ்வாணைய பேச்சாளர் கூறினார். நேபாள பெருவள்ளத்தில் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள அனைத்து சீன நாட்டினரும் வெற்றிகரமாக தொடர்பு கொள்ளப்பட்டிருப்பதாக சீனா தெரிவித்துள்ளது. அவர்கள் அனைவரும் பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்பட்டுள்ளதாக சீன வெளியுறவு அமைச்சர் திங்கட்கிழமை குறிப்பிட்டது. சீனா தற்போது உள்நாட்டிலும் வெளிநாடுகளிலும் காணாமல் போனவர்களை கண்டறிந்து மீட்க அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகிறது. அதேவேளையில் கூட்டு தேடுதல் நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் காணாமல் போன வெளிநாட்டினர் தொடர்பான விவகாரங்களை கையாளவும் சீனாவில் உள்ள வெளிநாட்டு தூதரகங்களுடன் நெருங்கிய தொடர்பில் இருந்து வருவதாக ஜோ ஜியாகுன் தெரிவித்தார். காசாவில் இஸ்ரேல் நடத்திய வான் தாக்குதலில் ஐவர் கொல்லப்பட்டனர். குடியிருப்பு அடுக்ககங்களை யூதப்படைகள் குறிவைத்து தாக்குதல் நடத்தியதில் இருவர் பலியானதாக அல் ஷிஃபா மருத்துவமனை தெரிவித்தது. அதேவேளை மற்ற மூவர் தெல் அல் ஹவா பகுதியில் பொது போக்குவரத்து வாகனம் ஒன்றின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் பலியானதாக பாலஸ்தீன சுகாதார அமைச்சு தெரிவித்தது. இதுவரை 2 மில்லியனுக்கும் மேற்பட்ட வருகையாளர்களை ஈர்த்துள்ளது மகா 2026 கண்காட்சி. சரவாக்கில் காற்று மாசு 500 எட்டினால் தொடர்புடைய பகுதியில் அவசர நிலை அறிவிக்கப்படும். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மோகனா அருஜோதி, மலேசியா மடானி, அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

0: வணக்கம் மீண்டும் எல்லாரும் கேட்டு இருக்கீங்க. மணி 9:15.
1: சரி, காலையிலேயே வெள்ளை நிற அழகை பத்தி பேசிருந்தோம்.
0: ஆமா,
1: அதுக்கப்புறம் 2027 பட்டியல் இந்நேரம் தயாரா இருந்திருக்கணும்.
0: பயப்பட வச்சுட்டோமா பட்டியல பத்தி பேசி?
1: சரி, இப்ப வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்க. இந்த பண மோசடி விஷயங்கள்
0: வித்தியாசமான
1: யுக்தியெல்லாம் பயன்படுத்துறாங்களா? இதுல வந்து காவல்துறையில இருந்து ஒருத்தர் நம்ம கிட்ட பேச காத்துட்டு இருக்கிற
0: காத்திரங்கள் இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம அதை பத்தி பேசுவோம்.

0: ஜிப்சி படத்துக்காக பிரதீபுடைய குரலை கேட்ட பாடல் 9:24. அப்புறம் புகை மூட்டம்லாம் என்ன சொல்லுது நாட்டுல?
1: புகை மூட்டம் இருக்கு. நீங்க
0: வேற நாட்டுல வாழ்ந்துட்டு இருக்கீங்களா?
1: இல்ல
0: யோசிக்கிறீங்க எங்க எங்க இருக்கீங்க?
1: என்ன, நான் இருக்கிற பகுதியில கொஞ்சம் தூய்மையா சுத்தமா தெளிந்து தெளிந்த நீரோடை போல.
0: நீங்க வேற ஏதாவது ஏதாவது கண்டத்துல இல்ல ஏதாவது வேற அளவுல வாழ்றீங்களா?
1: புகை மூட்டம் தானே. புகை படம் பார்க்கும்போது இந்த வாகனத்துல போகும்போது தூரமா இருந்து பார்க்கும்போதெல்லாம் அதிகமா இருக்கு. பக்கத்துல தான் புகை அவ்வளவு தெரிய மாட்டேங்குது.
0: மனிதர்களுக்கு தான்
1: வெளியில வெளிப்புற நடவடிக்கை குறைக்கணும். தெரியும், வெளியே எப்படி சுத்திக்கிட்டே இருக்க கூடாதுல்ல.
0: என்ன அசிங்கப்படுத்திருக்காங்க, அதெல்லாம் பண்ணக்கூடாது. சரி, இப்ப என்னன்னா சரவாலை சில பகுதிகளில் ரொம்ப மோசமான நிலைக்கு திரும்பி வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால சில பகுதிகளில் செயற்கை மழை வர வைக்கக்கூடிய முயற்சிகளும் எடுக்கப்பட்டிருக்கிறது தீபகற்ப மலேசியாவிலும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. கடந்த வெள்ளிக்கிழமையெல்லாம் கொஞ்சம் மோசமா இருந்தது. இந்த வாரம் மீண்டும் புகை மூட்டம் திரும்பலாம் அப்படின்ற ஒரு கணிப்பும் இருக்கு. எப்படி இருந்தாலும் பள்ளி விடுமுறை அப்படின்றதுனால வெளிப்புற நடவடிக்கைகள் நிறைய இருக்கும், கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்கள்.
1: ஆமா, இதுல என்ன ஒரு ஆபத்தான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிருக்காங்கன்னா, புகை மூட்டம் அப்படியே புகையா இருக்கிறது கண்ணுக்கு தெரியும், ஆனா ஒரு பொசுங்கன வாட வரும் பாருங்க, நம்மளுக்கு ஒரு எரிஞ்ச வாட வருது, அது வந்து ரொம்ப ஆபத்தானது.
0: ஓ,
1: உடனடியா சுவாச கவசத்தை அணியணும். இது வந்து ஆஸ்மா உள்ளவங்களுக்கு, அப்புறம் நுரையீரல் பிரச்சனை உள்ளவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆபத்தானது அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க.
0: மூத்தவர்கள் கொஞ்சம்
1: கவனதேவிகள்
0: பரவாயில்ல, குரல்லே ஒரு மாதிரி கலகரப்பு இருக்கு, பயமா இருக்கு, என்னடா ஆவறது.
1: அதனால உங்களுக்கு அந்த ஒரு மாதிரியான எரிச்சல், எரிச்சல் கண்ணி எறிகிற மாதிரி இருந்தாலும் சரி, எரிச்சலா இருக்கிற மாதிரி, தொண்டை கரகரன்னு இருக்கிறதோ, இதெல்லாம் நாங்க படிச்சது உங்ககிட்ட
0: சொல்லலாம்.
1: எல்லாமே இருக்குது, கொஞ்சம் தள்ளியே இருங்க நீங்க.
0: இதெல்லாம் வந்து இந்த ஓய்வில்லாத விடுமுறைக்கு.
1: அதனால இந்த நுரையீரல் சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா சுவாச கவசம் அணிவது ரொம்ப ரொம்ப
0: முடிஞ்ச அளவுக்கு சுவாச கவசம் தான் நம்ம வந்து வாங்கி வச்சிட்டு எல்லாம் ஸ்டாக்ல இருக்கு.
1: பழக்கம் 2020 நமக்கு சொல்லி கொடுத்து
0: 6 வருஷமா பழகிருச்சு, அதெல்லாம் கொஞ்சம் கருத்துல எடுத்துங்க. பவழமல்லி உங்களுக்காக வந்துட்டே இருக்கு.
1: இது வணக்கம்.

0: 9:30 ஆகிவிட்டது. இந்த சைலண்ட் கால் ஏமாற்று மோசடி, இது பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம் இல்ல படிச்சிருக்கலாம், அது பத்தி தான் இப்போ நம்ம சில விஷயங்களை உங்களோட பகிர்ந்துக்க போறோம்.
1: அதுவும் சேர்த்து இன்னொரு விஷயமும் இருக்கு, திடீர்னு உங்களோட வங்கி கணக்குல பணம் வந்து அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும், யார் நம்மளுக்கு இதை வந்து
0: முதலீடு பண்ண பணப்பட்டுவாடா? ஆமா ஆமா,
1: பணத்தை அனுப்பியிருப்பாங்க அப்படிலாம் நினைப்போம். அந்த மாதிரி ஒரு சூழல் வந்தாலும் சரி, இந்த சைலண்ட் கால் அப்படின்ற ஒரு விஷயம், நீங்க அழைக்கும் போது அமைதியா இருக்கிறாங்க ஆனா நீங்க மட்டும் தான் பேசுறீங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்தாலும் என்ன பண்ணணும் நம்ம?
0: ஆமா, இது பற்றிய தகவலை தான் நாங்க வந்து இன்றைக்கு உங்களோட பகிர்ந்து கொள்ள போறோம். ஒருத்தர் வந்து இது குறித்த ஒரு சின்ன விளக்கத்தை நமக்கு கொடுக்கிறதுக்காக காத்துட்டு இருக்காரு.
1: பினாங்கு வர்த்தக குற்றப்புலனாய்வு பிரிவை சேர்ந்த ASP தேவன் ராமன் இருக்கிறார், அவர் சந்திப்போம்.
2: சைலண்ட் கால், ஏதோ ஒரு தெரியாத நபர் வந்துட்டு உங்களை தொடர்பு கொண்டு அவங்க பேச மாட்டாங்க, பட் நீங்க வந்து பேசுற தருணம் தான் அவங்களுக்கு முக்கியமான ஒரு தருணம். ஒரு ஃபியூ மினிட்ஸ் பேசுவீங்க, ஹலோ ஹலோ ஹலோன்னு. ஏன் பேசுறீங்க, ஏன் வந்துட்டு அவங்க பேச மாட்டாங்கன்னு? ஏன்னா ஒரு ஃபியூ டைப்ஸ் அதை வந்து பிரிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், கேள்விப்பட்டிருப்பீங்க ஃபோன் ஸ்கேம், அதாவது மக்காவு ஸ்கேம். ஏதோ ஒரு தெரியாத தரப்பு, ஏதோ ஒரு தெரியாத ஏஜென்சி கால் பண்ணி உன் அக்கௌண்ட்ல உன் ப்ராப்ளம், உன் நேம்ல வந்துட்டு ஒரு ப்ராப்ளம் இருக்கு, ரெக்கார்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் தேவையில்லாததுக்கெல்லாம் வந்துட்டு உங்களை கனெக்ட் பண்ண வச்சு உங்களை அக்கௌண்ட்ல உள்ள காசை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லுவாங்களே, அந்த தரப்பு வந்துட்டு கால் பண்ற இதுதான் வந்துட்டு. அதுக்கும் சைலண்ட் காலுக்கும் எதுக்கு சம்பந்தம்னா, ஓகே உங்களோட நம்பர்ஸ் எல்லாம் வந்துட்டு மேபி அவங்க வேற ஆளுகிட்ட வந்து கொலை பண்ண வாய்ப்பு இருந்திருக்கு. ஸோ இந்த நம்பர் எல்லாம் வந்துட்டு ஸ்டீல் இன் யூஸ், ஸ்டீல் வந்துட்டு யூஸ் பண்றீங்களா இல்லையான்னு ஒரு வெரிஃபிகேஷன் கேட்கறதுக்காக தான் ஒரு சைலண்டா ஒரு கால் பண்றாங்க. ஸோ நீங்க வந்துட்டு கால் பண்ற தருணம் வந்துட்டு, ஓகே இந்த நம்பர் வந்துட்டு ஸ்டீல் இவங்க யூஸ் பண்றாங்க அப்படின்னு வந்துட்டு ஒரு ரீசெக் பண்றதுக்காக தான் உங்களுக்கு கால் பண்றாங்க, அது ஒரு தருணம். இன்னொன்னு வந்துட்டு இந்த artificial intelligence AI னு சொல்வாங்க, அந்த உங்களோட வாய்ஸ் மாடுலேஷன் யூஸ் பண்ணி மத்தால வந்துட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி யாராவது இருந்தாலும் உங்ககிட்ட வந்துட்டு கொஞ்சம் காசு ப்ராப்ளமா இருக்கு, எனக்கு கொஞ்சம் காசு ப்ராப்ளமா இருக்கு, கொஞ்சம் பிஞ்சம் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு, நீ நம்பலையா, நான் வாய்ஸ் நோட் அனுப்புறேன். அந்த வாய்ஸ் நோட் பாத்தீங்கன்னா மாடுலேஷன் இஸ் எக்ஸாக்ட்லி லுக் லைக் யோர் வாய்ஸ், பிகாஸ் இனிஷியலி தான் வந்துட்டு நீங்க அந்த வாய்ஸ் சைலண்ட் கால் மூலமா உங்களோட வாய்ஸ் மாடுலேஷனை வந்துட்டு கொடுத்துட்டீங்க. ஸோ த சேம் வாய்ஸ் வில் பி யூஸ்ட் ஃபார் திஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ். ஸோ இது வந்துட்டு ஒரு யூகமா தான் நான் சொல்றேன், பட் வந்துட்டு பேஸ்ட் ஆன் இன்வெஸ்டிகேஷன் இது வந்துட்டு நடந்திருக்கு, நடக்க வாய்ப்பு இருக்கு. இதுதான் வந்துட்டு சைலண்ட் காலா வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிறாங்க. இது மாதிரி சைலண்ட் கால்லாம் வர அப்ப என்ன செய்யணும்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓகே ஏதாவது கால் வந்துச்சுன்னா பிளீஸ் இது மாதிரி தெரியாத நம்பர்னு தெரியுது, நீங்க முதல் ஆன்சர் பண்ணாதீங்க, அவங்க யாருன்னு தெரிஞ்சு ஆன்சர் பண்ணட்டும். ஆன்சர் பண்ண பிறகு அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்க வெரிஃபை பண்ணிக்கிட்ட உண்மையான ஒரு தரப்பா, ஏன்னா கொஞ்சம் பேர் வந்துட்டு மருத்துவமனையில வந்துட்டு உங்களோட அப்பாயின்மெண்ட்காக வந்துட்டு கால் பண்ணவும் வாய்ப்பு இருக்கு, மற்ற பேங்காக இருந்தாலும் கால் பண்ணவும் வாய்ப்பு இருக்கு. ஸோ நான் யாரையும் வந்துட்டு கால் பண்ண ஆன்சரே பண்ண வேணாங்கன்னு சொல்லலை, பட் வந்துட்டு ஆன்சர் பட் அவங்க முதல் பேசட்டும். அவங்க முதல் பேசி முடிஞ்ச பிறகு நீங்க வெரிஃபை பண்ணிக்கிட்டேன் அவங்க வந்துட்டு தெரிஞ்ச நம்பர்னா பிளீஸ் கண்டினியூ பண்ணுங்க. ஓகே இதுதான் வந்துட்டு சைலண்ட் கால். ஸோ ஸ்கேமர்ஸ் வந்துட்டு ஆல்வேஸ் சேஞ்ச் விட் அது அப்ரோச்சஸ், வேற வேற ஸ்டைல வந்துட்டு யூஸ் பண்றாங்க. இப்போ ரீசென்ட்லி நம்மளை பார்த்தோம்னா வந்துட்டு எதுவும் தெரியாத நபர் வந்துட்டு உங்க அக்கௌண்ட்ல வந்துட்டு காசை திடீர்னு போட்டுட்டு ஒரு 1 hour 2 hour கழிச்சு, பிளீஸ் 1 hour கூட இல்ல ஒரு ஃபியூ மினிட்ஸ் கழிச்சு, சார் நீங்க உங்க அக்கௌண்ட்ல வந்துட்டு நான் ஒரு 200 ringgit போட்டேன், இல்லைனா வந்துட்டு ஒரு 2000 ringgit வந்துட்டு உங்க அக்கௌண்ட்ல நான் கிரெடிட் பண்ணிட்டேன் தெரியாம போட்டுட்டேன், பிளீஸ் நான் ஒரு அக்கௌண்ட் நம்பர் கொடுக்குறேன் அதை நீங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்றீங்களா? ஸோ நீங்களும் நம்மளும் என்ன நினைப்போம், ஓகே இது தெரியாத நம்பர் தானே, என் அக்கௌண்ட்ல சரியாம போட்டுட்டாங்க ஓகே அப்படின்னு சொல்லி நீங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்றீங்களா? இட்ஸ் நாட் குட் வே. ஓகே தயவு செய்து அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறீங்க. ஏன் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்றேன், அதை வந்துட்டு நீங்க யூஸும் பண்ணக்கூடாது. ஸோ இதை வந்துட்டு நீங்க கண்டிப்பா என்ன செய்ய வேண்டியதுன்னா, அருகாமையில் உள்ள இல்ல அந்த சம்பந்தப்பட்ட பேங்க் போயிட்டு இது மாதிரி என் அக்கௌண்ட்ல வந்து காசு புரிஞ்சிருக்கு, இது வந்துட்டு என்னோட காசு இல்ல, பிளீஸ் உங்களோட தீண்டாக்கான அப்படின்னு வந்துட்டு பேங்க் கிட்ட ஒப்படைச்சிருங்க. அது மட்டும் அல்லாது பிளீஸ் ஒரு போலீஸ் ரிப்போர்ட்டும் வந்துட்டு வெரிஃபை பண்ணி போட்டுக்கோங்க. நேஷனல் ஸ்கேம் ரெஸ்பான்ஸ் சென்டர் 997, அதாவது வந்து ஃப்ரம் PDRM we have நேஷனல் ஸ்கேம் ரெஸ்பான்ஸ் சென்டர். நம்மளோட விக்டிம்ஸ் எல்லாம் வந்துட்டு ஸ்கேமர்ஸ் கூட ஏமாந்து ஒரு கால் பண்ற இதுதான் வந்துட்டு 997. ஸோ என்ன செய்வாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க அக்கௌண்ட் 3000 போட்டாங்கன்னா, when they call the நேஷனல் ஸ்கேம் ரெஸ்பான்ஸ்

0: சென்டர் வில் ஃப்ரீஸ் எல்லா லேயரையும் வந்து ஃப்ரீஸ் பண்ணுவாங்க. உங்களோட ஃபர்ஸ்ட் லேயரா, செகண்ட் லேயரா, தேர்ட் லேயர், அதுல ஏதாவது ஒரு லேயர்ல வந்து உங்க அக்கௌண்ட்ல இருந்துச்சுன்னா உங்க அக்கௌண்ட் வந்து ஃப்ரீஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஸோ உங்க அக்கௌண்ட் ஃப்ரீஸ் பண்றது மட்டும் இல்லாத உங்களை மியூல் அக்கௌண்டும் ஆக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இதுக்கெல்லாம் வந்துட்டு ஒரு ஒன் ஆஃப் த இதுதான் வந்துட்டு இந்த ஒரு ஸ்கேம் யூஸ் பண்றது. அதாவது வந்துட்டு ஏதோ ஒரு தெரியாத நபர் வந்து உங்க காசு உங்க அக்கௌண்ட்ல வந்து காசை போடுறாங்களே, ப்ளீஸ் பி அலர்ட். நீங்க செய்ய வேண்டியது அதை யூஸும் பண்ணக்கூடாது, அதை நீங்க டிரான்ஸ்ஃபரும் பண்ணக்கூடாது. ப்ளீஸ் அருகாமையில் உள்ள பேங்க் போயிட்டு, இல்லை வந்துட்டு அருகாமையில் உள்ள பாலா இல்லைனா ஐபிடிக்கு போயிட்டு ப்ளீஸ் ஒரு போலீஸ் ரிப்போர்ட் செஞ்சுட்டு அதை வந்துட்டு அவங்க கிட்ட ஒப்படைச்சிருங்க. இதுதான் வந்துட்டு நான் இப்ப சொல்ல விரும்புறேன் மினல் எஃப்எம் நேயர்களுக்கு. தயவு செய்து இதை நீங்க மட்டும் வந்துட்டு தெரிஞ்சிக்காம இங்க பாக்குறவங்க ப்ளீஸ் இதை வந்துட்டு ஷேர் பண்ணுங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு ஷேர் பண்றீங்க அவளுக்கு அவ்வளவு வந்துட்டு நம்ம இந்த ஸ்கேம்ஸ் பத்தி கொஞ்சம் தவிர்க்கலாம்.
1: அதனால உங்களுடைய வங்கி கணக்குக்கு ஏதாவது பணம் உங்களுக்கு தெரியாது வந்திருந்தால் உடனடியாக நடவடிக்கை எடுத்துக் கொள்ளுங்கள் அப்படின்றதையும் வலியுறுத்தி இருந்தாரு.
2: சைலண்ட் கால்க்கு அப்புறம் இந்த மாதிரியான விஷயம் இப்ப ரொம்ப அதிகமா இருக்கா, ரொம்ப கவனமா இருங்க, அந்த செலவு மட்டும் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க.
1: இன்றைக்கு நம்மோடு பேசின அவருடைய விவரங்களுக்கு நன்றியை சொல்றதுக்கு கடமைப்பட்டு இருக்கின்றோம்.
2: ஏஎஸ்பி தேவன்ராமன் அவருக்கு நன்றி.

0: தீராத இசையை மட்டும்தான் தீரா இசை வழங்குதா என்ன? இல்லங்க,
1: திங்கட்கிழமையில் காதல் பேசுது,
0: செவ்வாய்க்கிழமையில் உங்கள் 80-ஆம் 90-ஆம் ஆண்டு நினைவுகளை ஏக்கமா திரும்பி பார்க்க சொல்லுது,
1: புதன்கிழமையில் சுற்றி உள்ள உறவுகளை கெட்டியா அணைக்க சொல்லுது,
0: வியாழக்கிழமையில் விளம்பரமே இல்லாமல் உதவி செய்யற முகங்களை வெளியே கொண்டு வந்து வெளிச்சம் கூட்டுது,
1: வெள்ளிக்கிழமையில் மனசுல இருக்கும் பிரச்சனைகளை கொட்ட சொல்லி மன அழுத்தத்தை போக்குது.
0: தீரா இசை மீதான உங்கள் ஆசை இப்படியே இருக்கட்டும்.
2: மலேசியாவின் மிகப்பெரிய வேளாண் கண்காட்சியான மகா மீண்டும் வந்துவிட்டது. குடும்பத்தோடு சேர்ந்து விவசாயம், தோட்டக்கலை மற்றும் வேளாண் சுற்றுலாவின் சிறப்பை அனுபவிக்க வாருங்கள். அக்ரோ சஃபாரி, ரேவாங் வாரிசான், மேஜிகா கார்டன் மற்றும் லேசர் ட்ரோன் கண்காட்சிகளை கண்டு மகிழுங்கள். அதோடு மெர்டிகா இஃப் கண்டாட்டம், கிடிஸ் வண்டர்லேண்ட் மற்றும் நேரடி இசை நிகழ்ச்சிகளும் காத்திருக்கின்றன. மகா 2026 August 28 September 6 காலை மணி 10 இரவு மணி 10 மேட்ச் சிறடாங்கில். விவரங்களுக்கு mahaofficial.com.my.
3: மலரும் நினைவுகளில் இன்று
4: உங்களுக்கு அந்த தனிமை அப்படின்றத வந்து நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க?
5: வந்து ஃபீல் பண்ணுவேன். எப்ப ஃபீல் பண்ணுவேன்னா, வீக் டேஸ், வாரத்துல ஒரு 5 வந்து காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் பொழுது போறது கொஞ்சம் கடுமையா இருக்கும். மனசு கஷ்டமா இருந்தாலும் என்ன செய்யறது, நீங்க அந்த ஒரு இத வந்து அடாப்ட் பண்ணி தானே ஆகணும். சோ நம்மளே தேர்த்திக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்க பாக்க வேண்டியதுதான். அப்பப்ப நான் கொஞ்சம் கவலையா இருந்தாலும் அவப்ப டிவி பாக்குறது, அது பாக்குறது, இது பாக்குறது, சம்டைம்ஸ் டிக்டாக் உங்க கூட ராத்திரில இது பண்றது, சோ அந்த மாதிரி டைம் இது பண்ணும் போது மனசு கொஞ்சம் இதமா இருக்கும்.
4: யாரும் கூட இல்ல அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாம். ஏன்னா 24 நாங்க உங்க கூடயேதான் இருக்கோம்.
3: பந்தாய் டலாமை சேர்ந்த சுசீலியா தேர்வு செய்த பாடல்கள்.
0: நான் கொஞ்சம் பேசணும், என்ன நீங்கள் தடுமாறும் போது ஓடி வந்து கைப்பிடிச்சு ஏ என்னாச்சு அப்படின்னு பதற்றத்தோடு கேக்குற நபர் உங்கள் பக்கம் இருந்தா நீங்க அதிர்ஷ்டசாலிங்க. இப்போ நீங்க கேக்குறது மின்னல் எஃப்எம்.

0: வணக்கம், இன்னல் கேட்டுட்டு இருக்கிறீங்க கிளினிக் சிவானந்தா. பற்றி ஒரு செய்தி உங்க கூட பகிர்ந்து கொள்ளணும். நல்லதொரு சேவையை வழங்கி கொண்டிருக்கிறார்கள் இதனுடைய அந்த தரப்பினர். அவங்களுக்கு முதல்ல பாராட்டுகளை சொல்லிடுவோம்.
1: ஆமா, தி டிவைன் லைஃப் சொசைட்டி இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய கிளினிக் தான் இது. இதை வந்து எந்த இன மதம் பாராம எல்லாருமே வந்து சிகிச்சை பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது காய்ச்சல் சளி இது மட்டும் இல்லாம உங்களுக்கு இந்த புண்ணு இருக்கலாம், காயங்கள் இருக்கலாம், அதை ட்ரெஸ்ஸிங் பண்ணணும் அப்படின்னா கூட நீங்க தாராளமா போல. பல ஆண்டுகளா அவங்க செயல்பட்டு இருக்காங்க, முற்றிலும் இலவசம். நீங்க எந்த ஒரு பணமும் கொடுக்கவே வேண்டாம். நீங்க தாராளமா போயிட்டு அங்க உங்களோட கனை மருந்துகளோ காய்ச்சடிக்குது எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா நீங்க அந்த கிளினிக்கு தாராளமா போகலாம்.
0: சிவானந்தா கிளினிக் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. இதை வந்து நீங்க 3618996994 என்ற எண்களில் தொடர்பு கொண்டு நீங்க விவரங்களை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொத்தமாகவே வந்து அவங்க ஒரு தன்னார்வலர் அடிப்படையில தான் இது வந்து ஒரு சேவையாக செய்து கொண்டிருக்கிறாங்க.
1: பல் கிளினிக்கும் திறக்க போறதா சொல்லியிருக்கிறாங்க.
0: இந்த தரப்புக்கு நம்முடைய பாராட்டுகளை சொல்லிடுவோம். அதே நேரத்தில் நேபாள வெள்ளப்பேரிடர் நடந்து ஏறக்குறைய ஒரு வாரமாக போகுது. கடந்த வாரம் புதன்கிழமை ஒரு பேரதிர்ச்சி உலக அளவில் ஏற்படுத்திய இந்த வெள்ளப்பேரிடர் என்னன்னா, அந்த சீனா அப்புறம் நேபாள எல்லையில இருந்த அந்த கட்டிடமே முழுசா போயிருச்சு. எல்லாரும் அதை திரும்பி பார்க்கும்போது ரொம்ப கவலையாக இருக்கிறது. இப்போதைக்கு அந்த பயணங்களை கொஞ்சம் ஒத்தி வையுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா அந்த கைலாச மலை கோயில் அங்க மலை ஏற செல்லக்கூடியவர்களுக்கு அனுமதி இப்போது மறுக்கப்பட்டிருக்கின்றது.
1: அனுமதி மறுத்தாலும் அங்க வேற பாதையும் ஏன்னா அந்த இமிகிரேஷன் பாதையே சுத்தமா வெள்ளத்தால அடிக்கப்பட்டு போயிருச்சு. அதனால இப்ப எந்த ஒரு முடிவு எடுக்க வேணா நடவடிக்கையும் நீங்க வந்து மேற்கொள்ள வேண்டாம். அதற்கான அந்த நாடுகள் அறிவிக்கும் வரை நம்ம வந்து காத்திருக்கணும். இப்ப வந்து இந்த யாத்திரைக்கு போறோம் அப்படின்னு சொன்னாலும் அதுக்கு சரியான பெர்மிட் வேணும், நம்மளுக்கு லைசன்ஸ் வேணும், அதற்கான நல்ல அனுமதி நமக்கு இருக்கணும். இப்போ உள்ள சூழ்நிலைக்கு அனுமதி கிடைக்கப்படாது.
0: அதே நேரத்துல நம்பிக்கை மட்டும்தான் எல்லாருடைய கைகள்லயும் மனசுலயும் பிடிச்சிட்டு இருக்கோம். என்னன்னா நீங்க பாத்தீங்கன்னா அந்த வெள்ளப்பேரிடர் ஏற்குறைய 40 கிலோமீட்டர் தூரத்திற்கு அடிச்சுட்டு வந்திருக்கு அப்படின்ற ஒரு சூழ்நிலை, அப்படிப்பட்ட ஒரு நிலையை ஏற்படுத்திருச்சு. இதெல்லாம் தாண்டி பாத்தீங்கன்னா அங்க ரெண்டு நிதர்சனங்கள், ஒன்று வந்து காப்பாற்றப்படணும் அப்படின்றது, அடுத்தது அவங்களுக்கு எதுவும் நடந்திருக்க கூடாது அப்படின்ற ஒண்ணுதான். எத்தனையோ பேர் இல்லையோ அப்படின்னு நினைக்கும் போது அவங்க வந்து ஏதோ ஒரு இடத்துல பாதுகாப்பா இருந்து வந்திருக்கிறாங்க, அப்படிப்பட்ட ஒரு சூழலும் இருக்கு. அதே வேளையில நேபாள அரசு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னென்னலாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் நாங்க செஞ்சிட்டு இருக்கோம் அப்படின்னு. நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் வெளியுறவு அமைச்சர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த ஸ்மார்ட் குழு இருக்காங்க இல்லையா, அவங்கள வந்து அங்க தேடல் பணிக்கு அனுப்புறதுக்கு மலேசியா தயார் நிலையில இருக்கு. ஆனா இந்த கோரிக்கைக்கு நேபாள அரசுல இருந்து இன்னும் எந்த ஒரு பதிலும் நமக்கு கிடைக்கவில்லை அப்படின்றது.
1: அமெரிக்க டாலர் 1 மில்லியன் அமெரிக்க டாலரை மலேசியா வந்து அவங்களுக்கு வழங்கறதுக்கு தயாரா இருக்கிறோம். ஆனாலும் இப்ப வந்து சில இடங்களில் மின்சார பாதிப்பு ஏற்பட்டிருக்குது, தொலை தொடர்பு பாதிப்பு ஏற்பட்டு ஒரு சின்ன ஆறுதல் என்னன்னா, ஒருவேளை அந்த தொலை தொடர்பு பாதிப்புனாலதான் அவங்களால தொடர்பு கொள்ள முடியலையோ அப்படியா கூட இருக்கலாமே அப்படின்ற நிறைய பேர், நமக்கு தெரிஞ்சவங்களே நிறைய பேர் அந்த யாத்திரையில மாட்டிட்டு இப்ப தொடர்புல இல்லாம இருக்கிறாங்க. அந்த குடும்பத்தினர் இப்ப கேட்டுட்டு இருந்தாங்கன்னா தைரியமா இருங்க, அவ்வளவுதான் சொல்ல முடியும்.
0: நம்பிக்கை மட்டும்தான் எல்லாம் சரியாகணும் அப்படின்னு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்வோம்.

0: கன்னத்தில் முத்தமிட்டாள் படத்துக்காக. அந்த பாடல் வந்தது ஏ ரஹ்மான் இசையில் அவரை பாடி இருந்தார். மணி இப்போ 9:54 ஆயிருச்சு.
1: ஆமா, நம்மளுடைய வணக்கம் என்னுடைய நிறைவு பகுதிக்கு நம்ம வந்தாச்சு.
0: அடுத்தது இளமை உல்லாசத்துல உங்களோட பேசுறதுக்காக நம்ம கிஷன் காத்துட்டு இருக்காரு. இன்னைக்கு பேசின கதைகள்லாம் உங்களுக்கு சுவாரஸ்யமா இருந்திருக்கும். அப்புறம் ஸ்லாங்கூர்ல இன்றைக்கு சுக்மா விளையாட்டு போட்டியில ஸ்லாங்கூர் வந்து வாகை சூடியதால் பொது விடுமுறை வழங்கப்பட்டிருக்கிறது. நல்லா அனுபவியுங்கள் இன்றைய விடுமுறையே.
1: அவங்க மட்டுமா விடுமுறையில இருக்கிறாங்க, கூடுதல் விடுமுறை எடுத்தவங்களும் வீட்டுல தான்
0: இருக்காங்க. ஆமா, ஏன் பள்ளி விடுமுறை, அதுவும் ஒரு காரணம். முக்கியமா ஆசிரியர்கள் நல்ல ஓய்வெடுங்க. உங்களுக்கு நினைச்ச நேரம்லாம் விடுமுறை எல்லாம் எடுக்கிறதுக்கு கடினமான ஒன்று. அடுத்த வாரம் வந்து மீண்டும் திங்கட்கிழமை பள்ளிக்கூடம் தொடங்கும். அப்புறம் தலைநகர் மட்டுமல்லாது சுற்றுலா தலங்கள்ல வந்து கூட்டம் அதிகரிக்கும். அதெல்லாம் கொஞ்சம் பாத்துக்கோங்க. பாதுகாப்பையும் முன்னிறுத்தி உங்களுடைய பயணங்களை மேற்கொள்ளுங்க.
1: சரி, இந்த அளவோடு உங்கள் எல்லாருக்குமே அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகிறோம். நான் புவனா வீரமோகன்,
0: தெய்வீகன் தாமரை செல்வன். எப்போது சொல்றது போல உங்க உடம்பு மனசெல்லாம் பாத்துக்கோங்க. இன்னொரு நிகழ்ச்சியில நாங்க பேசுறோம். கே கே மகாலட்சுமி பாடக்கூடிய பாடலோடு விடைபெறுகின்றோம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 10 மணி செய்திகளுடன் சிவசங்கரி கணபதி. இலக்கிடப்பட்ட பெட்ரோல் உதவித்தொகை பூடி 95 மற்றும் பூடி மடானி டீசலுக்கான மாதாந்திர ஒதுக்கீடு இன்று மீண்டும் 300 லிட்டராக அதிகரிக்கப்பட்டுள்ளது. இந்த செயலாக்கம் தகுதி பெற்ற அனைவரையும் உட்படுத்தியுள்ளதாக நிதியமைச்சு கூறியது. இதன் மூலம் 16 மில்லியனுக்கும் மேற்பட்ட பயனீட்டாளர் பயனடைவார்கள் என்றும் நிதியமைச்சு குறிப்பிட்டுள்ளது. சரவாக்கின் 6 பகுதிகளில் காலை நிலவரப்படி காற்றின் தரம் மிக அதிகமாக 408 பதிவு செய்யப்பட்டுள்ளது. கூச்சேங்கில் காற்று தரக்குறியீடு 407 சமராஹானில் 372 சிரியாமானில் 361 சரிகையில் 333 சிபுவில் 309 பதிவாகியுள்ளது. அம்மாநிலத்தின் மூகாவில் 234 பிந்துலுவில் 232 சமலாஜுவில் 225 என காற்றின் தரக்குறியீடு ஆரோக்கியமற்றதாக பதிவு செய்யப்பட்டுள்ளது என காற்று மாசு குறியீட்டு மேலாண்மை அமைப்பு அபிம்ஸ் தெரிவித்தது. பஹாங் குவாந்தானில் நேற்று இரவு லஞ்சாங் நோக்கி செல்லும் கிழக்கு கரை நெடுஞ்சாலையில் 11 வாகனங்களை உட்படுத்திய சாலை விபத்தில் 4 பேர் உயிரிழந்தனர். இரவு மணி 10:44 அளவில் தகவல் கிடைக்கப்பெற்றதையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்ததாக மாநில தீயணைப்பு மீட்புத்துறையின் துணை இயக்குநர் மொஹமத் சலாஹுடீன் ஈசா தெரிவித்தார். அந்த விபத்தில் சம்பந்தப்பட்ட பேருந்தில் இருந்த அனைவரும் பாதுகாப்பாக உள்ளனர் என்றவர் கூறினார். ஜார்டன், ஐக்கிய அரபு சிற்றரசு, UAE ஆகியவற்றில் உள்ள அமெரிக்க ராணுவ நிலைகள் மீது விசையுறு ஏவுகணை திருகுருதிகளை கொண்டு ஈரான் நடத்திய தாக்குதலுக்கு தக்க பதிலடி வழங்கப்படும் என வாஷிங்டன் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அமெரிக்காவின் வான் தற்காப்பு முறை ஈரானின் பெரும்பகுதி தாக்குதலை வெற்றிகரமாக முறியடித்துள்ளதாக ட்ரம்ப் கூறினார். அமெரிக்காவின் நியூயார்க்கில் சுற்றுப்பயணிகள் அதிகம் காணப்படும் டைம் ஸ்கொயர் பகுதியில் கத்தியேந்திய பெண் ஒருவர் நடத்திய தாக்குதலில் ஒருவர் பலியானார், மற்றொருவர் காயமடைந்தார். இதனையடுத்து ஆபத்தை ஏற்படுத்தும் வகையில் செயல்பட்ட பெண்ணை காவல்துறையினர் சுட்டுவிழ்த்தனர். இந்நிலையில் இத்தாக்குதல் தீவிரவாத நோக்கம் கொண்டதாக இருக்கலாம் என்ற கோணத்தை காவல்துறையினர் மறுத்துள்ளனர். அர்ஜென்டினா கார்பந்து நட்சத்திரம் லியோனல் மெஸ்ஸி பன்னாட்டு கார்பந்து அரங்கிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார். இம்முடிவு மிகவும் கடுமையானது என்றாலும் அந்நாட்டின் தேசிய அணியை புதிய தலைமுறையினர் வழிநடத்துவதற்கான தருணம் வந்துவிட்டது என 39 வயது மெஸ்ஸி குறிப்பிட்டுள்ளார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மனோன்மணி வீரமோகன். மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

ஹரிச்சரன் அப்பனா ராஜீவ் குரல் அந்த பாடல் நம்ம கேட்டிருந்தோங்க. இளமை உல்லாசம் நிகழ்ச்சியில் இந்த பக்கமா கிஷன் உங்களோடு பேசிட்டு இருக்கேன். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கு செப்டம்பர் மாதத்தின் முதல் நாள் இன்று அப்படின்ற மாதிரி ரொம்ப உற்சாகமா உங்களுக்கு போய்கிட்டு இருக்கோம். நேற்று 69வது தேசிய நாளை ரொம்ப சிறப்பாக கொண்டாடி இருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் யாரும் நேரடியாக போய் பார்க்க வாய்ப்பு கிடைக்கலையோ, நம்ம ஆர்டிஎம் உடைய இன்ஸ்டாகிராம் பக்கமாக வாங்க, நிறைய காணொலிகள் உங்களுக்காக காத்துட்ருக்கு. அந்த காணொலிகள்லாம் வந்து நல்லா இருக்கேப்பா அப்படின்ற மாதிரி உங்களுக்கே தோணக்கூடிய காணொலிகளாக பதிவு செய்திருக்கோம். வாய்ப்பு இருந்தால் அதையும் பாருங்கள். இப்போது அடுத்த ஒரு மணி நேரத்திற்கு நம்ம மலையாள பாடல்களை தாங்க கேட்டுட்ருக்கோம். அடுத்த பாடல் உங்களுக்காக ராஜீவ் ரமேஷ் கொண்டு வராரு, கேட்கலாம்.

0: உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மினல் எஃப்எம் கேட்கணுமா?
1: புரியுது புரியுது,
0: இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மினல் எஃப்எம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு.

விஜயதாஸ் திவ்யா ராமணி குரல் அந்த பாடல் நம்ப கேட்டிருந்தோங்க. இந்த செப்டம்பர் மாதம் நிறைய மலையாள திரைப்படங்கள் மாலிவுட் பக்கமாக வெளிவரப்போகுது. அதில் அடுத்து ஐம் கேம் அப்படின்ற பிரம்மாண்ட திரைப்படம் உங்களை நோக்கி வந்துகிட்டே இருக்குங்க. அதுக்கப்புறமா இமோட்டல் அப்படின்ற திரைப்படம் வெளிவரப்போகுது. டோன்ட் ட்ரபிள் த ட்ரபிள் இந்த திரைப்படமும் வெளிவரப்போகுது. பிரதமா திருஷ்டியா அந்த படம், பிறகு டைரா அப்படின்ற திரைப்படம் வந்து வெளிவரப்போகுது. இதில் பிருத்திவிராஜ் பார்த்தீங்கன்னா போலீஸ் அதிகாரியாக வந்துட்டு வலம் வர போகிறாரு இந்த திரைப்படம். பிறகு ஓட்டம் துள்ளல் அப்படின்ற திரைப்படம், த பேரடைஸ் அப்படின்ற திரைப்படம் மூன்று மொழிகளில் வெளிவரப்போகுது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக அரவிந்த் நாயர், ஸ்ருதி சிவதாஸ் வராங்க, கேட்கலாம்.

0: அம்மா சத்தியம்,
1: மின்னல்ல வந்து 26 இருந்து நீங்க எல்லாம் எல்லா சீனியர் சிட்டிசன்ஸ் சிறு வயசுக்காரங்க எல்லாத்தையுமே ரொம்ப சந்தோஷப்படுத்துறீங்கம்மா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை கேட்கும் போது நம்மளோட மனசுல எவ்வளவு பாரம் இருந்து கூட அதெல்லாம் எங்கேயோ பறந்து போயிருந்த. இந்த மின்னல்ல வேலை செய்யற அத்தனை பிள்ளைங்களுக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்றேன். அவங்க எல்லாம் நீண்ட ஆயுளோட ஆரோக்கியத்தோட நல்லா இருக்கணும்மா.

விஷால் மிஸ்ரா குரல் அந்த பாடல் நம்ம கேட்டிருந்தோங்க. சரி, காற்று மாசு குறியீடு ஐபியு 500 எட்டும் பகுதியை வந்து பார்த்தீங்கன்னா மலேசிய தேசிய பேரிடர் நிர்வகிப்பு நிறுவனம் நட்மா வந்துட்டு அந்த பகுதிகளில் அவசர நிலை வந்து பகுதியாக பிரகடனப்படுத்தப்படும் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. ஆக இப்போ மலேசியாவில் எந்த பக்கம் இருந்து நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருந்தாலும் காற்று மாசு ஏற்பட்டிருக்கு, அங்கே வந்து புகைமூட்டமாக காணப்படுது அப்படின்னா உங்களுடைய பாதுகாப்பை கொஞ்சம் பார்த்துக்கோங்க, கொஞ்சம் இல்லை ரொம்பவே பார்த்துக்கணுங்க. நம்ம வந்து சுவாச கவசத்தை அணிஞ்சிருக்கணும், அதையும் பார்த்துக்கோங்க. வெளி நடவடிக்கைகளை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க, அதுதான் உங்களுடைய உடல் நலத்திற்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போ அடுத்த பாடல் ஜெசிகேட் உங்களுக்காக கொண்டு வராங்க, கேட்கலாம்.

0: மலேசியாவின் மிகப்பெரிய வேளாண் கண்காட்சியான மகா மீண்டும் வந்துவிட்டது. குடும்பத்தோடு சேர்ந்து விவசாயம், தோட்டக்கலை மற்றும் வேளாண் சுற்றுலாவின் சிறப்பை அனுபவிக்க வாருங்கள். அக்ரோ சஃபாரி, ரேவாங் வாரிசான், மேஜிகா கார்டன் மற்றும் லேசர் ட்ரோன் கண்காட்சிகளை கண்டு மகிழுங்கள். அதோடு மெர்டிகா இஃப் கண்டாட்டம், கிடிஸ் வண்டர்லேண்ட் மற்றும் நேரடி இசை நிகழ்ச்சிகளும் காத்திருக்கின்றன. மகா 2026 ஆகஸ்ட் 28 முதல் செப்டம்பர் 6 வரை காலை மணி 10 முதல் இரவு மணி 10 வரை மேட்ச் சிறடாங்கில். விவரங்களுக்கு mahaofficial.com.my.
1: உங்களுக்கு எது பிடிக்கும்
2: அது எங்களுக்கு தெரியாதா? நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நம் மின்னல்.

0: கலிமையே.
1: சித் ஸ்ரீராம் முகமது மக் குரல்ல இந்த பாடல் நம்ம கேட்டிருந்தோம். சரி, மோசடி சம்பவங்கள் நம்மை சுற்றி தினமும் நடந்துகிட்டு தான் இருக்குங்க. நம்ம பாதுகாப்பா இருக்கணுன்றத வலியுறுத்துறதுக்காக இந்த ஒரு தகவலை உங்ககிட்ட அடிக்கடி நாங்கள் சொல்லிட்டே தான் இருக்கோம். இப்ப கூட ஒரு சம்பவம் நடந்தது. என்ன அப்படின்னா, ஒரு வயதானவற்றை வந்து தொலைபேசியில் அழைச்சு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்க வந்து உங்களுடைய வங்கி அட்டை, இந்த கிரெடிட் கார்டு அட்டையெல்லாம் வந்து ஒரு என்வலப்பில் வச்சு நீங்க வெளியே வச்சிடணும், அப்பதான் வந்து போலீஸ் அதிகாரிகள் உங்களை கைது செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அவரை ஏமாற்றி அவரும் அதை நம்பி கொண்டு வந்து வீட்டுக்கு வெளியில வச்சுட்டு போயிருக்காரு. யாரோ வந்து எடுத்துட்டு போயிட்டு அதை பயன்படுத்தி அவங்க பொருட்கள்லாம் வாங்கியிருக்காங்க அவருடைய பணத்தில். பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடக்குது, நடந்துட்டு தான் இருக்கு. அதனால நம்ம கூடுதல் விழிப்பாக கவனமாக இருக்கணும். எதனா ஒரு பிரச்சனை அப்படின்னா குடும்பத்துக்கிட்ட சொல்லுங்க, இல்லை நம்ம காணவர்கள்ட்ட பகிர்ந்துக்கோங்க. மனசுக்குள்ளேயே வச்சுக்காதீங்க, இதை சொந்தமாகவே முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி முடிவுக்கெல்லாம் வராதிங்க, அது தப்புங்க. அப்போது சில பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு ஏற்படும். போலீஸ் அதிகாரிகள்ட்ட புகார்களை தெரிவிக்கவும் மறந்துடாதீங்க. இப்போ அடுத்த பாடல் அனுப்பி கொண்டு வராங்க, கேட்கலாம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 11 மணி உலக செய்திகளுடன் சிவசங்கரி கணபதி. நேபாளில் நிகழ்ந்த இமாலய பெருவெள்ளம் வழக்கமான நிகழ்வன்று, இதற்கு காலநிலை மாற்றம் முக்கிய காரணம் என குற்றஞ்சாட்டியுள்ள அந்நாட்டு பிரதமர் பலேந்திரா ஷா, இதற்கு பன்னாட்டு சமூகத்தின் உடனடி நடவடிக்கை தேவை என கோரியுள்ளார். சீன நேபாள எல்லையில் நிகழ்ந்த அந்த பேரிடரில் சிக்கி இதுவரை 939 பேர் பலியான வேளை 4500 பேர் காணாமல் போனதாக ஊடகங்கள் கூறின. குறிப்பாக காத்மாண்டுவை மீண்டும் கட்டியெழுப்ப பில்லியன் கணக்கான டாலர்கள் தேவைப்படும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. இந்த பெருவெள்ளத்திற்கான உண்மையான காரணம் உறுதி செய்யப்படவில்லை என்றாலும், காலநிலை மாற்றத்தால் உலகளவில் பனிப்பாறைகள் உருகத் தொடங்கியுள்ளதன் உண்மையை அனைவரும் உணர வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். காசாவில் இஸ்ரேல் நடத்தி வரும் தொடர் தாக்குதல்கள் மற்றும் மேற்கு கரையில் சட்டவிரோத இஸ்ரேலிய குடியேறிகளின் வன்முறை குறித்து ஐநா கவலையை வெளிப்படுத்தியுள்ளது. இந்த தாக்குதல்களால் பொதுமக்கள் சொத்துடைமைகள் உள்கட்டமைப்புகள் ஆகியவை தொடர் பாதிப்பினை எதிர்நோக்கியுள்ளதாக ஐநா மனிதநேய விவகாரங்களுக்கான ஒருங்கிணைப்பு அலுவலகம் ஓச்சா தெரிவித்துள்ளது. இந்த வன்முறைகள் மனித குலத்திற்கு எதிரான குற்றம் என்றும் பன்னாட்டு சட்டங்களை மீறியுள்ளதாகவும் ஓச்சா அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. ஹோமஸ் நீரிணையில் அமெரிக்க உதவியால் ஒவ்வொரு இரவும் சராசரியாக 30 கப்பல்கள் அந்த வழித்தடத்தில் கடந்து செல்லும் நிலையில் அந்நீரிணை பாதுகாப்பானதாக உள்ளதென அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அதனை அமெரிக்கா தற்போது கையாள்வதாக அவர் குறிப்பிட்டார். நேற்றிரவு பல கப்பல்கள் அதன் வழியாக வெற்றிகரமாக கடந்து சென்றன. கடற்படையின் உதவியுடன் சராசரியாக 30 கப்பல்கள் ஒவ்வொரு இரவும் அதன் வழியாக செல்வதாக அவர் கூறினார். வாஷிங்டன் விதித்துள்ள கடுமையான வர்த்தக வரிகள் தொடர்பாக பிரேசில் அமெரிக்காவுடன் கலந்துரையாடலை மீண்டும் தொடங்கியுள்ளதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது. நியாயமற்ற வர்த்தக நடைமுறைகள் மற்றும் கட்டாய ஆள்பல முறையை பயன்படுத்துவதாக குற்றம் சாட்டி லத்தீன் அமெரிக்காவின் மிகப்பெரிய நாடான பிரேசில் மீது வாஷிங்டன் கடந்த ஜூலையில் இரு புதிய வரி விதிப்புகளை செயல்படுத்தியது. இதனைத் தொடர்ந்து சில பொருட்களுக்கு 25 விழுக்காடும் சிலவற்றிற்கு 12.5 விழுக்காடும் வரி விதிக்கப்பட்டது. ஜார்டன், ஐக்கிய அரபு சிற்றரசு, UAE ஆகியவற்றில் உள்ள அமெரிக்க ராணுவ நிலைகள் மீது விசையுறு ஏவுகணை திருக்குருதிகளை கொண்டு ஈரான் நடத்திய தாக்குதலுக்கு தக்க பதிலடி வழங்கப்படும் என வாஷிங்டன் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அமெரிக்காவின் வான் தற்காப்பு முறை ஈரானின் பெரும்பகுதி தாக்குதலை வெற்றிகரமாக முறியடித்துள்ளதாக அதிபர் டொனால்டு ட்ரம்ப் கூறினார். இவ்வேளை லாராக் தீவு மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதலை கண்டிக்கும் வகையில் இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக ஈரானிய இஸ்லாமிய புரட்சிப்படை உறுதிப்படுத்தியது. அமெரிக்காவில் நடைபெறும் G20 நிதியமைச்சர்கள் மாநாட்டில் ரஷ்யாவின் நிதியமைச்சர் ஆந்தோன் சிலனோவ் எதிர்பாராத விதமாக பங்கேற்றார். 2022 யுக்ரைன் மீது ரஷ்யா படையெடுத்த பிறகு அவர் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டார். எனினும் அவரின் வருகை சிலருக்கு மன நிறைவின்மையை ஏற்படுத்தியது. சிலனோவ் அமெரிக்க நிதியமைச்சர் ஸ்காட் பெசன்ட்டை சந்தித்ததாக அமெரிக்க நிதித்துறை தெரிவித்துள்ளது. ஈரான் மீது கூடுதல் பொருளாதார அழுத்தத்தை ஏற்படுத்துவதற்கான ஆதரவை திரட்டவும் பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிப்பதற்கான வழிகளை கண்டறியவும் வாஷிங்டன் முயன்று வரும் நிலையில் உலகின் 20 முக்கிய பொருளாதார நாடுகளின் நிதியமைச்சர்கள், மத்திய வங்கி ஆளுநர்கள் வட கரோலினாவின் ஆஷ்வில் நகரில் இருநாள் நடைபெறவுள்ள கூட்டத்தில் பங்கேற்கின்றனர். அமெரிக்காவின் நியூயார்க்கில் சுற்றுப்பயணிகள் அதிகம் காணப்படும் டைம்ஸ் ஸ்கொயர் பகுதியில் கத்தி ஏந்திய பெண் ஒருவர் நடத்திய தாக்குதலில் ஒருவர் பலியானார், மற்றொருவர் காயமடைந்தார். இதனையடுத்து ஆபத்தை ஏற்படுத்தும் வகையில் செயல்பட்ட அப்பெண்ணை காவல்துறையினர் சுட்டு வீழ்த்தினர். இத்தாக்குதலில் காயமடைந்தவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் வேளை அவரது உடல்நிலை சீராக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வேளை இத்தாக்குதல் தீவிரவாத நோக்கம் கொண்டதாக இருக்கலாம் என்ற கோணத்தை காவல்துறையினர் மறுத்துள்ளனர்.
இதனுடன் உலகச் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீனா கதிர்வேலு. மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

அடுத்த பாடல் கானா உங்களுக்காக கொண்டு வர்றாரு, கேட்கலாம்.

0: அக்கா இது இலவசமா தான் குடுக்கறோம், உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட சொல்லி வந்து வாங்கி சொல்றீங்களா?
1: எதுக்குப்பா தெரிஞ்சவங்க, எல்லாத்தையும் அப்படியே குடுங்க, நானே வாங்கிக்கிறேன்.
0: ஏங்க இந்த நிகழ்ச்சியில பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு, உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரும் இருக்காங்களா?
1: இந்த நிகழ்ச்சியிலயா? தெரிஞ்சவங்க எதுக்கு, நானே நல்லா பேசுவேன், நீங்க எப்படி பேசணும்னு மட்டும் சொல்லுங்க, நான் அப்படியே பேசிடுறேன்.
0: அஸ்வினி விடுமுறைக்கு போறேன், இதெல்லாம் கொஞ்சம் அதிகமா வாங்கிட்டேன், யாருக்கிட்டயாவது கொடுத்து பயன்படுத்திக்க சொல்லுங்க.
1: கண்ணா லட்டு தின்ன ஆசையா?
0: அப்படியே அந்த பாக்கிங்கும் சும்மா தான் இருக்கும், யாரையாவது பயன்படுத்திக்க சொல்லுங்க.
1: கண்ணா ரெண்டு லட்டு தின்ன ஆசையா? எல்லாம் நமக்கே வந்து அமையுது.
0: நமக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறது தப்பு இல்லங்க, நமக்கு மட்டுமே கிடைக்கணும்னு நினைக்கிறது தான் தப்பு.
1: மற்றவர்களுக்கும் கொஞ்சம் வாய்ப்பு கொடுப்போம்.
0: இப்படிக்கு
1: மின்னல் எஃப்எம்.

0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: நான் ஜெயவர்ஷினி பேசுறேன், தமன்சரல இருந்து.
0: ஜெயவர்ஷினி சொல்லுங்க, பிடிச்சவங்களுக்கு பிடிச்ச பாட்டு, என்ன பாட்டு வேணும்?
1: எங்களோட அம்மாவோட பர்த்டேக்கு இன்னைக்கு, சோ நான் பவளமல்லி சாங் அவங்களுக்கு டெடிகேட் பண்ண போறேன்.
0: கண்டிப்பாக. அம்மா பேர் என்னது?
1: அம்மா பேர் தமிழ் செல்வி.
0: தமிழ் செல்வி, இந்த பாடல் பரிசு கொடுத்து தப்பிச்சிடலான்னு பாக்குறீங்க நீங்க, வேற என்ன வாங்கி கொடுத்தீங்க?
1: அம்மாக்கு இந்த வருஷம் பிரேக்ஃபாஸ்ட் ட்ரீட் நாங்க கொடுத்தோம், அப்புறமா நைட் டின்னரும் செய்வோம்.
0: அதாவது உணவுலயே முடிச்சிடலாம். நீங்க சமைச்சீங்களா என்னது? இல்ல, அம்மாவே சமைச்சு அம்மாவுக்கே குடுத்துட்டாங்களா?
1: இல்ல இல்ல, கடைக்கு போய்
0: சாப்பிட்டோம். ஓ சரி சரி சரி, அம்மாவுக்கு வந்து ஓய்வு கொடுத்தாச்சு, சமையல் அறை பக்கம் போகாதீங்கம்மா அப்படின்னு. முயற்சி பண்ணி கொடுங்க, அம்மா ருசிச்சு சாப்பிடுவாங்க கண்டிப்பா.
1: கண்டிப்பா.
0: நன்றி நன்றி. பாடல் வந்துட்டே இருக்கு, கேக்கலாம்.
1: தேங்க்யூ.

0: நன்றி உணர்வு மலேசியர்களின் அழகு.
1: நான் வந்து நன்றி சொல்றதுன்னா நம்மளோட மலேசியா காவல் படைக்கு தான் சொல்லணும். மகனை வந்து ஸ்கூல்ல விட்டுட்டு வரும்போது இந்த ஹாஸ்பிடல் கிளைங் இருக்கும் பாருங்க, அந்த ஹோல் ரோடே வந்து ரொம்ப ஜேமா இருக்கும். வந்துட்டு இருக்கும் போதே என்னோட கார் வந்து நடுவுல ஜேம் ஆகி நின்றுச்சு. நின்றுட்டோன்னே எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, பின்னால எல்லாம் ஹார்ன் அடிக்கிறாங்க. டக்குன்னு பக்கத்துல ஒரு மோட்டோ வந்து நின்னோட டிராபிக் போலீஸ், அப்புறம் வந்து நின்றுட்டு போன் கிளம்ப போன் போலீஸை தொழுவோம் போலீஸை பந்து அப்படின்னாரு. பாருங்க, நான் சொன்னேன் இல்ல என் கார் வந்து ஜேம் ஆயிடுச்சு அப்படின்னு. அவரு உடனே மோட்டர் பார்க் பண்ணிட்டு இறங்கி பின்னால இருக்கிற கார எல்லாம் விலக்கி விட்டுட்டு காரை தள்ளி ஓரமா வச்சாரு. பக்கத்துல நின்று எல்லாம் பாத்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு ஸ்டார்ட் பண்ணோன்னா கார் ஸ்டார்ட் எடுத்துருச்சு. அவ்வளோ ஒரு கைண்டான ஆபீசர்ஸ் வந்து இருக்காங்க அப்படின்றது வந்து அன்னைக்குதான் நான் வந்து ரியலைஸ் பண்ணேன்.
0: மலேசியராய் ஒன்றிணைவோம். தேசிய தின வாழ்த்து.
2: நம்ம ஊர் கலைஞர்களுக்கு பின்னால் எத்தனை வழிகள், எத்தனை சவால்கள்.
3: மலேசிய கலைஞர்களின் உழைப்பை கொண்டாடுது மண்ணின் நட்சத்திரம்.
2: வெள்ளிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பிறகு மண்ணின் நட்சத்திரம்.
3: இதோட விட்டுருவோமா என்ன? திங்கள் முதல் வெள்ளி வரை நள்ளிரவு 12 மணிக்கு பிறகு 1 மணி நேரத்திற்கு தொடர்ந்து நம்ம ஊர் பாட்டு தாங்க.

0: அதாவது நீங்களும் பிடிச்சவங்களுக்கு பிடிச்ச பாட்டு கேட்கலாங்க. சொல்லிய 3-2-2-8-2-5-7-3-3-4-7-6-8. வணக்கம், யார் பேசுறீங்க?
1: வணக்கம், நான் திருமதி சரஸ்வதி முருகன் சிம்பாம்பாளையம் பேசுறேன்.
0: சொல்லுங்க, என்ன பாட்டு, யாருக்காக வேணும்?
1: இன்னைக்கு என் பேத்திக்கு பிறந்த நாள், கீர்த்தி ஷா பேரு, 6 வயது அவங்களுக்கு இன்னையோட. அதனால அவங்களுக்கு அப்பா அம்மா, தமிழ் செல்வன் இளவரசி, தாத்தா பாட்டி முருகன் சரஸ்வதி, இன்னொரு பாட்டி ஜானகி பச்சையப்பன், அப்புறம் அண்ணன் உடன் பிறந்தவர் முவேசன், அக்கா தனுஷியா, மற்றும் அண்ணன்மார்கள் சித்தப்பா சித்தி அனைவரும் அவங்களுக்கு வாழ்த்துக்கு போடுறோம். அவங்க வந்து கல்வி கல்விகளை சிறந்து வழங்கணும். அதே போல இன்னைக்கு பிறந்த நாள் கொண்டாட அனைவருக்கும் பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நேற்று தேசிய தினம், தேசிய தின வாழ்த்துக்கள் அனைவருக்கும்.
0: உங்களுக்கும் தேசிய நாள் வாழ்த்துக்கள். நீங்க வாழ்த்துனது இப்போ ஒரு பத்திரிகையிலே போடலாம் போல. சரி, அவங்களுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்து. என்ன பாட்டு அவங்களுக்காக வேணும்?
1: கூலி பாட்டுல இருந்து பாடல், அந்த பாடல் சொன்னாங்க, பாடல் மறந்துட்டேன்.
0: மோனிகாவா?
1: மோனிகா, மோனிகா,
0: மோனிகா அவங்களுக்கு. சரி சரி, வந்துட்டே இருக்கு, கேப்போம். நன்றி
1: நன்றி நன்றி, வணக்கம்.

0: மலரும் நினைவுகளில் இன்று
1: உங்களுக்கு அந்த தனிமை அப்படின்றத வந்து நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க?
2: வந்து ஃபீல் பண்ணுவேன். எப்ப ஃபீல் பண்ணுவேன்னா, வீக் டேஸ், வாரத்துல ஒரு 5 நாளைக்கு வந்து காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் பொழுது போறது கொஞ்சம் கடுமையா இருக்கும். மனசு கஷ்டமா இருந்தாலும் என்ன செய்யறது, நீங்க அந்த ஒரு இதை வந்து அடாப்ட் பண்ணி தானே ஆகணும். சோ நம்மள நம்மளே தேர்த்திக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்க பாக்க வேண்டியதுதான். அப்பப்ப நான் கொஞ்சம் கவலையா இருந்தாலும் அப்பப்ப டிவி பாக்குறது, அது பாக்குறது, இது பாக்குறது, சம்டைம்ஸ் டிக்டாக் உங்க கூட ரசில இது பண்றது, சோ அந்த மாதிரி டைம் இது பண்ணும்போது மனசு கொஞ்சம் இதமா இருக்கும்.
1: யாரும் கூட இல்ல அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாம்.
3: இன்னொரு 5 நிமிஷம்
4: மின்னல் FM.

0: வணக்கம் ஷர்வின், சொல்லுங்க பிடிச்சவங்களுக்கு பிடிச்ச பாட்டு. என்ன பாட்டு வேணும்?
1: அம்மாக்கு இன்னைக்கு பிறந்த நாளே, அவங்களுக்கு வந்து டிக்லூனா படத்துல இருந்து பாடல்.
0: என்ன பாட்டு?
1: கை மச்சாலமே கால போவாத மல்லி, வெச்சாலமே கால போவாத மல்லி வாசம்.
0: அம்மா உங்களுக்கு சொல்லி கொடுத்து வற்புறுத்தி பாட்டு கேட்க வைக்கிறாங்களா?
1: இல்ல இல்ல, நான் தான் போன் அடிக்கலான்னு இருந்தேன்.
0: ஓ, நீங்களே தான் அம்மாவுக்கு பரிசு கொடுக்கலாம்னு நினைச்சிட்டீங்க நீங்க?
1: ஆ, அவங்களுக்கு முன்னிலேயே இந்த பாட்டு தான் ரொம்ப பிடிக்கும்.
0: சர்வின் எத்தனையாம் ஆண்டு மாணவர்?
1: ஆறாம் ஆண்டு மாணவர்.
0: ஓ, ஆறாம் ஆண்டு படிக்கிறீங்க. சரி, அம்மாவுக்காக அந்த பாட்டு வந்துகிட்டே இருக்கு. அம்மாவுக்கு என்ன இன்பதிர்ச்சி வச்சிருக்கீங்க இன்றைக்கு?
1: ஒரு பெரிய கிஃப்ட் செஞ்சு வச்சிருக்கேன்.
0: நீங்களே செஞ்சு வச்சிருக்கீங்க, குடுக்கறது மட்டும்தான் இப்போ பாக்கி. சரி, அம்மாவுக்கு நல்ல இன்பதிர்ச்சா கொடுங்க. நல்ல பையனா நல்ல இளைஞனா வரணும் நீங்க, சரியா?
1: சரி அண்ணா.
2: போடுற பாட்ட.
3: ஓகே ப்ரோ.

0: வணக்கம், யார் எங்கிருந்து அழைச்சிருக்கீங்க?
1: வணக்கம், தசரதன் பினாங்கிலிருந்து அழைக்கிறோம்.
0: தசரதன் சொல்லுங்க, யாருக்காக என்ன பாட்டு?
1: நேற்று வந்து மாமியாருக்கு பிறந்த நாள். மாமனாருக்கு வந்து 15ஆம் தேதி பிறந்த நாள். அவங்க ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து ஒரு நல்ல பாட்டா கேக்குறேன்.
0: நல்ல மாப்பிள்ள நீங்க, மருமகன்.
1: ஏன்னா அதான் இன்றைக்கு ட்ரை பண்ணா கிடைச்சிருக்கு மதறீங்களே, அதான்
0: பாட்டு கேட்டுலாமே அப்படின்னு. என்ன பாட்டு அவங்களுக்கு பிடிச்ச பாட்டா கேட்க போறீங்க?
1: பொது பாட்டுலனாக்கா ஜனநாயகம் பாட்டு போட்டோம். தளபதி கச்சேரி
0: வேணும் உங்களுக்கு, வந்துகிட்டே இருக்கு. நன்றி.

0: அண்ணா
1: நடா
0: ஒன் லாஸ்ட் டான்ஸ்.
1: ஓகேடா
2: என்ன
1: பாட்டு யாருக்காக வேணும்?
2: அண்ணன் வந்து எத்தனை சாமி பாடுற மாமாவுக்காக கேக்குறேன். ஏன்னா இன்னைக்கு மாமாவோட பிறந்த நாள், அப்புறம் என்னோட தம்பிக்கு நாளைக்கு பிறந்த நாள், அப்புறம் நாளைக்குதான் எங்க மாமா பாட்டி தாத்தா பகாங்கன்னு வருவாங்க. சோ அவங்களுக்கு நாளைக்கு தான் கேக் கட்டுவாங்க. அப்புறம் அவங்க பேர் வந்து சுகுமாரன், அவங்க வந்து டீச்சர்.
1: ஓ, ஆனா பேசுறத மறக்க கூடாதுன்னு எதுவும் எழுதி வச்சுட்டு பேசுறீங்களா அண்ணா? ஓவியா
2: இல்ல இல்ல அண்ணன்,
1: டக்கு டக்குன்னு மனசுல இருந்து வருது.
2: ஆமா,
1: சரி, நல்ல ஒரு கொண்டாட்டமா உங்களுக்கு இருக்கு. அவங்களுக்காக பாட்டு கேட்கணும்னு நினைச்சீங்கல்ல, அதுக்காக நன்றி.
2: நன்றி.
1: அவங்களுக்கு பதிவு பண்ணி அனுப்பி வைங்க வாட்ஸ்அப்ல, சரியா?
2: என்ன

0: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
0: பாட்டு கடைக்கு காசு எதுவும் வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் நண்பகல் 12 மணி செய்திகளுடன் எனே பாஸ்தினால் ராயப்பன். நாட்டின் விவசாயத்துறையின் திட்டமிடல், மேலாண்மை மற்றும் கண்காணிப்பின் செயல்திறனை மேம்படுத்துவதற்காக விண்வெளி மற்றும் புவிசார் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதில் விவசாயத்துறையும் மலேசிய விண்வெளி நிறுவனமும் மைசா தங்களின் வியூக ஒத்துழைப்பை வலுப்படுத்தி வருகின்றன. மலேசிய விவசாய தோட்டக்கலை வேளாண் சுற்றுலா கண்காட்சி மகாவை முன்னிட்டு விவசாயத்துறைக்கும் அறிவியல் தொழில்நுட்ப புத்தாக்க அமைச்சின் கீழ் இயங்கும் நிறுவனமான மைசாவுக்கும் இடையே இந்த ஒத்துழைப்பு எட்டப்பட்டது. தேசிய பதிவுத்துறை JPN தற்போதுள்ள மைகார்ட் கட்டமைப்பிலிருந்து புதிய மைகார்டுக்கு மாறும் நடவடிக்கையை மேற்கொண்டு வருகிறது. இதன் தொடர்பில் நாடு முழுவதும் மைகார்ட் அச்சிடும் நடவடிக்கையில் இடையூறுகள் ஏற்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று தொடங்கி 7 செப்டம்பர் வரை அந்த தற்காலிக இடையூறுகள் இருக்கும் என JPN ஓர் அறிக்கையின் மூலம் தெரிவித்துள்ளது. இன்று பிற்பகல் வரை பினாங்கு, சரவா, சபா ஆகிய மாநிலங்களில் இடியுடன் கூடிய கனமழைக்கும் பலத்த காற்றுக்கும் வாய்ப்புள்ளதாக மலேசிய வானிலை ஆய்வுத்துறை தெரிவித்தது. இது பினாங்கில் தென்மேற்கு மற்றும் வடகிழக்கு பகுதியையும், சரவாக்கில் மீரியும், சபாவில் தாவாவ், சிம்போர்னா, கலபாகன், கூனாக்கும் உள்ளடக்கியதாக மெட் மலேசியா கூறியது. ஜப்பானில் கடந்த ஆண்டு அரிசி விநியோகம் குறைந்ததையடுத்து உற்பத்தி செய்யப்பட்ட 210,000 டன் அரிசியை அவசர நடவடிக்கையாக அந்நாட்டு அரசாங்கமே அவற்றை வாங்கிக் கொள்ளவுள்ளது. தற்போது அதன் விநியோகம் நிலையாக உள்ளதால் அதனை அரசாங்கம் வாங்குவதாக கியூடோ செய்தி நிறுவனம் செய்தியை வெளியிட்டது. அரிசி விலையும் இதற்கு முன்னர் அதிகரித்ததால் அவசர தேவைக்காக 590,000 டன் அரிசியை உற்பத்தி செய்ய வேண்டிய தேவை ஏற்பட்டது. அமெரிக்க தரைப்படை ராணுவ அமைச்சர் டென் ரிஸ்கோல் பதவி விலகல் கடிதத்தை அதிபர் டொனால்டு டிரம்பிடம் சமர்ப்பித்துள்ளார். தற்காப்பு அமைச்சர் பீட் எக்ஸத்துடனான பல மாத நெருக்கடியை சந்தித்த நிலையில் அவர் இம்முடிவை எடுத்துள்ளார். ரிஸ்கோல் தரைப்படை தொலைநோக்கு குறித்தும் மூத்த அதிகாரிகள் சிலரின் பணி நீக்கம் தொடர்பிலும் எக்ஸத்துடன் ஒருமித்த கருத்தை கொண்டிருக்கவில்லை என கூறப்படுகிறது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மோகனா அருஜோதி. மலேசிய மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

0: இளமை உல்லாசம்.
1: இளமை உல்லாசம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. இந்நேரம் மதியம் என்ன சாப்பிடலாம் சமைக்கலாம் அப்படின்ற மாதிரி திட்டங்கள் எல்லாம் போய்கிட்டு இருக்கோம். எதுவா இருந்தாலும் ஆரோக்கியமா ஆரோக்கியமான உணவா தேர்ந்தெடுத்து சாப்பிடுங்க, அதுதான் ரொம்ப முக்கியங்க. சரி, இன்றைக்கும் உங்களுக்காக டிக்கெட் வழங்க போறோம். போட்டி அங்கம் உங்களுக்காகவே இருக்கு. ARK விஷன் ப்ரொடக்ஷன் அண்ட் அத்தோ ஜி கே ஐஸ்கியூ பெருமையுடன் படைக்கும் தளபதி கச்சேரி, புகழ்பெற்ற சத்யாஸ் கீதாஞ்சலி இசைக்குழுவின் நேரடி இசையில் தலை சிறந்த தமிழ் பின்னணி பாடகர்கள் கலந்து கொள்ளும் பிரம்மாண்ட இசை கொண்டாட்டம். இன்றைக்கு அந்த இசை நிகழ்ச்சியை பார்ப்பதற்கான போட்டி உங்களுக்காகவே அங்க ஒருத்தர் பேரை சொன்னா போதும் டிக்கெட் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8.

0: யாராவது உங்க மனச காயப்படுத்திட்டு மன்னிச்சிருங்கன்னு கேட்டாங்களா? அவங்க கேட்டது உண்மையா கூட இருக்கலாம்ல, மன்னிச்சு விட்டுருங்க. நம்ம இணைப்பது
1: மின்னலை நேர அறிவிப்பு.
2: நேர்களே, குவாலலம்பூர், புத்ரா ஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான லொஹர் தொழுகை நேரம் பிற்பகல் மணி 1:16. குவாலலம்பூர், புத்ரா ஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான லொஹர் தொழுகை நேரம் பிற்பகல் மணி 1:16.
3: நன்றியுணர்வு மலேசியர்களின் அழகு.
4: தாதியர்களுக்கு நன்றி சொல்லணும். இந்த ஒரு சம்பவம் வந்து ஒரு 13 ஆண்டுக்கு முன்னாடி நடந்தது. புத்ரஜயில வேலை செய்யறப்ப நிறை மாத கர்ப்பிணியா இருந்தேன். பனிக்கூடம் வந்து உடஞ்சவனே வீட்டுல வந்து யாருமே இல்ல. எமர்ஜென்சி கால் பண்ணோடனே நர்ஸ் உதவி செய்யறவங்க எல்லாம் வந்திருந்தாங்க. குறிப்பிட்டு 2 தாதியர்கள் வந்து எனக்கு அவ்வளவு ஒரு உதவியா இருந்தாங்க. ரொம்ப பேனிக்கா இருந்தேன். வீடு பூட்டணுமா இல்லையா, பேபி திங்ஸ் எல்லாம் எடுக்கணும். அந்த 2 தாதியர்கள் அவங்க பேரு தெரியல. மலைக்காரவங்க இப்ப வரைக்கும் நான் அவங்களை நினைச்சு பாக்குறேன். அவங்க பேரு தெரியல, அவங்க முகம் கூட நான் மறந்துட்டேன். அவங்க செஞ்ச அந்த ஒரு காரியம் வந்து இப்போ எனக்கு வந்து அந்த தருணம் வந்து ஒரு பெரிய ஒரு விஷயமா பாக்குறேன்.
3: மலேசியராய் ஒன்றிணைவோம். தேசிய தின வாழ்த்து.

0: இசை நிகழ்ச்சிக்கான டிக்கெட் உங்களுக்காக வழங்க போறோம்னு சொல்லியிருந்தோம். அடுத்து யாரு சரியான பதிலோட வந்திருக்காங்கன்னு பாக்கலாம். வணக்கம், யார் பேசுறீங்க?
1: வணக்கம், என் பேர் பாலா, மாஸ்டர் ஜிபில இருந்து அழைச்சு பேசுறேன்.
0: பாலா, கேள்விக்கான பதில் கிடைச்சிருச்சா?
1: கிடைச்சிருச்சு.
0: என்ன பதில்?
1: அவரு சத்ய பிரகாஷ். ஏன்னா அவரு அவரோட பாட்டெல்லாம் வந்துட்டு ஹை பிச் செம்மையா பாடுவாரு. அவ்வளவு பிரமாண்டமா இருக்கு கேக்குறதுக்கு. ஏன்னா அவர் வந்து என்னோட சிங்கர். ஒரு
0: அதனால பேரை சரியா சொல்லிட்டீங்கன்னு நம்புறீங்க
1: நீங்க? ஆமா, கண்டிப்பா.
0: சரி, நீங்க சொன்ன பதில் சரி அப்படிங்கறத நாங்களுமே சொல்றோம். கேள்விக்கு பதில் சொல்றதையும் தாண்டி அந்த பாடகரை எந்த அளவுக்கு பிடிக்கும்ன்றதையும் வெளிப்படுத்திருந்தீங்க. சந்தோஷமா அந்த இசை நிகழ்ச்சிக்கு போயிட்டு வாங்க. கூடிய சீக்கிரம் டிக்கெட் உங்க கைக்கு வந்துடும்.
1: நன்றி.
0: இன்றைக்கான வெற்றியாளர் நமக்கு கிடைச்சாச்சுங்க. ARK விஷன் ப்ரொடக்ஷன் அண்ட் டத்து GK ஐஸ்கியூப் பெருமையுடன் படைக்கும் தளபதி கச்சேரி இசை நிகழ்ச்சியை பார்க்க தயாரா? இசை கொண்டாட்டம் உற்சாகம் அனைத்தும் ஒரே மேடையில். இப்பொழுதே டிக்கெட்டுகளுக்கு my.bookmyshow.com அல்லது அழைக்கலாம் 0314-316-2321.

0: கிஷன் எங்க இருக்கீங்க?
1: அஸ்வினி வந்துகிட்டே இருக்க, இன்னும் அஞ்சு நிமிஷம்.
0: ஒரு மணி நேரமா இதே தான் சொல்லிட்டு இருக்கீங்க.
1: வணக்கமா சொல்றது தானே. வர வர
0: கிஷன், கிஷன் எவ்வளவு நேரமா எழுப்பிட்டு இருக்க? எழுந்து வாங்க, மணி ஆச்சு.
1: இன்னொரு அஞ்சு நிமிஷத்துல இளைஞ்சிருவேன். என்ன
0: எவ்வளவு நேரமா குளிப்பீங்க?
1: இன்னொரு அஞ்சு நிமிஷம். அஸ்வினி
0: என்னாச்சு என்னாச்சு?
1: கொஞ்சம் மூச்சு திணற மாதிரி இருக்கு. ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்க.
0: கூப்பிட்டுட்டேன், இன்னொரு அஞ்சு நிமிஷத்துல வரேன்னு சொல்லிட்டாங்க.
1: அஞ்சு நிமிஷமா?
0: ஐந்து நிமிடம் அப்படின்றது வாழ்க்கையில எவ்வளவு முக்கியம் தெரியுமாங்க. நேரத்தை சரியா செலவு பண்ணுங்க.
1: இப்படிக்கு
0: மின்னல் எஃப்எம்.

0: அச்சோ, பிடிச்சவங்களுக்கு பிடிச்ச பாட்டு கேட்க முடியல அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டு உட்கார்ந்து இருக்கீங்களா? கவலையே படாதீங்க. அடுத்து பின்னணி இசையை கண்டுபிடிச்சீங்கன்னா பிடிச்சவங்களுக்கு பிடிச்ச பாட்டு கேட்கிற வாய்ப்பை உங்களுக்காக நாங்க வழங்க ரொம்ப தர காத்துட்டு இருக்கோம். போட்டி அங்கத்துல நீங்களுமே பங்கெடுக்கலாங்க. சொல்லி 3-2-2-8-2-5-7-3-3-4-4-8. வணக்கம், யார் பேசுறீங்க?
1: வணக்கம், என் பேர் கோமலவாணி கிஷன்.
0: கோமலவாணிக்கான பின்னணி இசை என்னன்னு பாத்துடலாமா?
1: பாக்கலாமே.

0: கேட்டிங்களா?
1: இன்னும் என்ன வெளிப்பேர் போனீங்களா?
0: ரொம்ப முயற்சி பண்ற மாதிரி தெரியுது. பரவாயில்ல, அடுத்த நேயர் என்ன சொல்றாங்கன்னு கேப்போம். இப்போ நீங்க யாருக்காக பாட்டு கேட்க போறீங்க? பரவாயில்ல, உங்களுக்காக பாட்டு கொடுக்குறோம்.
1: என் தம்பி மேகவனனுக்கும் மனைவி போனஸ் கல்யாணம் இன்னைக்கு, அவங்களுக்காக பாட்டு கேட்கலான்னு.

0: மலேசியாவின் மிகப்பெரிய வேளாண் கண்காட்சியான மகா மீண்டும் வந்துவிட்டது. குடும்பத்தோடு சேர்ந்து விவசாயம், தோட்டக்கலை மற்றும் வேளாண் சுற்றுலாவின் சிறப்பை அனுபவிக்க வாருங்கள். அக்ரோ சஃபாரி, ரேவாங் வாரிசான், மேஜிகா கார்டன் மற்றும் லேசர் ட்ரோன் கண்காட்சிகளை கண்டு மகிழுங்கள். அதோடு மெர்டேகா இஃப் கண்டாட்டம், கிடிஸ் வண்டர்லேண்ட் மற்றும் நேரடி இசை நிகழ்ச்சிகளும் காத்திருக்கின்றன. மகா 2026 ஆகஸ்ட் 28 முதல் செப்டம்பர் 6 வரை காலை மணி 10 முதல் இரவு மணி 10 வரை மேட்ச் சிறடாங்கில். விவரங்களுக்கு mahaofficial.com.my.
1: இது நம்ம நேரம், ஒரு மணி நேரம் முழுக்க முழுக்க நம்ம ஒரு பாட்டு தான். திங்கள் தொடங்கி வெள்ளி வரைக்கும் நள்ளிரவு 12 மணிக்கு பிறகு

0: இது என்ன படமா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? இவ்வளவு யோசிக்கிறீங்க,
1: கஷ்டமா இருக்கு.
0: யோகேன் வந்து 90s கிட்ஸா?
1: இல்ல, 2K கிட்ஸ்னா.
0: தப்பிக்கிறீங்களா நீங்க ஜென்சின்னு சொல்லி?
1: ஆமா.
0: சரி, விஜய் ஆண்டனியுடைய இசை கண்டுபிடிக்க முடியுதா?
1: விஜய் ஆண்டனி இசை அப்பவே முடியல, கஷ்டமா இருக்கு.
0: கஷ்டமா இருக்கா? நக்குல் நடிச்சிருப்பாருங்க, காதலில் விழுந்தேன் அந்த படம். ஓவா, இப்ப ஞாபகத்துக்கு வருதா கண்ணுக்கு முன்னாடி படம்? இப்பவும் வரலையா? யாரு சாமி நீங்க? யோகேன் பரவாயில்ல, சொல்லுங்க. தப்பா பதில் சொன்னதுக்காகவே பாட்டு குடுக்கறோம். என்ன பாட்டு வேணும்?
1: அம்மா பிறந்தாங்க.
0: அம்மா பேர் என்னது?
1: அம்மா பேரு காவிரி அம்மா.
0: காவிரி அம்மாவுக்கு இனி பிறந்த நாள் வாழ்த்து. என்ன பாட்டு அம்மாவுக்காக குடுக்கலாம்?
1: அம்மா பாட்டு, இந்த VIP பாட்டு, அம்மா பாட்டு. ஓகே தானே? எங்க அம்மா, அம்மாவுக்கு வந்து அது ரொம்ப பிடிச்சமான பாட்டு.
0: சரி, அம்மாவுக்கு பிடிச்ச பாட்டுன்னு சொல்லிட்டீங்க, வந்துகிட்டே இருக்கு, கேட்கலாம். நன்றி.

0: இன்றைய வணக்கம் மின்னலில்
1: வெள்ளை கலர்ல போடுறது ரொம்ப பிடிச்சிருக்கும். ஆனா ரொம்ப நாள் ஆச்சு போடுறது, சாப்பிட்டா சட்டையில பட்டா பயமா, அதனாலயே போடுறது பயந்துட்டு.
2: நம்ம எல்லாம் கறிய ஊத்தி சாப்பிடுறவங்க.
1: ஆமா, அதனாலயே கொஞ்சம் போட்டுனாலே ஐயோ சட்டையில பட்டுருச்சு, துப்புட்டா கூட ஒயிட் கலரா இருந்துச்சுனாலே போடுறது கொஞ்சம் குப்புறதா இருக்குது. அதனாலயே இப்பெல்லாம் வந்து வெள்ளையத்தை மட்டும் இல்ல, லைட்டான கலர் போட்டாலும் மீன் கறி சாப்பிடணும்னு ஆசையா இருந்தாலும் ஐயோ இன்னைக்கு நான் லைட்டான சட்டை போட்டுருக்க போ சாப்பிட வேணாப்போ.
2: பாருங்க மீன் கறி பிரச்சனை ஆயிருச்சு இப்போ.
1: அதனால மட்டும்தான், பட் வெள்ளை போட்டாலே ரொம்ப அழகா இருக்கும். வெள்ளை கலர் எடுத்தாலே நல்லா இருக்கும்னு எல்லாரும் ஆசை விடுவாங்க.
3: பரவாயில்ல, வெள்ளை மனசு உங்களுக்கு, அதனால நீங்க வெள்ளை போடலாம் கூட பரவாயில்ல. பிரியமா,
2: இன்னைக்கு என்ன நிற ஆடை நீங்க?
1: இன்னைக்கு ப்ளூ கலர், கொஞ்சம் டார்க்கான கலர் வச்சிருக்கேன். சாப்பிட எல்லாம் போட்டு போனோம்னா ஐயோ லைட்டர் கலர் போட்டு போனா போச்சு, அந்த இடத்துல பட்டுச்சுனாலே ஒரு மாதிரி நம்மளுக்கு ஒரு இதா இருக்குமே, அதனாலயே போட்டுறது இல்ல. நம்ம எந்த கலர் போட்டாலுமே நம்மளுக்கு அழகா இருக்கும்.
3: நீங்க என்ன பண்ணுங்க, நாளைக்கு வெள்ளை போட்டுட்டு போங்க. ஒரு நாள் முழுக்க பாதுகாக்க முடியுதா இல்லையான்னு பாருங்க.
2: அதை பாக்குறதுக்கே பாதி நேரம் போயிரும்ல.
0: காலை 6:30 தொடக்கம், 10 மணி வரை வணக்கம் மின்னலோடு இணைந்திருங்கள்.

0: நம்ம நிகழ்ச்சியில இன்னும் ஒருத்தருக்கு மட்டும் வாய்ப்பு கொடுக்கலாம்னு இருக்கோம். அந்த கடைசி வாய்ப்பு யாருக்குன்னு பாக்கலாம்.
1: வணக்கம், அனிதா பேசுறேன், ஜேவில இருந்து.
0: அனிதாவுக்கு வந்து சுலபமான பின்னணி எடுத்து வச்சிருக்கோம்.
1: ஓகே ஓகே.

0: தெரியலன்னு மட்டும் சொல்லிராதீங்க.
1: இது தனுஷ் ஜெனிலியா படம்னு தெரியும்.
0: தனுஷ் ஜெனிலியாவா? இந்த விஷயம் தனுஷுக்கு தெரியுமா? ஜெனிலியா சரி,
1: ஜெனிலியா சரி தானே?
0: ஆமா.
1: ஐயோ, சந்தோஷ் சுப்ரமணியமா?
0: அப்பாடா, தெய்வமே தெய்வமே, சரியான பதில சொல்லிருக்கீங்க அனிதா. நன்றி
1: நன்றி நன்றி.
0: சரி, யாருக்காக பாட்டை கொடுத்துடலாம்?
1: ஃபேமிலிக்கு எல்லாருக்கும். நாங்க வாட்டர் ஃபால்க்கு வந்திருக்கோம் ஸ்கூல் ஹாலிடேல.
0: ஓ, பள்ளி விடுமுறையை சந்தோஷமா கழிச்சிட்டு இருக்கீங்க, மகிழ்ச்சி. பாதுகாப்பா குளிச்சிட்டு வரணும், சரியா?
1: கண்டிப்பா கண்டிப்பா. ஏதாவது ஒரு புது பாடலாம்.

பயணத்துக்கு என்னென்ன பாடல்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்குமோ அதெல்லாம் தேடி தேடி உங்களுக்காக நாங்க வழங்கிக்கிட்டே இருக்கோம். தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கிற உங்களுடைய அன்புக்கும் ரசனைக்கும் நன்றிங்க. அடுத்து இசையும் இசையும் நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுக்காக இன்றைக்கு திரே சலசாரு வந்திருக்காங்க. அவங்க நிகழ்ச்சியை கேளுங்க, மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில சந்திக்கிறேங்க. விடைபெறுகின்றேன், நான் உங்கள் கிஷன். சாய் அபியங்கர் தான் இப்ப எங்க பார்த்தாலும் பேசப்பட்டு இருக்காரு. அவருடைய பாட்டு தான் உங்களுக்காக அடுத்து வந்துட்டு இருக்கு, கேளுங்க.

0: 2027 இரண்டாவது ரோலிங் பிளான் திட்டத்திற்கு 14.39 பில்லியன் ரிங்கேட் புறநகர் வட்டார மேம்பாட்டு அமைச்சு கோரிக்கை. செப்டம்பர் 7 வரை மைகாட் அச்சிடும் சேவைகளில் தற்காலிக இடையூறு. வணக்கம், சலாம். மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் பிற்பகல் 1 மணி முதன்மை செய்திகளுடன் எனி பாஸ்டினால் ராயப்பன். புறநகர் வட்டார மேம்பாட்டு அமைச்சு 2027 இரண்டாவது ரோலிங் பிளான் திட்டத்திற்காக சுமார் 14.39 பில்லியன் ரிங்கிட் மதிப்பிலான மேம்பாட்டு நிதி ஒதுக்கீட்டிற்கான கோரிக்கையை சமர்ப்பித்துள்ளது. 2027 வரவு செலவு திட்டத்தில் பரிசீலிப்பதற்காக அமைச்சின் முன்னுரிமைகளும் பரிந்துரைகளும் ஒருங்கிணைப்பது குறித்த கூட்டம் நிதி அமைச்சுடன் நடைபெற்றதாக துணை பிரதமர் டத்தோஸ்ரீ டாக்டர் அகமது ஜஹீர் அமீடி தெரிவித்துள்ளார். இதனிடையே புறநகர் வட்டார மேம்பாட்டு அமைச்சு நிலுவையில் உள்ள திட்டங்கள், கட்டணங்கள், நிலம் தொடர்பான சிக்கல்கள், ஒப்பந்தங்கள், சொத்துகள் மற்றும் முடிவுக்கு வராத விவகாரங்கள் ஆகியவற்றை உடனடியாக தீர்ப்பதில் கவனம் செலுத்தி வருகிறது. அவ்வகையில் இவ்வாண்டின் 4 மாதங்களில் எந்தவொரு திட்டத்தையும் நிலுவையில் வைக்கலாகாது என்ற கொள்கை கடைபிடிக்கப்படும் என்று அதன் அமைச்சர் டத்தோஸ்ரீ டாக்டர் அகமது ஜஹீர் அமீடி தெரிவித்தார். இவ்வாண்டு நிறைவுக்கு வர சில மாதங்கள் எஞ்சியுள்ள நிலையில் அந்த நடவடிக்கை மிகவும் முக்கியம் என்று துணை பிரதமருமான அவர் கூறினார். மேலும் இதில் முடிவெடுப்பதில் தொடர்ந்து தாமதம் ஏற்பட்டால் இதன் தொடர்பான செலவுகள் அதிகரிக்கும் என அவர் சுட்டிக்காட்டினார். தேசிய பதிவுத்துறை ஜேபிஎன் தற்போதுள்ள மைகாட் கட்டமைப்பிலிருந்து புதிய மைகாட்டுக்கு மாறும் நடவடிக்கையை மேற்கொண்டு வருகிறது. இதன் தொடர்பில் நாடு முழுவதும் மைகாட் அச்சிடும் நடவடிக்கையில் இடையூறுகள் ஏற்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று தொடங்கி செப்டம்பர் 7 வரை அந்த தற்காலிக இடையூறுகள் இருக்கும் என ஜேபிஎன் அறிக்கை மூலம் தெரிவித்துள்ளது. அவசர தேவையில்லாத பொதுமக்கள் குறிப்பிட்ட காலத்திற்கு தங்கள் மைகாட் அட்டையை புதுப்பிக்க நடவடிக்கையை சற்று ஒத்திவைக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. 12 வயதுக்குட்பட்ட சிறாருக்கான முதல் மைகாட்டுக்கு விண்ணப்பிப்பவர்கள் புதிய மைகாட் செயல்முறை நடப்புக்கு வரும் வரை காத்திருக்குமாறு ஜேபிஎன் கேட்டுக்கொண்டது. நாட்டின் விவசாயத்துறையின் திட்டமிடல், மேலாண்மை மற்றும் கண்காணிப்பின் செயல்திறனை மேம்படுத்துவதற்காக விண்வெளி மற்றும் புவிசார் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதில் விவசாயத்துறையும் மலேசிய விண்வெளி நிறுவனமும் மைசாவும் தங்களின் வியூக ஒத்துழைப்பை வலுப்படுத்தி வருகின்றன. மலேசிய விவசாய தோட்டக்கலை வேளாண் சுற்றுலா கண்காட்சி மகாவை முன்னிட்டு விவசாயத்துறைக்கும் அறிவியல் தொழில்நுட்ப புத்தக அமைச்சின் கீழ் இயங்கும் நிறுவனமான மைசா வுக்கும் இடையே இந்த ஒத்துழைப்பு எட்டப்பட்டது. விண்வெளி தொழில்நுட்பத்தின் பயன்பாடானது நெல் களஞ்சியங்களை 100 விழுக்காடு வரை முழுமையாக கண்காணிக்க உதவுகிறது என வேளாண் துறை தலைமை இயக்குநர் டது நோர்சாம் அல்வி கூறினார். பூந்தோட்டக்கலை தொழில்துறை அழகியலுக்கு அப்பால் தேசிய பொருளாதாரத்துக்கு பங்களிக்கும் திறன் கொண்ட உயர்தர துணைத்துறையாக உள்ளது என பிரதமரின் துணைவியார் டத்தின்சி டாக்டர் ஒன் அசிசா ஒன் இஸ்மாயில் கூறினார். இந்நிலையில் குறிப்பாக விவசாயத்துறையால் மேற்கொள்ளப்படும் நீடித்த முயற்சிகளும் விளம்பர நடவடிக்கைகளும் அதிகரிக்கப்பட வேண்டும். இது இளம் தொழில் முனைவோர், மகளிர், சிறு விவசாயிகளுக்கு விரிவான பொருளாதார வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி தரும் என பண்டார் துன்ராசா நாடாளுமன்ற உறுப்பினருமான அவர் கூறினார். அதனுடன் இத்துறையின் வளர்ச்சி வேளாண், சுற்றுலா, மின்வணிகம், நகர்ப்புற நில வடிவமைப்பு துறைக்கும் கூடுதல் பலன்களை அளிக்கும் என அவர் தெரிவித்தார். இன்று காலை நிலவரப்படி சரவாக்கின் 6 பகுதிகளில் காற்றின் தரம் ஆபத்தான கட்டத்தை எட்டியது. மிக அதிகமாக சரியான் மாவட்டத்தில் காற்று மாசு குறியீடு IPU 406 பதிவு செய்யப்பட்டது. கூச்சிங்கில் IPU 398 சமரஹானில் 369 ஸ்ரீயமானில் 362 சரிகையில் 340 சிபுவில் 321 காற்று மாசு குறியீட்டு மேலாண்மை அமைப்பு ஏ KPMIS தெரிவித்தது. இவ்வேளை நாடு முழுவதும் உள்ள 68 காற்று தர கண்காணிப்பு நிலையங்களின் அடிப்படையில் IPU தரவு ஒவ்வொரு மணி நேரமும் வெளியிடப்படுகிறது. இன்று பிற்பகல் வரை பினாங்கு, சரவா, சபா ஆகிய மாநிலங்களில் இடியுடன் கூடிய கனமழைக்கும் பலத்த காற்றுக்கும் வாய்ப்புள்ளதாக மலேசிய வானிலை ஆய்வுத்துறை தெரிவித்தது. இது பினாங்கில் தென்மேற்கு மற்றும் வடகிழக்கு பகுதியையும், சரவாக்கில் மீரியையும், சபாவில் தாவாவ், சிம்போர்னா, கலபாக்கன், கூனாக்கையும் உள்ளடக்கியதாக மெட் மலேசியா கூறியது. இதனிடையே சீனாவின் வென்ஜாங் நகருக்கு கிழக்கே சுமார் 199 கிலோமீட்டர் தொலைவில் கண்டறியப்பட்டுள்ள சவுடல் புயல் எவ்வித பாதிப்பையும் ஏற்படுத்தவில்லை என்று மெட் மலேசியா அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: தேசிய பண் நகாராக்கு மாண்புமிக்க மலேசியாவின் தனித்துவம், நாட்டின் ஒற்றுமைக்கும் இறையாண்மைக்குமான அடையாளம், நல்லாட்சி தரும் அரசரின் நல்வாழ்விற்காக இறைவனை வேண்டும் மக்கள். என் நாடு என் குருதி சிந்திய நாடு, தேசிய பண்ணை ஒய்த்துணர்ந்து பாடுவோம், மலேசியர் என்பதில் பெருமை கொள்வோம்.
0: நாட்டின் முக்கிய முதலீட்டாளர் வர்த்தக பங்காளிகளில் ஒன்றான அமெரிக்கா வரும் ஆண்டுகளில் மலேசியாவுடனான உறவுகளை தொடர்ந்து வலுப்படுத்த அவாவை வெளிப்படுத்தியுள்ளது. நாட்டின் 69வது தேசிய தின கொண்டாட்டத்தை முன்னிட்டு வெளியிட்ட அறிக்கையில் அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க் ரூபியோ இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். பொருளாதார உறவு, மக்களிடையேயான தொடர்பு மற்றும் சுதந்திரமான இண்டோ பசிபிக் வட்டாரத்தில் தடையற்ற கப்பல் போக்குவரத்து உறுதி செய்வதற்கான கூட்டு ஒத்துழைப்பின் அடிப்படையில் அமெரிக்காவும் மலேசியாவும் அணுக்கமான உறவை கொண்டிருப்பதாக ரூபியோ அவ்வறிக்கையில் குறிப்பிட்டிருந்தார். ஜப்பானில் கடந்த ஆண்டு அரிசி விநியோகம் குறைவானதை அடுத்து உற்பத்தி செய்யப்பட்ட 210,000 டன் அரிசியை அவசர நடவடிக்கையாக அந்நாட்டு அரசாங்கமே அவற்றை வாங்கிக் கொள்ளவுள்ளது. தற்போது அதன் விநியோகம் நிலையாக உள்ளதால் அதனை அரசாங்கம் வாங்குவதாக கியோடோ செய்தி வெளியிட்டது. அரிசி விலையும் இதற்கு முன்னர் அதிகரித்ததால் அவசர தேவைக்காக 590,000 டன் அரிசியை உற்பத்தி செய்ய வேண்டிய தேவை ஏற்பட்டது. தற்போது ஜப்பானிய அரசாங்கத்தின் கையிருப்பில் இருக்கும் 320,000 டன் அரிசி போதுமானதாக கருதப்படும் அளவான 1 மில்லியன் டன்னை விட மிக குறைவானதாகும். அமெரிக்க தரைப்படை ராணுவ அமைச்சர் டென் ட்ரிஸ்கோல் பதவி விலகல் கடிதத்தை அதிபர் டொனால்டு டிரம்பிடம் சமர்ப்பித்துள்ளார். தற்காப்பு அமைச்சர் பீட் ஆக்ஸத்துடனான பல மாத நெருக்கடியை சந்தித்த நிலையில் அவர் இம்முடிவை எடுத்துள்ளார். ட்ரிஸ்கோல் தரைப்படை தொலைநோக்கு குறித்தும் மூத்த அதிகாரிகள் சிலரின் பணி நீக்கம் தொடர்பிலும் ஆக்ஸத்துடன் ஒருமித்த கருத்தை கொண்டிருக்கவில்லை என கூறப்படுகிறது. பணி நீக்கம் செய்யப்பட்ட அந்த அதிகாரிகள் இன்னும் ஒரு சில நாள்களில் தற்காப்பு தலைமையகம் பென்டகனை விட்டு வெளியேறுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்காப்பு அமைச்சராக பொறுப்பேற்றதில் இருந்து ஹெக்ஸத் ராணுவத்தின் மூத்த முக்கிய அதிகாரிகள் சிலரை பணி நீக்கம் செய்வதில் மும்முரமாக செயல்பட்டு வந்துள்ளார் என கூறப்படுகிறது. நாசாவின் ஆர்டெமிஸ் அக்கார்ட்ஸ் ஒப்பந்தத்தில் துருக்கி இணைந்துள்ளது. இதன் மூலம் சந்திரன், செவ்வாய் உட்பட அதற்கும் மேற்பட்ட கோள்களை அமைதியான, வெளிப்படையான மற்றும் கூட்டு முயற்சியுடன் ஆராய்வதை ஊக்குவிப்பதை நோக்கமாக கொண்ட பன்னாட்டு உடன்படிக்கையில் கையெழுத்திட்ட 71வது நாடாக துருக்கி உள்ளது. வாஷிங்டனில் உள்ள நாசா தலைமையகத்தில் அவ்வமைப்பின் நிர்வாக அதிகாரி ஜெரத் ஐசக்மன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் துருக்கி வர்த்தக தொழில்நுட்ப அமைச்சர் மெமெட் ஃபத்தி கச்சேர் அந்த உடன்படிக்கையில் கையெழுத்திட்டார். விளையாட்டு 2026 ஐச்சி நகோயா ஆசிய போட்டி. ஜப்பானில் நடைபெறவுள்ள இப்போட்டியில் தேசிய நீச்சல் தாரகை டத்தோ பண்டேலிலாரினோங் தொடர்ந்து போட்டியிட வயது தடையாக இல்லை. ஏனெனில் அவர் கொண்டிருக்கும் பரந்த அனுபவமே அப்போட்டியில் களமிறங்குவதற்கு முக்கிய பலங்களில் ஒன்றாக விளங்குகிறது. பண்டேலிலாவால் மிகச்சிறந்த ஆட்டத்தை வெளிப்படுத்த முடியும் என்ற அவரது பயிற்றுநர் ஒய்சி லியாங் நம்பிக்கையை வெளிப்படுத்தியுள்ளார். அதேவேளையில் அந்த வீராங்கனையின் செயல்திறனை மேம்படுத்த உடல் தகுதி மற்றும் அதற்கான தயார் நிலை பணிகள் ஆகியவற்றில் முழு கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் என்றும் ஜிலியாங் குறிப்பிட்டார். ஈராயிரத்து 2027 இரண்டாவது ரோலிங் பிளான் திட்டத்திற்கு 14.39 பில்லியன் ரிங்கிட் புறநகர் வட்டார மேம்பாட்டு அமைச்சு கோரிக்கை. செப்டம்பர் 7 வரை மைகாட் அச்சிடும் சேவைகளில் தற்காலிக இடையூறு. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீணா கதிர்வேலு. மலேசிய மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

ஆமாங்க, இசையும் இசையும் நிகழ்ச்சி. செப்டம்பர் மாசமும் வந்தாச்சு, இன்ன ஆகஸ்ட் வந்த மாதிரி இருக்கு. அதுக்குள்ள செப்டம்பரான்னு கேக்குறீங்களா? அதுதான் உண்மையும் நிஜமும் கூட. செப்டம்பர் வந்து நமக்கு நல்லதொரு தொடக்கமாக இன்றைய செவ்வாய்க்கிழமை இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிதான் இது பண்ணணும். ஆகஸ்ட் மாதத்தின் நினைவுகளை மனதில் சுமந்தபடி செப்டம்பர் மாதத்தின் புதிய பக்கத்தை காலையிலேயே திறந்திருப்பீங்க. இப்ப ஏறக்குறைய மதியம் வந்தாச்சல்லவா. இன்று செப்டம்பர் முதல் நாள் செவ்வாய்க்கிழமை, ஒரு புதிய மாதம், புதிய நம்பிக்கை, புதிய கனவுகள். ஆனா நம் மனசுக்கு பிடித்த பழைய பாடல்கள் மட்டும் இன்றும் புதிதாக தான் ஒலிக்கும். உங்களுடைய இசையும் இசையும் நிகழ்ச்சியில் சில பாடல்கள் நம்மை சிரிக்க வைக்கும், சில பாடல்கள் பழைய நினைவுகளுக்குள் அழைத்து செல்லும், சில பாடல்கள் சொல்ல முடியாத உணர்வுகளுக்கே குரல் கொடுக்கும். அப்படிப்பட்ட இனிமையான இசையோடு உங்கள் மதிய நேரத்தை இன்னும் அழகாக்க இசையும் இசையும் வந்துவிட்டது. இணைகின்றேன் உங்கள் நான் ட்ரேசா லாசரும். அது மட்டும் கிடையாதுங்க, செப்டம்பர் 1 இன்று ஒரு அழகான தினம் உலகளாவிய நிலையில் கொண்டாடப்படுகின்றது. அதை பற்றி நம்ம தொடர்ந்து பேசலாம், இணைந்திருங்கள்.

0: இன்றைய வணக்கம் மின்னலில்
1: வெள்ளை கலர்ல போடுறது ரொம்ப பிடிச்சிருக்கும். ஆனா ரொம்ப நாள் ஆச்சு போடுறது, சாப்பிட்டா சட்டையில பட்டா பயமா, அதனாலயே போடுறது பயந்துட்டு.
2: நம்ம எல்லாம் கறிய ஊத்தி சாப்பிடுறவங்க.
1: ஆமா, அதனாலயே கொஞ்சம் போட்டதாலே ஐயோ சட்டையில பட்டுச்சு, துப்புட்டா கூட ஒயிட் கலரா இருந்துச்சுனாலே போடுறது கொஞ்சம் குட்டுக்குறதா இருக்குது. அதனாலயே இப்பெல்லாம் வந்து வெள்ளையது மட்டும் இல்ல, லைட்டான கலர் போட்டாலும் நீ கறி சாப்பிடணும்னு ஆசையா இருந்தாலும் ஐயோ இன்னைக்கு நான் லைட்டான சட்டை போட்டுருக்க போ சாப்பிட வேணாப்போ.
2: பாருங்க மீன் கறி பிரச்சனை ஆயிருச்சு இப்போ.
1: அதனால மட்டும்தான், பட் வெள்ளை போட்டாலே ரொம்ப அழகா இருக்கும், வெள்ளை கலர் எடுத்தாலே நல்லா இருக்கும் எல்லாரும் ஆசைப்படுவாங்க.
3: பரவாயில்ல, வெள்ளை மனசு உங்களுக்கு, அதனால நீங்க வெள்ளை போடலாம் கூட பரவாயில்ல. பிரியமா,
2: இன்னைக்கு என்ன நிற ஆடை நீங்க?
1: இன்னைக்கு ப்ளூ கலர், கொஞ்சம் டார்க்கான கலர் வச்சிருக்கேன். சாப்பிட எல்லாம் போட்டு போனோம்னா ஐயோ லைட்டர் கலர் போட்டு போனா போச்சு, அந்த இடத்துல பட்டுச்சுனாலே ஒரு மாதிரி நம்மளுக்கு ஒரு இதா இருப்பேன். அதனாலயே போட்டுறது இல்ல, நம்ம எந்த கலர் போட்டாலுமே நம்மளுக்கு அழகா இருக்கும்.
3: நீங்க என்ன பண்ணுங்க, நாளைக்கு வெள்ளை போட்டுட்டு போங்க, ஒரு நாள் முழுக்க பாதுகாக்க முடியுதா இல்லையான்னு பாருங்க.
2: அதை பாக்குறதுக்கே பாதி நேரம் போயிரும்ல.
0: காலை 6:30 தொடக்கம், 10 மணி வரை வணக்கம் மின்னலோடு இணைந்திருங்கள்.
4: மலரும் நினைவுகளில் இன்று
5: உங்களுக்கு அந்த தனிமை அப்படின்றத வந்து நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க?
6: வந்து ஃபீல் பண்ணுவேன். எப்ப ஃபீல் பண்ணுவேன்னா வீக் டேஸ், வாரத்துல ஒரு 5 நாளைக்கு வந்து நீங்க காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் பொழுது போறது கொஞ்சம் கடுமையா இருக்கும். மனசு கஷ்டமா இருந்தாலும் என்ன செய்யறது, நீங்க அந்த ஒரு இதை வந்து அடாப்ட் பண்ணி தானே ஆகணும். ஸோ நம்மள நம்மளே தேர்த்திக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்க பார்க்க வேண்டியதுதான். அப்பப்ப நான் கொஞ்சம் கவலையா இருந்தாலும் அப்பப்ப டிவி பாக்குறது, அது பாக்குறது, இது பாக்குறது, சம்டைம்ஸ் டிக்டாக் உங்க கூட ரசில இது பண்றது, ஸோ அந்த மாதிரி டைம் இது பண்ணும் போது மனசுக்கு கொஞ்சம் இதமா இருக்கும்.
5: யாரும் கூட இல்ல அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாம், ஏன்னா 24 மணி நேரமும் நாங்க உங்க கூடயேதான் இருக்கோம்.
4: பந்தாய் டாலாமை சேர்ந்த சுசீலியா தேர்வு செய்த பாடல்கள்.
7: நன்றி உணர்வு மலேசியர்களின் அழகு.
8: நான் வந்து நன்றி சொல்றதுன்னா நம்மளோட மலேசியா காவல் படைக்கு தான் சொல்லணும். மகனை வந்து ஸ்கூல்ல விட்டுட்டு வரும்போது இந்த ஹாஸ்பிட்டல் கிளைங் இருக்கும் பாருங்க, அந்த ஹோல் ரோடே வந்து ரொம்ப ஜேமா இருக்கும். வந்துட்டு இருக்கும் போதே என்னோட கார் வந்து நடுவுல ஜேம் ஆகி நின்றுச்சு. நின்றுட்டோன்னே எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, பின்னால எல்லாம் ஹார்ன் அடிக்கிறாங்க. டக்குன்னு பக்கத்து ஒரு மோட்டோ வந்து நின்னோட டிராபிக் போலீஸ் அப்புறம் வந்து நின்றுட்டு போன் கிளம்ப போன் போலீஸை தொழுவோம் போலீஸை பந்து அப்படின்னாரு பாருங்க. நான் சொன்னேன் என் கார் வந்து ஜேம் ஆயிடுச்சு அப்படின்னு. அவரு உடனே மோட்டர் பார்க் பண்ணிட்டு இறங்கி பின்னால இருக்கிற கார் எல்லாம் விலக்கி விட்டுட்டு காரை தள்ளி ஓரமா வச்சாரு. பக்கத்துல நின்று எல்லாம் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு ஸ்டார்ட் பண்ணோட கார் ஸ்டார்ட் எடுத்துருச்சு. அவ்வளோ ஒரு கைண்டான ஆபீசர்ஸ் வந்து இருக்காங்க அப்படின்றது வந்து அன்னைக்குதான் நான் வந்து ரியலைஸ் பண்ணேன்.
7: மலேசியராய் ஒன்றிணைவோம், தேசிய தின வாழ்த்து.

இசையும் நிகழ்ச்சியில் சரி செவ்வாய்க்கிழமைகளில் உங்ககிட்ட வாழ்வியல் வாழ்க்கை சம்பந்தமான கேள்வியை தான் கேட்போம். அந்த மாதிரி இன்றைக்கான கேள்வி செப்டம்பர் மாதத்தை தொடக்கி வைக்கும் செவ்வாய்க்கிழமையில் உங்ககிட்ட நாங்கள் கேட்கறது இதுதான். ஒரு நாள் முழுவதும் எந்த ஒரு கவலையுமே இல்லாம வாழ முடிஞ்சா என்ன செய்வீங்க? அவ்வளவுதாங்க, ஏன்னா கவலை இல்லாம வாழணும், அதுதான் எங்களோட ஆசையும் கூட. அதனால அழைத்து சொல்லுங்க, ஒரு நாள் முழுவதும் எந்த ஒரு கவலையுமே இல்லாம வாழ முடிந்தால் நீங்க என்னதான் செய்வீங்க? சுழைய 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8 என்று எங்களுக்கு அழைத்து சொல்லுங்க. ஒரு நாள் முழுசும் நீங்க எப்படி இருந்தா

0: ஹலோ கிஷன், எங்க இருக்கீங்க?
1: அஸ்வினி வந்துகிட்டே இருக்க, இன்னும் அஞ்சு நிமிஷம்.
0: ஒரு மணி நேரமா இதே தான் சொல்லிட்டு இருக்கீங்க.
1: வழக்கமா சொல்றது தானே. ஆ, வர வர.
0: கிஷன், கிஷன், எவ்வளவு நேரமா எழுப்பிட்டு இருக்க? எழுந்து வாங்க, மணி ஆச்சு.
1: இன்னொரு அஞ்சு நிமிஷத்துல எழுந்திருவேன். என்ன,
0: எவ்வளவு நேரமா குளிப்பீங்க?
1: இன்னொரு அஞ்சு நிமிஷம். அஸ்வினி,
0: என்னாச்சு என்னாச்சு?
1: கொஞ்சம் மூச்சு திணற மாதிரி இருக்கு. ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்க.
0: கூப்பிட்டுட்டேன், இன்னொரு அஞ்சு நிமிஷத்துல வரேன்னு சொல்லிட்டாங்க.
1: அஞ்சு நிமிஷமா?
0: ஐந்து நிமிடம் அப்படின்றது வாழ்க்கையில எவ்வளவு முக்கியம் தெரியுமாங்க? நேரத்தை சரியா செலவு பண்ணுங்க.
1: இப்படிக்கு
0: மின்னல் எஃப்எம்.
2: மனசு சரியில்லையா? இசை இருக்கு கேளுங்க. இசைய விடவா பெரிய மருந்து இருக்குன்னு நினைக்கிறீங்க? கேளுங்க, இது மின்னல் எஃப்எம்.

நேற்று ஆகஸ்ட் 31 நாள் நாம 69 தேசிய தினத்தை கொண்டாடினோம். அதனை முன்னிட்டு 24 மணி நேரமும் உங்களுக்காக மண்ணின் மைந்தர்கள் அவர்களுடைய உள்ளூர் பாடல்களை மின்னலஃபம் பெருமையுடன் வழங்கியது. நிறைய பேர் அழைத்து உங்களுடைய மகிழ்ச்சியான தருணங்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டீங்க. மண்ணின் மைந்தர்களை நாம தாங்க கொண்டாடினோம். இந்த பாடலும் கூட எஸ் நரேந்திரன் அவருடைய இசையில், ஆர் எஸ் விஷ்ணு வரிகளில், ஆனந்தா, சங்கரா, பவானி, லோகேஸ்வரன் இணைந்து கொண்டு வந்த பாடல் தான் அது. மின்சார பெண்ணி, சரி, உங்ககிட்ட நாங்க கேட்டோம், ஒரு நாள் முழுவதும் இந்த கவலையும் இல்லாம வாழ முடிந்தால் என்ன செய்வீங்க? இதுக்கு ஒரு காரணம் இருக்குங்க. அறிவியல்ல எப்படி பாக்குறாங்கன்னா, ஒரு நாள் முழுசும் எந்த கவலையும் இல்லாம வாழ முடிந்தா, முதல்ல நான் நன்றா தூங்க வேண்டியதான் உலக மக்கள் சொல்றாங்க. பிறகு இயற்கையில் ஒரு நடைப்பயிற்சி, பிடித்த இசை, நண்பர்களுடன் சிரிப்பு, அவ்வளவுதான். இதைத்தான் ஒரு நாள் முழுவதும் அவங்க மகிழ்ச்சியா இருந்தாங்க, கவலை இல்லாம அப்படின்னா செய்வாங்க. அதற்கு பின்னால அறிவியலும் ஒழிந்திருக்கின்றது. என்ன அப்படின்னா, மன அழுத்தம் குறையும் போது உடலில் இந்த மன சோர்வுகளை அதற்கு வந்துட்டு அந்த பிரதிப்பு கொடுக்கும் இல்லையா, ஸ்ட்ரெஸ் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்களே, அதை அமைதிப்படுத்த உதவுது. அடுத்ததா, இயற்கை அப்படின்றது நமக்கு தெரியும், இயற்கையிலே நமக்கான மிக பெரிய ஒரு குணப்படுத்தும் மருத்துவம் சொல்லுவோம்ல, ஹீலர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இயற்கையில் நேரம் செலவிடும் போது மனநிலைக்கும் கவனத்திற்கும் அது சாதகமாக உதவியாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இசை நல்ல மருந்து, உணர்ச்சிகளையும் மனநிலையும் பாதிக்காம, அப்படி ஒருவேளை பாதிப்பு ஏற்பட்டிருந்தா அதை சரிப்படுத்தக்கூடிய ஆற்றல் இருக்கு. போதுமான தூக்கம் தாங்க மனுஷனுக்கு முக்கியம். அது நினைவாற்றல், கவனம், உடல் மன நலத்திற்கு முக்கியமா இருக்குது. அதனால தான் கவலை இல்லாத ஒரு நாள் என்பது வெறுமனே ஒரு ஒரு நகைச்சுவையாக கேட்டப்பட்ட ஒரு கேள்வியாக இருந்தாலும் கூட, அது மூளைக்கும் உடலுக்கும் ஒரு சிறிய மீண்டும் புதுப்பிக்கக்கூடிய ஒரு பட்டனாக அமைகின்றது. அதனால கவலை இல்லாமல் வாழ்றதுக்கு என்ன பண்ணணும்னு இது உங்களுக்கு உதவியா இருக்கும் நாங்கள் நம்புறோம்.

0: நாட்டின் உண்மையான வளம் அதன் மக்களின் நல்வாழ்வு. ஒரு தேசத்தின் உண்மையான வலிமை அதன் ஒற்றுமை. நாம் பல மொழிகள் பேசலாம், பல பண்பாடுகளை பின்பற்றலாம், ஆனால் நமது கனவு ஒன்றே, வளமான, அமைதியான, மகிழ்ச்சியான மலேசியா. இந்த தேசிய தினத்திலும் மலேசிய தினத்திலும் ஒற்றுமையை போற்றுவோம், வளமான எதிர்காலத்தை உருவாக்குவோம். மலேசியா மடானி, வளமே வாழ்வின்.
1: விழுந்து இதயம் நுழைந்து உயிரோடு கலந்திடும், நினைத்தாலே இனிக்கும்.
2: மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி, உனக்காகவே நான் வாழ்கிறேன்.
3: மென்மையான காதல், மறக்க முடியாத வரிகள். இதயத்தோடு பேசும் குரல்கள்.
2: திருமணம் கொண்ட திருமண வாழ்வில் இடையில்
3: இனி சனிக்கிழமைகளில் மதியம் 2 மணி தொடங்கி 3 மணி வரை
1: 70கள் மட்டும் பேச போகுதுங்க.
3: நினைத்தாலே இனிக்கும்.
4: நான் உன்னை வாழ்த்தி பாடுகிறேன், நீ வர வேண்டும் உன் நினைவில் மயங்கி ஆடுகிறேன், நீ வர வேண்டும்.
3: கேளுங்க, ரசிங்க,
1: இசையோட நினைவுகளை சேகரிங்க.
2: நினைத்தாலே இனிக்கும்.
4: பறக்க
0: விடுவோம், மலேசியராய் பெருமை கொள்வோம்.
5: மின்னல்ல வந்து 2026 இருந்து நீங்க எல்லாம் எல்லா சீனியர் சிட்டிசன்ஸ், சிறு வயசுக்காரங்க எல்லாத்தையுமே ரொம்ப சந்தோஷப்படுத்துறீங்கம்மா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை கேட்கும் போது நம்மளோட மனசுல எவ்வளவு பாரம் இருந்து கூட அதெல்லாம் எங்கேயோ பறந்து போயிருந்தோம். இந்த மின்னல்ல வேலை செய்யற அத்தனை பிள்ளைங்களுக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்றேன். அவங்க எல்லாம் நீண்ட ஆயுளோட ஆரோக்கியத்தோட நல்லா இருக்கணும்மா.

0: நன்றியுணர்வு மலேசியர்களின் அழகு.
1: தாதியர்களுக்கு நன்றி சொல்லணும். இந்த ஒரு சம்பவம் வந்து ஒரு 13 ஆண்டுக்கு முன்னாடி நடந்தது. புத்திரஜயில வேலை செய்யறப்ப நிறை மாத கர்ப்பிணியா இருந்தேன். பனிக்கூடம் வந்து உடஞ்சோடனே வீட்டுல வந்து யாருமே இல்ல. எமர்ஜென்சி கால் பண்ணோடனே நர்ஸ் உதவி செய்யறவங்க எல்லாம் வந்திருந்தாங்க. குறிப்பிட்டு 2 தாதியர்கள் வந்து எனக்கு அவ்வளவு ஒரு உதவியா இருந்தாங்க. ரொம்ப பேனிக்கா இருந்தேன். வீடு பூட்டணுமா இல்லையா, பேபி திங்ஸ் எல்லாம் எடுக்கணும். அந்த 2 தாதியர்கள் அவங்க பேரு தெரியல. மலைக்காரவங்க இப்ப வரைக்கும் நான் அவங்கள நினைச்சு பாக்குறேன். அவங்க பேரு தெரியல, அவங்க முகம் கூட நான் மறந்துட்டேன். அவங்க செஞ்ச அந்த ஒரு காரியம் வந்து இப்போ எனக்கு வந்து அந்த தருணம் வந்து ஒரு பெரிய ஒரு விஷயமா பாக்குறேன்.
0: மலேசியராய் ஒன்றிணைவோம். தேசிய தின வாழ்த்து.

சில பாடல்கள் மனசுக்கு பலத்தை கொடுக்கும், மகிழ்ச்சியை கொடுக்கும், நிம்மதியை கொடுக்கும். சில பாடல்கள் வழியை கொடுத்து அதிலிருந்து ஒரு தீர்வை கொடுக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான பாடல்கள் வரிசையில் தான் இந்த தீ கொளுத்தி, அதாவது வழியை கொடுக்குற மாதிரி இருந்து அதுலேருந்து மீண்டு வரணும் அப்படின்ற மாதிரி தான் இப்படி ஒரு உணர்வை கொடுத்துருக்கோம். இந்த 8 மாதங்களை எவ்வளோ வழி உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு யார் கொடுத்துருந்தாலும் பரவாயில்ல, மீண்டு வரத்துக்கு பாருங்கள், அப்படியே தீ கொளுத்தி போட்டு அணிஞ்சிட்டா அப்படி இருக்கும், அந்த மாதிரி விட்டுருணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இசையும் இசையும் நிகழ்ச்சியில் நாம் இணைந்து இருக்கின்றோம். பிற்பகல் 2 மணிக்கு மேலே என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியல. பசுமையான பழம் பாடல்கள் கூடவே ஒரு அழகான நாளையும் கொண்டாட போகின்றோம். இணைந்திருங்கள். இது இசையும் இசையும்

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் பிற்பகல் 2 மணி செய்திகளுடன் எனி பாஸ்டினால் ராயப்பன். 2026 வேளாண் தோட்டக்கலை சுற்றுலா கண்காட்சி மகா நேற்று வரை 1.5 மில்லியன் பார்வையாளர்களை பதிவு செய்ததுடன் சுமார் 8.7 மில்லியன் ரிங்கிட் மதிப்பிலான விற்பனையையும் ஈட்டியது. அந்த எண்ணிக்கை கடந்த வெள்ளிக்கிழமை தொடங்கிய மகா கண்காட்சிக்கு பொதுமக்களிடமிருந்து கிடைத்துள்ள சிறந்த வரவேற்பை காட்டுவதாக வேளாண் உணவு உத்தரவாத அமைச்சர் டாக்டர் முகமது சாபு தெரிவித்தார். இலக்கிடப்பட்ட பெட்ரோல் உதவித்தொகை 95% மாதாந்திர ஒதுக்கீடு இன்று தொடங்கி 200 லிட்டரிலிருந்து மீண்டும் 300 லிட்டருக்கு உயர்த்தப்படுகிறது. இதனுடன் பூடி மடானி ரோன் 95 பூடி மடானி டீசலையும் உட்படுத்திய அதன் கீழ் ரோன் 95 ரக பெட்ரோல் லிட்டருக்கு 1.99 ரிங்கிட் டீசல் லிட்டருக்கு 2.10 ரிங்கிட் விற்கப்படுவதாக நிதியமைச்சு கூறியது. புகை மூட்டம் காரணமாக வெளிப்புற நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியாத நிலை ஏற்பட்டால் அவற்றை ஒத்திவைக்கவோ பொருத்தமான பிற இடங்களுக்கு மாற்றவோ வேண்டும் என்று சபா இளைஞர் மேம்பாடு விளையாட்டு படைப்பாற்றல் பொருளாதார அமைச்சர் டாக்டர் நிசாம் அபுபக்கர் தித்திங்கான் தெரிவித்துள்ளார். விளையாட்டாளர்களின் உடல் நலம் மற்றும் பாதுகாப்பு எப்போதும் முன்னுரிமையாக இருப்பதை உறுதி செய்வதையே இந்த நடவடிக்கையை நோக்கமாக கொண்டுள்ளதாக அவர் கூறினார். கடந்த ஆண்டு சீனாவின் ஆசியானுடனான வர்த்தகம் 1.05 டிரில்லியன் அமெரிக்க டாலரை எட்டியது. இது ஆண்டுக்காண்டு அடிப்படையில் 7.4% வளர்ச்சியை பதிவு செய்து முதல் முறையாக 1 டிரில்லியன் அமெரிக்க டாலர் வர்த்தகத்தை கடந்துள்ளது. ஆசியானின் மிகப்பெரிய வர்த்தக பங்காளியாக சீனா தொடர்ந்து 17 ஆண்டுகளாக உள்ளதாக சீன வர்த்தக துணை அமைச்சர் யான்டோங் கூறினார். இதற்கிடையில் தொடர்ந்து 6 ஆண்டுகளாக சீனாவுக்கு ஆசியான் மிகப்பெரிய வர்த்தக பங்காளியாக திகழ்கிறது. விளையாட்டு. 2028 லாஸ் ஏஞ்சலஸ் ஒலிம்பிக் போட்டியில் தங்கப்பதக்கத்தை வெல்வதற்கான திறன் தேசிய சைக்கிள் ஓட்ட வீரர் டத்து முகமது அசிசுல் அஸ்னியாவாங்கிடம் உள்ளதாக இளைஞர் விளையாட்டு அமைச்சு தொடர்ந்து நம்பிக்கையை வெளிப்படுத்தியுள்ளது. அந்த நம்பிக்கை ஒலிம்பிக் தங்க இலக்கு RTG திட்டத்திற்கு ஏற்ப அமைந்துள்ளதாக அமைச்சர் டாக்டர் முகமது தஃபீக் ஜொஹாரி தெரிவித்தார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீணா கதிர்வேலு. மலேசிய மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

நினைவுகளை கொண்டு வருவதற்காக பசுமையான பழம் பாடல்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. சரி, இன்றைக்கு ஒரு நாள் கொண்டாடப்படுகின்றதுன்னு சொன்னோம் இல்லையா? ஆமாங்க, உலக கடிதம் எழுதும் தினம், வேர்ல்ட் லெட்டர் ரைட்டிங் டே இன்று கொண்டாடப்படுகின்றது. இதற்காக ஒரு நாளாக கூட நீங்கள் யோசிக்கலாம். அதுக்கு ஒரு காரணம் இருக்குது, அது உங்ககிட்டையும் பகிர்ந்து கொள்கின்றோம். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக் வாயிலாக காணொலியில் சொல்கிறோம், அங்கேயும் போய் பாருங்கள். ஆனால் இன்றைக்கு நீங்கள் வழக்கம் மாதிரி அழைத்து எனக்கு இந்த பாடல் வேணும் அப்படிலாம் கேட்கவே கூடாது. உங்களுக்கு ஒரு குட்டி சவால், என்ன, செப்டம்பர் முதல் நாள் இன்று தொடங்குறோம், நல்ல நினைவுகளோட, பசுமையான நினைவுகளோட தொடங்க வேண்டும் அல்லவா? அதற்காக நீங்க எழுதிய முதல் கடிதம் அதை பற்றி சொல்லணும். அது சுவாரஸ்யமா இருக்கணும் இல்லைங்க? அப்படிதான் அப்படிதான், ஆஹா, அந்த மாதிரிலாம் முடியாது. அதற்கு பிறகுதான் நீங்க கேட்கிற பாடலை உங்களுக்கு இன்றைக்கு நாங்க வழங்க போறோம். நீங்கள் எழுதிய முதல் கடிதம், அது யாருக்கு வேணாலும் இருக்கலாம். உங்களுடைய காதலிக்காக இருக்கலாம், அப்பாவுக்காக இருக்கலாம், அம்மாவுக்காக இருக்கலாம், அல்லது ஆசிரியர்களாக இருக்கலாம். நீங்கள் எழுதிய முதல் கடிதம், அதை தான் நீங்க சொல்லி எங்ககிட்ட அழைத்து பேச போறீங்க. நினைத்து பாருங்க, பசுமையான நினைவுகளை இன்றைக்கு குறிப்பாக கடிதங்கள் சொல்லும் நினைவுகளை மட்டும்தான் பழம் பாடல்கள் கொண்டாட போகின்றன.

0: மலரும் நினைவுகளில் இன்று
1: உங்களுக்கு அந்த தனிமை அப்படின்றத வந்து நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க?
2: நான் வந்து ஃபீல் பண்ணுவேன். எப்ப ஃபீல் பண்ணுவேனா வீக் டேஸ், வாரத்துல ஒரு 5 நாளைக்கு வந்து காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் பொழுது போறது கொஞ்சம் கடுமையா இருக்கும். மனசு கஷ்டமா இருந்தாலும் என்ன செய்யறது, நீங்க அந்த ஒரு இத வந்து அடாப்ட் பண்ணி தான் ஆகணும். சோ நம்மள நம்மளே தேர்த்திக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்க பார்க்க வேண்டியதுதான். அப்பப்ப நான் கொஞ்சம் கவலையா இருந்தாலும் அப்பப்ப டிவி பாக்குறது, அது பாக்குறது, இது பாக்குறது, சம்டைம்ஸ் டிக்டாக் உங்க கூட ரசில இது பண்றது, சோ அந்த மாதிரி டைம் இது பண்ணும் போது மனசு கொஞ்சம் இதமா இருக்கும்.
1: யாரும் கூட இல்ல அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாம், ஏன்னா 24 மணி நேரமும் நாங்க உங்க கூடயேதான் இருக்கோம்.
0: பந்தாய் டலாமை சேர்ந்த சுசீலியா தேர்வு செய்த பாடல்கள்

0: வணக்கம் ஸ்ரேஷா, வணக்கம் மின்னலம்.
1: பூங்கோதையம்மா சொல்லுங்க, முதல் கடிதம் யாருக்கு எழுதுனீங்க?
0: நான் வந்து மா, இது ஒரு 40 வருஷத்துக்கு முன்ன நடந்தது. நான் வந்து அப்ப தமிழ் பள்ளியில படிச்சுக்கிட்டு இருந்தேன், 5ஆம் வகுப்பு. அப்ப வந்து என்னோட அப்பா வந்து என்ன இந்தியால இருந்து வந்தவருமா, அப்பா வந்து ஊர்ல வந்து அவங்க உறவினர்களுக்கு வந்து கடிதம் எழுதுனேன்னு. அந்த காலத்துல எல்லாம் வெளிநாட்டுக்கு அனுப்புறதுன்னா ஒரு மாதிரி ஒரு நீல கலர்ல ஒரு கடிதம் வாங்கி, அந்த அதுல வந்து நான் முதல் முதலா நான் எழுதுனது மாதிரி ஊர்ல உள்ள அவர் உறவினர்களுக்கு. இந்த கடிதத்துக்குள்ளேயே நம்ம என்ன செய்தி சொல்ல போறோமோ அது வந்து அந்த கடிதத்துக்குள்ளேயே எழுதிருந்தேன். ஏன்னா வந்து அத வந்து கவர் ஒட்டி அப்புறம் கொண்டு அவங்க கொண்டு போடுவாங்க பாருங்க. நலத்தை பத்தி கேப்பாரு, எப்படி இருக்காங்க அங்க. ஏன்னா அந்த கடிதம் வந்து மா போய் சேர 1 மாசம் ஆகும்
1: பாருங்க,
0: 1 மாசம் ஆகும். அப்புறம் அவங்க பதில் சொல்லுவாங்க, அது வந்து 1 மாசம் வெயிட் பண்ணுனே. அந்த கடிதத்துக்கு வந்து அப்பா ரொம்ப ஆவலா காத்திருப்பாரு. அப்பா வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவருமா, அந்த காலத்துல இருந்து இங்க வந்தவரு.
1: புரியுது புரியுது. இந்த கடிதம் சென்றடைய 1 மாதம், பதில் கடிதத்துக்கு 1 மாதம். அப்ப அந்த காலகட்டத்துல கடிதத்தோட சேர்ந்து காத்திருப்பு ரொம்ப அழகான ஒரு தருணமா இருந்ததுல்ல?
0: ஆமா.

0: மலரும் நினைவுகளில் இன்று
1: உங்களுக்கு அந்த தனிமை அப்படின்றத வந்து நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க?
2: காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் பொழுது போறது கொஞ்சம் கடுமையா இருக்கும். மனசு கஷ்டமா இருந்தாலும் என்ன செய்யறது, நீங்க அந்த ஒரு இத வந்து அடாப்ட் பண்ணி தானே ஆகணும். சோ நம்மள நம்மளே தேர்த்திக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்க பாக்க வேண்டியதுதான். அப்பப்ப நான் கொஞ்சம் கவலையா இருந்தாலும் அவப்ப டிவி பாக்குறது, அது பாக்குறது, இது பாக்குறது, சம்டைம்ஸ் டிக்டாக் உங்க கூட ரசில இது பண்றது, சோ அந்த மாதிரி டைம் இது பண்ணும் போது மனசு கொஞ்சம் இதமா இருக்கும்.
1: யாரும் கூட இல்ல அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாம், ஏன்னா 24 மணி நேரமும் நாங்க உங்க கூடயே தான் இருக்கோம். பந்தாய் டலாமை சேர்ந்த சுசீலியா தேர்வு செய்த பாடல்கள்

0: என் பேர் ராமண்ணா, ஜோகூர்ல இருந்து ஸ்குடாயில இருந்து பேசுறேன்.
1: சரி, நீங்க எழுதிய முதல் கடிதம் யாருக்கு?
0: எனக்கு ஆரம்பத்துல முதன் முதல் எங்க அம்மாவோட தம்பி மாமா இருக்காரு, அவருக்கு எழுதின முதல் கடிதம். சிறு வயசு, அப்ப எனக்கு ஒரு 11 வயசு இருக்கும். அப்ப
1: அப்படி அம்மா சொல்லி எழுதுனீங்களா?
0: அம்மா சொல்லி எழுதினா. அப்ப நாங்களாம் எஸ்டேட்ல இருந்தோம். அம்மா சொன்னாங்க மாமா எப்படி இருக்காருன்னு சொல்லி. அப்ப நான் வந்து 3வது வகுப்பு படிச்சேன். ஏதோ அந்த அந்த காலத்து எழுத்துல எழுதி அனுப்பி விட்டேன்.
1: அப்படியா?
0: காலத்து எழுத்துல எழுதி அனுப்பி அம்மா கொண்டு எஸ்டேட் ஆபீஸ்ல கிராணிகிட்ட ஸ்டாம்ப் வாங்கி 10 காசு என்னமோ வாங்கி ஒட்டி அனுப்பி விட்டாங்க. பொந்தியானுக்கு அனுப்பி விட்டாங்க.
1: பதில் கடிதம் வந்ததா?
0: திருச்சி பாத்துட்டு பிறகு ஏன்டா ஒரு நாள் காமிச்சு அந்த படுற மாமா எழுதியிருக்காரு அப்படின்னு எல்லாத்தையும் விசாரிச்சாரு. அப்ப
1: பரவாயில்லையே. உங்களுக்கு விவரம் தெரிந்த நீங்க எழுதின கடிதம்?
0: எனக்கு விவரம் தெரிஞ்சு எழுதின கடிதம் வந்து அதுதான் மாமா தான். காலப்போக்கில் ஆறாப்பு வர வரைக்கும் மாமா கூட தொடர்பு இருந்தோம் நாங்க.
1: ஓ, அப்ப மாமாவுக்கு தான் நீங்க கடிதம் எழுதிருக்கீங்க?
0: நிறைய எழுதியிருக்கேன், ஏன்னா அவரு எங்களுக்கு கொஞ்சம் நல்ல ஒரு அன்பா இருந்தாரு.

0: காதில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரோடு கலந்திடு. நினைத்தாலே இனிக்கும்
1: மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி, உனக்காகவே நான் வாழ்கிறேன்.
2: மென்மையான காதல், மறக்க முடியாத வரிகள். இதயத்தோடு பேசும் குரல்கள்.
1: திருமணம் கொண்ட திருமண வாழ்வில் இடையில் நீ ஏன் மயங்குகிறாய்?
2: இனி சனிக்கிழமைகளில் மதியம் 2 மணி தொடங்கி 3 மணி வரை
0: 70கள் மட்டும் பேச போகுதுங்க.
2: நினைத்தாலே இனிக்கும்.
3: நான் உன்னை வாழ்த்தி பாடுகிறேன், நீ வர வேண்டும் உன் நினைவில் மயங்கி ஆடுகிறேன். நீ வர வேண்டும்.
2: கேளுங்க, ரசிங்க,
0: இசையோடு நினைவுகளை சேகரிங்க.
1: நினைத்தாலே

0: வந்து 1969 எங்க அப்பா இந்தியாவுக்கு போயிருந்தாரு. அப்ப நானு வந்து கடிதம் நான் தான் எங்க வீட்டுல எழுதுவேன். நான் எழுதுன லெட்டர் வந்து அது வந்து தரிப்பட கப்பாடுன்னு இருக்கும்ல, அப்ப நான் என்ன செஞ்சுட்டேன், கப்பாட வந்து வர்றது தரிப்பட வந்து அவங்களுக்கு போறது, நான் வந்து தரிப்படன்னு நம்ம இதுக்கே
1: எழுதிட்டேன்.
0: அப்ப அந்த லெட்டர் என்ன செஞ்சு நான் எழுதுன லெட்டர் திரும்ப எனக்கே வந்துருச்சு.
1: அப்புறம்
0: அப்ப எங்க எஸ்டேட்ல வந்து கங்காணிங்க இருக்காங்க, அந்த எங்க போய் பால் ஊத்துவாங்க, அங்கதான் அந்த லெட்டர் வரும். அவங்க கேட்டாரு இங்க யார் லெட்டர் எழுதுனா கடிதம் எழுதுனா, எங்க அம்மா சொன்னாங்க நான் தான் எழுதுன, நீங்க என்ன எழுதிருக்கீங்க, நம்ம போற லெட்டருக்கு நீங்க வர லெட்டர் மாதிரி எழுதிட்டீங்க, அது திரும்ப நீங்க போட்ட லெட்டர் உங்களுக்கே வந்துருச்சு, பாத்து எழுதுங்க.
1: அப்புறம் திரும்பி மாற்றி எழுதி அனுப்புனீங்களா இல்லையா?
0: ஆமா, எங்க அப்பாவுக்கு நான் தான் எழுதுவேன், ஆனா நான் எழுதுவேங்க, ஆனா எனக்கு திரும்ப படிக்க தெரியாது.
1: புரியல, எழுத தெரியுது படிக்க தெரியலன்னா எப்படி?
0: எழுதுவேன், அந்த எழுத்து எனக்கு திரும்ப தெரியாது, ஆனா எங்க அப்பாக்கு அண்டர்ஸ்டாண்டிங், எங்க அப்பாக்கு தெரியும் எனக்கு தெரியாதுன்னு, நான் ஒரு மாதிரி எழுதிருவேன், எல்லாம் புல்லா எழுதிருவேன். எங்க அப்பா திரும்ப வந்து அந்த லெட்டர் அனுப்பிவிட்ட லெட்டர் எல்லாம் திரும்ப எடுத்து வந்து எங்கிட்ட சொன்னாரு, இந்த மாதிரி நான் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஓகே ஓகே,
1: பரவாயில்ல பாருங்க,
0: 11 வயசுல நான் எழுதுனேன்.
1: அதுதானே அப்பா பாசம், அப்பாக்கு தெரியுது பொண்ணுக்கு தெரியலனா ஏதோ சமாளிச்சு எழுதிருக்கா
0: அப்படின்னு. எழுதுவேன்.
1: என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
0: எனக்கு அப்பா வாடை தாவணியில் அந்த பாட்டு.
1: அப்படியா, நீங்க அரிப்படவுக்கு படவ மாற்றி எழுதுனதுக்காக பரிசு அந்த பாடல் கொடுக்கறோம்.
0: ஓகே, தேங்க்யூ,
1: நன்றி
0: நன்றி நன்றி.

0: உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மினலஃபம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மினலஃபம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க சிக்கல்? சரியாச்சு. சரி, இன்று செப்டம்பர் முதல் நாள் உலகம் கடிதம் எழுதும் தினம் அப்படின்னு நாங்கள் சொல்லியிருந்தோம்ல. இந்த கேள்வியை உங்ககிட்ட கேட்டதுக்கு ஒரு காரணம் இருக்குது. பொதுவாக நம்ம கடிதம் யாருக்கு எழுதுவோம்? நீங்கள் சொன்ன மாதிரி உறவினர்களுக்கு, நண்பர்களுக்கு, ஆசிரியர்களுக்கு, அல்லது உங்கள் மனசுக்கு நெருக்கமானவர்களுக்கு எழுதுவோம். ஆனால் உண்மையிலேயே இந்த தினம் பிறந்ததுக்கு ஒரு அழகான ஒரு குட்டி கதை இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாளை உருவாக்குனவர் ரிச்சர்ட் சிம்கின். இவர் தன்னுடைய 22 வயதில் அவருக்கு பிடித்த மிக பிரபலமான ஆஸ்திரேலிய கிரிக்கெட் விளையாட்டாளர் ஜான் அவருக்கு ஒரு கடிதம் எழுதி அவரும் போய் பார்த்து அதற்கு பிறகுதான் ஒரு விஷயம் உணர்ந்தாராம். அதாவது, கனவு காணும் போது அதை எழுதி கைப்பட அனுப்பும் போது அது நனவாகும். அதனால இதை ஏன் இந்த உலகுக்கு சொல்லக்கூடாதுன்னு மாணவர்களுக்கு இந்த சிந்தனையை கொண்டு போய் சேர்த்தாரு. அதற்கு பிறகு இப்போ நமக்கும் இந்த சிந்தனையை கொண்டு வந்து சேர்த்திருக்காரு. நிறைவாக இவங்க யாருக்கு என்ன கடிதம் எழுதுனாங்கன்னு தான் கேட்கலாம். சொல்லுங்க, நீங்க யாருக்கு முதல் கடிதம் எழுதுனீங்க?
1: நான் வந்து இந்த வயசுக்கு அப்புறம் சொல்றதுக்கு சங்கடமா இருக்கு. சுங்கத்தானில இருந்து கடாரம் தேவி பேசுறேன்.
0: சரி பரவாயில்ல, நல்ல நண்பர்னு சொல்லுங்க.
1: ஓகே, நல்ல நண்பர். என்னுடைய நல்ல நண்பருக்கு நான் வந்து ஒரு லெட்டர் எழுதினேன்.
0: சரி,
1: அது வந்து என்ன விஷயம், வீட்டுல நான் மாட்டிக்கிட்டேன்னா, என்னுடைய தாய் மாமன் எங்க அம்மாவுக்கு ஒரு லெட்டர் போட்டாரு. அதுல என்றும் மறவாத பாசத்துடன் நன்றியுடன் தம்பி தண்டாயுதபாணின்னு எழுதியிருந்தாரு.
0: சரி,
1: நான் என்ன பண்ண, அந்த லெட்டர்கிட்ட அம்மாட்ட படிச்சு காட்டிட்டு அதுல இருக்கிற அந்த விஷயங்கள்ல தண்டாயுதபாணியை தூக்கிட்டு என்றும் மறவாத பாசத்துடன் என்னோட அந்த அவருக்கு நான் எழுதிட்டேன்.
0: என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கீங்க நீங்க?
1: என்னுடைய அந்த அவருக்கு நான் எழுதிட்டேன். ஆனா முறப்படி அவருக்கு எழுத வேண்டிய லெட்டர் வந்து அன்புள்ள இன்னார் இன்னார் சொல்லி எழுதினேன். அதுல எந்த ஒரு விஷயமும் இல்ல, நான் மாட்டவும் இல்ல.
0: சரி,
1: ஆனா அந்த கீழே எழுதின பாருங்க, என்றும் மறவாத நன்றியுடன் பாசத்துடன், அதுக்காக எங்க அக்கா கிட்ட வாங்கின அடி கொஞ்சம் நஞ்சம் இல்ல. அவங்களும் இறந்து போயிட்டாங்க.
0: ஆமாவா?
1: அவங்களும் இறந்து போயிட்டாங்க. இன்னைக்கு இருக்கிறவங்க அடி கொடுத்த அந்த அக்கா இருக்கிறாங்க. இப்ப அவங்க வானொலி கேட்டுக்கிட்டு இருப்பாங்க.
0: அப்படியா? அடி கொடுத்த அக்காவும் இருக்கிறாங்க, அடி வாங்கின தங்கச்சியும் இருக்கிறாங்க.
1: தங்கச்சியும் இருக்கிறேன். ஆனா இன்னைக்கு அவங்க கேட்டாங்கன்னா அதை நினைச்சு சிரிப்பாங்களா என்ன சொல்ல. அன்னைக்கு வாங்கின அடி இருக்கு பாருங்க. ஐயோ, இன்னைக்கு அதை கேட்கும் போது, இந்த வானொலியில இந்த நிகழ்ச்சியை நீங்க ஒளிபரப்பும் போது எனக்கு அன்னைக்கு வாங்கின அடி இன்னைக்கு நினைவுல வந்துருச்சு.
0: இடி மாதிரி வந்துருச்சா வானொலி?
1: அன்றைய காலம் அன்னைக்கு உள்ள சம்பவத்துல நீங்க பிறந்திருக்க கூட மாட்டீங்க போல, அவ்வளவு அடி நாங்க வாங்கினோம்.
0: சரி சரி, மன்னிச்சிருங்க. கசப்பான நினைவுகளை நினைவு படுத்திட்டோமா என்ன?
1: இன்னைக்கு அது சந்தோஷமான நினைவலையா இருக்கா? ஏன் சொல்றேன்னா, நீங்க வந்து ஒரு பாட்டு போட்டீங்க, காலம் மாறினும் தேகம் அழியினும் கலையில் கலந்தே வாழ்வோம்னு. அந்த அந்த வரி தான் அது வந்து என்ன தட்டி எழுப்பிச்சு.
0: அப்படியா? அப்படியே மின்சாரம் மாதிரி எழுத்துட்டு வந்திருக்கேன் இந்த பக்கம்.
1: ஆசையில ஒரு கடிதம்
0: தான் அடி இடி மாதிரி கொடுத்திருக்கு.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் பிற்பகல் 3 மணி செய்திகளுடன் எனி பாஸ்டினால் ராயப்பன். மோசமடைந்து வரும் புகை மூட்ட நிலையை தொடர்ந்து வெப்பமான வானிலையால் பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு உதவும் வகையில் செயற்கை மழை பொழிவிப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். இம்மாதம் 3 நாள் தொடங்கி 5 வரை அந்நாட்டிலுள்ள 3 மாநிலங்களின் 13 பகுதிகளில் இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என துணை பிரதமர் டத்துஸ்ரீ டாக்டர் அஹமத் ஜஹீர் அமீரி தெரிவித்தார். 2026 வேளாண் தோட்டக்கலை சுற்றுலா கண்காட்சி மகாவின் வர்த்தக நாள்களின் முதலாம் நாள் 1.49 பில்லியன் ரிங்கிட் மதிப்பிலான 14 புரிந்துணர்வு உடன்படிக்கைகள் கையெழுத்திடப்பட்டுள்ளன. இது நாட்டின் வேளாண் உணவுத்துறையின் ஆற்றலையும் எதிர்கால வாய்ப்புகள் மீதான முதலீட்டாளர்களின் நம்பிக்கையையும் எடுத்துரைப்பதாக வேளாண் உணவு உத்தரவாத அமைச்சர் டத்துஸ்ரீ முகமது சாபு கூறினார். இவ்வேளை 2027 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் எல் நினோ நிகழ்வை எதிர்கொள்வதற்காக வேளாண் உணவு துறையின் நிதி ஒதுக்கீட்டில் கவனம் செலுத்தப்படும் என டத்துஸ்ரீ முகமது சாபு குறிப்பிட்டார். வெப்ப காலத்தையும் வறட்சியையும் எதிர்கொள்ளும் விவசாயிகளுக்கு உதவ இந்த ஒதுக்கீடு அவசியமானது என்றார் அவர். நேபாளத்தை புரட்டி போட்ட பெருவெள்ள பேரிடர் நிகழ்ந்து 1 வாரம் நெருங்கும் நிலையில் நீர் மீன் திட்டப்பகுதியின் இடிபாடுகளில் சிக்கியிருந்த 300க்கும் மேற்பட்ட தொழிலாளர்களை மீட்புக் குழு காப்பாற்றியுள்ளது. இருந்தும் இன்னும் 600க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் சிக்கியுள்ளதாகவும் அங்கு மின்சாரமும் தொடர்பு இணைப்புகளும் வழக்கு நிலைக்கு திரும்பியுள்ளதாகவும் பிரதமர் பலேந்திரா ஷா தெரிவித்தார். கடந்த சில மாதங்களாக அமெரிக்க தற்காப்பு அமைச்சர் பீட் எக்ஸத்துடமிருந்து தொடர் அழுத்தங்களை எதிர்கொண்டு வந்த தரைப்படை ராணுவ தளபதி டென் ட்ரிஸ்கோல் தமது பதவியிலிருந்து விலகியுள்ளார். துணை அதிபர் ஜே டி வான்ஸுடன் நெருங்கிய தொடர்பை கொண்டிருக்கும் ட்ரிஸ்கோல் பீட் எக்ஸத் தலைமைத்துவத்தின் கீழ் நிர்வாக பொறுப்பிலிருந்து விலகிய அண்மைய அதிகாரிகளுள் ஒருவராவார். விளையாட்டு பூப்பந்து. மலேசிய பூப்பந்து சங்கத்தின் மகளிர் இரட்டையர் பூப்பந்து பிரிவின் பயிற்சியாளராக நியமிக்கப்பட்டுள்ள வாங் பைட்டி வெற்றியை நோக்கிய புதிய பொறுப்புகளை திறம்பட செயல்படுத்த முடியும் என நம்பிக்கை தெரிவித்துள்ளார். குறிப்பாக பயிற்சிகளை தொடங்குவதற்கு முன் அணி கொண்டுள்ள முழு திறனையும் தாம் அளவிடப் போவதாக வாங் பை கூறினார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் கனகதுர்கா ஆறுமுகம். மலேசிய மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

முதலாம் நாள் இன்று செவ்வாய்க்கிழமை, பிறந்த நாளா திருமண நாளா அழைத்து எங்களோடு பகிர்ந்து கொள்ளலாங்க. 9வது மாதத்தை தொடக்கி வைக்கும் இந்த நன்னாள் உங்க வாழ்க்கையில இன்னும் இன்னும் அழகையும் ஆசீர்வாதத்தையும் மகிழ்ச்சியும் கொண்டு வந்து சேர்க்க மின்னலின் அன்பான வாழ்த்து.

0: இன்றைய வணக்கம் மின்னலில்
1: வெள்ளை கலர்ல போடுறது ரொம்ப பிடிச்சிருக்கும். ஆனா ரொம்ப நாள் ஆச்சு போடுறது, சாப்பிட்டா சட்டையில பட்டா பயமா, அதனாலயே போடுறது பயந்துட்டு.
2: நம்ம எல்லாம் கறியை ஊத்தி சாப்பிடுறவங்க.
1: ஆமா, அதனாலயே கொஞ்சம் போட்டதாலே ஐயோ சட்டையில பட்டுருச்சு, துப்புட்டா கூட ஒயிட் கலரா இருந்துச்சுனாலே போடுறது கொஞ்சம் புத்திப்படுறதா இருக்குது. அதனாலயே இப்பெல்லாம் வந்து வெள்ளைன்னு மட்டும் இல்ல, லைட்டான கலர் போட்டாலும் மீன் கறி சாப்பிடணும்னு ஆசையா இருந்தாலும் ஐயோ இன்னைக்கு நான் லைட்டான சட்டை போட்டுருக்க போ சாப்பிட வேணாப்போ.
2: பாருங்க மீன் கறி பிரச்சனை ஆயிருச்சு இப்போ.
1: அதனால மட்டும்தான், பட் வெள்ளை போட்டாலே ரொம்ப அழகா இருக்கும். வெள்ளை கலர் இருந்தாலே நல்லா இருக்கும், எல்லாரும் ஆசைப்படுவாங்க.
3: பரவாயில்ல, வெள்ளை மனசு உங்களுக்கு, அதனால நீங்க வெள்ளை போடலாம் கூட பரவாயில்ல. பிரியமா,
2: இன்னைக்கு என்ன நிற ஆடை நீங்க?
1: இன்னைக்கு ப்ளூ கலர், கொஞ்சம் டார்க்கான கலர் வச்சிருக்கேன். ஏன்னா சாப்பிட எல்லாம் போட்டு போனோம்னா ஐயோ லைட்டான கலர் போட்டு போனா போச்சு, அந்த இடத்துல பட்டுச்சுனாலே ஒரு மாதிரி நம்மளுக்கு ஒரு இதா இருக்குமே, அதனாலயே போட்டுறது இல்ல. நம்ம எந்த கலர் போட்டாலுமே நம்மளுக்கு அழகா இருக்கும்.
3: நீங்க என்ன பண்ணுங்க, நாளைக்கு வெள்ளை போட்டுட்டு போங்க, ஒரு நாள் முழுக்க பாதுகாக்க முடியுதா இல்லையான்னு பாருங்க.
2: அதை பாக்குறதுக்கே பாதி நேரம் போயிரும்ல.
0: காலை 6:30 தொடக்கம், 10 மணி வரை வணக்கம் மின்னலோடு இணைந்திருங்கள்.
4: மலரும் நினைவுகளில் இன்று
5: உங்களுக்கு அந்த தனிமை அப்படின்றத வந்து நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க?
6: வந்து ஃபீல் பண்ணுவேன். எப்ப ஃபீல் பண்ணுவேன்னா வீக் டேஸ், வாரத்துல ஒரு 5 நாளைக்கு வந்து காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் பொழுது போறது கொஞ்சம் கடுமையா இருக்கும். மனசு கஷ்டமா இருந்தாலும் என்ன செய்யறது, நீங்க அந்த ஒரு இத வந்து அடாப்ட் பண்ணி தான் ஆகணும். சோ நம்மள நம்மளே தேர்த்திக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்க பாக்க வேண்டியதுதான். அப்பப்ப நான் கொஞ்சம் கவலையா இருந்தாலும் அப்பப்ப டிவி பாக்குறது, அது பாக்குறது, இது பாக்குறது, சம்டைம்ஸ் டிக்டாக் உங்க கூட இது பண்றது, சோ அந்த மாதிரி டைம் இது பண்ணும் போது மனசுக்கு கொஞ்சம் இதமா இருக்கும்.
5: யாரும் கூட இல்ல அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாம், ஏன்னா 24 மணி நேரமும் நாங்க உங்க கூடயேதான் இருக்கோம்.
4: பந்தாய் டலாமை சேர்ந்த சுசீலியா தேர்வு செய்த பாடல்கள்.
0: இந்த முறை எங்க பக்கம் இருக்கிற ஒலி வாங்கி மைக்குங்க உங்க பக்கம் வரப்போகுது. ஒரு நேயரின் குரல், நீங்க அறிவிப்பு செய்யற அந்த 1 நிமிட காணொளிய storybox.minnal@gmail.com மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் பிற்பகல் 2 மணியிலிருந்து 3 மணி வரை ஒரு நேயரின் குரல், இது வானொலிய நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு.
4: நன்றி உணர்வு மலேசியர்களின் அழகு.
7: தாதையர்களுக்கு நன்றி சொல்லணும். இந்த ஒரு சம்பவம் வந்து ஒரு 13 ஆண்டுக்கு முன்னாடி நடந்தது. புத்திரஜயில வேலை செய்யறப்ப நிறை மாத கர்ப்பிணியா இருந்தேன். பனிக்கூடம் வந்து உடஞ்சவனே வீட்டுல வந்து யாருமே இல்ல, எமர்ஜென்சி கால் பண்ணோடனே நர்ஸ் உதவி செய்யறவங்க எல்லாம் வந்திருந்தாங்க. குறிப்பிட்டு 2 தாதையர்கள் வந்து எனக்கு அவ்வளவு ஒரு உதவியா இருந்தாங்க. ரொம்ப பேனிக்கா இருந்தேன், வீடு பூட்டணுமா இல்லையா, பேபி திங்ஸ் எல்லாம் எடுக்கணும். அந்த 2 தாதியர்கள் அவங்க பேரு தெரியல, மலைக்காரவங்க. இப்ப வரைக்கும் நான் அவங்கள நினைச்சு பாக்குறேன், அவங்க பேரு தெரியல, அவங்க முகம் கூட நான் மறந்துட்டேன். அவங்க செஞ்ச அந்த ஒரு காரியம் வந்து இப்போ எனக்கு வந்து அந்த தருணம் வந்து ஒரு பெரிய ஒரு விஷயமா பாக்குறேன்.
4: மலேசியராய் ஒன்றிணைவோம். தேசிய தின வாழ்த்து.

இசையும் இசையும் நிகழ்ச்சியில் நாம் இணைந்திருக்கின்றோம். சரி, நேற்று 69வது தேசிய தினத்தை நம்ம எல்லாரும் கொண்டாடினோம். புற்றஜயா அனைத்துலக மாநாட்டு மையத்தில் நடைபெற்ற தேசிய தின உரையின் போது ரோன் 95 பெட்ரோலுக்கான புடி மடானி மானிய பெட்ரோலுக்கான ஒதுக்கீட்டை 200 லிட்டரிலிருந்து 300 லிட்டராகவும் புடி டீசல் ஒதுக்கீட்டை 300 லிட்டரிலிருந்து 400 லிட்டராகவும் பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் உயர்த்தியுள்ள அறிவிப்பு வந்து சமுதாயத்தின் பல்வேறு தரப்பினரிடமிருந்து வர்த்தகர்களிடமிருந்து பெரும் வரவேற்பை பெற்றிருக்கின்றது. இந்த வாழ்வாதார சுமையை குறைக்கும் இந்த சமகால நடவடிக்கை மாதந்தோறும் நிதி சேமிப்பை வழங்குவதோடு வேலைக்கு செல்லும் தனியார் பணியாளர்களுக்கு பெரும் உதவியாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. குறிப்பா இந்த தொலை தூர பயணங்களுக்கும் தினசரி வேலைகளுக்கும் இது போதுமானதாக இருப்பதாகவும் பயணிகள் பாராட்டு தெரிவிச்சிருக்கிறாங்க. எனவே ஒருவேளை நேற்று இந்த தகவலை நீங்க மறந்துட்டீங்க அப்படின்னா, இதற்கு முன்னதாக 300 இருந்தது, பிறகு 200 குறைக்கப்பட்டிருந்தது, இப்போ மீண்டும் 300 மாற்றப்பட்டிருக்கின்றது. எனவே உங்களுடைய மை கார்டு அடையாள அட்டையை பயன்படுத்தி இந்த புடி மடானி மானிய உதவி திட்டத்தை பயன்படுத்தி கொள்ள மறந்துடாதீங்க. உங்களுடைய அடையாள அட்டை உங்ககிட்ட மட்டும்தான் இருக்கணும், அதை நீங்க மற்றவரிடம் கொடுத்து நீங்க பயன்படுத்திக்கங்க அப்படிலாம் கூடாது. கண்டுபிடிக்கப்பட்டால் தண்டனை விதிக்கப்படும். அடுத்து நமக்காக சுந்தர பிரபா அவருடைய இசையில் JM வரிகளில் ஹரிஹர சுதன் கொண்டு வரும் உள்ளூர் பாடல்.

0: மலரும் நினைவுகளில் இன்று
1: உங்களுக்கு அந்த தனிமை அப்படின்றத வந்து நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க?
2: நான் வந்து ஃபீல் பண்ணுவேன். எப்ப ஃபீல் பண்ணுவேனா வீக் டேஸ், வாரத்துல ஒரு 5 நாளைக்கு வந்து காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் பொழுது போறது கொஞ்சம் கடுமையா இருக்கும். மனசு கஷ்டமா இருந்தாலும் என்ன செய்யறது, நீங்க அந்த ஒரு இத வந்து அடாப்ட் பண்ணி தானே ஆகணும். சோ நம்மள நம்மளே தேர்த்திக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்க பார்க்க வேண்டியதுதான். அப்பப்ப நான் கொஞ்சம் கவலையா இருந்தாலும் அப்பப்ப டிவி பாக்குறது, அது பாக்குறது, இது பாக்குறது, சம்டைம் டிக்டாக் உங்க கூட ரசில இது பண்றது, சோ அந்த மாதிரி டைம் இது பண்ணும் போது மனசுக்கு கொஞ்சம் இதமா இருக்கும்.
1: யாரும் கூட இல்ல அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாம், ஏன்னா 24 மணி நேரமும் நாங்க உங்க கூடயேதான் இருக்கோம்.
0: பந்தாய் டலாமை சேர்ந்த சுசீலியா தேர்வு செய்த பாடல்கள்

0: வணக்கம்மா, நான் இப்போல இருந்து ஆனந்தி பேசுறேன். என் கணவரோட தங்கை பரமேஸ்வரி, அவங்களுக்கு இன்னைக்கு பிறந்த நாள். அப்புறம் நேற்று வந்து மகளோட திருமண நாள், 9 வருஷம் அவங்களுக்கு திருமண நாள். துர்காஷினி திவ்யாதரன் அவங்களுக்கும் வாழ்த்து சொல்றேம்மா. நானு
1: என் பேர் வந்து நிரும்பலாமா, அண்ணனுக்கு வாழ்த்து சொல்றேன். 80 வயசு ஆச்சு அண்ணனுக்கு.
2: சொல்லுங்க அண்ணன் பெயர்.
1: அண்ணன் பேரு நடராஜன் குப்புசாமிமா. 100 வயசு நம்பிட்டு தான் இருக்காரு. இப்ப 100 வயசுக்கிட்டு நல்ல ஆயுளோட இருக்கணும் அவரு.
2: நிச்சயமாக அவர் நீண்ட ஆயுளோட இருக்கிறதுக்கு நாங்களுமே பிரார்த்திக்கின்றோம். நன்றி.
3: வணக்கம், நான் டைப்பிங் தாமஸ் நேமஸ் கோகிலா கோயில பேசுறேன். ஆனா ஒரு கவிதையோட வாழ்த்து சொல்லட்டா?
2: தாராளமாக.
3: முகம் தேவையில்லை, முகவரியும் தேவையில்லை, அன்பான ஆதரவான ஆறுதலான வார்த்தைகள் கூறும் நட்பும் ஒரு வரம் தான். டைப்பிங் சுந்தரேசா கான் ஆரம்ப தமிழ் பள்ளி மற்றும் டைப்பிங் ஸ்ரீகோத்தா இடைநிலை பள்ளி, டைப்பிங் எல்கேடி ஸ்டோரின் உரிமையாளர் தோழி திருமண செல்விக்கு இன்று பிறந்த நாள். தோழி திருமண செல்விக்கு டைப்பிங் தாமஸ் நேமஸ் அப்பா திரு எம் எஸ் ராஜி கோயிலர், அம்மா திருமதி துரையம்மா, உன் தோழி கோகிலா கோயிலர் மற்றும் குடும்பத்தினர் அனைவரும் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு எனக்கு சிநேகிதியை பற்றின தேவதி வம்சம் பாடலா அவங்களுக்கு ஸ்பெஷலா டெடிகேட் பண்ணுறேன்.

0: மலேசியர்களா நம்ம அடையாளம் என்ன தெரியுமா?
1: அதுக்கெல்லாம் ஒரே பதில், ஒற்றுமை.
0: அப்போ நம்மை ஒன்றாக வைத்திருக்கிறது என்ன?
1: ருக்கு நகாரதா, இறைவன் மீது நம்பிக்கை வைத்தல்,
0: பேரரசருக்கும் நாட்டுக்கும் விசுவாசம் செலுத்துதல்,
1: அரசியலமைப்பு சட்டத்தை உறுதியாக கடைபிடித்தல்,
0: சட்டமுறைப்படி ஆட்சி நடத்துதல்,
1: நன்னடத்தையும் ஒழுக்கத்தையும் பேணுதல்.
0: ருக்கு நகாரா வெறும் கொள்கை அன்று,
1: ஒற்றுமையான மலேசியாவை உருவாக்கும் நமது வாழ்க்கை வழிகாட்டி,
0: நமது ஒற்றுமை நமது வலிமை.

நம் நாட்டில் தமிழ் வானொலி நாடகத்தை வழங்குற ஒரே வானொலி நம்ம மின்னல் எஃப்எம் தான். ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:30 மின்னல் எஃப்எம் வானொலி நாடகம்.

0: மனசு சரியில்லையா? இசை இருக்கு கேளுங்க. இசைய விடவா பெரிய மருந்து இருக்குன்னு நினைக்கிறீங்க? கேளுங்க, இது மின்னல் எஃப்எம்.
1: மின்னல் எஃப்எம், இளமை, புதுமை, இனிமை.
2: நேரம் பிற்பகல் மணி 3:45 தொடர்வது இஸ்லாமிய நிகழ்ச்சி.
3: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இடம்பெறுவது மாணபியின் பொன்மொழிகள். வழங்குபவர் உஸ்தாஸ் முகமது அனிஃப் ஜமாலி, எம்ஃபில்.
4: பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பான மின்னல் எஃப்எம் நேயர்களே, மனிதர்களில் சிலரை நாம் பார்க்கிறோம். எப்பொழுது பார்த்தாலும் பொருத்தமற்ற புகழ்ச்சிகளை வெளிப்படுத்துவார்கள். ஒன்று தன்னை பெருமையாக பேசுவார்கள், அல்லது தன் குடும்பத்தையே பெருமையாக பேசுவார்கள், அல்லது தான் செய்வதுதான் சரி என்று புகழ்ந்து கொள்வார்கள், அல்லது அவர்களுக்கென்று ஒரு கூட்டத்தினரை உருவாக்கி தனக்கு தகுதியில்லாத பெருமைகளை பேசி புகழ வைப்பார்கள். இப்படி பொருத்தமற்ற புகழ்ச்சி வரவேற்கத்தக்கதல்ல, அது ஆரோக்கியமானதும் அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்றால் சர்வ புகழும் ஏகன் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே தகுதியானது. அதனால்தான் ஆதம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொர்க்கத்திலே படைக்கப்பட்டு அவர்களுக்கு தும்மல் ஏற்பட்டு அவர்கள் உதிர்ந்த முதல் வார்த்தை அல்ஹம்துலில்லாஹ். அறுத்தமுள்ள புகழ்ச்சியை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் உதிர்ந்தார்கள். அறுத்தமற்ற பொருத்தமற்ற புகழ்ச்சியை நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். நான் தான் உயர்ந்தவன், நான் தான் அவருக்கு திருமணம் செய்து வைத்தேன், என்னால் தான் அந்த குடும்பம் நன்றாக இருக்கிறது என்றெல்லாம் தன்னை பற்றியே தனக்கு பொருத்தமற்ற புகழ்ச்சிகளை பேசுவதையே தன்னுடைய கொள்கையாக கொண்டிருப்பான். இதை கவிஞர்களுக்கு ஒப்பீடாக நாம் சொல்லலாம். திருக்குறானிலே சூரத்து ஷுஆரா கவிஞர்கள் என்று ஒரு அத்தியாயம் உண்டு, 26வது அத்தியாயம். அதிலே வஷ்ஷுஅரா யத்தபிஹுமுல் காவூன், கவிஞர்களை நெறி பிழந்தவர்கள் தான் பின்பற்றுவர் என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்வான். கவிஞர்களிலே நல்லவர்களும் உண்டு, தீயவர்களும் உண்டு. தீயவர்கள் பெரும்பாலும் பொய் பேசுபவதையே தங்களுடைய பிரதான கொள்கையாக கொண்டிருப்பார்கள். அதற்கு அவர்கள் ஒரு காரணமும் சொல்லுவார்கள். ஒரு கவிதை நல்லதா கெட்டதா என்பதை அது சொல்லும் தகவலை கொண்டே நாம் தீர்மானித்து விடலாம். ஆனால் கவிஞர்கள் இப்படி சொல்வார்கள், கவிதைக்கு பொய் அழகு என்று சொல்வார்கள். கவிஞர்களுடைய சொற்களும் அவர்களின் செயல்களும் வீண் பிதற்றலாக இருக்கிறது. அச்சொற்கள் அவர்களிடமிருந்து தோன்றியவை அல்ல, தம்மிடம் இல்லாத ஒன்றை சொல்லி அலட்டிக் கொள்வார்கள், பொருத்தமற்ற புகழ்ச்சியை வெளிப்படுத்துவார்கள். இது அர்த்தமற்ற அல்லாஹ்வுக்கு பிடிக்காத குணம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் கவிஞர்கள் என்று ஒரு அத்தியாயத்தை அல்லாஹ் இறக்கி வைத்துவிட்டு தீய கவிஞர்களை அல்லாஹ் சாடுகிறான். அவர்கள் கற்பனையிலே மிதப்பார்கள், அவர்கள் பேசுவதைத்தான் உண்மை என்று கருதுவார்கள், ஆனால் அவர்களை அறிவியினர்கள் தான் பின்பற்றுவார்கள் என்று அல்லாஹ் சாடுவதிலிருந்து பொருத்தமற்ற புகழ்ச்சிக்கு துணை போனவர்களை இஸ்லாம் வன்மையாக கண்டிக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. எல்லா அரசவைகளிலும் சில கவிஞர்கள் இருப்பார். அவர்களுடைய வேலையே அந்த அரசனை புகழ்வது. அவர்களுக்கு தகுதியில்லாத பல நல்ல குணங்கள் இருப்பதாக பிதற்றுவது, கவிதை வடிப்பது, இதுவெல்லாம் மார்க்கத்திலே கண்டிக்கத்தக்க ஒன்று என்பதை இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. பொருத்தமுள்ள புகழ்ச்சியாக இருந்தால், அது தகுதி உள்ளவராக இருந்தால், நிச்சயமாக அதை இஸ்லாம் வரவேற்கிறது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் ஆஸ்தான கவிஞர்கள் இருந்தார்கள். 3 கவிஞர்கள் மிக பிரபலமானவர்கள். அவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவர்களுக்கு இருக்கிற அந்தஸ்தை உள்ளதை உள்ளபடி கவிதையினடையிலே வெளிப்படுத்துவார்கள். அவர்களே மிக பிரதானமானவர்கள். ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரதியல்லாஹு அன்ஹு. அதனால் தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளி வாசலிலேயே அவருக்கு கவிதை படிப்பதற்கு ஒரு மிம்பரை ஏற்பாடு செய்து கொடுத்தார்கள். வலஅ லி ஹஸ்ஸானின் மிம்பரன் ஃபில் மஸ்ஜித், ரவாஹுல் புகாரி. இந்த தகவல் ஸஹீஹுல் புகாரியிலே பதிவு செய்யப்படுகிறது. எனவே அறுத்தமுள்ள புகழ்ச்சிகளை வெளிப்படுத்தலாம். அறுத்தமற்ற தகுதியில்லாதவர்கள் புகழப்படுவதை அல்லாஹ் வெறுக்கிறான். அது மார்க்கத்திற்கு உகந்ததல்ல, ஆரோக்கியமானதல்ல என்பதை அன்னலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எச்சரிக்கை செய்கிறார்கள். இன்னொரு ஹதீஸை பாருங்கள். மிக்தாத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிப்பார்கள். கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா ரஐதுமுல் மத்தாஹீன ஃபஹஸ்ஸு ஃபீ வுஜூஹிஹிம் அத்துராப், ரவாஹு முஸ்லிம். அர்த்தமற்ற பொருத்தமற்ற மகிழ்ச்சிக்காக புகழ்பவர்களை நீங்கள் கண்டால் அவர்களின் வாயில் மண்ணை வாரி இறையுங்கள் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்த நபிமொழி ஸஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மனிதர்களில் சிலர் உண்டு, தன்னை பற்றி யாராவது புகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும். தன்னை பற்றி யாராவது தன்னிடத்தில் அந்த நல்ல குணம் இருந்தாலும் சரி இல்லை என்றாலும் சரி இருப்பதாக சித்தரித்து அவரை புகழ வேண்டும். அதற்காக அவர் எவ்வளவு கூலிகளை வழங்கவும் தயாராக இருப்பார். இதுவெல்லாம் ஒரு விதத்திலே ஒரு மனநோய் என்றால் அது மிகையல்ல. இந்த அர்த்தமற்ற புகழ்ச்சியை இஸ்லாம் வெறுக்கிறது. அர்த்தமுள்ள தகுதியுள்ள புகழ்ச்சிகளை வெளிப்படுத்துவதிலே எந்த தவறும் இல்லை. தகுதியற்ற அர்த்தமற்ற தகாத புகழ்ச்சிகளை வெளிப்படுத்துவதை இஸ்லாம் வன்மையாக கண்டிக்கிறார். இந்த நபிமொழியிலே புகழ்பவர்களை என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியது புகழ்வதையே தங்களுடைய தொழிலாக கொண்டவர்களைத்தான் இங்கே சொல்கிறார்கள். இத்தகையவர்கள் ஒரு மனிதனை புகழ ஆரம்பித்தால் வானளாவிய உயரத்திலே உயர்த்தி அவனை புகழ்ந்து கொண்டிருப்பார்கள். காரணம், அதன் மூலம் அவனுக்கு அதிக பரிசு தொகை கிடைக்கும் என்பதற்காக இப்படியெல்லாம் பொருத்தமற்ற புகழ்ச்சியை வெளிப்படுத்துவார்கள். இவர்கள் வெகுமதிகள் அல்லது அன்பளிப்புகளை பெறுவதற்காகவே இப்படி புகழ்கிறாரே தவிர உண்மையில் அவர்கள் அந்த புகழ்ச்சிக்கு தகுதியானவர்கள் அல்ல என்பதை உலகம் அறியும். எனவே இப்படியாக பொய்யை கலந்து புகழ்பாட வருபவர்களின் வாயில் மண்ணை இறையுங்கள் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். மேலும் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா முதிஹல் ஃபாசிக்கு غضب الرب تبارك وتعالى واهتز له العرش رواه مشكات المصابيح. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு தீயவன் புகழப்படும் போது அல்லாஹ் கோபப்படுகிறான், அதனால் அவனுடைய அரியணை அரிஷ் நடுங்குகிறது என்கிறார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த நபிமொழி மிஷ்காத்துல் மசாபிஹிலே 4859 நபிமொழியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறார். எனவே புகழுக்குரியவன் அல்லாஹ் ஒருவன் மட்டுமே, அது அல்லாமல் நல்லவர்கள் புகழப்படக்கூடியவர்கள் தான். ஏன், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்கள் பிறந்த பொழுது அவருடைய பாட்டனார் முஹம்மது என்று பெயர் வைத்தார். இதற்கு முன்பு அரபகத்திலே அப்படி ஒரு பெயர் வைக்கப்படவில்லை. முஹம்மது என்றால் புகழப்படக்கூடியவர் என்பது பொருள். ஆம், அவர்கள் பிறந்தது முதல் அவர்கள் வாழ்ந்த காலம் வரை, ஏன் இன்று வரை, இனி வரக்கூடிய கியாமத்து நாள் வரை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகழப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். காரணம், அவருக்கு பெயரே முஹம்மது, புகழப்படக்கூடியவர். ஆனால் அந்த புகழுக்கு உரியவராக அவர் இருந்தால் அவரை புகழ்வதில் தவறேதுமில்லை. ஆனால் புகழுக்கு தகுதியற்ற புகழ் மாலைகளை வெறும் தங்களுடைய விளம்பரத்திற்காக அணிந்து கொள்கிறவர்களை இஸ்லாம் வன்மையாக கண்டிக்கிறது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நபிமொழியிலே புகழுக்குரியவன் அல்லாஹ்வாக இருக்க மாறாக மனிதனை, அதுவும் ஒரு ஃபாசிக் தீயவனை, இகழுக்குரியவனை மனிதன் புகழ்ந்தால் அதனால் இந்த பொருத்தமற்ற மகிழ்ச்சியினால் அல்லாஹ் கோபப்படுகிறான். அல்லாஹ்வினுடைய கோபம் எந்த அளவுக்கு கடுமையானது என்பதை விவரிக்கிறார்கள். அந்த கோபத்தின் வெளிப்பாடாக அவனுடைய அரியணை அதிர்கிறது என்கிறார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே தீயவனை அர்த்தமற்ற புகழ்ச்சியால் புகழ்வது மார்க்கத்திலே தடை செய்யப்பட்ட ஒன்று என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அப்படியானவர்களை நீங்கள் கண்டால் அவர்களுடைய வாயிலே மண்ணை வாரி இறையுங்கள் என்று எச்சரிக்கை செய்தார்கள் என்றால் அது எவ்வளவு ஒரு அவமான காரியம் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இன்னொரு மனிதர் குறித்தும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்லுவார்கள். அண்ணலாரிடத்திலே ஒரு மனிதரை குறித்து புகழ்ந்து பேசினார். அண்ணலார், அந்தோ நீர் உம் சகோதரனின் கழுத்தை அறுத்து விட்டீர்கள் என்று மும்முறை கூறினார்கள். பிறகு, உங்களில் எவராவது மற்றவரை புகழ்ந்தால் அப்படி புகழ்வது அவசியமாயின் இவ்வாறு கூறட்டும், நான் இன்னார் இப்படிப்பட்டவர் என்று கருதுகிறேன், அல்லாவே நன்கறிந்தவன். ஆனால் ஒரு நிபந்தனை, அவர் உண்மையில் அவரை பற்றி அப்படி எண்ண வேண்டும், அந்த மனிதனையும் அல்லாஹ்வுக்கு நிகராக புகழ்ந்து விடக் கூடாது என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எச்சரிக்கை செய்தார்கள். அந்த அல்லாஹ்வுக்கு நிகராக புகழப்படுகின்ற பொழுது இறை தன்மை மனிதனுக்கு கொடுக்கப்படுகிறது. அதனால்தான் மசீஹ் ஈசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அவருடைய சமூகம் அல்லாஹ்வுடைய அந்தஸ்துக்கு உயர்த்தியது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட ஒரு எச்சரிக்கை நபிமொழியை நமக்கு சொல்லுவார்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை புகழ்ந்ததை போன்று என்னை புகழாதீர்கள், காரணம் அந்த சமூகம் அவரை அல்லாஹ்வுக்கு நிகராக புகழ்ந்தது, எனவே அந்த புகழ்ச்சி அவருக்கு தகுதி இல்லை, அது அர்த்தமற்ற புகழ்ச்சி. அதுபோன்று என்னை நீங்கள் புகழ்ந்து விடாதீர்கள், எனக்கு தகுதியான புகழை மட்டும் புகழுங்கள் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு சொல்லி காட்டுவார்கள். அன்னலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அவையிலே ஒரு மனிதர் இறையச்சம் நற்குணம் குறித்து புகழப்பட்டது. இத்தகைய நேரங்களிலே மனிதன் பகட்டு எண்ணத்திற்கு வெளியாகிவிடக் கூடும் என்பதனால்தான் அன்னலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி புகழ்வதை தடுத்து நீரும் சகோதரனை நாசமாக ஆக்கிவிட்டாய் என்று கூறினார்கள். ஒரு மனிதரை குறித்து இன்னார் நல்லவர் என்று கருதுகிறேன் என்று சொல்லுங்கள், நான் இன்னாரை நிச்சயம் இறை நேசராக கருதுகிறேன் என்றோ, நிச்சயமாக இன்னார் சுவனவாதிதான் என்றோ நீங்கள் கூறாதீர்கள். அவர் நல்லவராக இருக்கக்கூடும் என்று கருதுகிறேன் என்று சொல்லுங்கள். ஏனென்றால் ஒருவர் சொர்க்கவாதியாக நரகவாதியாக தீர்மானிக்கப்படுகின்ற உரிமை அது அல்லாஹ்வுக்கு உரியது. எனவே அவரை தீர்ப்பு வழங்குகின்ற அளவுக்கு நீங்கள் புகழ்ந்து தீர்ப்பினுடைய அதிகாரத்தை உங்களுடைய கையிலே எடுத்துக் கொள்ளாதீர்கள் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்தார்கள். இப்படியெல்லாம் கூற எந்த மனிதருக்கும் உரிமை இல்லை. ஏனெனில் எவரை ஒருவன் சுவனவாதி என்று கூறுகிறானோ அது அல்லாஹ்வினுடைய பார்வையிலே சுவனவாதிதானா இல்லையா என்பது குறித்து யாருக்கு தெரியும்? மனிதன் உயிரோடு இருக்கும் வரை இறை நம்பிக்கையினுடைய சோதனை களத்தில்தான் இருக்கிறான். எப்போது மனிதன் உள்ளம் பிளந்துவிடும், நேரிய பாதையை அவன் எப்போது இழப்பான் என்பது யாருக்கு தெரியும்? எனவே உயிரோடு இருக்கும் எந்த நல்ல மனிதனை குறித்தும் திட்டமட்டமாக எதுவும் நாம் தீர்ப்பு வழங்கக்கூடாது. இறந்த பின்னாலும் எவரை பற்றியும் இவர் சுவனவாதிதான் என்றும் நாமும் அதிகாரத்தை பயன்படுத்தி சொல்லிவிடக் கூடாது. இவரை சொர்க்கவாதியாக அல்லாஹ் ஆக்கட்டும் என்று ஆதரவு வைக்கலாம் என்பதை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு சொல்லித் தருகிறார்கள். எனவே நாம் யாரையும் அர்த்தமற்ற புகழ்ச்சிகளால் நாம் புகழக்கூடாது. அல்லாஹ்வை புகழ்வதற்கு எல்லை இல்லை. அவன் புகழுக்கு உரியவன், புகழினுடைய எல்லா உச்சத்தையும் அவன் அடைவதற்கு தகுதியானவன். அவன் அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன், அகில உலகமும் புகழப்படக்கூடியவன். அதற்கு அடுத்தபடியாக அன்னலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திகழ்கிறார்கள், அல்லாஹ்வையும் ரசூலையும் தவிர்த்து வேறு யாரையும் அவருடைய தகுதிக்கு மீறிய அர்த்தமற்ற புகழ்ச்சிகளை நாம் உதிர்ந்துவிடக்கூடாது என்று இஸ்லாம் நமக்கு சொல்லிக் காட்டுகிறார். இன்னொரு நபிமொழியை பாருங்கள். அன் ஹுரைம் இப்னு ஃபாத்திக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஸல்லா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலாத்து ஸுப்ஹி ஃபலமன் ஸரஃப காம காயிமன் ஃபகால உதிலத் ஷஹாதத்து ஸூரி பில் இஷ்ராக் பில்லாஹி தலாத மர்ராத்தின் ثم قرأ فاجتنب الرجس من الأوثان واجتنب قول الزور حنفاء لله غير مشركين به رواه أبو داود. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகாலை தொழுகையை நடத்தினார்கள். பிறகு மக்களின் பக்கமாக திரும்பி உட்காருவதற்கு பதிலாக எழுந்து நின்றார்கள். அப்போது பொய் சாட்சியம் சொல்வதும் இறைவனுக்கு இணை வைப்பதும் இரண்டுமே சரிநிகரான பாவங்களாகும் என்று மும்முறை கூறினார்கள். பிறகு திருக்குரானுடைய 22வது அத்தியாயமான சூரத்துல் ஹஜ்ஜுனுடைய 30வது வசனத்தை நபித்தோழர்களுக்கு ஓதி காட்டினார்கள். எனவே அசுத்தத்திலிருந்து நீங்கள் உங்களை தப்பித்துக் கொள்ளுங்கள், பொய்யான பேச்சுகளிலிருந்து விலகியிருங்கள், அல்லாஹ்வுக்கு ஒருமனப்பட்ட அடிமைகளாக நீங்கள் திகழுங்கள், அவனோடு எதையும் இணையாக்கி விடாதீர்கள் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு எச்சரிக்கை செய்த நபிமொழிகள். அல்லாஹ் புகழுக்குரியவன், அவனை எவ்வளவும் புகழலாம். மனிதர்களை அர்த்தமற்ற புகழ்ச்சிகளுக்கு நாம் ஆளாக்கிவிடக் கூடாது என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். எனவே நாம் நம்முடைய நாவை பேணி பாதுகாக்க வேண்டும். நமக்கு அனுமதிக்கப்படுகின்ற அளவு நம்மை புகழ்ந்து கொள்வதிலே தவறில்லை. எல்லை மீறி, தன்னுடைய சக்திக்கு மீறி, தகுதிக்கு மீறி அர்த்தமற்ற புகழ்ச்சிகளை நாம் புகழப்படுகின்ற பொழுது நாம் அதை விட்டும் விலகிக் கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நமக்கு ஈடேற்றம் கிடைக்கும் என்பதை கவனத்தில் கொண்டு நம்மை நாம் அர்த்தமற்ற புகழ்ச்சிகளை விட்டும் நம்மை தற்காத்துக் கொள்வோமாக என்ற துஆவோடு நிறைவு செய்கிறேன். ஆஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்.
3: நேர்களே, இடம்பெற்றது மாநபியின் பொன்மொழிகள். வழங்கியவர் உஸ்தாத் முகமது அனிஃப் ஜமாலி, எம்ஃபில்.
5: தயாரிப்பு அப்துல் கனி. #பெர்ஞாரன் ஜாக்கி.
2: இடம்பெற்றது இஸ்லாமிய நிகழ்ச்சி.

இசையும் இசையும் நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்துவிட்டோம். விடை பெறுகின்றேன் உங்கள் நான் ரீசா லாசாரு. அடுத்து திரா இசையில் உங்களை சந்திக்கின்றார் மோகன். மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன். எங்கிருந்தாலும் உடம்பையும் மனதையும் பார்த்துக் கொள்ளுங்கள். நன்றி.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் மாலை 4 மணி செய்திகளுடன் எனி பாஸ்தினால் ராயப்பன். புறநகர் இளைஞர்கள் உயர் மதிப்புள்ள துறைகளில் ஈடுபடவும் வாய்ப்புகளை பயன்படுத்தும் நிலையிலிருந்து அதனை ஏற்படுத்திக் கொண்டிருக்கும் நிலைக்கு உயர வேண்டும் என்றும் துணை பிரதமர் டத்துஸ்ரீ டாக்டர் அகமத் ஜஹீத் அமீடி வலியுறுத்தியுள்ளார். இதன் வழி அவர்கள் தங்களின் பொருளாதார நிலையை வலுப்படுத்திக் கொள்வதோடு துறை சார்ந்த போட்டித் திறனை உயர்த்த வழிகோலும் என்றார் அவர். சிறார் மேம்பாட்டு திட்டம் ஒன்று தற்போது மகளிர் குடும்ப சமூக மேம்பாட்டு அமைச்சால் அறிமுகப்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக அமைச்சர் டத்துஸ்ரீ நன்சி சுக்ரி தெரிவித்தார். பள்ளி படிக்கும் சிறுவர் மத்தியில் மின்திறனை அதிகரிக்கும் அதேவேளை அவர்கள் இளம் பருவத்திலேயே பொருளாதார சிந்தனைகளை கொண்டிருக்க ஊக்குவிக்கும் நோக்கங்களை அத்திட்டம் கொண்டிருக்கும் என்றார் அவர். நேபாள பெருவெள்ளத்தில் சிக்கிய குழுவில் இடம்பெற்றிருந்ததாக நம்பப்படும் ஒருவரின் அறிக்கையை வெளியுறவு அமைச்சு பெற்றுள்ளதை விஸ்வபுத்ரா உறுதிப்படுத்தியது. ஆனால் தற்போது அடையாளம் காணும் பணிகள் முழு வீச்சில் நடைபெற்று வருவதால் அவை உறுதிப்படுத்தப்பட்ட பின்னரே அதிகாரப்படி அறிக்கைகள் வெளியிடப்படும் என அது கூறியது. இதனிடையே அப்பேரிடரில் பலியானவர்கள் எண்ணிக்கை 1000 கடந்துள்ளது. ஆக கடைசியாக 84 உயிரிழப்புகளை அந்நாட்டின் தேசிய பேரிடர் மேலாண்மை செயலகம் உறுதிப்படுத்தியுள்ளது. மேலும் நேபாள எல்லையில் 987 பேர் உயிரிழந்த நிலையில் 3916 நிலை கேள்விக்குறியாகியுள்ளது. அந்த எண்ணிக்கையில் 583 அந்நிய நாட்டவரும் அடங்குவர். போரை முடிவுக்கு கொண்டுவர ஜூன் மாதம் எட்டப்பட்ட உடன்பாட்டை அமெரிக்கா மீண்டும் கொண்டு வந்தால் அதற்கு தெஹ்ரான் தக்க பதிலடியை உடனடியாக கொடுக்கும் என அதிபர் மசூத் பெசஸ்கியான் வலியுறுத்தியுள்ளார். பிப்ரவரி மாத இறுதியில் அந்நாட்டின் உச்சத்தலைவர் அயத்துல்லா அலி கமேனி கொல்லப்பட்டதை தொடர்ந்து தெஹ்ரான் வாஷிங்டன் இஸ்ரேலுக்கு இடையிலான மோதலை முடிவுக்கு கொண்டுவர இந்த உடன்பாடு எட்டப்பட்டது. விளையாட்டு 2026 ஐச்சி நகோயா ஆசிய போட்டி. தேசிய அணியில் 21 வயதுக்குட்பட்ட 110 வீரர்கள் பங்கேற்பது குறுகிய கால வெற்றியை மட்டும் கருதாமல் விளையாட்டாளர்களின் நீடிப்பு திறனை உருவாக்கும் நாட்டின் முனைப்பை குறிப்பதாக இளைஞர் விளையாட்டு அமைச்சர் டாக்டர் முகமது தஃபிக் ஜொஹாரி குறிப்பிட்டார். ஆசிய அரங்கில் கிடைக்கும் அனுபவம் எதிர்கால சவால்களை எதிர்கொள்ளும் வீரர்களை உருவாக்க உதவும் என்றார் அவர். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் சிவம் தமிழ்ச்செல்வம். மலேசிய மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

0: வணக்கம் நேர்களை, வணக்கம் மலேசியா. மலர்ந்தாச்சுங்க தீரா இசை உங்கள் மாலை பொழுதை. இதுக்கப்புறம் நாங்க பாத்துக்கிறோம் உங்கள் பயணத்தை, நீங்க பாத்துக்கோங்க உங்கள் திட்டங்களை, நீங்க பாத்துக்கோங்க உங்க மனசை முழுக்க முழுக்க ஆக்கிரமிக்க நாங்க ரொம்ப அவளை காத்துட்டு இருக்கோம். இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை பொழுது நினைவுகள் அதிகம் பேசக்கூடிய தீரா இசையில் இந்த பக்கம் மோகன் உங்களோட பேசலாம் அப்படின்னு வந்திருக்க. இப்பொழுது தொடங்கி இரவு 8 மணி வரைக்கும் நிறைய கதைகள் பேசலாம். மின்னலோடு இணைந்திருங்கள்.
1: இங்க இருக்கிற பூவெல்லாம் பார்க்கும்போது எனக்கு உஞ்ஞாபகமாவே இருக்கு. இந்த லெட்டர் உனக்கு ஒரு வித்தியாசமான லெட்டராகவே இருக்கும். பின்குறிப்பு: தம்பி ராமகிருஷ்ணா, கோச்சப்படாம மற்றவர்களையும் படித்து காட்டவும்.

0: பாடலும் உங்களுக்கு தான், எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி தான் வழங்கிக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு நாளும் தீராயசையில் உங்க மனசையும் உங்களையும் நிறையவே பாத்துக்கிட்டு இருக்கோம். அதனால தொடர்ந்து இணைந்திருப்பதற்கு ரொம்ப நன்றிங்க. விடுமுறை காலத்தில் இருக்கிற மாதிரி ஒரு சூழல் தான் என்னன்னு இருக்கு. சிலாங்கூர் மாநிலத்துக்கு இங்க இருக்கக்கூடியவர்களுக்கு விடுமுறை, அதுவும் நேற்றைய தினம் தேசிய தினம் விடுமுறை அப்படின்றதுனால பிள்ளைங்களும் வர வீட்டில் இருக்காங்க. எங்கேயாவது வெளியே போகலாமா அப்படின்ற ஒரு யோசனையில செயல்படுத்திக்கிட்டு இருப்பீங்க. ஏன்னா இந்த வாரம் முழுக்க அப்படிதான் இருக்க போகுது. கிட்டத்தட்ட 2.2 மில்லியன் வாகனங்கள் நெடுஞ்சாலைகளில் பயணிக்கும் அப்படின்ற ஒரு முக்கிய விவரத்தை வந்து பிளஸ் சொல்லியிருக்காங்க. அதனால எங்க போனாலும் பார்த்துக்கோங்க. இன்றைக்கு தலைநகர்லையும் கடுமையான மழைங்க. இந்த மழையில் இந்த பாடல்கள் யாவும் உங்களுக்கு மனசு அப்படியே கவரும் அப்படின்னு நினைக்கிறேன். சரி, உங்களுக்கான நேரம் நீங்களும் அழைக்கலாங்க. அழைச்சி நாங்க பாடலை ஒளிபரப்போம், டக்குன்னு நின்றோம். அடுத்து வரக்கூடிய வரி என்னன்றதை நீங்க கண்டுபிடிக்கணும். எப்படி அழைக்கிறீங்களா? சுழிய 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8.
1: அம்மச்்சி மன்னாரு அம்மன்சுக்குள்ள பேஜார்.

0: சல்லுன்னு தூக்கும்.
1: இன்றைய வணக்கம் மின்னலில்
2: வெள்ளை கலர்ல போடுறதா ரொம்ப பிடிச்சிருக்கும், ஆனா ரொம்ப நாள் ஆச்சு போடுறது. சாப்பிட்டா சட்டையில பட்டா பயமா, அதனாலயே போடுறது பயந்துட்டு.
1: நம்ம எல்லாம் கறிய ஊத்தி சாப்பிடுறவங்க.
2: ஆமா, அதனாலயே கொஞ்சம் போட்டதாலே ஐயோ சட்டையில பட்டுருச்சு. துப்புட்டா கூட ஒயிட் கலரா இருந்துச்சுனாலே போடுறது கொஞ்சம் குட்டிக்குள்ளதா இருக்குது. அதனாலயே இப்பெல்லாம் வந்து வெள்ளைன்னு மட்டும் இல்ல, லைட்டான கலர் போட்டாலும் மீன் கறி சாப்பிடணும்னு ஆசையா இருந்தாலும் ஐயோ இன்னைக்கு நான் லைட்டான சட்டை போட்டுக்க போ சாப்பிட வேணாப்போ.
1: பாருங்க மீன் கறி பிரச்சனை ஆயிருச்சு இப்போ.
2: அதனால மட்டும்தான், பட் வெள்ளை போட்டாலே ரொம்ப அழகா இருக்கும். வெள்ளை கலர் எடுத்தாலே நல்லா இருக்கும்னு எல்லாரும் ஆசை விடுவாங்க.
3: பரவாயில்ல, வெள்ளை மனசு உங்களுக்கு, அதனால நீங்க வெள்ளை போடலாம் கூட பரவாயில்ல. பிரியமா
1: இன்னைக்கு என்ன நிற ஆடை நீங்க?
2: இன்னைக்கு ப்ளூ கலர் கொஞ்சம் டார்க்கான கலர் வச்சிருக்கேன். ஏன்னா சாப்பிட எல்லாம் போட்டு போனோம்னா ஐயோ லைட்டான கலர் போட்டு போனா போச்சு, அந்த இடத்துல பட்டுச்சுனாலே ஒரு மாதிரி நம்மளுக்கே ஒரு இதா இருக்குமே, அதனாலயே போட்டுறது இல்ல. நம்ம எந்த கலர் போட்டாலுமே நம்மளுக்கு அழகா இருக்கும்.
3: நீங்க என்ன பண்ணுங்க, நாளைக்கு வெள்ளை போட்டுட்டு போங்க. ஒரு நாள் முழுக்க பாதுகாக்க முடியுதா இல்லையான்னு பாருங்க.
1: அதை பாக்குறதுக்கே பாதி நேரம் போயிரும்ல.
4: காலை 6:30 தொடக்கம், 10 மணி வரை வணக்கம் மின்னலோடு இணைந்திருங்க.
5: நேர அறிவிப்பு
6: நேர்களே, கோலாலம்பூர் புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான அசர் தொழுகை நேரம் மாலை மணி 4:24. கோலாலம்பூர் புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான அசர் தொழுகை நேரம் மாலை மணி 4:24.
4: நல்லிசை வழங்கிட்டு இருக்கோம். இது உங்கள் மின்னல் எஃப்எம்.

0: திராய்சையில் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். நீங்களும் அழைக்கலாங்க, அழைச்சு பாடலை கண்டுபிடிக்கணும். ஏன் எங்க ஒளி ஒளி வச்சிங்க அப்படின்னு கேக்குறீங்கன்னு. சரி, பாடல் ஒளிபரப்போம். டக்குன்னு நின்றும் அடுத்து வரக்கூடிய வரி என்னன்றதை நீங்க கண்டுபிடிச்சு சொல்லணும். முதல் நேர் காத்துட்டு இருக்காங்க.
1: ஜெய் பாரதி, நல்லா இருக்கீங்களா மகன்?
0: நல்லா இருக்கேன். ஜெய் பாரதியா?
1: ஆமா.
0: எங்க எங்க இருந்து அழைக்கிறீங்க?
1: கண்டிப்பாங்க.

0: அதுக்கு நிலானு தான் பேரு.
1: மந்தையில
0: நின்னாலும் நீ வீர பண்டி தேரு
1: ராசாவே. வாங்க
0: உன்னி இந்த ரோசா பூ இருக்குதுங்க.
1: அதேதான், ரொம்ப சரியாவே பாடிட்டீங்க. வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
0: ரொம்ப நன்றி மகன், ரொம்ப ரொம்ப நன்றி.
1: கேரள எல்லாம் ரொம்ப மழையா இருந்தது, அந்த பலகோங் பக்கம் எப்படி இருந்தது?
0: இல்ல இங்க மழை இல்ல, இங்க இருட்டிக்கிட்டு இருக்கு. லீசா வந்துச்சு, அதோட காணா போச்சு.
1: இந்த விடுமுறைக்கு மழை வந்து நல்லா இருக்கும்ல?
0: ஆமா, சூடு தாங்க முடியல.
1: சரி, நீங்கள் கண்டுபிடிச்சு பாடி அந்த பாடலை முழுசையா நம்ம கேட்டலாம்.
0: கேட்டலாம், கேட்டலாம்.
1: நன்றி.

ஜானகி அவருடைய குரல் இடம்பெற்ற பாடலை நம்ம கேட்டுங்க. தீரா இசையில் நாம பேசிக்கிட்டு இருக்கோம். உங்கள் மாலை பொழுதை இன்னும் இசையால் நிறைத்துக் கொண்டிருக்கின்றோம். இணைந்திருப்பதற்கு ரொம்ப நன்றிங்க. தெரியுது நிறைய பேர் பயணத்தில் இருக்கீங்க, பலரும் வந்து வேலையில் இருப்பீங்க, சிலாங்கூர் மாநில மக்கள்லாம் வந்து வீட்டில் இருந்து கேட்பீங்க, இல்லை வெளியே பயணத்தில் இருக்கலாம். எங்கிருந்தாலும் வாங்க, நிறைய கதைகள் நம்ம பேச காத்துட்டு இருக்கோம். நீங்கள் அழைக்கலாம், இன்னொரு நேருக்கு நம்ம வாய்ப்பு வழங்க போகிறோம். நீங்களும் பாடல் டக்குன்னு நின்றோம், அடுத்து வரக்கூடிய வரி என்ன அப்படின்றத நீங்கள் தாராளமாக கண்டுபிடிக்கலாம். சரி, இதற்கிடையில் தேசிய பதிவுத்துறை ஜேபிஎன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ நிறைய பேர் வந்து உங்களுடைய அடையாள அட்டை ஐசி இருக்குல்ல, அதை மாற்றம் செய்யலாம் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் இன்றைய நாள் தொடங்கி செப்டம்பர் 7ஆம் தேதி வரையிலும் எந்த மாற்றமும் இந்த காலகட்டம், இந்த ஒரு வார காலகட்டத்தில் வந்து நீங்கள் செய்ய முடியாது. தொழில்நுட்ப விஷயங்கள், மேம்பாட்டு பணிகள் நடந்துகிட்டு இருக்கிறதுனால, அதனால செப்டம்பர் 7க்கு மேலே வந்து நீங்கள் அலுவலகங்களுக்கு, அதாவது தேசிய பதிவு ஜேபிஎன் அலுவலகங்களுக்கு வந்து நீங்கள் மற்ற வேலைகள் செய்யலாம் அப்படின்ற ஒரு முக்கிய நினைவூட்டல் வந்து வழங்கியிருக்காங்க. அடுத்து கே ஜே யேசுதாஸ் மற்றும் எஸ் ஜானகி குரலில் பாடல் வருதுங்க, கேட்கலாம். இது தீரா இசை.

0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: ஷாலம்ல இருந்து லத்திகா பேசுறேன்.
0: லத்திகா, எப்படி தயாரா இருக்கீங்களா?
1: தயாரா இருக்கேன்.
0: அழைக்கிறது ஒரு ஆளு, பேசுறது ஒரு ஆளா இருக்கு, என்ன கதை?
1: பாடல்
0: காத்துக்கிட்டு இருக்கு, கேக்கலாமா? முதல்ல
1: கேக்கலான்னு.

0: தெரியலே.
1: இல்ல கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க, பக்கத்துல அப்பா இருந்தா கேளுங்க.
2: வணக்கம் சார், என்ன பாட்டு
1: போடுறீங்க? ஒரு பாட்டு தான், வேற பாட்டு எங்க போய் நான் தேடுறது? சரி சரி, மறவாத பிரேமையோ அப்படின்னு வரும், குடும்பமா பயணிக்கிறீங்க, அடுத்து இந்த பாடல் வருது, கேக்கலாமா? நீங்க தெரியலன்னு சொன்னீங்களா, மனைவி கிட்ட கேட்டீங்களா? ஒருவேளை அவங்களுக்கு தெரியலாம்ல.
2: இல்ல அவங்களுக்கு தெரியலையா சார், தலையாட்டுறாங்க.
1: குடும்பமா கேட்டு இருக்கீங்க இப்ப இந்த பதிவை. சரி சரி, ரொம்ப நன்றி, பாத்து போங்க.
2: ரொம்ப நன்றி சார்.

கடத்திக்கிட்டு இருக்கோம் இசையின் வாயிலாக. பிள்ளைங்க வீட்டில் இருக்கக்கூடிய இந்த நேரம், நிச்சயமா வீட்டில் இருக்கக்கூடிய நேரத்தை நல்ல நடவடிக்கைகளால் நிறைப்போம். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் குறிப்பாக நம் நாட்டு பிள்ளைகள் சிறுவர்கள் மத்தியில் இந்த திரை பார்க்கக்கூடிய நேரம், இந்த ஸ்க்ரீன் டைம் அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருக்குது. தொலைபேசி அவங்க அதிக மணி நேரம் பயன்படுத்துகிறாங்க, இது ஆரோக்கியத்தை பாதிப்படையுது. அதே நேரத்தில் இந்த சின்ன சின்ன நடவடிக்கைகள் ஈடுபட முடியாத ஒரு சூழலில் தள்ளப்படுறாங்க. அதனால் பெற்றோர்கள் எப்போதுமே இந்த ஆரோக்கியமான நடவடிக்கைகளை ஈடுபடுத்தணும், அவங்கள வந்து ஊக்குவிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு நினைவூட்டல் வழங்கப்பட்டிருக்கு. அதனால் பார்த்துக்கோங்க, நிறைய இடங்கள் இருக்குங்க நம் நாட்டில் சுற்றி பார்க்க. இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு தெரியும் தீரா இசையில் வந்து சுற்றுலா தலங்கள் பற்றிய விவரங்களை பகிர்ந்துக்கோ இல்லையா, அந்த மாதிரி பிள்ளைங்களை எங்கெல்லாம் கூட்டிட்டு போகலாம் அப்படின்ற விவரம் 5 மணிக்கு மேலே நாங்கள் பகிர்ந்து கொள்ள காத்துட்ருக்கோம். அதனால் மின்னலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: ஹலோ கிஷன், எங்க இருக்கீங்க?
1: அஸ்வினி வந்துகிட்டே இருக்க, இன்னொரு அஞ்சு நிமிஷம்.
0: ஒரு மணி நேரமா இதேதான் சொல்லிட்டு இருக்கீங்க.
1: வணக்கமா சொல்றது தானே? நான் வர வரேன்.
0: கிஷன், கிஷன், எவ்வளவு நேரமா எழுப்பிட்டு இருக்க? எழுந்து வாங்க, மணி ஆச்சு.
1: இன்னொரு அஞ்சு நிமிஷத்துல எழுந்திருவேன். என்ன,
0: எவ்வளவு நேரமா குளிப்பீங்க?
1: இன்னொரு அஞ்சு நிமிஷம். அஸ்வினி,
0: என்னாச்சு என்னாச்சு?
1: கொஞ்சம் மூச்சு திணற மாதிரி இருக்கு. ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்க.
0: கூப்பிட்டுட்டேன், இன்னொரு அஞ்சு நிமிஷத்துல வரேன்னு சொல்லிட்டாங்க.
1: அஞ்சு நிமிஷமா?
0: ஐந்து நிமிடம் அப்படின்றது வாழ்க்கையில எவ்வளவு முக்கியம் தெரியுமாங்க. நேரத்தை சரியா செலவு பண்ணுங்க.
2: இப்படிக்கு
0: மின்னல் எஃப்எம்.

சீராயசையில் நாம பேசிக்கிட்டு இருக்கோம். செப்டம்பர் மாதத்தின் தொடக்க நாள்ல நம்ம இருக்கின்றோம். ஆக செப்டம்பர் மாதம் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான மாதங்கள்ல ரொம்ப முக்கியமான ஒரு மாதமா இருக்கலாம், முக்கியமான நாட்கள் கொண்டமான ஒரு மாதமா இருக்கலாம். ஆக ஒவ்வொரு மாதமும் பிறக்கும் போது அப்படிதாங்க, ஒரு புதிய எதிர்பார்ப்போடு ஒரு புதிய உற்சாகத்தோடு பிறக்கும் இல்லையா? அந்த மாதிரி இன்றைக்கும் இந்த மாதத்தை இன்னும் கூடுதல் உற்சாகமாக நம்ம சேர்ந்து வரவேற்கலாம். சரி, செவ்வாய்க்கிழமைகள்ல நினைவுகள்ல 80, 90, 2000 ஆண்டு தொடக்க காலகட்டத்தில் நடந்த சில சுவாரஸ்ய கதைகளை வந்து நம்ம ஒவ்வொரு வாரமும் பேசிக்கிட்டு இருக்கோம் இல்லையா? இன்றைக்கும் அப்படிப்பட்ட ஒரு தலைப்பு தான் நம்ம எடுத்திருக்கோம். என்னன்னா, அந்த வீட்டில் அந்த உள்ளரங்க விளையாட்டு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? முன்னெல்லாம் வந்து நமக்கு நேரம் கிடைக்கும் போது சின்ன வயசுல, இப்போ கூட வந்து நிறைய பேர் சில விளையாட்டுகள், இப்போ உதாரணத்துக்கு ஜூத்தாரியா நம்ம சொல்லலாம், அல்லது சதுரங்க விளையாட்டு, இந்த மாதிரி 80, 90 ஆண்டு இந்த காலகட்டத்தை நினைவுபடுத்தக்கூடிய சில விளையாட்டுகள், ஓ எனக்கு ரொம்ப பிடிக்குங்க அப்படின்ற மாதிரியான சில கதைகளை தான் இன்றைக்கு 6 மணிக்கு மேலே நேர்கள் நம்மோடு பகிர்ந்து கொள்ள காத்துட்ருக்காங்க. அதனால் நிறைய பேசலாம், இணைந்திருங்கள்.

நாட்டின் உண்மையான வளம் அதன் மக்களின் நல்வாழ்வு. ஒரு தேசத்தின் உண்மையான வலிமை அதன் ஒற்றுமை. நாம் பல மொழிகள் பேசலாம், பல பண்பாடுகளை பின்பற்றலாம், ஆனால் நமது கனவு ஒன்றே, வளமான, அமைதியான, மகிழ்ச்சியான மலேசியா. இந்த தேசிய தினத்திலும் மலேசிய தினத்திலும் ஒற்றுமையை போற்றுவோம், வளமான எதிர்காலத்தை உருவாக்குவோம். மலேசியா மடானி, வளமே வாழ்வின்பம்.

0: தமிழும் மனம் நிறைக்கும் இசையும் மின்னல் FM.
1: காலங்கள் மாறலாம், ஆனால் லிங்கம் தயாரிப்புகளின் தரம் அப்படியே தான். அன்று போல் இன்றும் இனி என்றும்.

0: செயற்கை மழை பொழிவிக்கும் நடவடிக்கை 3 மாநிலங்களில் விரைவுபடுத்தப்படும். 2027 வரவு செலவு திட்டம், எல் நினோ பருவத்தை எதிர்கொள்வதில் கவனம் செலுத்தப்படும். வணக்கம், சலாம். மலேசியா மடானி மலேசிய வானொலியின் மாலை 5 மணி முதன்மை செய்திகளுடன் எனி பாஸ்டினால் ராயப்பன். மோசமடைந்து வரும் புகைமூட்ட நிலையை தொடர்ந்து வெப்பமான வானிலையால் பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு உதவும் வகையில் செயற்கை மழை பொழிவிக்கும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். இம்மாதம் 3 தொடங்கி 5 வரை நாட்டிலுள்ள 3 மாநிலங்களின் 13 பகுதிகளில் இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என துணை பிரதமர் டத்தோஸ்ரீ டாக்டர் அகமது ஜஹீத் அமீடி தெரிவித்தார். மலேசிய வான்படை உட்பட வானிலை ஆய்வுத்துறை ஒத்துழைப்புடன் தேசிய பேரிடர் நிர்வாக செயற்குழு இந்நடவடிக்கையை மேற்கொள்ளும். சரவா, கடா உட்பட பெர்லிசிலுள்ள அணைகளின் நீரின் மட்டத்தை அதிகரிக்கும் நோக்கத்தை இது கொண்டுள்ளது என்றார் அவர். இதனிடையே புறநகர் பகுதிகளில் உள்ள இளையோர் உயர் மதிப்புள்ள துறைகளில் ஈடுபடவும் வாய்ப்புகளை பயன்படுத்தும் நிலையிலிருந்து அதனை ஏற்படுத்திக் கொண்டிருக்கும் நிலைக்கு உயர வேண்டும் என்றும் டத்தோஸ்ரீ டாக்டர் அகமது ஜஹீத் அமீடி வலியுறுத்தியுள்ளார். இதன் வழி அவர்கள் தங்களின் பொருளாதார நிலையை வலுப்படுத்திக் கொள்வதுடன் துறை சார்ந்த போட்டித் திறனை உயர்த்த வழிகோலும் என்றார் அவர். குறிப்பாக நடப்பு சவால்களை எதிர்கொள்ள ஏட்டுக்கல்வி மட்டுமே துணை நிற்காது, அதற்கு சிக்கல்களை தீர்க்கும் திறனும் தொழில் திறனும் இளையோர்களுக்கு அடித்தளமாக இருக்க வேண்டும் என அவர் தெரிவித்தார். 2026 வேளாண் தோட்டக்கலை சுற்றுலா கண்காட்சி மகா நேற்று வரை 1.5 மில்லியன் பார்வையாளர்களை பதிவு செய்ததுடன் சுமார் 8.7 மில்லியன் ரிங்கிட் மதிப்பிலான விற்பனையையும் ஈட்டியது. அந்த எண்ணிக்கை கடந்த வெள்ளிக்கிழமை தொடங்கிய மகா கண்காட்சிக்கு பொதுமக்களிடமிருந்து கிடைத்துள்ள சிறந்த வரவேற்பை காட்டுவதாக வேளாண் உணவு உத்தரவாத அமைச்சர் டத்தோஸ்ரீ முகமது சாபு தெரிவித்தார். ஆகஸ்ட் 28 முதல் செப்டம்பர் 6 வரை நடைபெறும் மகா கண்காட்சி மூலம் 58 மில்லியன் ரிங்கிட் விற்பனையை பதிவு செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இதனிடையே மகா கண்காட்சியின் வர்த்தக நாள்களின் முதலாம் நாள் 1.49 பில்லியன் ரிங்கிட் மதிப்பிலான 14 புரிந்துணர்வு உடன்படிக்கைகள் கையெழுத்திடப்பட்டுள்ளன. இது நாட்டின் வேளாண் உணவுத்துறையின் ஆற்றலையும் எதிர்கால வாய்ப்புகள் மீதான முதலீட்டாளர்களின் நம்பிக்கையையும் எடுத்துரைப்பதாக நெதோஸ்ரீ முகமது சாபு கூறினார். அந்த வர்த்தக நாள்களில் 8 பில்லியன் ரிங்கிட் முதலீடுகளையும் வர்த்தகத்தையும் ஈர்க்க இலக்கிட்டுள்ளதாக அவர் சொன்னார். இதற்கிடையில் தொழில்துறையுடனான சிறந்த ஒத்துழைப்புடன் ஒவ்வொரு வேளாண் உணவுப் பொருளையும் உலகளவில் சந்தைப்படுத்துவதே தமது அவா என்றார் அவர். இவ்வேளை 2027 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் எல் நினோ நிகழ்வை எதிர்கொள்வதற்காக வேளாண் உணவுத்துறையின் நிதி ஒதுக்கீட்டில் கவனம் செலுத்தப்படும் என அமைச்சர் டத்தோஸ்ரீ முகமது சாபு குறிப்பிட்டார். வெப்ப காலத்தையும் வறட்சியையும் எதிர்கொண்டுள்ள விவசாயிகளுக்கும் வேளாண் உற்பத்தியாளர்களுக்கும் உதவ இந்த ஒதுக்கீடு அவசியமானது என்றார் அவர். அதீத வெப்பத்தையும் பயிர்களின் திறனையும் அதிகரிப்பதற்கான உபகரணங்களையும் தொழில்நுட்பத்தையும் வழங்க இந்நிதி பயன்படுத்தப்படும். இவ்வாண்டின் முதல் 7 மலேசியாவுக்கும் ஜப்பானுக்கும் இடையிலான வர்த்தகம் 11.8 விழுக்காடு அதிகரித்து 23.3 பில்லியன் அமெரிக்க டாலராக பதிவு செய்யப்பட்டுள்ளதாக முதலீடு வர்த்தக தொழில் அமைச்சர் டத்தோஸ்ரீ ஜோஹாரி அப்துல்கானி தெரிவித்துள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையிலான பல ஆண்டுகால பொருளாதார ஒத்துழைப்பின் அடிப்படையில் மலேசியாவின் முக்கிய வர்த்தக பங்காளிகள் மற்றும் முதலீட்டாளர்களில் ஒன்றாக ஜப்பான் தொடர்ந்து விளங்குகிறது. இந்த முதலீடு தொழில்நுட்ப மற்றும் நிர்வாக நிபுணத்துவத்தை கொண்டு வருவதுடன் உள்நாட்டு விநியோகச் சங்கிலியை வலுப்படுத்தி உள்ளூர் வணிகங்களுக்கு வாய்ப்புகளையும் உருவாக்குவதாக அவர் கூறினார். சிறாரை வலுப்படுத்துவதற்கான திட்டத்தை அறிமுகப்படுத்த மகளிர் குடும்ப சமூக மேம்பாட்டு அமைச்சு திட்டமிட்டு வருகிறது. எதிர்காலத்தில் வருமானம் ஈட்டக்கூடிய நடைமுறை திறன்களை பயிலும் வாய்ப்பை வழங்கும் வகையில் அமைச்சு இந்நடவடிக்கையை மேற்கொள்வதாக அமைச்சர் டத்துஸ்ரீ நான்சி சுக்ரி தெரிவித்துள்ளார். அந்த திட்டம் குறிப்பாக பள்ளியில் பயிலும் சிறாரிடையே மின் திறனையும் பொருளாதார திறன்களையும் வளர்ப்பதில் கவனம் செலுத்தும் என அவர் கூறினார். மேலும் இத்திட்டம் இவ்வாண்டு தொடங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. புகை மூட்டம் காரணமாக வெளிப்புற நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியாத நிலை ஏற்பட்டால் அவற்றை ஒத்திவைக்கவோ பொருத்தமான பிற இடங்களுக்கு மாற்றவோ வேண்டுமென்று சபா இளைஞர் மேம்பாடு விளையாட்டு படைப்பாற்றல் பொருளாதார அமைச்சர் டத்து நிசாம் அபுபாக்கர் தித்திங்கான் தெரிவித்துள்ளார். விளையாட்டாளர்களின் உடல்நலம் மற்றும் பாதுகாப்பு எப்போதும் முன்னுரிமையாக இருப்பதை உறுதி செய்வதையே இந்த நடவடிக்கையை நோக்கமாக கொண்டுள்ளதாக அவர் கூறினார். மேலும் பொதுமக்கள் திறந்த வெளியில் எரியூட்டுவதை தவிர்க்கும்படி அவர் அறிவுறுத்தியுள்ளார். இடைவேளைக்கு பின் செய்திகள் தொடரும்.
1: வளரும் தலைமுறைக்கு கற்றுக் கொடுப்போம். சுதந்திரம் சும்மா கிடைக்கவில்லை என்று, அது ஒற்றுமைக்கும் பொறுமைக்கும் அர்ப்பணிப்புக்கும் கிடைத்த மகுடம் என்று.
2: நாட்டுப்பற்றை நெஞ்சிலும் நாட்டிற்காக இன்னுயிர் நீத்தவர்களை நினைவிலும் சுமப்போம்.
3: போராடி பெறப்பட்ட சுதந்திர உணர்வை தேசிய கொடியை பறக்கவிட்டு பறைசாற்றுவோம்.
0: சீனா நேபாள எல்லையில் நிகழ்ந்த பெருவெள்ள பேரிடரின் மீட்பு பணிகளுக்கு உதவ சீனாவின் ஒலிம்பிக் டென்னிஸ் தாரகை ஜெங் கின்வென் சுமார் 1 மில்லியன் யுவானை கொடையளித்துள்ளார். தற்போது அங்குள்ள மக்களின் அன்றாட வாழ்க்கை முறை தலைகீழாக மாறியுள்ள நிலையில் அதனை மீண்டும் கட்டியெழுப்பும் முனைப்புகளுக்கு தம்மால் இயன்ற உதவிகளை நல்கவிருப்பதாக 23 வயது ஷெங் கின்வென் தெரிவித்தார். கடந்த ஆண்டு திபெட்டை உலுக்கிய நிலநடுக்கத்தை அடுத்து அதன் மீட்பு பணிகளுக்கு அவர் 1 மில்லியன் யுவான் நிதியளித்து கை கொடுத்தார். இவ்வேளை நேபாள வெள்ளத்தில் இதுவரை 1000க்கும் மேற்பட்டோர் பலியான வேளை 4500 பேரின் நிலை கேள்விக்குறியாக உள்ளது. மியான்மரின் முன்னாள் ராணுவ தலைவரும் தற்போதைய அதிபருமான மின் ஹோங் லிங் இவ்வார இறுதியில் வியட்நாம் செல்லவுள்ளார். இந்த பயணம் பன்னாட்டு அளவில் மியான்மருக்கு மீண்டும் அரசதந்திர அங்கீகாரத்தை பெறுவதற்கான அவரது முயற்சியின் ஒரு பகுதியாக பார்க்கப்படுகிறது. மின் ஹோங் லிங் 2021 ராணுவ தலைவராக இருந்தபோது தேர்தலில் வெற்றி பெற்ற அங் சான் சூச்சி தலைமையிலான அரசாங்கத்தை கவிழ்த்து அவரை கைது செய்தார். இதைத் தொடர்ந்து மியான்மரில் உள்நாட்டு போர் பிடித்தது. கடந்த ஏப்ரல் மாதம் கடுமையான கட்டுப்பாடுகளுடன் நடத்தப்பட்ட தேர்தலுக்கு பின்னர் அவர் அதிபராக பொறுப்பேற்றார். போரை முடிவுக்கு கொண்டுவர ஜூன் மாதம் எட்டப்பட்ட உடன்பாட்டினை அமெரிக்கா மீண்டும் கொண்டு வந்தால் அதற்கு தெஹ்ரான் தக்க பதிலடியை உடனடியாக கொடுக்கும் என அதிபர் மசூத் பெசிஸ்கியான் வலியுறுத்தியுள்ளார். பிப்ரவரி மாதம் இறுதியில் அந்நாட்டின் உச்சத்தலைவர் அயத்தொல்லா அலி கமேனி கொல்லப்பட்டதை தொடர்ந்து தெஹ்ரான் வாஷிங்டன் இஸ்ரேலுக்கு இடையிலான மோதலை முடிவுக்கு கொண்டுவர இந்த உடன்பாடு எட்டப்பட்டது. ஆனால் முத்தரப்பு விதிகளை மீறியதாக ஒன்றை ஒன்று சாடிக்கொண்டு அந்த ஒப்பந்தம் முறிந்தது. தென்கொரிய அதிபர் லீ ஜே மியூங்கின் முக்கிய கொள்கை ஆலோசகர் கிம் யோங் போம் சர்ச்சைக்குரிய முதலீட்டு திட்டங்கள் தொடர்பான சர்ச்சையை அடுத்து பதவி விலகியுள்ளார். சாம்சங் எலக்ட்ரானிக்ஸ் எஸ்கே ஹைனிக்ஸ் நிறுவனங்களின் பங்குகளை அடிப்படையாக கொண்ட அதிக ஏற்ற இறக்கமும் கொண்ட லெவரேஜ்ட் ஏடிவி ETF முதலீட்டு திட்டங்கள் கிம் யோங் போம் தலைமையில் அறிமுகப்படுத்தப்பட்டிருந்தன. இந்த திட்டங்கள் சிறு முதலீட்டாளர்களை அதிக நிதி ஆபத்துக்கு உட்படுத்துவதாக எதிர்க்கட்சிகளும் நிபுணர்களும் விமர்சித்திருந்தனர். ஜப்பான் பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிக்கும் நோக்கில் இன்று முதல் கூடுதல் வேலை நேரம் தொடர்பான விதிமுறைகளை தளர்த்தியுள்ளது. பிரதமர் சனாய் தகாய்ச்சி தலைமையிலான அரசாங்கம் தொழிலாளர் பற்றாக்குறையை எதிர்கொள்ளும் நிறுவனங்களுக்கு அதிக நெகிழ்தன்மை மிக்க வேலை முறைகள் தேவைப்படுவதாக கூறி இந்த மாற்றத்தை மேற்கொண்டுள்ளது. தற்போது ஜப்பானில் சுமார் 40 விழுக்காட்டு நிறுவனங்கள் மாதத்திற்கு 100 மணி நேரம் வரை கூடுதல் வேலை செய்ய சட்டப்படி அனுமதி பெற்றுள்ளன. எனினும் மாதாந்திர கூடுதல் முதல் பணி 45 மணி நேரத்தை தாண்ட வேண்டாம் என அதிகாரிகள் இதுவரை வலியுறுத்தி வந்தனர். செயற்கை மழை பொழிவிக்கும் நடவடிக்கை 3 மாநிலங்களில் விரைவுபடுத்தப்படும். 2027 வரவு செலவு திட்டம், அல்நினோ பருவத்தை எதிர்கொள்வதில் கவனம் செலுத்தப்படும். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீணா கதிர்வேலு. மலேசிய மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.
4: பெண்களே, சமையல் செய்ய போறீங்க, சரி, அதுவா இதுவா என ஏன் மனம் அலைப்பாயுது? நம்பி கை வையுங்க, அதுவே

தீராவேசையில் இந்த பக்கம் மோகன் உங்களோட பேசிட்டு இருக்க உங்கள் மாலை பொழுது இன்னும் அழகாக்கி கொண்டிருக்கின்றோம். ஏன்னா பாடல்கள்லாம் அப்படி எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அதனால உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். விடுமுறையில சில பேர் இருப்பீங்க, பலரும் வேலையில் இருக்கலாம், பயணத்தில் இருக்கலாம், நீங்க எங்க இருந்தாலும் வாங்க, இன்னும் நிறைய கதைகள் பேச நம்ம ரொம்ப அவல காத்துட்டு இருக்கோம். 6 மணிக்குள்ள சுற்றுலா தளம் பற்றிய விவரங்கள் காத்துட்டு இருக்கு. அப்புறம் இன்றைக்கும் ஒரு வியாபாரியை நம்ம சந்திச்சு பேச ரொம்ப அவல காத்துட்டு இருக்கோம். 24 மணி நேரம் எப்படி வரமோ, குறிப்பா அந்த தீராவேசை அப்படின்ற போது உங்க மனசை கட்டி போடக்கூடிய ஒரு பெரிய சக்தி, ஒரு வலிமை எங்களுக்கு இருக்குங்க. ஏன்னா பாடல்கள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. 8 மணி வரைக்கும் நிறைய கதைகள் பேசலாம், இணைந்திருங்கள்.

0: உங்கள் மாலை பொழுதில் தொடர்ந்து எங்களோட இணைந்திருப்பதற்கு ரொம்ப நன்றிங்க. செவ்வாய்க்கிழமைகள்ல தீரா இசையில் நாம சுற்றுலா தளங்கள் பற்றி விவரங்களை பகிர்ந்துகிட்டு இருக்கோம். இப்ப பிள்ளைங்க வேற வீட்டுல இருக்காங்க இல்லையா, எங்கேயாவது வெளியே கூட்டிட்டு போகலாம் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கான ஒரு பதிவா தான் அடுத்து இருக்கும். சுற்றுலா நிறுவனத்தை வழி நடத்தக்கூடிய டாக்டர் சித்ரா தேவி அழைத்து காத்துட்டு இருக்காங்க, சந்திக்கலாம்.
1: வணக்கம் மோகன். இப்ப ஸ்கூல் ஹாலிடேஸ் ஆரம்பிச்சிருக்கு, பிள்ளைங்க எல்லாம் வீட்டுல இருப்பாங்க. அதனால உள்நாட்டு சுற்றுலான்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னா ரெண்டு தலங்கள் நான் வந்துட்டு இன்னைக்கு சொல்லான் இருக்கேன். ஒண்ணு வந்துட்டு புத்ராஜயா. இப்ப அண்மையில நம்மளோட தேசிய தின கொண்டாட்டம் கூட அங்கதான் அரங்கேறியது. அங்க புத்ராஜயால நீங்க பாத்தீங்கன்னா அங்க வந்துட்டு ஒரு பொட்டானிக்கல் கார்டன் இருக்கு. பொட்டானிக்கல் கார்டன் சமன் போட்டானின்னு சொல்லுவாங்க அத. இன்னொன்னு வந்துட்டு சமன் சௌஜானா ஹீஜா, அப்புறம் புத்ராஜயா வெட்லேண்ட்ஸ். இது எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீ என்ட்ரி தான். அப்புறம் புத்ரா அங்க ஒரு மாஸ்க் இருக்கு, அந்த மாஸ்கோட எக்ஸ்டீரியர், புத்ராஜயா பிரிட்ஜ். அதுக்கப்புறம் நீங்க வந்துட்டு போட்டிங் பண்ணலாம். அங்க ஒரு பெரிய லேக் ஒன்னு இருக்கு, அதுல நீங்க போட்டிங் போகலாம். ஆனா அந்த போட்டிங்க்கு வந்துட்டு நீங்க பணம் செலுத்தணும், ஒரு போட் ரைடு அதுல போகலாம். அது தவிர்த்து சுற்றி உள்ள அந்த பொட்டானிக்கல் கார்டன் வந்துட்டு இட்ஸ் எவ்ரிதிங் இஸ் ஃப்ரீ, எல்லாமே வந்துட்டு நீங்க கட்டணம் எதுவும் செலுத்த தேவையில்லை. அப்ப பிள்ளைங்களை கூட்டிட்டு ஒரு பிக்னிக் மாதிரி நீங்க போயிட்டு வரலாமே, சாப்பாடுலாம் கட்டிக்கிட்டு குழந்தைங்களோட போயிட்டு எல்லாம் அங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலாம். அது ஒரு இடம். இன்னொரு இடம் நீங்க சிட்டிலேயே பாக்கணும்னு சொன்னா கேஎல்சிசி. கேஎல்சிசிக்கு நீங்க இரட்டை கோபுரம் இருக்கு இல்லையா, அதுக்கு நீங்க பின்னாடி போனீங்கன்னா அங்க ஒரு சின்ன பிளே கிரவுண்ட் இருக்கு. நல்ல அலைகள் வர மாதிரியான ஒரு சின்ன ஒரு லேக் மாதிரி கட்டி வச்சிருக்காங்க. அப்புறம் ஒரு சின்ன பிளே கிரவுண்ட், ஸ்பிளாஷ் பூல், அழகான வடிவமைக்கப்பட்ட ஒரு கார்டன் மாதிரி ஒரு லேண்ட்ஸ்கேப், நல்ல பியூட்டிஃபுல் லேண்ட்ஸ்கேப் பார்க்க. அப்புறம் இதுவும் இருக்கு, ஃபவுண்டன் இருக்கு. அந்த ஃபவுண்டன் வந்துட்டு நைட்ல வந்துட்டு லைட்ஸ் எல்லாம் வந்துட்டு அப்படி மாறி மாறி நல்ல, அதுவும் இப்ப வந்துட்டு இந்த பர்த்டே தினம் இப்ப தானே முடிஞ்சிருக்கு. அப்ப நீங்க போய் பாத்தீங்கன்னா அந்த லைட்ஸ் எல்லாம் ரொம்ப வண்ண விளக்குகள் எல்லாம் போட்டு ரொம்ப அழகா இருக்கும். இந்த ரெண்டு இடங்களுக்கு நீங்க பிள்ளைங்களை கூட்டிட்டு போலாமா?

0: மாலை பொழுதில் தொடர்ந்து உங்களை நாங்கள் இசைத்துக் கொண்டிருக்கின்றோம். இணைந்திருப்பதற்கு ரொம்ப நன்றிங்க. பத்துமலை திருத்தலத்தின் அருகில் பார்த்தோன்னா ரனா கரி ஹவுஸ் அப்படின்ற ஒரு உணவகம் வந்து 2 வருட காலமாக செயல்பட்டு வருது. அதன் உரிமையாளர் ஹேமா காத்துட்டு இருக்காங்க அந்த உணவகம் பற்றி விவரங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக. கேட்கலாம்.
1: வணக்கம். என்னோட கடை பேர் வந்து ரானா கரி ஹவுஸ். 5J Dollar Mate Park Avenue பத்திகேஸ்ல இருக்கும். ஆக்சுவலி இந்த பத்திகேஸ் கோயில்ல இருந்து ஒரு 5 நிமிஷம் தான் வாக்கிங் டிஸ்டன்ஸ் டு தி கடைக்கு. நாங்க வந்து அப்ப கடை வச்சிருந்தோம் பத்திகேஸ்ல. நாங்க ஒரு 3 வருஷம் பிசினஸ் செஞ்சிருந்தோம். அதுல இருந்து ஆர்வம் தான் அந்த சாப்பாடு கடை திறக்கலான்னு 2 வருஷமா நடத்திக்கிட்டு இருக்கோம் அந்த கடையை. உணவு என்ன ப்ராப்ளம்னா வந்து எங்களுக்கு வந்து இது இருக்கு, பிரியாணி வந்து ரொம்ப ஸ்பெஷல். 3 பிரியாணி ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும். சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, பிரான் பிரியாணி. அது தவிர்த்து வந்து எங்களுக்கு வந்து இலை சாப்பாடு இருக்கு. இலை சாப்பாடு நாங்க வந்து 3 வெஜிடபிள் வச்சு, வெஜிடேரியன்ல கூட எங்களுக்கு வந்து வெஜி மட்டன், வெஜி சிக்கன், எக் சாம்பல் அந்த மாதிரி கூட இருக்கு. சைவத்திலயும் இருக்கு, அசைவத்திலயும் இருக்கு. அசைவத்துல பாத்தீங்கன்னா ஒண்ணும் அந்த சோத்தம் சாம்பல், சிக்கன் வறுவல் அதெல்லாம் ரொம்ப ஸ்பெஷல். அப்ப ஒன்னொரு ஸ்பெஷல் என்ன, எங்களோட பாலப்பு ரொம்ப ஸ்பெஷல். இது மாதிரி தொடங்கணும் பத்திகேஸ்ல மூலியமா தான் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சோம். எங்களோட பிசினஸ் கடை அவரு கூட 6 மணி காலில இருந்து ராத்திரி 10 மணி வரைக்கும் திறந்துருக்கும். கடை எவ்ரிடே திறந்துருக்கும். பார்க்கிங் வசதி எல்லாமே இருக்கு. அதோட எங்களுக்கு வந்து நாங்க கேட்டரிங்கும் செய்யறோம், பட்டியும் கேட்டரிங்கும் நாங்க ஆர்டர் எடுப்போம். சோ பிரைஸும் பாத்தீங்கன்னா ரீசனபிளா தான் கொடுப்போம் எல்லாத்துக்கும். சோ எது இருந்தாலும் நம்ம ரிட்டர்ன் கொடுத்து நம்ம ரீசனபிளா கஸ்டமர் வந்து சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கு நம்ம பார்ப்போம். நம்ம ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஒரு ஆளுக்கு நம்ம நம்ம நம்ம சமையல் வந்து நிறைய பேர் சாப்பிட்டு போறாங்க, நிறைய பேர் நம்மளை வந்து அப்ரோச் பண்ணுவாங்க. உங்களோட சமையல் ரொம்ப நல்லா இருக்கு, நல்லா வந்து நீங்க கவனிச்சுக்கிறீங்க சொந்த கடை மாதிரி. சோ அந்த மாதிரி நிறைய ஃபீட்பேக் வரும் கஸ்டமர்ட்டே இருந்து. சோ ரொம்ப ஹாப்பியா தான் போவாங்க. சோ ஆல்வேஸ் ஹாப்பியா தான் நாங்க அப்ரோச் பண்ணுவோம். எங்க ஸ்டாஃபும் சரி நாங்களும் சரி எல்லாமே நல்லா கஸ்டமர் வந்தா நல்லா கவனிப்போம். ஸ்பெஷல்னா வாழையில நாங்க சர்வ் பண்ணுவோம். சோ 3 மரக்கறி வச்சு, சோ வெஜ் ஐட்டமும் நாங்க தனியா கொடுப்போம். சோ அவங்களுக்கு எது இருமோ அவங்க வந்து சூஸ் பண்ணிக்க வேண்டியதான். எங்கள்கிட்ட நிறைய வெஜ் ஐட்டமும் இருக்கு. எல்லா சாப்பாடும் நாங்க சேர்த்து கொடுப்போம். 3 சாப்பாடு, அப்பளம், ஊறுகாய், மோர், மிளகா எல்லாம் கொடுத்துட்டு சாம்பார் எல்லாம், தண்ணி சாறு, தொதி எல்லாம் வச்சு கொடுப்போம். அடிஷனல் வந்து அவங்க தவ சாம்பலோ, ஒரு மஷ்ரூம் பரோட்டாலோ, சிக்கன் சாம்பல், மட்டன் எல்லாமே சைவத்திலயும் இருக்கு. தவ சாம்பல்ல இருந்து எக் வரைக்கும் எல்லாமே சைவத்திலயும் இருக்கு, அசைவத்திலயும் இருக்கு. எவ்ரிடே மண்டே டு சண்டே. வாய்ப்பு கொடுத்த மீன் லெஃபுக்கு ரொம்ப நன்றி.
0: ரனா கரி ஹவுஸ் உணவகம் பற்றிய விவரங்களை நம்மோட அதன் உரிமையாளர் ஹேமா பகிர்ந்து கொண்டாங்க. நன்றி ஹேமா.

ஹரிணி பாடி பாடலை நம்ம கேட்டுங்க. தீரா இசையில் நம்ம பேசிக்கிட்டு இருக்க பக்கம் மோகன் உங்களோட பேசிட்டு இருக்காங்க. செப்டம்பர் மாதமும் தொடங்கியாச்சு. செப்டம்பர் மாதம் உங்களுக்கு ரொம்ப நல்ல உற்சாகமான ஒரு மாதமாக அனைவருக்குமே இருக்கட்டும். ரொம்ப முக்கியமான ஒரு நாள் இல்ல திருமணம் அந்த மாதிரி எப்படி வேணா இருக்கலாம். இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதங்களின் வரிசையில இடம் பெறட்டுங்க. செப்டம்பர் மாதம் இந்த துவக்கத்திலே முதல் நாள்லயே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு முக்கியம் தினம் வந்து அனுசரிக்கப்படுதுங்க. அதாவது உலக கடிதம் எழுதக்கூடிய ஒரு நாள் அப்படின்றது இந்த செப்டம்பர் தொடக்கத்துல வந்து கொண்டாடுறாங்க. முன்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கடிதம் எழுதி நம்ம பாசத்தை காட்டுறது அப்படின்றது அது வழக்கமா நமக்கு பிடிச்சவங்களுக்காக நம்ம பண்ணுவோம் இல்லையா. கடிதம் எழுதுறது நம்ம என்னதான் வார்த்தைகளால் சொன்னாலும் இப்ப என்னதான் வாட்ஸ்அப்ல அல்லது மின்னஞ்சல் வாயிலாக நம்ம சொன்னாலும் ஒரு கடிதம் நமக்காக எழுதி நமக்கானவர்களுக்கு வழங்குறதுன்றது ஒண்ணு இருக்கு இல்லையா. அதுல படிக்கிறதே ஒரு பெரிய சுகங்க. ஆமா, நிறைய பேர் பல கதைகள்லாம் கண்டிப்பா இருக்கும் இல்லையா. அதனால வாய்ப்பு இருந்தா சின்ன சின்ன விஷயங்கள் கூட சிலர்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒன்று எழுதிட்டு போகிற அந்த ஒரு வழக்கம்ன்றது இப்பவும் இருக்கும். இது சாப்பிட்டுருங்க, மறக்காம மருந்து எடுத்துக்கோங்க, இந்த மாதிரி சின்ன சின்ன அறிவுரைகள் கூட எழுதி வச்சுட்டு போகிற பழக்கம் சில பேர் வீட்டில் கூட இருக்கலாம். அது ரொம்ப அழகான விஷயமும் ஒரு ஆய்வு சொல்லுதுங்க. அதாவது இந்த கடிதம் எழுதுறது எழுத்துக்கள் வந்து உணர்வு பூர்வமானது, அதனால இன்னும் அன்பை அதிகரிக்குது அப்படின்றது ஆய்வு சொல்லுது. அதனால வாய்ப்பு இருந்தால் உங்களுக்கானவர்களுக்கு ஒரு கவிதையோட கடிதம் எழுதி அனுப்பி பாருங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அடுத்து கடிதம் பற்றி பேசணும் இல்லையா. உனிமேனன் மற்றும் எஸ் ஜானகி குரலில் பாடல் வருது, நினைவுகள் அதிகம் பேசும் தீராய் இசை.

மின்னல்ல வந்து 2026ல இருந்து நீங்க எல்லாம் எல்லா சீனியர் சிட்டிசன்ஸ் சிறு வயசுக்காரங்க எல்லாத்தையுமே ரொம்ப சந்தோஷப்படுத்துறீங்கம்மா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை கேட்கும் போது நம்மளோட மனசுல எவ்வளவு பாரம் இருந்து கூட அதெல்லாம் எங்கேயோ பறந்து போயிருந்த மின்னல்ல வேலை செய்யற அத்தனை பிள்ளைங்களுக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்றேன். அவங்க எல்லாம் நீண்ட ஆயுளோட ஆரோக்கியத்தோட நல்லா இருக்கணுமா.

0: மின் நல்ல ஃபேம் இளமை புதுமை இனிமை.
1: இந்த விளம்பர தகவலை உங்களுக்காக கொண்டு வராங்க. 29 வருட காலமாக செயல்பட்டு வரும் ஃபியூச்சர் எம்பயர் இன்றைக்கு நம்மோடு சரவணன் இணைந்திருக்காரு. வணக்கம் சரவணன்.
2: வணக்கம் மகன், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன், சிறப்பா இருக்கேன். இன்றைக்கும் நிறைய இந்த வேலை சார்ந்த வாய்ப்புகளை வந்து பகிர்ந்துக்க போறீங்க, அப்படி ஆரம்பிக்கலாமா?
2: ஆமா கண்டிப்பா.
1: சரி, இப்போ நம்ம யார்ட்ட போய் கேட்டோம் அப்படின்னா என்னங்க வேலை செய்றீங்கன்னா, ஒரு வேலை தாண்டி பல வேலைகள் செய்யக்கூடிய ஒரு சூழல் இருக்கு இல்லையா? இதை பற்றி பேசும்போது ஏன் இந்த பகுதி நேர வேலை அப்படின்றது இப்ப இருக்க கூடிய காலகட்டத்தில் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கிறீங்க சரவணன்?
2: அனைவருக்கும் மாலை வணக்கம். தொடர்ந்து நிகழ்ச்சி இன்றைக்கி கண்டிப்பாக கேட்கணும். டிப்ளமா டிகிரி மாஸ்டர் படித்தவர்கள், வீட்டில் உங்கள் பிள்ளைகள், மகன்கள், நண்பர்கள், உறவினர்கள், தெரிந்தவர்கள் வேலையில் கிடைப்பதில் தாமதம் ஏற்படலாம், டிப்ளமா டிகிரி படித்து இன்னும் வேலை கிடைக்கல என்ற பிரச்சனைகள் இருந்தால் கண்டிப்பாக நிகழ்ச்சி தொடர்ந்து கேளுங்க. இன்றைக்கு சுவாரஸ்யமான சில வாய்ப்புகள் வழங்க
1: சுவாரஸ்யமா இருக்கு சொல்லுங்க.
2: ஆமாம், ஆண்டின் இறுதியில் இருக்கிறனால கடைசி ஒரு மிக சிறப்பான ஒரு வாய்ப்பை இன்றைக்கி வழங்க காத்துக்கொண்டிருக்கோம். அந்த நிகழ்ச்சி தொடர்ந்து கேட்கணும். இப்போ நிறைய என்ன பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதிகமான கால் வந்த வண்ணமாக இருக்குது. பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, நிறைய பேர் வந்து டிப்ளமா டிகிரி படித்தவர்களோட வந்து B40 கற்றுக்கள அதிகமாக காண முடிகிறது, குறிப்பாக இந்தியர்களில். ஸோ இதில் நம்ம பார்த்தோம்னா, சராசரி ஒரு டிப்ளமாவோட வருமானம் பார்த்திங்கன்னா 2000 வழி, டிகிரி பார்த்திங்கன்னா இருக்கிற 3000 வழி, மாஸ்டர் ஹோல்டரோட வருமானம் பார்த்திங்கன்னா இருக்கிற 4000 வழி. இந்த மூணு கேட்டகரியுமே B40 கேட்டகரியில் இருக்காங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. ஸோ இதில் நம்ம எப்படி வெளிவர போகிறோம், ஒரு வருமானத்தை நம்பி வாழ முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இனி காலங்கத்தில் வந்து அந்த வாய்ப்புகள் கிடையாது. குறிப்பாக டிப்ளமா டிகிரி ஹோல்டர் மாத கடைசியில் அக்கௌண்டில் 100 வழி இருக்கிறது இல்லை. 27ஆம் தேதி 28ஆம் தேதி வாழ்க்கை திண்டாட்டமாக மாறிவிட்டது. ஆக இது என்ன காட்டுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எடுக்கக்கூடிய வருமானம் மிக குறைந்த வருமானம், சமாளிக்க முடியவில்லை அப்படின்றது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மகன், இன்ஃப்ளேஷனாக இருக்கட்டும், காஸ்ட் லீவிங்காக இருக்கட்டும், எஜுகேஷன் காஸ்ட், இப்படி சவால் மிக்க காலகட்டத்தில் மிகப்பெரிய நெருக்கடியை வந்து அவங்க சமாளிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்த நெருக்கடியிலேருந்து எப்படி வெளியே வர்றது? ஃபைனான்சியல் எக்ஸ்பர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, மகன், ஏறக்குறைய 20% விலை உயர்வு ஏறதுக்கான சாத்தியம் இருக்குன்னு சொல்கிறாங்க.
1: இன்னும் அதிகரிக்கும்,
2: இன்னும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆக இந்த நெருக்கடியில் நம்ம எப்படி வெளிவர போகிறோம்? குறிப்பாக டிப்ளமாட்டிகளோட மிகப்பெரிய சவால் வந்து இப்போ உள்ள காலகட்டத்தில் நிறையவே சமாளிச்சுக்கிட்டு இருக்காங்க, எல்லாம் எதிர்நோக்கிக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா, கம்ஃபர்ட் ஜோன் நிலைமையில் இருக்காங்க, வேலை கிடைப்பது ரொம்பவே தாமதம் போன்ற விஷயங்கள் நிறையவே நடந்துக்கிட்டு இருக்கு. சமீபத்தில் ஒருத்தங்களை நான் மீட் பண்ணேன், பேர் கவிதா, 32, சாதாரண டிப்ளமா தான் படிச்சிருக்காங்க. ஆனா அவங்க ஸ்கில் மூலமா தன்னை நல்லா டெவலப் பண்ணி அவங்களை அடுத்த கட்டத்தை கொண்டு போயிருக்காங்க. ஏறக்குறைய இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, அவங்க ஒரு டீம் லீடரா இருக்காங்க. அவங்களுக்கு கீழே ஒரு 40 பேரை நிர்வகிக்கிறாங்க. இதுல என்ன நம்ம பாக்குறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏறக்குறைய வந்து பாத்தீங்கன்னா 4000 வழி வருமானத்துல ஆரம்பிச்சவங்க ஏறக்குறைய ஒரு 9 ஆண்டு காலகட்டத்துல இன்னைக்கு 12000 வழி வருமானத்துல இருக்காங்க. மிகப்பெரிய மாற்றம். இப்ப பங்சர்ல வேலை செஞ்சிட்டு இருக்காங்க. என்னை பத்தி சொல்லுங்க சார்னு சொன்னாங்க. ஏன் சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க நிறைய பேர் நம்ம டிகிரி படிச்சுட்டு மாஸ்டர் படிச்சு எங்களை சம்பளம் குறவு சம்பளம் குறவுன்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா. அப்ப அவங்க எடுத்துக்கூடிய அந்த வாய்ப்பும் அந்த பாதையும் சரியான பாதையா சில பேருக்கு அமையறது இல்லை. அப்ப இவங்க வந்து நம்ம நல்ல ஒரு ரோல் மாடலா கேட்கலாமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா முடியும். ஆக இன்னைக்கு நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய பேர் வந்து நம்மளை தொடர்பு கொண்டுகிட்டே இருக்காங்க. அந்த ரிட்டையர்மெண்ட் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார்னு சொன்னாங்க. இன்னைக்கு கொஞ்சம் விழிப்புணர்வா இருக்கட்டும் அப்படின்றதுக்காக அரசாங்கமே பாத்தீங்கன்னா இப்ப எவ்வளவு சேலரி ஏத்த சொல்றாங்கன்னா 3000 வழிக்கு ஏத்துங்கன்னு சொல்லி இப்ப பரிந்துரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இல்லையா. காரணம் என்ன அப்படின்னா, விலை உயர்வு அதிகம். இப்ப இந்த ரிட்டையர்மெண்ட் அப்படின்னு பார்க்கும் பொழுது நிறைய நடந்துகிட்டு இருக்கு. குறிப்பா கேரள மட்டும் ஜூலை வரைக்கும் பாத்தீங்கன்னா 12,844 பேர் வேலை நீக்கம் பண்ணியிருக்காங்க. சிலைங்கூர்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னாக்க ஏறக்குறைய 12,360, ஜேபி வந்து 3வது இடத்துல இருக்கு. இதுல என்ன நம்ம பாக்குறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வயது பாத்தீங்கன்னா 25-45 உள்ளவங்க தான் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்திருக்காங்க, அதனுடைய வேலை இழந்திருக்காங்க. ஓகே, என்ன ரீசன், என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸுடைய தாக்கம் வந்து ரொம்ப வேகமா வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நிறைய கம்பெனி வந்து இப்ப டவுன் சைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பொருளாதார மந்தநிலையும் அதுவும் ஒரு காரணமா இருக்கு. இப்ப நிறைய வேலை இழந்துகிட்டு இருக்காங்க. எங்க எங்க வேலை இழக்கிறாங்க அப்படின்னா, இது நம்ம ஒரு அபாயம் தான், பட் ஆனா இதனுடைய நீங்க அதை இருந்தீங்கன்னு சொன்னாக்க கண்டிப்பா ஒரு ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்ற அட்மினிஸ்ட்ரேஷன், HR, கஸ்டமர் சர்வீஸ், கிராஃபிக் டிசைனர் போன்ற விஷயங்கள்ல இருக்கிறவங்க, அந்த படிப்பு படிச்சவங்க கண்டிப்பா உங்களுக்கான ஆபத்து காத்துக்கொண்டு இருக்கிறது. நீங்க சமீபத்தில் நம்மளே கடந்த ஆண்டு பாத்தீங்கன்னா டிக்டாக்ல 700 பேர் வேலை நிற்கும், பெட்ரோனாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10,000 பேர் வேலை நிற்கும், கான்டினென்டல் டயர் கம்பெனி வந்து க்ளோஸ் டவுன், அப்புறம் வந்து லூலோ ஹைப்பர் மார்க்கெட் வந்து ஸ்டாப் ஆபரேஷன், பேனஸ் ஒன்றைக்கில் இப்போ சமீபத்தில் நம்ம கேள்விப்பட்ட ஒரு 400 பேருக்கு வேலை நிற்கும். இது தொடர்ந்து வந்த வண்ணமாக இருக்கிறது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுதான் வந்து நம்ம வந்து இப்போ எதிர்நோக்கிக்கிட்டு இருக்கோம். வேலை கிடைக்கல நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறதோட நம்மளுக்கான வாய்ப்புகள் என்ன இருக்குது அப்படின்றது ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி நம்ம பாட்டுக்கு போயிடலாம். அதாவது என்ன அப்படின்னா, டோன்ட் கெட் பேனிக். ஓகே, டிப்ளமா படிச்சிருக்கலாம், டிகிரி படிச்சிருக்கலாம், அல்லது மாஸ்டர் படிக்கலாம், வேலை கிடைக்கிறது தாமதம். நிறைய பேர் கான்ட்ராக்ட் பேசிஸ்ல இருந்தீங்கன்னா, இன்னைக்கு என்ன நான் சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கான ஆப்ஷன் என்ன, நமக்கான சொல்யூஷன் என்ன, என்னை தொடர்பு கொள்ளலாம். இன்று வந்து 50 பேருக்கான வாய்ப்புகளை வழங்க கத்திருக்கோம். சுழியம் 1 7 3 4 1 9 4 சுழியம். டிப்ளமா டிகிரி படித்தவர்கள், 20 வயதிலிருந்து 50 வயது உள்ளவங்க, மலேசியா இருந்தால் என்னை உடனே தொடர்பு கொள்ளலாம்.
1: வாய்ப்புகள் இருக்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அப்படின்றது தான் சரவணன் வலியுறுத்தினார். ஒரு பாடலுக்கு பிறகு இது குறித்து விரிவாக பேசலாம். இணைந்திருங்கள்.

0: இந்த விளம்பர தகவலை ஃபியூச்சர் எம்பையர் உங்களுக்காக கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க. மேல் விவரங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சுடியம் 1734194 சுடியம் 1734194 சுடியம் சுடியம். இன்னும் நிறைய பேருக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி சரவணன், இப்போ நிறைய பேர் நம்ம நீங்க பார்க்கும்போது நீங்க அடிக்கடி சொல்லும் போது இந்த உழைப்புக்கேற்ற ஊதியம் சிலருக்கு கிடைக்கிறது இல்லை, இந்த ஒரு ப்ரொமோஷன் பதவி உயர்வு அப்படின்றது கிடைக்கிறது இல்லை, அதே சமயத்தில் ஸ்டக்னன் பொசிஷன்லேயே ரொம்ப காலம் இருக்காங்க. இவங்க எப்படி ஏதோ அவங்க வேலையில மாற்றம் செய்யலாமா? இதை பற்றி விவரம் சொல்லுங்க சரவணன்.
1: நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்க இந்த பதவி உயர்வு கிடைக்கிறதுல ஏமாற்றம், ப்ரொமோஷன் கிடைக்கிறது இல்லை, செல்ஃப் டெவலப்மெண்ட், எதிர்காலம் இல்லாத வேலை, இவங்க எல்லாம் கேட்கிற கேள்வி என்னன்னா கேரியர் ஸ்விட்ச் பண்ணலாமா சார் அப்படின்ற
0: வேற வேலைக்கு போகலாம்.
1: நிறைய பேர் கேட்பாங்க. அதே சமயத்தில் நிறைய பேர் இப்போ குழப்பத்திலையும் இருக்காங்க. டிப்ளமா டிகிரி படிச்சுட்டு மிக குறைந்த வருமானம், உழைப்புக்கேற்ற வருமானம் கிடைப்பதில்லை, வேலையில் வருமானத்தில் மிகப்பெரிய வளர்ச்சி இல்லை, நீண்ட நேரம் வேலை செய்கிறேன், 10 hour 12 hour வேலை
0: செய்கிறேன்,
1: தகுதிக்கேற்ற வேலை கிடைப்பதில்லை, ரெக்கக்னேஷன் கிடைக்கிறதில்லை. ஸோ இந்த மாதிரி ஏராளமான கேள்விகள் வந்து தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆனால் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. மிக குறைந்த வருமானம், திருப்தி இல்லாமல், அதாவது ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் சொல்கிறோம் இல்லையா, அது வந்து நிறைய பேருக்கு வந்து கிடைக்கிறது இல்லை. ஆக இந்தியாவில் நம்மளுடைய வாய்ப்பு 50 பேருக்கான வாய்ப்புகள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னாக்கா ரெண்டு வாய்ப்பு. ஒன்று, கரியர் ஸ்விட்ச் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு 25,000 வெள்ளி வரைக்கும் நாங்கள் வந்து வேலை வாய்ப்பு வழங்க கற்றுக்கிட்டுருக்கோம், வருமானம் 25,000 வரைக்கும். ஸோ நீங்கள் 20 வயதுலேருந்து 50 வயதாக இருந்தீங்கன்னா நீங்கள் தொடர்பு கொள்ளலாம், இலவச ஆலோசனை பெறதுக்கலாம், என்ன நேரடி சந்திக்கலாம். ஓகே, அதே சமயத்தில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், எனக்கு வருமானம் 10 அப்படின்னாக்கா பகுதி நேரமாக இன்று 50 பேருக்கான வாய்ப்பு, பகுதி நேரமா 4-6 வழி முத மாசமே கொடுக்குறோம். 6 மணிக்கு மேல நீங்க ஃப்ரீயா இருக்கீங்க, சட்டர்டே சந்தி ஃப்ரீயா இருந்தீங்கன்னா நீங்க என்னை தொடர்பு கொள்ளலாம், முதல் மாதமே 4,000 ரூபாய் வழங்க காத்துக்கொண்டே இருக்கும். சமீபத்தில் நம்ம ப்ரோக்ராம் கலந்து நன்மையா இருந்தவங்க, இல்ல ஒரு விஷயம் திருப்பி சொல்றேன், இது முற்றிலும் இலவசம், இட்ஸ் எ ஃப்ரீ ப்ரோக்ராம். இதுல வந்து பாத்தீங்கன்னா மலர் அப்படின்றவங்க, வயது 36, டிகிரி ஹோல்டர், இவங்க வந்து 14 ஆண்டுகளாக வேலை செஞ்சுட்டு எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருக்காங்க. வருமானம் எவ்வளவு கேட்டீங்கன்னா 3,400 வழி தான். P40 கேட்டகரியில் இருக்காங்க. நம்ம ப்ரோக்ராம்ல கலந்து பகுதி நேரமா கடந்த மாதம் 4,300 ரூபாய் பண்ணியிருக்காங்க. பெரிய விஷயம். அடுத்தது வந்து வள்ளி, இவங்க வயது 38, இவங்களும் டிகிரி ஹோல்டர், தலைநகரை சேர்ந்தவங்க, இவங்களோட வருமானம் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 3,600 வழி, 15 ஆண்டுகளாக வேலை செய்கிறாங்க. ஸோ வருமானம் பற்றாக்குறையினால 3 குழந்தைகள். ஸோ கடந்த மாதம் நம்மளுடைய ப்ரோக்ராமில் வந்து கலந்துக்கிட்டு முதல் மாதமே 4,500 வழி பகுதி நேரமாக பண்ணியிருக்காங்க. அடுத்தது வந்து கோகிலா, வயது 37, இவங்க வந்து ஒரு சிங்கிள் மாதம், வருமானம் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 3,700 வழி, 14 ஆண்டுகள், 3 குழந்தைகள், வருமானம் மிக குறைந்த வருமானம்னால நம்மளை ப்ரோக்ராமில் கலந்துக்கிட்டு கடந்த மாதம் 4,700 வழி பகுதி நேரமாக பண்ணியிருக்காங்க. ஆக இதில் என்ன நம்ம சொல்ல வரோம் அப்படின்னா, வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏராளமான வாய்ப்புகள் இருக்கு, நம்ம அதை வந்து சில சமயங்கள் அதை உற்று கவனிக்கிறது இல்லை,
0: எப்படி பயன்படுத்திக்கிறோன்றதான்.
1: கண்டிப்பாக கண்டிப்பாக. ஆக நீங்கள் கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக என்ன தொடர்பு கொள்ளலாம். ரெண்டு வாய்ப்பு தான், ஒன்று செகண்ட் இன்கம் 4,000 வழி கொடுக்குறோம், இன்னொன்று வந்து கரியர் ஸ்விட்ச் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எனக்கு தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய தொடர்பு கொள்ள வேண்டிய எண் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா 0737-341-94 சுழியம் சுழியம். இன்னும் ஒரு முறை 0737-341-94 சொல்லியும் சொல்லியும். இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, பல பேர் வட்டத்துக்குள்ளே வாழ்கிறாங்க, சில பேர் தான் திட்டமிட்டு வாழ்கிறாங்க. இது ஏன் நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பல பேர் நல்லா படிச்சிருக்காங்க, ஆனால் இன்னும் தகுதிக்கேற்ற வருமானம் கிடைக்கிறதில்ல. ஆக இந்த நிகழ்ச்சியில் இறுதியாக நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாரெல்லாம் பங்கு பெறலாம்
0: அப்படின்னா,
1: நீங்கள் உண்மையிலேயே லோ சேலரியில் இருக்கீங்க, எடுக்கிற வருமானம் உண்மையிலேயே உங்களுக்கு பத்தில், நீங்கள் செகண்ட் இன்கம் வேணும்னா இல்லை பேக்கப்பாக ஒரு இன்னொரு வருமானத்தை நீங்கள் தரணும்னா எனக்கு உடனே தொடர்பு கொள்ளலாம். முதல் மாதமே 4,500 பேருக்கான இன்றைய வாய்ப்பு திறந்து விட்டுருக்கோம். கரியர் ஸ்விட்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, என்னோட ஜாப்பில் வந்து டிமாண்டே கிடையாது அப்படின்னா, நான் வேறு வேலை தேடணும்னா நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம். எதிர்காலம் இல்லாத வேலை, அந்த வேலையில் வந்து பெருசாக எதிர்காலம் இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். மன உளைச்சலில் இருக்கீங்க, பதவி உயர்வு கிடைக்கல, ஸ்டக்னன் பொசிஷனில் இருக்கேன் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்களும் என்னை தொடர்பு கொள்ளலாம். சிங்கிள் மதர் ஹவுஸ் ஒய்ஃப், உங்களுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கான்னு கேட்டீங்கன்னா டெஃபினட்டாக இருக்குது, நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம். இன்றைய நிகழ்ச்சி ஸ்டக்னன் பொசிஷனில் இருக்கிறவங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைக்கணும், அல்லது அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம். இறுதியாக எனக்கு என்னென்ன செய்யறதுனே தெரியல, ஒரே குழப்பத்தில் இருக்குன்னா தயங்காமல் இலவச ஆலோசனை பெற என்னை தொடர்பு கொள்ளலாம். 0731-94-1 நேரடியாக கிடைக்கலன்னா என்ன வாட்ஸ்அப் பண்ணலாம், கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை கிடைக்கும். நன்றி.
0: இந்த விளம்பர தகவலை கொண்டு வந்தது ஃபியூச்சர் எம்பையர். நன்றி சரவணன்.
1: நன்றி.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் மாலை 6 மணி செய்திகளுடன் பூங்குழலி வீரன். மகளிர் குடும்ப சமூக மேம்பாட்டு அமைச்சு அடுத்த ஆண்டு மாணவிகளுக்கான திறன் மேம்பாட்டு திட்டத்தை அறிமுகப்படுத்த உள்ளதாக அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ நான்சி சுக்ரி தெரிவித்துள்ளார். அவர்கள் வேலை சந்தையை அடையாளம் காணவும் உயர்திறன்களை வளர்த்துக் கொள்ளவும் இத்திட்டம் மிகவும் முக்கிய பங்காற்றும் என்று அமைச்சர் கூறினார். ஜொஹோர் முழுவதும் மேற்கொள்ளப்பட்ட 1527 நடவடிக்கைகளை தொடர்ந்து போக்குவரத்து செயலாக்க விசாரணைத்துறை JSPT மூலம் பல்வேறு சாலை குற்றங்களுக்காக 139,696 குற்றப்பதிவுகளை மாநில காவற்படை வெளியிட்டுள்ளது. இச்சோதனை நடவடிக்கையின் போது போக்குவரத்து குற்றவியல் விதிமீறல்களுக்காக 981 பேர் கைது செய்யப்பட்டனர். மேலும் காவல்துறையினர் 4,197 வாகனங்களை பறிமுதல் செய்ததாக மாநில காவற்படை தலைவர் டாக்டர் அப்துல் ரஹ்மான் அர்ஷாத் தெரிவித்துள்ளார். சரவாக்கில் குற்ற கும்பல்கள், பயங்கரவாதம், போதைப்பொருள் கடத்தல் உள்ளிட்ட வன்முறைகளில் ஈடுபடுபவர்களுக்கு எதிராக சிறப்பு நடவடிக்கைகளை உட்படுத்திய 2012 பாதுகாப்பு குற்றச்சட்டம் சொஸ்மாவின் கீழ் கூடுதல் நடவடிக்கைகளை மேற்கொள்ள மாநில காவற்படை திட்டமிட்டுள்ளது. போதைப்பொருள் கடத்தல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்படும் பல கும்பல்களை தமது தரப்பு தற்போது கண்காணித்து வருவதாக மாநில காவற்படை ஆணையர் டாக்டர் முகமது ஜைனால் அப்துல்லா தெரிவித்தார். சீனா திபெத் பகுதியில் ஏற்பட்ட பெருவெள்ளத்தில் உயிரிழந்தவர்களுக்கு அவசரகால பணியாளர்கள், அதிகாரிகள், பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தினர். நேபாள் திபெத் பகுதிகளை தாக்கிய அப்பேரிடருக்கு சீன பகுதியில் 16 பேர் உயிரிழந்ததுடன் மேலும் 546 பேர் காணாமல் போயுள்ளனர். நேபாளில் 987 பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த பேரிடரில் உயிரிழந்தவர் மொத்த எண்ணிக்கை 1000 கடந்துள்ளது. கென்யா விமான பணியாளர்கள் நடத்திய வேலைநிறுத்த போராட்டம் 2 நாட்களுக்கு பின்னர் முடிவுக்கு வந்தது. வேலைநிறுத்தம் காரணமாக தலைநகர் நைரோபி உட்பட நாட்டின் பல விமான நிலையங்களில் 1000 பயணிகள் சிக்கித் தவித்தனர். புதிய தொழிலாளர் ஒப்பந்தத்தை வலியுறுத்தியும் தன்னார்வ பணியாளர்களை பயன்படுத்துவதை நிறுத்தக் கோரியும் விமான தொழிற்சங்கங்கள் போராட்டத்தில் ஈடுபட்டன. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீணா கதிர்வேலு. மலேசியா மடானி, அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

இன்றைக்கு இந்த பக்கம் மோகன் உங்கள்ட பேசிட்டு இருக்க, உங்கள் செவ்வாய்க்கிழமை பொழுது நினைவுகளால் நிறைத்திட நாங்க காத்துட்டு இருக்கோம். வாரம் வாரம் அப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம். சரி, 80-ஆம் 90-ஆம் 2000-ஆம் ஆண்டு தொடக்க காலகட்டத்தில் நடந்த சில சுவாரஸ்ய நினைவழிகளை பேசுறதுதான் எங்களோட முக்கியமான வேலை. இன்றைக்கு நம்ம எடுத்துருக்கக்கூடிய தலைப்பும் அப்படிதான். பெரும்பாலும் சின்ன வயசுல வந்து நம்ம உடன் பிறந்தவர்களா இருக்கட்டும், அல்லது உறவினர்களா இருக்கட்டும், இந்த கசன்ஸ்லாம் சொல்லுவாங்க இல்லையா, வீட்டுக்கு வந்த உடனே அல்லது நாம அடிக்கடி பிடிச்ச சில விளையாட்டுகள்னு இருக்கு, அந்த உள்ளரங்கு விளையாட்டுன்னு சொல்லுவாங்க, இந்த இன்டோர் கேம்ஸ். அந்த மாதிரி சின்ன வயசுல நீங்க விளையாடிய உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இன்டோர் கேம்ஸ், உள்ளரங்கு விளையாட்டு அப்படின்னா என்னன்றதை நீங்க அழைத்து சொல்ல போறீங்க. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்ப எல்லாரும் சேர்ந்து இந்த ஜுத்தாரியாலாம் வந்து விளையாடுவோம் இல்லையா, சில பேர் இந்த சதுரங்கம்லாம் வந்து விளையாடுவாங்க, யூனோ இருக்கு, இப்படி பல விளையாட்டுகள் சின்ன வயசுல நம்ம ரொம்ப பிடிச்ச விளையாடுவோம். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது என்ன, அதுக்கு சம்பந்தப்பட்ட ஏதாவது கதைகள் நினைவுகள் இருக்கும் இல்லையா, தாராளமா நீங்க அழைத்து பகிர்ந்து கொள்ளலாம். 3-2-2-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8

0: தீர வயசில் நினைவுகள் பற்றி நம்ம இப்பதான் பேச தொடங்கியிருக்கோம். சின்ன வயசுல இந்த உள்ளரங்கு விளையாட்டுகள், இன்டோர் கேம்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னு கேட்டிருந்தோம். நம்ம ராஜேஸ்வரி வந்திருக்காங்க.
1: என்னோட சின்ன வயசுல ஞாபகம் வந்து பாத்தீங்கன்னா, ரொம்ப விளையாடுறது வந்து கல்லு, ரொம்ப விளையாடுவோம். அஞ்சு கல்லு வச்சு கையில திருப்பி திருப்பி போட்டு விளையாடுவோமே, அதுதான் ரொம்ப பிடிக்கும் எனக்கு விளையாடுறதுக்கு. அது ஒண்ணு. இன்னொன்னு வந்து ரப்பர் பேண்ட் வந்து கட்டி கட்டி கட்டி இடுப்புல முட்டி கால வச்சு விளையாடுவாங்களே.
0: ஓ, அப்படிலாம் விளையாட்டு இருந்தது.
1: ஆமா, அப்படி ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி முட்டி கால் வைப்பாங்க, அப்புறம் இடுப்புல வைப்பாங்க, அப்புறம் தோல் மேல வைப்பாங்க, அப்புறம் தலையில வைப்பாங்க. அந்த ரெண்டு பேர் இந்த பக்கத்தும் அந்த பக்கத்தும் ரெண்டு பேர் இருப்பாங்க, நடுவுல நம்ம வந்து விளையாடணும்.
0: அதுக்கு ஏதோ பேர் இருந்துச்சா?
1: அதுக்கு பேரு நாங்க நோம்லா வந்து மைனான் கித்தான் தான் சொல்லுவோம், கித்தா விளையாட்டுன்னு தான்
0: சொல்லுவோம். ஓ, அப்படியா?
1: அப்புறம் இன்னொன்னு வந்து கோடு கிழிச்சி ஒத்தை ரெட்டை ஒத்தை ரெட்டை அப்படின்னு. அதெல்லாம் உண்மையிலேயே மறக்க முடியாத ஒரு விஷயம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா, அந்த கல்லு விளையாட்டு எல்லாம் எங்க போச்சுன்னே தெரியல, அந்த கித்தா விளையாட்டு எங்க போச்சுன்னே தெரியல.
0: கல்லு விளையாட்டுக்கு அந்த பேர் ஏதோ இருக்கா?
1: அது வந்து அஞ்சு கல் விளையாட்டுன்னு
0: சொல்லுவாங்க. அப்பதான் ஞாபகம் இருக்கு. ஆமா, அப்படிதான் இருக்கும்.
1: அஞ்சு கல் விளையாட்டு, அது கையில பிடிச்சு இப்படி திருப்பி போட்டு ஒன்னொன்னா கீழே விழுவாம பிடிக்கணும், அப்புறம் திருப்பி அது கையில போட்டு அப்படியே அஞ்சு கல்லும் ஒன்னா பிடிக்கணும்.
0: நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு 80-90 பிறகு ஈரத்தம் ஆண்ட தொடக்க காலகட்டத்துல வீட்டுக்குள்ள நண்பர்களுடன் உறவினர்களுடன் நீங்க விளையாடிய அந்த விளையாட்டு என்ன அப்படின்றத சொல்லுங்க.

0: உள்ளரங்க விளையாட்டுகள் உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு நம்ம சின்ன வயசு அந்த வாழ்க்கை நினைவுபடுத்திக்கிட்டு இருக்கோம். குணாலன் சொல்லுங்க.
1: வந்து சைனீஸ் இருப்பாங்க சார், அவங்க வந்து இந்த ஃபைட் வச்சு விளையாடுவாங்க, ஃபைட் ஃபைட் சண்டை கொடுப்பாங்க.
0: ஓ,
1: அது எனக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப ஆர்வமா பாப்பேன். அது வந்து
0: புரியல, உண்மையான
1: ஃபைடர், எஸ் உண்மையான ஃபைடர் சார். அது வந்து அந்த சிலந்தி சொல்லுவாங்களே, அதுக்குன்னு ஒரு சண்டை சிலந்தின்னு இருக்கும், அந்த சைனீஸ் வச்சிருப்பாங்க, அவங்க ரெண்டு பேரும் வச்சிருப்பாங்க. அது இந்த டைம்ல வந்து விளையாட விடுவாங்க, ரெண்டு பேரும் சண்டை போட விடுவாங்க. அது பாக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வப்படுவோம் எனக்கு ரொம்ப. அப்ப
0: ஓ, அவங்க பக்கத்து வீட்டுல விளையாடுவாங்க, நீங்க போய் பாப்பீங்க?
1: ஆமா, பக்கத்து வீடு தான் நாங்க விளையாடுவோம். அவரும் கொண்டு வருவாரு, அப்புறம் எங்க வீட்டுல எங்க சித்தப்பா ஒருத்தர் இருந்தாரு, அவரும் கொண்டு வந்து அங்க சண்டை விடுவாங்க, பாப்போம்.
0: ஓ,
1: கொஞ்சம் பாக்க நல்லா இருக்கும் சார். அப்புறம் அந்த பல்ல
0: சேவல் சண்டை தான் தெரியும், சிலந்தி சண்டை எல்லாம் தெரியாது சார் எனக்கு.
1: ஆமா சார், அது வந்து ஃபைட்டிங் ஃபைட்டர் மாதிரி ஒண்ணு இருக்கும். அது அந்த காலத்துல உள்ளவங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நான் வந்து இப்ப 8-9 வயசு இருக்கும் போது அதை நான் பாத்துருக்கேன் சார்.
0: இப்ப அந்த மாதிரிலாம் இல்லதானே?
1: இப்ப இல்ல சார், இப்ப இல்ல சார், ஐபேட்ல தான் விளையாண்டுகிட்டு இருக்கோம்.
0: இல்ல எனக்கு என்னன்னா, இந்த மாதிரி ஒரு தலைப்பு எடுக்கும் போது நம்ம என்ன எதிர்பார்ப்போம், ஒரு ஜூத்தாரிய கதை வரும், இந்த மாதிரி கதை வரும்னு எதிர்பார்த்தோம். ஆனா இப்படிப்பட்ட கதைலாம் வரும்னு எனக்கு தெரியல, எப்படி எல்லாம் நடந்திருக்குன்னு மட்டும் புரியுது. நீங்களும் அழைக்கலாம் ஸ்டுடியோ 3-2-2-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8 ஜானகி அவர்களும் பி உன்னிகிருஷ்ணன் பாடிய பாடல் வருது, கேட்கலாம்.

0: இரு ஆயுசையில் நினைவுகள் நினைவூட்டி கொண்டிருக்கின்றோம் என்பது தொண்ணூறு. பிறகு இரு அர்த்தம் அந்த தொடக்க காலகட்டத்தில் நம்மெல்லாம் சின்ன வயசுல விளையாடிய அந்த உள்ளரங்கு விளையாட்டுகள், இன்டோர் கேம்ஸ் இருக்கு இல்லையா, என்னெல்லாம் ஞாபகம் வருது அழைத்து சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தோம். கோமதி சொல்லுங்க.
1: நிறைய ஞாபகம் வருது. இப்ப ரீசனா நாங்க ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணிருந்தோம் போன மாசம் 22ஆம் தேதி. சோ எங்க எல்லாத்துக்கும் 51 வயசு ஆயிடுச்சு. தமிழ் ஸ்கூல் படிச்சோம். அப்ப நாங்க ஒரு 10 பேர் எல்லாமே கேர்ள்ஸ் தான். அப்ப நாங்களும் ஒரு ஞாபகம் இல்லாம திடீர்னு ஒரு விளையாட்டு, என்னோட ஃப்ரெண்டு அவங்கதான் சொன்னாங்க, குத்து குத்து தம்பளம் விளையாட்டுலாம். அப்பா பேர் என்ன, ஒரே கத்திரம், முருக போவோம் அப்படிலாம். அதெல்லாம் ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. என்னோட இது சின்ன பிள்ளைல விளையாண்டது, இத்தனை வயசுல எப்படி விளையாடுறது அது. அப்புறம் பால்டின் பால்டின் என்ன பால்டின் அதெல்லாம் கைய வச்சுக்கிட்டு படிக்கும் போது விளாண்டது வேற. ஆனா இப்ப வந்து இத்தனை வயசுல நாங்க விளையாடும் போது நாங்க வந்து அந்த பள்ளி படிக்கிற அந்த நினைப்புக்கே நாங்க எல்லாம் போயிட்டோம். அந்த வயசு மீறி போயிட்டோம்.
0: ஒவ்வொரு வருடமும் இந்த ஒன்றுகூடல் செய்வீங்க?
1: ஒவ்வொரு வருடம் சம்டைம் அப்படி இல்லைன்னா யாருக்கு ஒர்க் கேட்போம், டைம் இருந்தாதான். ஆனா நாங்க ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. இந்த மாதிரி மீட் பண்ணோன்னே பழைய நினைவுகள்லாம் வந்தோடனே அது ரொம்ப ஒரு சந்தோஷமான அழுக, சந்தோஷம், சிரிப்பு எல்லாமே இருந்தது.

சாதனா சரகம் குரல் இடம்பெற்ற பாடலை நம்ம கேடுங்க. 80-90 2000 தொடக்க காலகட்டத்தில் இந்த இன்டோர் கேம்ஸ் இந்த உள்ளரங்கு விளையாட்டுகள் இருக்கு இல்லையா, பொதுவாக இந்த சின்ன வயசில் நமக்கு எப்பெல்லாம் பள்ளி விடுமுறை கிடைக்குதோ அல்லது நண்பர்களோட நேரத்தை செலவு பண்ணும் போது இதெல்லாம் நடந்த சில சுவாரஸ்ய கதைகளை தான் நேர்கள் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. யூனோவா இருக்கட்டும், கேரம் போர்டாக இருக்கட்டும், அந்த மாதிரி பல விளையாட்டுகள். இதில் என்னென்னா ஒரு 4 பேர் விளையாடக்கூடிய வண்ணம் மாதிரி நிறைய விளையாட்டுகள்லாம் இருக்குது. அப்புறம் ஜூத்தாரியா பல மணி நேரம் போகக்கூடிய ஒரு சூழலும் ஏற்படும். கணினி இந்த கைபேசிலாம் வந்த பிறகு எப்படி வாழ்க்கை சூழல் மாறினுச்சோ, இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இதெல்லாம் கொஞ்சம் பார்க்கறது குறைவு. ஆனால் அந்த காலகட்டம் அப்படின்றது பல நினைவுகளை வந்து இன்னும் அதிகமாக்கி இருக்குங்க, அன்பை இன்னும் வலுப்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா எல்லாரும் ஒன்று சேர்ந்து பேசிக்கிட்டு கலகலன்னு விளையாடிய விளையாட்டுகள்லாம் நிறைய இருக்கு. அந்த ஒரு ஞாபகத்தை தான் தொடர்ந்து நேர்கள்லாம் நம்மோடு பகிர்ந்துகிட்டு இருக்காங்க. பாடலுக்கு பிறகு இன்னும் சில கதைகள் பேசலாம், இணைந்திருங்கள்.

0: வீராசையில் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அடுத்து கோகுலன் வந்திருக்காரு.
1: நாங்க தோட்டப்புறத்துல இருந்தோம், நீங்க சொன்ன உடனே தோட்டப்புற ஞாபகங்கள் வருது.
0: அங்க தோட்டத்துல என்ன மாதிரி விளையாட்டுகள், உள்ளரங்க விளையாட்டுகள்லாம்?
1: தோட்டமே களைகட்டம், பள்ளி விடுமுறை காலங்கள் அப்படின்னாக்கா ஒரு ஒரு சீசனுக்கு ஒரு ஒரு விளையாட்டு விளையாடுவோம். நாங்க குண்டு விளையாடுவோம், கோலி விளையாடுவோம், இந்த கல்லாங்காய். வீட்டுல எல்லா விடுமுறை அப்படின்னாக்கா கல்லாங்காய் விளையாடுவாங்க. கல்லு கற்கள் எல்லாம் பொறிக்கிட்டு வந்து அந்த விளையாட்டுகள் இருக்கும். பிறகு தடலுக்கு இறங்கிடுவாங்க, இந்த ரவுண்ட் ரேஸ் சொல்லிட்டு.
0: ஆமா,
1: பந்து போட்டுட்டு அடிப்பாங்க, ஆளுங்களையும் அடிப்பாங்க. அது
0: ஆள் அடிக்கிறது அவ்வளவு மகிழ்ச்சியா?
1: ஆமா. அப்புறம் இன்னொன்னு, இந்த தீகா காசோட்டு சொல்லி விளையாடுவாங்க. இந்த காலனி சிலிப்பர் இருக்குல்ல, சிலிப்பர்.
0: சரி,
1: அது அது 3.5 அடிக்கு வச்சுட்டு வீட்டு முன்னுக்கு விளையாடுவாங்க.
0: ஓ, அது எப்படி?
1: 3 காலனிய வந்து அடிக்க வச்சுட்டு 2 குழுக்களா பிரித்து கொண்டு அந்த முத கலைக்கணும். அந்த காலனிய அந்த பந்துல டென்னிஸ் பந்து இருக்குல்ல, சில்லி பந்துன்னு சொல்லுவோம்.
0: சரி,
1: அதை கலைச்சிட்ட உடனே ஒரு குழு ஓடி ஓடுவாங்க, அவங்கள அடிக்கணும் அந்த பந்தால.
0: என்ன சார் எல்லாமே அடிக்கிற அடிக்கிற விளையாட்டு தான் விளையாடி இருக்கீங்க அதிகமா?
1: ஆமாங்க சார். அப்புறம் இந்த பலகையில வந்து இது செய்வோம், துப்பாக்கி செய்வோம். அதுக்கு போய் இந்த சுண்டைக்காய் தேடுவோம். இந்த மணி செடி இருக்கும், தோட்டா மணின்னு சொல்லிட்டு, அந்த தோட்டா அதுக்கு வந்து போய் தேடி அதுகளுக்கு ரப்பர் பேண்ட் கிட்டா கட்டி அதுவும் அடிக்கிறதுதான்.
0: அடிக்கிறது வீட்டுல எல்லாம் கொஞ்சம் இது பண்ணிதான் விளையாடி இருப்பீங்க நினைக்கிறேன். இல்ல,
1: ஆமா, 2 மணி போல தோட்ட வேலை முடிஞ்சு வீட்டு அப்பா அம்மா எல்லாம் வர்றதுக்குள்ள நாங்க போயிருவோம்.
0: ஏன்னா அடிக்கிற விளையாட்டு வாங்கி அப்புறம் நீங்க அடி வாங்குற நிலைமை போயிரும்ல, அதனால.
1: ஆமா ஆமா ஆமா.

0: திராசையில் நம்ம பேசிட்டு இருக்கோம், அடுத்த நேரம் சந்திக்கலாம்.
1: தமிழ்ச்சூடம் கோத்தானந்து பேசுறேன் சார்.
0: சொல்லுங்க, உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது?
1: நம்மளுக்கு நிறைய விளையாட்டு இருக்கு சார், ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல. அதுல வந்து ஒருத்தர் பழையர் வச்சு சண்டை போடுவேன்னு சொன்னாங்க.
0: ஆமா,
1: நம்ம வந்து என்ன பண்ணுவோம், இது எறும்பு புள்ள எடுத்து விட்டு இந்த வாட்டுக்களை விட்டுட்டு இந்த மண்ணுக்குள்ள
0: சரி
1: எடுத்து கருப்பு எறும்பு எடுத்துட்டு என்ன பண்ணுவோம், அந்த எறும்பு எடுத்து சண்டை போட வைப்போம். அதை மீசிய உடச்சுனாக்கா அது கோவம் வந்துடும்.
0: என்ன சார் சொல்றீங்க, எறும்பு வச்சு சண்டை போடுவீங்களா?
1: ஆமா சார், இதெல்லாம் பொய்யில. இதெல்லாம் நாங்க எல்லாம் அண்ணன் தம்பிங்க கூட்டாளி எல்லாம் சின்ன வயசுல தான் பாத்துருக்கோம். இதெல்லாம் ஒரு ஃபேமஸான விளையாட்டு எங்களோட விளையாட்டு.
0: எறும்பு மீசிய எடுத்துருவீங்க?
1: ஆமா, அது வந்து கருப்பு எறும்பு. அந்த கருப்பு எறும்பு தான் எடுத்தாக்கா அது ஓட்டக்குள்ள விட்டுட்டு எழுத்தமாக்கா அப்படியே அந்த எறும்பு அந்த புள்ளுல அப்படியே அழகா ஏறி வரும். எடுத்துட்டு என்ன பண்ணுவோம், மீசிய உடைச்சிடும். மீசிய உடைச்ச பிற்பாடு அவரு கோவம் வந்துடும். என்ன பண்ணுவோம், சண்டை போடுவோம். அந்த கூண்டை தாண்டி அந்த ரெஃபரி கூண்டை தாண்டி எந்த எறும்பு வெளியாகி ஓடுதோ அந்த கூண்டு வந்து காணும்.
0: என்ன சார் எறும்பு கோவப்படுத்துறது ஒரு விளையாட்டா?

0: திராசையில் இந்த பக்கம் மோகன் உங்களோட பேசிட்டு இருக்க, உங்கள் மாலை இப்பொழுது நினைவுகளால் நிறைத்துக் கொண்டிருக்கின்றோம். 1980-90 ஆண்டு தொடக்க காலகட்டத்தில் சின்ன வயசுல நீங்க விளையாடிய உள்ளரங்கு விளையாட்டுகள், இந்த இன்டோர் கேம்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதை பற்றி சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தோம்.
1: கம்பத்துல இருந்தோம் சார், அந்த கம்பத்துல நாங்க வந்து சார் அங்க உள்ளவங்க எல்லாமே அவ்வளோ ஒத்துமையா, நாங்க வந்து பெரிய டின் இருக்குல்ல, அந்த டின் எடுத்து ஒரு 10 டின் கிட்ட அடுக்குவோம், ஒண்ணுக்கு மேல ஒண்ணு அடுக்குவோம். அடுக்கிட்டு இப்ப டென்னிஸ் பந்து விளையாடுறாங்களே, டென்னிஸ் அந்த பஞ்சு பந்து மாதிரி இருக்கும், அதை எடுத்து அந்த அந்த டின் அடிப்போம். கொஞ்சம் தூரத்துல கொஞ்சம் தூரத்துல இருந்து அதை ஏம் பண்ணி அடிப்போம். அந்த டின் எல்லாம் கீழே விழுந்துருச்சுல, டின்னு கீழே விழுந்தோடனே அந்த சர்க்கிள் உழுத்து ஒரு 5 பேர் நிப்பாங்க, வெளியே ஒரு 5 பேர் நிப்பாங்க எங்களை அடிக்கிறதுக்கு.
0: ஓ,
1: அந்த பஞ்ச எடுத்து எங்களை அடிப்பாங்க. அப்ப நாங்க என்ன செய்யணும், அந்த அடியை வாங்கிக்கிட்டு அப்படியே பள்ளு கட்டி அதை பண்ணிட்டு திருப்பி இருக்க போய் அந்த டின்ன ஒண்ணுக்கு மேல ஒன்னா கரெக்டா அடுக்கணும். அவங்க வந்து எங்களே தான் அடிப்பாங்க தவிர அந்த டின்ன எதுவுமே ஒண்ணு செய்ய மாட்டாங்க,
0: அதான் அடிச்சுட்டே இருப்பாங்க. ஆனா நீங்க அதெல்லாம் பொருட்படுத்தாம டின் எடுக்கணும்.
1: ஆமா, இதுல என்ன ஒரு ஒரு மகிமை சார், அந்த அந்த கேம் விளையாடுறதுக்கு அந்த கம்பத்துல எல்லாமே வருவாங்க, வயசானவங்க வருவாங்க, எல்லாம் பிள்ளைங்களாம் வருவாங்க, 9 பேர் வருவாங்க சார்.
0: ஒரு ஒரு ஊரே திரண்டுறோம் சொல்லுங்க அந்த விளையாட்டுக்கு.
1: ஆமா சார், ஆமா சார், எல்லாம் உட்காந்து பாப்பாங்க, யாரு அத டயர்ட் ஆகிட்டாங்களோ அசதி ஆகிட்டாங்களோ அடுத்தவங்க வந்து ரிப்ளேஸ் பண்ணிடுவாங்க உட்காந்து.
0: ஓ, எந்த ஊர் அது?
1: கம்பவுண்ட் பண்டான் சார், கம்பவுண்ட் பண்டான்
0: நினைவுகள் பற்றி பேசும்போது நேர்களுக்குள்ள ஒரு பெரிய மகிழ்ச்சி இருப்பதை ஒவ்வொரு வாரமும் உணர்ந்துகிட்டு இருக்கோங்க. அந்த மாதிரி சின்ன வயசு வாழ்க்கை, அந்த விளையாட்டுகள் பத்தி பேசும்போது நம்ம எதிர்பார்த்தது ஒண்ணு, நடந்தது ஒண்ணுன்ற மாதிரி தான். நம்ம ஜூத்தாரியா யூனோ அந்த விளையாட்டுகள்லாம் இருக்கும் நினைச்சோம், ஆனா நேர்கள் சொன்ன இந்த விளையாட்டுகள் எல்லாமே வருங்க, அவ்வளவு மகிழ்ச்சி நிறைந்த விளையாட்டுகளாகவே இருந்தது. அதனால பிள்ளைங்க வீட்டுல இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் முடிஞ்சா இந்த சின்ன வயசு விளையாட்டுகள் நாம் அப்படிதான் இங்க விளையாண்டோம் அப்படின்ற மாதிரி கொண்டு வாங்க. திரை, அதாவது இந்த கைபேசிலாம் தாண்டி உண்மையான வாழ்க்கை அப்படின்றது நடைமுறை வாழ்க்கையிலும் நடவடிக்கையிலும் இருக்கு அப்படின்றது அவங்களுக்குமே உணர்த்துங்க. அழைத்து பேசி நினைவுகளை அதிகம் கொட்டி தீர்த்த நம்ம நேர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.

0: ரொம்ப கோவமா மௌனமா மட்டும் இருந்துருங்களே. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் எஃப்எம்
1: தொழுகை நேர அறிவிப்பு.
2: நேரிலே கோலாலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான மக்ரிப் தொழுகை நேரம் இரவு மணி 7:21. கோலாலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான மக்ரிப் தொழுகை நேரம் இரவு மணி 7:21.
3: நாட்டின் உண்மையான வளம் அதன் மக்களின் நல்வாழ்வு. ஒரு தேசத்தின் உண்மையான வலிமை அதன் ஒற்றுமை. நாம் பல மொழிகள் பேசலாம், பல பண்பாடுகளை பின்பற்றலாம், ஆனால் நமது கனவு ஒன்றே, வளமான, அமைதியான, மகிழ்ச்சியான மலேசியா. இந்த தேசிய தினத்திலும் மலேசிய தினத்திலும் ஒற்றுமையை போற்றுவோம், வளமான எதிர்காலத்தை உருவாக்குவோம். மலேசியா மடானி, வளமே வாழ்வின்பம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் 7 மணி செய்திகளுடன் பூங்குழலி வீரன். பஹாங் தமர்லோவில் கிழக்கு கரை நெடுஞ்சாலையில் 11 வாகனங்களை உட்படுத்திய விபத்தில் பலியானவர்களின் குடும்பத்தினருக்கு மாநில ஆட்சியாளர் அல் சுல்தான் அப்துல்லா ரியாயத்துடின் அல் முஸ்தபா பில்லாஷாவும் அவரது துணைவி துங்கு அசீசா அமீனா மைமோனா இஸ்கண்டாரியாவும் தங்களின் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளனர். இக்கட்டான சூழலை அவர்களின் குடும்ப உறுப்பினர்கள் மன தைரியத்துடன் எதிர்கொள்ள வேண்டுமென அவர்கள் கேட்டுக்கொண்டனர். குவாங்ஜோவில் நடைபெறும் சீன பன்னாட்டு சிறு நடுத்தர நிறுவனங்கள் கண்காட்சி சிஸ்மேஃபில் இணைந்துள்ள 12 நாடுகளைச் சேர்ந்த குறு சிறு நடுத்தர நிறுவனங்களும் கூட்டுறவு கழகங்களும் 150 மில்லியன் ரிங்கிட் விற்பனையை ஈர்க்கும் ஆற்றலையும் ஒத்துழைப்பினையும் கொண்டுள்ளன. உணவு பானங்கள் உட்பட சுகாதார பொருள்களை விற்பனை செய்யும் தொழில்துறையினர் இந்த கண்காட்சியில் பங்கேற்றுள்ளதாக தொழில் முனைவோர் மேம்பாடு கூட்டுறவு அமைச்சு தெரிவித்துள்ளது. மாலை 5 மணி நிலவரப்படி சரபாக்கின் 6 பகுதிகளில் காற்று மாசு குறியீடு IPU ஆபத்தான நிலையில் பதிவாகியுள்ளது. சரியான் மிக அதிகமாக 377 உள்ளதென காற்று மாசு குறியீட்டு நிர்வாக முறை தகவல் வெளியிட்டுள்ளது. சரிகே, சிபு, சமரஹான் உட்பட சிறிய அமானிலும் IPU 300 கடந்துள்ளது. அண்டை நாடான சிங்கப்பூரில் இன்ஃபுளுவன்சா நேர்வுகளின் எண்ணிக்கை கணிசமாக அதிகரித்துள்ளது. கடந்த மாதம் 16 முதல் 22 வரையிலான காலகட்டத்தில் அந்நேர்வுகளின் எண்ணிக்கை 36.6 விழுக்காடு உயர்ந்த வேளை அதற்கு முந்தைய வாரத்தில் அது 24 விழுக்காடாக பதிவு செய்யப்பட்டிருந்தது. 2014 அரசாங்க நிதியில் அரசியல் கூட்டத்தில் கலந்து கொண்டோருக்கு உணவளித்த குற்றத்தின் பேரில் இலங்கை விமான போக்குவரத்து முன்னாள் அமைச்சர் பியங்கரா ஜெயரத்னேவுக்கு அந்நாட்டு நீதிமன்றம் 7 சிறை தண்டனை விதித்தது. மேலும் 2013 ஏபாஸ் விமான கொள்முதல் முறைகேடு உட்பட தனிப்பட்ட வாழ்த்து அட்டை பதிப்பிற்கு அரசாங்க நிதியை பயன்படுத்திய குற்றத்திற்கும் அத்தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டு 2026 ஐச்சி நகோயா ஆசிய விளையாட்டுப் போட்டி. தேசிய அணியில் 21 வயதிற்குட்பட்ட 110 விளையாட்டாளர்கள் பங்கேற்பது உலக அரங்க களத்தில் புதிய வீரர்களை பட்டை தீட்டுவதற்கான முதல் படிக்கு சான்றென இளைஞர் விளையாட்டு அமைச்சர் டாக்டர் முகமது தௌஃபிக் ஜொஹாரி தெரிவித்தார். விளையாட்டுத் துறையில் எதிர்கால சவால்களை துணிந்து எதிர்கொள்ள அவர்களுக்கு பயிற்சி அளிக்கும் நேரம் இதுவென அமைச்சர் கூறினார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் கனகதுர்கா ஆறுமுகம். மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

இரவு பொழுதில் இந்த பக்கம் மோகன் பேசிட்டு இருக்க, பாட்டு கடையும் திறந்தாச்சு, வாங்க அழைத்து என்ன பாடல் வேணுமோ வாங்கிட்டு போங்க. 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8

0: தீரவாசிகள் தொடக்க நேர சந்திக்கலாம்.
1: ஹலோ, வணக்கம். ஹர்ஷினி பேசுறேன்.
0: ஹர்ஷினி, என்ன பாடல் வாங்க போறீங்க?
1: எனக்கு வந்து அந்த ரிதம் படத்துல தீம் தண்ணனா அந்த பாட்டு இருக்குல்ல, அது
0: தீம் தண்ணனா. என்ன பாடல் சொன்னாதான் ஒளிபரப்போம்.
1: நதியே நதியே
0: இல்ல அப்படி இல்ல, தீம் தண்ணனா சொன்னாலும் ஒளிபரப்போம், பிரச்சனை இல்ல.
1: பாட்டு
0: கேட்டிருக்கேனே.

0: உனிமேனன் பாடிய பாடலை நம்ம கேட்டுங்க. பாட்டு கடையில் அடுத்து நேரம் சந்திக்கலாம். காயத்ரிக்கு என்ன பாட வேணும்?
1: பிடிச்ச பாட்டு வந்து ரவுமாய் தாமிருந்து படத்துல இருந்து உன்னை சரணடி பாட்டு.
0: சரி, வேலை முடிஞ்சிருச்சு.
1: ஸ்கூல் ஹாலிடேல லீவ்ல இருக்கேன். பிள்ளைங்களோட மெசேஜ், அவங்களுக்கு ஹோம்ஒர்க் எல்லாம் சைன் பண்ணணும், வாட்ஸ்அப்ல வந்துட்டு எப்படி இருந்தாலும் பாட குடுக்கணும், கேக்குற கேள்விக்கு எல்லாம் பதில் சொல்லணும், தென் அப்புறம் சம் கிளாரிக்கல் ஜாப் இருக்கும், அதெல்லாம் செட்டில் பண்ணணும்.
0: அடி விடுமுறையிலயும் பிள்ளைங்க கேள்வி மேல கேள்வி கேக்குறாங்களா?
1: கண்டிப்பா, அவங்களோட கேள்விகளுக்கு பதில் சொல்றதுதான் எங்களோட வேலைக்கு.
0: கண்டிப்பா கண்டிப்பா, ரொம்ப ரொம்ப நன்றி ஆசிரியர். உங்களுக்கு நீங்க கேட்டுற பாடல் வருது, கேட்டுருவோமா?
1: கண்டிப்பா.

0: தீரா வயசுகள் அடுத்து நேரம் சந்திக்கலாம்.
1: ஹலோ வணக்கம், புனிதா சாலம்ல இருந்து பேசுறேன்.
0: சொல்லுங்க என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு வந்து ஒரு கோடி எந்த உயிர் தெரியும்.
0: சரி, யாராவது ஒரு ஆள் முடிவு பண்ணி கேளுங்க, என்ன பாட்டு தான் வேணும்?
1: இல்ல மின்னல் ஒரு கோடி.
0: புனிதா என்ன என்ன பண்ணலாம்? இப்ப இக்கட்டான நிலைமையில மாட்டி விட்டுட்டீங்களே, கடைக்கு வந்து மாறி மாறி இப்ப கேட்டா என்ன செய்யறது? அப்படியா? அவரு கோச்சிக்க மாட்டாரா? பக்கத்துல உள்ளவரு
1: போடுங்க.
0: சரி, என்ன பாட்டு வேணும் ஐயாக்கு?
2: தளபதி பாட்டு.
0: எந்த பாடலா இருந்தாலும் பரவாயில்லையா? சரி, உங்களுக்காக வருது கேப்போம். நினைச்சிருப்பாங்க அம்மா, நினைச்சிருப்பாங்க. சரி சரி, அதுக்குன்னு இப்ப பையன் மேல கையை வச்சிடாதீங்கம்மா.

0: இன்றைக்கு கடைக்காரர் மோகன் உங்களுக்காக இருக்க, நீங்க வாங்க, என்ன பாடல் வேணுமோ வாங்கிட்டு போங்க. யார் பேசுறீங்க? என்னம்மா?
1: என்ன
0: வர வர பாட்டு கடை குழந்தை நிகழ்ச்சியா மாறிடுச்சு. சொல்லுங்க உமையாழினி, என்ன பாடல் வேணும்? அப்படியா, ஆசையா இருந்தா சொல்லுங்க, ஏன் காத்திருக்கீங்க? சரி, உங்களுக்காக வருது, கேட்டுருவோம்.

0: பாட்டுக்கடையில் அடுத்த நேரம் சந்திக்கலாம். ஷரீன் சொல்லுங்க, எங்கிருந்து அழைக்கிறீங்க? சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்? நீ தான் கலங்குவதீனா? ஏன் திடீர்னு அந்த பாடல் கேட்கணும் வாங்கணும்னு நினைச்சீங்க?
1: கொஞ்ச
0: நாளா மனசுல ஓடுற பாடல், இப்ப கடையில வாங்கிருக்கீங்க, சரிதாங்க எடுத்துக்கோங்க.
1: நன்றி.

0: பாட்டு கடையில் அடுத்து நேரம் சந்திக்கலாம்.
1: ஹலோ, வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க? என்ன பாடல் வேணும்? சரி, யாரே பக்கத்துல உள்ளவங்களுக்காக கேக்குறீங்களா?
1: மாதேவி, அவங்களுக்காக கேக்குறேன்.
0: சரி, அவங்களுக்காக தானே கேட்டாவணும் இல்லையா? குடும்பமா வீட்டுக்கு போயிட்டு இருக்கீங்க
1: நினைக்கிறேன்.
0: பள்ளி விடுமுறை நாளையா?
1: ஆமா, பள்ளி விடுமுறைனால அப்ப மனைவியோட அவங்களோட அவங்க பிறந்த எஸ்டேட்டு அப்படியே சுத்தி பாத்துட்டு ஏதோ இப்பதான் கேள்வி ஏறோம்.
0: ஓ, சரி சரி, பாதுகாப்பா வாங்க. நீங்க கேட்ட பாடல் வருது, கேட்டுருவோம்.
1: ஓகே சார், ரொம்ப நன்றி.

0: இன்றைய பாட்டு கடையை நிறைவு செய்திருக்கும் நேரு யாருன்னு பாக்கலாம்.
1: பேசுறேன்.
0: சொல்லுங்க, என்ன பாடல் வாங்க போறீங்க?
1: எனக்கு பர்த்டே.
0: ஓ, பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தமிழ் செல்வி.
1: ரொம்ப நன்றி மோகன்.
0: செப்டம்பர் 1st தேதி பிறந்தநாளோட தொடங்கிருக்கீங்க.
1: ஆமா மோகன்.
0: சரி சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
1: நாளைக்கு வந்து என் சிஸ்டருக்கு பர்த்டே, பேரு நளினி. சோ எனக்காக வந்து நன்றி சொல்ல உனக்கு மறுமலர்ச்சி படத்துல இருந்து.
0: அக்காவுக்கு என்ன நன்றி சொல்ல போறீங்க நீங்க இந்த நேரத்தை பயன்படுத்தி?
1: அவங்க என் கூட பிறந்ததுக்கு மிக்க நன்றி சொல்றேன். இந்த உடம்பு ஏழை தொடரணும் மகன்.
0: கூட பிறந்ததுக்கு நன்றி. சரி சரி, உங்களுக்கும் உங்க அக்காக்கும் மனமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நீங்க கேட்ட பாடல பரிசாவே வழங்குற எடுத்துக்கோங்க.
1: மிக்க நன்றி மகன்.

0: மலரும் நினைவுகளில் இன்று
1: உங்களுக்கு அந்த தனிமை அப்படின்றத வந்து நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க?
2: வந்து ஃபீல் பண்ணுவேன். எப்ப ஃபீல் பண்ணுவேன்னா, வீக் டேஸ், வாரத்துல ஒரு 5 நாளைக்கு வந்து காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் பொழுது போறது கொஞ்சம் கடுமையா இருக்கும். மனசு கஷ்டமா இருந்தாலும் என்ன செய்யறது, நீங்க அந்த ஒரு இத வந்து அடாப்ட் பண்ணி தான் ஆகணும். சோ நம்மள நம்மளே தேர்த்திக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்க பாக்க வேண்டியதுதான். அப்பப்ப நான் கொஞ்சம் கவலையா இருந்தாலும் அவப்ப டிவி பாக்குறது, அது பாக்குறது, இது பாக்குறது, சம்டைம்ஸ் டிக்டாக் உங்க கூட ரசில இது பண்றது, சோ அந்த மாதிரி டைம் இது பண்ணும் போது மனசு கொஞ்சம் இதமா இருக்கும்.
1: யாரும் கூட இல்ல அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாம். ஏன்னா 24 மணி நேரமும் நாங்க உங்க கூடயேதான் இருக்கோம். பந்தாய் டாலாமை சேர்ந்த சுசீலியா தேர்வு செய்த பாடல்கள்.

அடுத்தரும் பாடலோடு இன்றைய தீராயிசைக்கும் நாம ஒரு நிறைவை கொடுப்போங்க. அடுத்து 8 மணி தொடங்கி நள்ளிரவு 12 மணி வரையிலும் காற்றின் மொழியில் பிரவீனோட பேச ரொம்ப அவளை காத்துட்டு இருக்காரு. 24 மணி நேரமும் நாங்கள் உங்கள் பொழுதை இன்னும் இசைத்துக் கொண்டிருக்கின்றோம். அதனால தொடர்ந்து இணைந்திருப்பதற்கு நன்றி. இப்போதைக்கு நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன். விடைபெறுகின்றேன். மோகன், மீண்டும் சந்திக்கலாம்.

உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மின்னல் FM கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மின்னல் FM உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் 28 மணி செய்திகளுடன் பூங்குழலி வீரன். 2026 பன்னாட்டு வேளாண் வணிக சந்தைப்படுத்தல் மாநாடு ஐகேம் உலகளாவிய உணவு பாதுகாப்பில் அதிகரித்து வரும் சவால்களை எதிர்கொள்ளுதல், வேளாண் வணிக சந்தைப்படுத்தல் உட்பட மேம்பாட்டுத் துறையில் அறிவு பகிர்வு, ஆராய்ச்சி, புத்தாக்கங்களை பகிர்ந்து கொள்வதற்கான தளமாக அமையும் மகா கண்காட்சியை முன்னிட்டு இன்று தொடங்கி 2 நாள்களுக்கு நடைபெறும் ஐகேம் மாநாட்டினை வேளாண் உணவு உத்தரவாத துணை அமைச்சர் டாக்டர் சான் ஃபுங் இன் அதிகாரப்படியாக தொடக்கி வைத்தார். 2027 பள்ளிகளை தரம் உயர்த்த கூடுதலாக 500 மில்லியன் ரிங்கிட் ஒதுக்கீடு வழங்கப்படும் என கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. ஒவ்வொரு பள்ளியின் தேவை உட்பட நிலை அடிப்படையில் அந்நிதி பகிர்ந்தளிக்கப்படும் என அமைச்சர் டத்து ஸ்ரீ ஃபர்லினா சீடே தெரிவித்தார். பள்ளிகள் எதிர்கொள்ளும் சிக்கலை தீர்க்க இந்நிதி போதுமானதாக இருப்பதை உறுதி செய்வது அவசியமான ஒன்றாகும் என அவர் சொன்னார். தேசிய நாள் கொண்டாட்டத்தை முன்னிட்டு நேற்றிரவு கில்லானிலும் கொலாஸ்லாங்கூரிலும் மேற்கொள்ளப்பட்ட சம்சிங் ஜாலானான் உட்பட ஒருங்கிணைந்த சோதனை வாயிலாக 262 வாகன மோட்டிகள் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டனர். அதில் பல்வேறு குற்றங்கள் தொடர்பில் 155 தண்ட அறிக்கைகள் வெளியிடப்பட்டதாக கொலாஸ்லாங்கூர் மாவட்ட காவல்துறை தலைவர் சூப்பரிண்டென்டன்ட் அசஹருடீன் தஜுடீன் குறிப்பிட்டார். தமிழக பொருளாதாரத்தை வலுப்படுத்துவதில் முழுவீச்சில் செயல்பட்டு வரும் மாநில அரசின் அடுத்த நகர்வாக நாட்டின் முன்னணி தொழில்துறை தொழில்நுட்ப இலக்கை உருமாற்றும் நடவடிக்கைகளுக்கு கவனம் செலுத்தப்படுகிறது. அதனை உந்தச் செய்யும் நோக்கில் முதல்வர் விஜய் பிரிட்டனுக்கு செல்ல திட்டமிட்டுள்ளதாக உள்நாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. ஹோர்மோஸ் நீரிணையில் பயணம் மேற்கொண்டிருந்த சவுதியின் 2 எண்ணெய் கொள்கலன் கப்பல்கள் மீது அடையாளம் தெரியாத தரப்புகள் தாக்குதல் நடத்தியதை கப்பல் போக்குவரத்து கண்காணிப்பு நிறுவனங்களான மெரிக்ஸும் கப்ளரும் உறுதிப்படுத்தின. ஒரே நேரத்தில் நடத்தப்பட்ட இந்த தாக்குதல்கள் ஓமான் நீரிணை பகுதியில் நடத்தப்பட்டு வரும் தாக்குதல்கள் தீவிரமடைந்துள்ளதை சுட்டுவதாக அந்நிறுவனங்கள் தெரிவித்தன. விளையாட்டு 2026 பல்கலைக்கழகங்களுக்கிடையிலான விளையாட்டுப் போட்டி தலைநகர் மலாயா பல்கலைக்கழகத்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் உப்சியைச் சேர்ந்த டெனிஸ் இஃப்திகார் மொஹமட் ரோஸ்லியும் ஃபாத்தின் இலியானா மட்நாயானும் 100 மீட்டர் ஓட்டப்பிரிவில் வீரர் வீராங்கனை பட்டத்தை தட்டிச் சென்றனர். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் கனகதுர்கா ஆறுமுகம். மலேசியா மடானி, அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

மாதத்தின் முதல் நாள் இன்று செப்டம்பர் 1. இன்னைக்கு ஸ்லாங்கூர்ல உள்ள எல்லாருமே முதல் நாள் அப்படின்னு இருந்திருப்பாங்க, மற்ற மாநிலங்கள்ல உள்ளவங்க முதல் நாள் அப்படின்னு இருந்திருப்பாங்க. என்ன பார்த்தா ஸ்லாங்கூர்ல இன்று பொது விடுமுறை இல்லையா, எது எப்படியோ நாளைக்கு எல்லாரும் இந்த நீண்ட விடுமுறை, 3 நாட்கள் விடுமுறை, ஸ்லாங்கூருக்கு 4 நாட்கள் விடுமுறை முடிந்து எல்லாருமே வேலைக்கு போக போறீங்க, மற்ற திட்டங்களை மீண்டும் ஆரம்பிக்க போறீங்க, உங்க எல்லாரையும் உற்சாகமா மீண்டும் இந்த மாதத்தை நாளைய நாளை ஆரம்பிக்க வைப்பதற்கு காற்றின் மொழியில் இன்று நள்ளிரவு 12 வரைக்கும் உங்களுக்கும் எங்களுக்கும் பிடித்த இசையோடு நான் பிரவீன்குமார் வந்துட்டேன். இன்றைக்கு நிறைய சுவாரஸ்யமான அங்கங்கள் இருக்கு. மலரும் நினைவுகளில் ஒரு உரையாடல் இருக்கு. 20:10 அண்டர் ரேட்டட் பாடல்கள் இன்று கொஞ்சம் வித்தியாசமா புதிய ஒரு பொலிவுடன் இடம்பெற போகின்றது. தொடக்க 1 நேரத்திற்கு தெலுங்கு திரை இசை பாடல்கள். முதல் பாடலை சமீபத்தில் வெளிவந்து மிகப்பெரிய வெற்றி பெற்ற மாஸ் மகாராஜா ரவி தேஜா அவரின் இருமுடி திரையிலிருந்து ஹிஷாம் அப்துல் வஹாப் மற்றும் சாதிகா கொண்டு வராங்க இதோ.

0: தொழுகை நேர அறிவிப்பு.
1: நேர்களே, கோலாலம்பூர், புத்ராஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான இஷா தொழுகை நேரம் இரவு மணி 8:30. கோலாலம்பூர், புத்ராஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான இஷா தொழுகை நேரம் இரவு மணி 8:30.
2: மலேசியாவின் மிகப்பெரிய வேளாண் கண்காட்சியான மகா மீண்டும் வந்துவிட்டது. குடும்பத்தோடு சேர்ந்து விவசாயம், தோட்டக்கலை மற்றும் வேளாண் சுற்றுலாவின் சிறப்பை அனுபவிக்க வாருங்கள். அக்ரோ சஃபாரி, ரேவாங் வாரிசான், மேஜிகா கார்டன் மற்றும் லேசர் ட்ரோன் கண்காட்சிகளை கண்டு மகிழுங்கள். அதோடு மெர்டேகா இஃப் கண்டாட்டம், கிடிஸ் வண்டர்லேண்ட் மற்றும் நேரடி இசை நிகழ்ச்சிகளும் காத்திருக்கின்றன. மகா 2026 August 28 to September 6 காலை மணி 10 to 11:00 மேப்ஸ் சிறடாங்கில். விவரங்களுக்கு mahaofficial.com.my.

வீரபத்ருடு திரையிலிருந்து அந்த ஒரு பாடலை கேட்டும் முதல் இரண்டு பாடல்களே இறையாண்மை சம்பந்தப்பட்டு வெளிவந்த திரைப்படங்கள். அதிலிருந்து மிக பிரபலமான இரண்டு பாடல்களை நம்ம விரும்பி கேட்டிருந்தோம். சரிங்க, இன்று செய்தி சமூக ஊடகங்கள்லாம் பார்த்திருந்தாலே தெரிஞ்சிருக்கோம், சரவா சபா மாநிலங்களில் அந்த காற்று தரத்தின் குறியீடு API இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது கொஞ்சம் வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு நிலையில் தான் இருக்கு, மோசமாக தான் இருக்கு. இங்கேயும் நம்ம தலைநகர் சுற்றியுள்ள வட்டாரங்கள் தீபகற்ப மலேசியால நிறைய இடங்கள்ல பார்த்தோம்னா கொஞ்சம் நாளுக்கு முன்பு கொஞ்சம் மோசமா தான் இருந்தது அந்த காற்றின் தர குறியீடு. இப்ப கொஞ்சம் அப்படியே வந்து நல்லா வந்திருக்கு. அந்த சூழல் வந்து மீண்டும் மோசமடையக்கூடிய ஒரு சூழல் கூட இருக்கலாம். இந்த மாதிரி வேலைகள்ல தான் அந்த சுவாச கவசத்தை நம்ம வந்து கண்டிப்பா வெளியே செல்லும் போது அணிய வேண்டும். அதிலும் பார்த்தோம்னா அந்த N95 மற்றும் KN95 சுவாச கவசங்கள் இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம அரசாங்கமே நல்ல சுவாச கவசங்கள் அப்படின்னு இதற்கு முன்பாக சொல்லியிருக்காங்க நிறைய இடங்கள்ல. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஒரு சுவாச கவசத்தில் அந்த நுணுக்கமான இந்த காற்று மோசமாக இருக்கக்கூடிய அந்த நிலையில் அந்த புகை மூட்டங்களில் அந்த துகள்கள்லாம் இருக்கும் பாருங்க, இந்த துகள்களிலிருந்து நமக்கு பாதுகாப்பு வழங்கக்கூடிய முகக்கவசங்களா சுவாச கவசங்களா இந்த வகை சுவாச கவசங்கள் இருக்கும். மீண்டும் சொல்றேன், N95 மற்றும் KN95. ஆக இப்பெல்லாம் கடைகளில் வாங்குவதை காட்டிலும் நிறைய பேர் வந்து இந்த மின் வணிக தளங்கள்லாம் இருக்கு இல்லையா, இணையதளங்களில் இங்கே தான் அந்த முகக்கவசங்கள்லாம் வாங்குறீங்க. அதனால அடுத்த முறை நீங்கள் வாங்கும் இந்த இரண்டு பெயர்களை எப்போதும் உங்க ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். தெலுங்கு திரையிசை தொகுப்பில் அடுத்த பாடல் KS சித்ரா மற்றும் SP சரண் கொண்டு வரும் ஒரு பாடல் இதோ.

0: விஜய வணக்கம். மின்னலில்
1: வெள்ளை கலர்ல போடுறதா ரொம்ப பிடிச்சிருக்கும், ஆனா ரொம்ப நாள் ஆச்சு போடுறது. சாப்பிட்டா சட்டையில பட்டா பயமா, அதனாலயே போடுறது பயந்துட்டு.
2: நம்ம எல்லாம் கறிய ஊத்தி சாப்பிடுறவங்க.
1: ஆமா, அதனாலயே கொஞ்சம் போட்டதாலே ஐயோ சட்டையில பட்டுருச்சு. துப்புட்டா கூட ஒயிட் கலரா இருந்துச்சுனாலே போடுறது கொஞ்சம் குறதா இருக்குது. அதனாலயே இப்பெல்லாம் வந்து வெள்ளையது மட்டும் இல்ல, லைட்டான கலர் போட்டாலும் மீன் கறி சாப்பிடணும்னு ஆசையா இருந்தாலும் ஐயோ இன்னைக்கு நான் லைட்டான சட்டை போட்டுக்க போ சாப்பிட வேணாப்போ.
2: பாருங்க மீன் கறி பிரச்சனை ஆயிருச்சு இப்போ.
1: அதனால மட்டும்தான், பட் வெள்ளையது போட்டாலே ரொம்ப அழகா, வெள்ளை கலர் எடுத்தாலே நல்லா இருக்கும்னு எல்லாரும் ஆசை விடுவாங்க.
3: பரவாயில்ல, வெள்ளை மனசு உங்களுக்கு, அதனால நீங்க வெள்ளை போடலாம் கூட பரவாயில்ல. பிரியமா
2: இன்னைக்கு என்ன நிற ஆடை நீங்க?
1: இன்னைக்கு ப்ளூ கலர், கொஞ்சம் டார்க்கான கலர் வச்சிருக்கேன். ஏன்னா சாப்பிட எல்லாம் போட்டு போனோம்னா ஐயோ லைட்டான கலர் போட்டு போனா போச்சு, அந்த இடத்துல பட்டுச்சுனாலே ஒரு மாதிரி நம்மளுக்கே ஒரு இதா இருக்குமே, அதனாலயே போட்டுறது இல்ல. நம்ம எந்த கலர் போட்டாலுமே நம்மளுக்கு அழகா இருக்கும்.
3: நீங்க என்ன பண்ணுங்க, நாளைக்கு வெள்ளை போட்டுட்டு போங்க. ஒரு நாள் முழுக்க பாதுகாக்க முடியுதா இல்லையான்னு பாருங்க.
2: அதை பாக்குறதுக்கே பாதி நேரம் போயிரும்ல.
0: காலை 6:30 தொடக்கம், 10 மணி வரை வணக்கம் மின்னலோடு இணைந்திருங்கள்.

0: மலரும் நினைவுகளில் இன்று
1: உங்களுக்கு அந்த தனிமை அப்படின்றத வந்து நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க?
2: வந்து ஃபீல் பண்ணுவேன். எப்ப ஃபீல் பண்ணுவேன்னா, வீக் டேஸ், வாரத்துல ஒரு 5 நாளைக்கு வந்து காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் பொழுது போறது கொஞ்சம் கடுமையா இருக்கும். மனசு கஷ்டமா இருந்தாலும் என்ன செய்யறது, நீங்க அந்த ஒரு இத வந்து அடாப்ட் பண்ணி தான் ஆகணும். நம்மள நம்மளே தேர்த்திக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்க பாக்க வேண்டியதுதான். அப்பப்ப நான் கொஞ்சம் கவலையா இருந்தாலும் அப்பப்ப டிவி பாக்குறது, அது பாக்குறது, இது பாக்குறது, சம்டைம்ஸ் டிக்டாக் உங்க கூட இது பண்றது, சோ அந்த மாதிரி டைம் இது பண்ணும்போது மனசுக்கு கொஞ்சம் இதமா இருக்கும்.
1: யாரும் கூட இல்ல அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாம். ஏன்னா 24 மணி நேரமும் நாங்க உங்க கூடயேதான் இருக்கோம்.
0: பந்தாய் டாலாமை சேர்ந்த சுசீலியா தேர்வு செய்த பாடல்கள்

முகுடு அப்படின்ற திரையிலிருந்து அந்த ஒரு பாடலை கேட்டு ரசித்தோம். சரிங்க, அடுத்து வரும் பாடலை யார் கொண்டு வராங்கன்னா, சரி அதற்கு முன்பாக ஒரு விஷயம் சொல்கிறேன். ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன், எப்போதும் இந்த அண்டர் ரேட்டட் பாடல்கள் அங்கம் செவ்வாய்க்கிழமைகளில் காற்றின் மொழியில் இரவு மணி 10 மேலே இடம்பெறும் இல்லையா. இன்று பார்த்தோம்னா அடுத்து யார் அந்த பாடலை கொண்டு வராரோ அவருடைய பாடல்களை முழுக்க முழுக்க கேட்கப் போகின்றோம். இன்றைய அண்டர் ரேட்டட் அங்கத்தில் யுவன் சங்கர் ராஜா, அவருக்கு நேற்று பிறந்த நாள், இசையமைப்பாளர் பாடகர். இந்த அண்டர் ரேட்டட் அங்கம்னு சொல்லும் போதே எப்போதும் பெரும்பாலும் நம்ம ஒளிபரப்பும் ஒரு 10 பாடல்களில் குறைந்தது ஒரு 3-4 பாடலாவது இவருடைய பாடல்கள் இருக்கும். அந்த மாதிரியான பாடல்களை கொடுத்திருக்கின்றார். ஆக அவருடைய பாடல்கள் உங்களுக்கு பிடிக்கும், நிறைய அண்டர் ரேட்டட் பாடல்கள் இருக்கு, இன்னும் நம்ம கேட்காத பிரபலமாகாத பாடல்கள் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இன்று இரவு மணி 10 மேல டிக்டாக் நேரலையில் இணையுங்கள். அடுத்த பாடல் அவர் தான் கொண்டு வராரு. மகா அண்டமாக உணாரணி பயம் அப்படின்ற திரைக்காக கலலே கரிகனுல்லை அப்படின்ற பாடல் இதோ.

0: ஹலோ கிஷன், எங்க இருக்கீங்க?
1: அஸ்வினி வந்துகிட்டே இருக்க, இன்னும் அஞ்சு நிமிஷம்.
0: ஒரு மணி நேரமா இதே தான் சொல்லிட்டு இருக்கீங்க.
1: வழக்கமா சொல்றது தானே. ஆ, வர வர.
0: கிஷன், கிஷன், எவ்வளவு நேரமா எழுப்பிட்டு இருக்க? எழுந்து வாங்க, மணி ஆச்சு.
1: இன்னொரு அஞ்சு நிமிஷத்துல எழுஞ்சிருவேன். என்ன,
0: எவ்வளவு நேரமா குளிப்பீங்க?
1: இன்னொரு அஞ்சு நிமிஷம். அஸ்வினி,
0: என்னாச்சு என்னாச்சு?
1: கொஞ்சம் மூச்சு திணற மாதிரி இருக்கு. ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்க.
0: கூப்பிட்டேன், இன்னொரு அஞ்சு நிமிஷத்துல வரேன்னு சொல்லிட்டாங்க.
1: அஞ்சு நிமிஷமா?
0: ஐந்து நிமிடம் அப்படின்றது வாழ்க்கையில எவ்வளவு முக்கியம் தெரியுமாங்க. நேரத்தை

பரத் அனை நேனு அப்படின்ற திரையில் இருந்த அந்த ஒரு பாடலை கேட்டோம். சரிங்க, அடுத்து ஒரு இந்திய சினிமா தகவலோடு வந்திருக்கின்றோம். தெலுங்கு சினிமா தகவல்னு கூட சொல்லலாம். இப்போ பார்த்தோம்னா இந்திய சினிமாவில் அனைவராலும் பரவலாக பேசப்படும் ஒரு நடிகை மமிதா பைஜு இருக்காங்க இல்லையா, அவங்க ஒரு 29 நாட்களில் 3 முறை 200 கோடி திரைப்படங்களை வந்து அவங்க நடிப்பில் வந்த திரைப்படங்கள் 200 கோடி வசூலை வந்து தாண்டியுள்ளது. அவங்க ஆரம்பத்தில் ஜனநாயகன் அப்படின்ற திரைப்படம், தெலுங்கில் ஜனநாயக்கு அப்படின்னு வெளியானது இல்லையா, அந்த திரைப்படமும் 200 கோடிக்கு மேல 300 கோடிக்கு மேல வசூல் செய்தது. அதன் பிறகு நடிகர் சூர்யாவுடன் இணைந்து முதன்மை கதாபாத்திரத்தில் விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் அப்படின்ற ஒரு திரைப்படம் நடிச்சிருந்தாங்க. தெலுங்கில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்று பெரிய ஒரு வசூலை ஈட்டியது 200 கோடிக்கு மேல். அதன் பிறகு இப்ப சமீபத்தில் ஓணம் திருநாளையொட்டி பெத்தலம் குடும்ப யூனிட் அப்படின்ற ஒரு திரைப்படம், மலையாள திரைப்படம், அந்த திரைப்படமும் இதுவரை மலையாள திரைப்பட உலகிலேயே வந்து அதிகம் வசூலித்த திரைப்படமா வந்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையில வந்து அந்த வசூல் சாதனை இருந்துள்ளது. தமிழ்ல வெளியாக போகின்றது அந்த திரைப்படம், அந்த மொழி மாற்றம் செய்யப்பட்ட அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே போல தெலுங்கில் வெளியாகவும் வந்து வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது. இந்த மாதிரி 3 திரைப்படங்கள்ல நடித்து இந்திய சினிமாவின் மறுக்க முடியாத ஒரு கதாநாயகியா மமிதா பைஜு உருவெடுத்துட்டு வராங்க. அடுத்தடுத்து வந்து நிறைய திரைப்படங்கள் எல்லா மொழிகள்லையும் ஒரு பேன் இந்தியா நடிகையா மாறி வராங்க அப்படின்றதும் தெரிகிறது. அடுத்த ஒரு பாடல் பார்த்தோம்னா இவங்க நடித்த திரைப்படத்துல இருந்து இல்ல, இப்ப சமீபத்தில் வெளிவந்து இதுவும் ஒரு பேன் இந்திய திரைப்படம் அப்படின்னே சொல்லலாம். நடிகர் யாஷ், அதாவது ராக்கி பாய் இருக்கார் இல்லையா, அவரது நடிப்பில் டாக்ஸிக் அப்படின்ற திரைப்படம் ரொம்ப சமீபத்துல வெளியானது. அதிலிருந்து விஷால் மிஸ்ரா கொண்டு வரும் ஒரு பாடலை கேட்கலாம். தொடர்ந்து தெலுங்கு திரை இசை தொகுப்பில் அடுத்தடுத்து உங்களுக்காக நல்ல நல்ல பாடல்களை எடுத்து வச்சிருக்கோங்க. இப்ப தபாஹி அப்படின்ற பாடல் இதோ.

0: பள்ளி சீரமைப்பின் சிறப்பு ஒதுக்கீடு, பள்ளிகளின் நிலையை கண்டறிய மாநில கல்வித்துறைக்கு உத்தரவு. புது பொலிவு காண்கிறது தலைநகர் மாவீரர் சதுக்கம். வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் இரவு 9 மணி முதன்மை செய்திகளுடன் பூங்குழலி வீரன். அடுத்த ஆண்டுக்கான பள்ளி சீரமைப்பு நோக்கங்களுக்காக அறிவிக்கப்பட்ட 500 மில்லியன் சிறப்பு ஒதுக்கீடு பள்ளியின் தேவை அடிப்படையில் பகிர்ந்தளிக்கப்படும் என கல்வி அமைச்சர் டாக்டர் ஃபர்லினா சிடே தெரிவித்தார். பள்ளிகள் எதிர்கொள்ளும் அடிப்படை சிக்கலை தீர்க்க இந்நிதி போதுமானதாக இருப்பதை உறுதி செய்வது அவசியம் என அமைச்சர் கூறினார். குறிப்பாக கழிப்பறைகளை சீரமைத்தல், பழுதடைந்த கூரை, பழைய மின் சாதனங்களை மாற்றுதல் போன்ற அடிப்படை தேவைகளுக்கு இந்நிதி உடனடியாக வழங்கப்படும் குறிப்பிட்டார். பள்ளிகளின் நிலையை கண்டறிய மாநில கல்வித்துறை பணிக்கப்பட்டுள்ள வேளை பெற்றோர் ஆசிரியர் சங்கம் பள்ளிக்கான தேவையை அமைச்சிடம் முன்வைக்கலாம் என அவர் வலியுறுத்தினார். நாட்டின் வேளாண் துறையை வலுப்படுத்துவது, குறிப்பாக சிறுதோட்டக்காரர்களின் வருமானத்தை அதிகரித்து போட்டியாற்றலை வலுப்படுத்த அடுத்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் இத்துறையில் கவனம் செலுத்தப்பட வேண்டும். அதற்காக தோட்ட தொழில் மூலப்பொருள் அமைச்சு 5 முதன்மை கூறுகளை அடையாளம் கண்டுள்ளதாக அமைச்சர் டாக்டர் நொராயினி அகமது வலியுறுத்தினார். குறிப்பாக செம்பனை, ரப்பர், கொக்கோ, மிளகு போன்ற உற்பத்தி துறைகள் பழங்கால முறைகளிலிருந்து விடுபட்டு தொழில்நுட்ப பயன்பாட்டில் தன்னை தகவமைத்துக் கொள்ள அதற்கான ஒதுக்கீடுகள் நிலையானதாக இருக்க வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். குவாங்ஜோவில் நடைபெறும் சீன பன்னாட்டு சிறு நடுத்தர நிறுவனங்கள் கண்காட்சியில் இணைந்துள்ள 12 நாடுகளைச் சேர்ந்த குறு சிறு நடுத்தர நிறுவனங்களும் கூட்டுறவுகளும் 150 மில்லியன் ரிங்கிட் விற்பனையை ஈர்க்கும் ஆற்றலையும் ஒத்துழைப்பையும் கொண்டுள்ளன. உணவு, பானங்கள் உட்பட சுகாதார பொருள்களை விற்பனை செய்யும் தொழில்துறையினர் இந்த கண்காட்சியில் பங்கேற்றுள்ளதாக தொழில் முனைவோர் மேம்பாடு கூட்டுறவு அமைச்சு தெரிவித்துள்ளது. இன்று தொடங்கி 5 நாள் வரை நடைபெறும் அக்கண்காட்சியில் கலந்து கொண்டுள்ள நாட்டின் நிறுவனங்களுக்கு அமைச்சர் ஸ்டீவன் சிம் தலைமையேற்றுள்ளார். 2026 பன்னாட்டு வேளாண் வணிக சந்தைப்படுத்தல் மாநாடு ஐகேம் உலகளாவிய உணவு பாதுகாப்பில் அதிகரித்து வரும் சவால்களை எதிர்கொள்ளுதல், வேளாண் வணிக சந்தைப்படுத்தல் உட்பட மேம்பாட்டுத்துறையில் அறிவு பகிர்வு, ஆராய்ச்சி புத்தாக்கங்களை பகிர்ந்து கொள்வதற்கான தளமாக அமையும். மகா கண்காட்சி ஊடே இன்று தொடங்கி 2 நாள்களுக்கு நடைபெறும் ஐகேம் மாநாட்டை வேளாண் உணவு உத்தரவாத துணை அமைச்சர் டாக்டர் சான்ஃபுங் இன் அதிகாரப்படியாக தொடக்கி வைத்தார். உணவு பாதுகாப்பின்மையை எதிர்கொள்வதில் வேளாண் வணிகத்தை உருமாற்றும் பன்னாட்டு அணுகுமுறை என்ற கருப்பொருளில் இம்மாநாடு நடத்தப்படுகிறது. இதில் 300 பங்கேற்பாளர்கள் கலந்து கொள்வர் என கணிக்கப்பட்டுள்ளது. தலைநகரில் உள்ள மாவீரர் சதுக்கத்தை சீரமைப்பு செய்யும் நோக்கத்திற்காக மலேசியா அமெரிக்க அரசாங்கத்திடமிருந்து 1.1 மில்லியன் ரிங்கிட் புனரமைப்பு மானியத்தை பெற்றுள்ளது. அமெரிக்கா வெர்ஜீனியாவில் உள்ள கோ மஹரின் போர் நினைவு சதுக்கத்தை வடிவமைத்த ஃபெலிக்ஸ் டெ வெல்டோனால் கட்டப்பட்ட தேசிய மாவீரர் சதுக்கம் 2 நாடுகளின் சகோதரத்துவத்தின் உச்ச அடையாளம் என மலேசியாவுக்கான அந்நாட்டின் துணை தூதர் கெத் டில்லன் தெரிவித்தார். 12 மாதங்களுக்குள் திட்டமிடப்பட்டுள்ள அந்த சீரமைப்பு பணிகள் அடுத்த ஆண்டு மலேசியா தனது 70வது தேசிய நாளை கொண்டாடுவதற்கு முன்னதாக நிறைவு பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தபோங் அஜி வாரியம் மீதான அரச விசாரணை ஆணையம் வெளியிட்ட அறிக்கையின் எதிரொலியாக மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் SPRM இன்று முன்னாள் அமைச்சரை கைது செய்ததை உறுதிப்படுத்தியது. 60 வயது மதிக்கத்தக்க அவர் விளக்கமளிக்க SPRM தலைமையகத்துக்கு வந்தபோது தடுத்து வைக்கப்பட்டதாக அதன் தலைமை ஆணையர் டாக்டர் அப்துல் ஹலீம் அமான் தெரிவித்தார். சவுதி அரேபியாவில் தங்கும் விடுதி ஒன்றை அடமானம் வைத்த சந்தேகத்தின் பேரில் அவர் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார் என்றார் அவர். முன்னதாக நாடு தொடர்ந்து நட்டத்தை சந்திப்பதை தடுக்க தபோங் அஜி வாரியம் மீதான விசாரணை தொடரப்படும் என பிரதமர் டாக்டர் அன்வார் இப்ராஹிம் தெரிவித்திருந்தார். தேசிய நாள் கொண்டாட்டத்தை முன்னிட்டு நேற்றிரவு கில்லானிலும் கோலாசலாங்கூரிலும் மேற்கொள்ளப்பட்ட சம்சிங் ஜாலானான் ஒருங்கிணைந்த சோதனை வழி 262 வாகனமோட்டிகள் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டனர். அதில் பல்வேறு குற்றங்கள் தொடர்பில் 155 தண்ட அறிக்கைகள் வெளியிடப்பட்டதாக கோலாசலாங்கூர் மாவட்ட காவல்துறை தலைவர் சூப்பிரிண்டென்டன்ட் அஸ்ஹருடீன் தஜுடீன் குறிப்பிட்டார். மாலை 4 மணி தொடங்கி 10,000 பகுதிகளில் சோதனை மேற்கொள்ளப்பட்டதாக அவர் சொன்னார். ஓட்டுநர் உரிமம் இல்லாதது, காலாவதியான ஓட்டுநர் உரிமம், எக்ஸாஸை மாற்றியமைத்தல், வாகன பதிவு எண் இல்லாதது போன்ற குற்றங்களுக்காக அத்தண்ட அறிக்கைகள் வெளியிடப்பட்டன. மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: வளரும் தலைமுறைக்கு கற்றுக் கொடுப்போம். சுதந்திரம் சும்மா கிடைக்கவில்லை என்று, அது ஒற்றுமைக்கும் பொறுமைக்கும் அர்ப்பணிப்புக்கும் கிடைத்த மகுடம் என்று.
2: நாட்டுப்பற்றை நெஞ்சிலும் நாட்டிற்காக இன்னுயிர் நீத்தவர்களை நினைவிலும் சுமப்போம்.
3: போராடி பெறப்பட்ட சுதந்திர உணர்வை தேசிய கொடியை பறக்கவிட்டு பறைசாற்றுவோம்.
0: தமிழக பொருளாதாரத்தை வலுப்படுத்துவதில் முழுவீச்சில் செயல்பட்டு வரும் மாநில அரசின் அடுத்த நகர்வாக நாட்டின் முன்னணி தொழில்துறை தொழில்நுட்ப இலக்காக உருமாற்றும் நடவடிக்கைகளுக்கு கவனம் செலுத்தப்படுகிறது. அதனை உந்தச் செய்யும் நோக்கில் முதல்வர் விஜய் பிரிட்டனுக்கு செல்ல திட்டமிட்டுள்ளதாக உள்நாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. இந்தியாவின் தென் மாநிலங்களுக்கிடையே முதலீடுகளை ஈர்ப்பதில் கடும் போட்டி நிலவும் சூழலில் இதற்கு முன்பு ஈர்க்கப்பட்ட முதலீடுகள் தக்க வைத்துக் கொள்ள இந்த பயணம் அமையவுள்ளது. இவ்வேளை அடுத்த 10 ஆண்டுகளுக்குள் தமிழ்நாட்டின் அந்நிய நேரடி முதலீடு 1.5 trillion அமெரிக்க டாலராக பதிவு செய்ய தமிழக அரசு இலக்கு நிர்ணயித்துள்ளது. ஹார்மோஸ் நீரிணையில் சென்ற சவுதியின் 2 எண்ணெய் கொள்கலன் கப்பல்கள் மீது அடையாளம் தெரியாத தரப்புகள் தாக்குதல் நடத்தியதை கப்பல் போக்குவரத்து கண்காணிப்பு நிறுவனங்களான மெரிக்ஸும் கெப்ளரும் உறுதிப்படுத்தின. ஒரே நேரத்தில் நடத்தப்பட்ட இந்த தாக்குதல்கள் ஓமான் நீரிணை பகுதியில் நடத்தப்பட்டு வரும் தாக்குதல்கள் தீவிரமடைந்துள்ளதை சுட்டுவதாக அந்நிறுவனங்கள் தெரிவித்தன. ஹார்மோஸ் நீரிணையை தங்களது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர அமெரிக்காவும் ஈரானும் ஒன்றுக்கு ஒன்று சண்டையிட்டுக் கொள்வது வளைகுடாவிலிருந்து ஏற்றுமதியாகும் எரிசக்தி விநியோகம் பெருத்த சுணக்கத்தை சந்திக்க வித்திட்டுள்ளது. 60-க்கும் மேற்பட்ட நாடுகளைச் சேர்ந்த சுற்றுப்பயணிகளுக்கான விசா இன்றி தங்குவதற்கான கால அளவு குறைக்கப்படும் என தாய்லாந்து வெளியுறவு அமைச்சர் அறிவித்துள்ளது. இம்மாதம் 15 தொடங்கி அதன் எண்ணிக்கை பாதியாக 15 நாட்களுக்கு குறைக்கப்படும். அந்த தென்கிழக்காசிய நாட்டின் பொருளாதாரத்திற்கு சுற்றுலாத்துறை முதுகெலும்பாக செயல்பட்டு வருகிறது. ஆனால் வெளிநாட்டினரை உட்படுத்திய குற்றங்களை கட்டுப்படுத்தும் முனைப்பின் ஒரு பகுதியாக இந்நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. தாய்லாந்து அண்மையில் மேற்கொள்ளப்பட்ட கைது நடவடிக்கைகளில் போதைப்பொருள் குற்றங்கள், பாலியல் ஆள்கடத்தல் உட்பட அனுமதியின்றி தங்கும் விடுதிகள் பள்ளிகளை நடத்தும் குற்றங்கள் அதிகரித்தன. அதில் வெளிநாட்டவர் ஏராளமானோர் ஈடுபட்டது அம்பலமானது. ஷெய்ன், தெமு, எயில் எக்ஸ்பிரஸ் தளங்களில் விற்பனை செய்யப்படும் அதிவேக நயப்புணர்வு ஃபேஷன் பொருள்களுக்கு எதிராக நிதி தண்டங்களை பிரான்ஸ் அறிமுகப்படுத்தவுள்ளதை உள்நாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. அண்மையில் நிறைவேற்றப்பட்ட அதிவேக நயப்புணர்வு எதிர்ப்பு சட்டத்தின் ஒரு பகுதியாக இந்த நடவடிக்கை அமைந்துள்ளது. சந்தையில் வைக்கப்படும் பொருள்களின் அளவு உள்ளிட்ட அவற்றை சரிசெய்யும் தன்மை காரணிகளை கணக்கிட்டு இத்தண்டம் விதிக்கப்படுகிறது. விளையாட்டு 2026 பல்கலைக்கழகங்களுக்கிடையிலான விளையாட்டுப் போட்டி தலைநகர் மலாயா பல்கலைக்கழகத்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் உப்சியைச் சேர்ந்த டெனிஸ் இஃப்திகார் மொஹமட் ரோஸ்லியும் ஃபாத்தின் இல்யானா மட்நாயானும் 100 மீட்டர் ஓட்டப்பிரிவின் வீரர் வீராங்கனை பட்டத்தை தட்டிச் சென்றனர். தேசிய வீரரான 19 வயது டெனிஷ் 10.36 வினாடிகளை பதிவு செய்து தனது சொந்த சாதனையை முறியடித்து தங்கம் வென்றார். மகளிர் 100 மீட்டர் பிரிவில் ஃபாத்தின் இல்யானா 11.93 வினாடிகளை பதிவு செய்து 2022 பதிவான 11.96 என்ற தமது சொந்த அடைவு நிலையை முறியடித்தார். பள்ளி சீரமைப்பின் சிறப்பு ஒதுக்கீடு, பள்ளிகளின் நிலையை கண்டறிய மாநில கல்வித்துறைக்கு உத்தரவு. புதுப்பொலிவு காண்கிறது தலைநகர் மாவீரர் சதுக்கம். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் சிவம் தமிழ்ச்செல்வம். மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.
4: வரலாற்றில் இன்று
5: 1956 இன்றைய நாளில் திருத்தம் செய்யப்பட்ட 1956 சுங்க சட்டத்தின் கீழ் லாபுவான் தீர்வையற்ற தீவாக அறிவிக்கப்பட்டது. இதன் வழி பெட்ரோலியம், பெட்ரோலிய பொருள்கள் தவிர அங்கு விற்பனை செய்யப்படும் அனைத்து பொருள்களுக்கும் வரி விலக்கு அளிக்கப்பட்டது. வர்த்தகத்தையும் சுற்றுலா துறையையும் ஊக்குவிக்கும் அரசாங்கத்தின் முயற்சிகளுள் ஒன்றாக இந்த வரியில்லா தீவு நிலை ஏற்படுத்தப்பட்டது. போருக்கு பின்னர் உருவாக்கப்பட்ட சுதந்திர துறைமுகம் லாபுவான் இயற்கையான ஆழ்கடல் துறைமுகமாகவும், புரூனை வளைகுடா வட்டாரத்துக்கான சரக்கு பரிமாற்ற துறைமுகமாகவும் முக்கியத்துவம் பெற்றிருந்தது. லாபுவானை தவிர்த்து மலேசியாவில் மேலும் 4 தீர்வையற்ற தீவுகள் உள்ளன. கிடா லங்காவி, பஹாங் தியூமான், பேரா பங்கோர், ஜோஹோர் சத்து ஆகியவை அந்த தீவுகள்.
4: தேசிய பழஞ்சுவடி காப்பகத்தின் தகவல் இது. மேல் விவரங்களுக்கு www.rkip.gov.my.

0: நேரம் இரவு மணி 9:15.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இடம்பெறுவது மாணவியின் பொன்மொழிகள். வழங்குபவர் உஸ்தாஸ் முகமது அனிஃப் ஜமாலி எம்ஃபில்.
2: பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பான மின்னல் எஃப்எம் நேயர்களே, மனிதர்களில் சிலரை நாம் பார்க்கிறோம். எப்பொழுது பார்த்தாலும் பொருத்தமற்ற புகழ்ச்சிகளை வெளிப்படுத்துவார்கள். ஒன்று தன்னை பெருமையாக பேசுவார்கள், அல்லது தன் குடும்பத்தையே பெருமையாக பேசுவார்கள், அல்லது தான் செய்வதுதான் சரி என்று புகழ்ந்து கொள்வார்கள், அல்லது அவர்களுக்கென்று ஒரு கூட்டத்தினரை உருவாக்கி தனக்கு தகுதியில்லாத பெருமைகளை பேசி புகழ வைப்பார்கள். இப்படி பொருத்தமற்ற புகழ்ச்சி வரவேற்கத்தக்கதல்ல, அது ஆரோக்கியமானதும் அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்றால் சர்வ புகழும் ஏகன் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே தகுதியானது. அதனால்தான் ஆதம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொர்க்கத்திலே படைக்கப்பட்டு அவர்களுக்கு தும்மல் ஏற்பட்டு அவர்கள் உதிர்ந்த முதல் வார்த்தை அல்ஹம்துலில்லாஹ். அறுத்தமுள்ள புகழ்ச்சியை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் உதிர்ந்தார்கள். அறுத்தமற்ற பொருத்தமற்ற புகழ்ச்சியை நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். நான் தான் உயர்ந்தவன், நான் தான் அவருக்கு திருமணம் செய்து வைத்தேன், என்னால் தான் அந்த குடும்பம் நன்றாக இருக்கிறது என்றெல்லாம் தன்னை பற்றியே தனக்கு பொருத்தமற்ற புகழ்ச்சிகளை பேசுவதையே தன்னுடைய கொள்கையாக கொண்டிருப்பார். இதை கவிஞர்களுக்கு ஒப்பீடாக நாம் சொல்லலாம். திருக்குறானிலே சூரத்து ஷுஆரா கவிஞர்கள் என்று ஒரு அத்தியாயம் உண்டு, 26வது அத்தியாயம். அதிலே வஷ்ஷுஅரா யத்தபிஹுமுல் காவூன், கவிஞர்களை நெறி பிழந்தவர்கள் தான் பின்பற்றுவர் என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்வான். கவிஞர்களிலே நல்லவர்களும் உண்டு, தீயவர்களும் உண்டு. தீயவர்கள் பெரும்பாலும் பொய் பேசுபவதையே தங்களுடைய பிரதான கொள்கையாக கொண்டிருப்பார்கள். அதற்கு அவர்கள் ஒரு காரணமும் சொல்லுவார்கள். ஒரு கவிதை நல்லதா கெட்டதா என்பதை அது சொல்லும் தகவலை கொண்டே நாம் தீர்மானித்து விடலாம். ஆனால் கவிஞர்கள் இப்படி சொல்வார்கள், கவிதைக்கு பொய் அழகு என்று சொல்வார்கள். கவிஞர்களுடைய சொற்களும் அவர்களின் செயல்களும் வீண் பிதற்றலாக இருக்கிறது, அச்சொற்கள் அவர்களிடமிருந்து தோன்றியவை அல்ல, தம்மிடம் இல்லாத ஒன்றை சொல்லி அலட்டிக் கொள்வார்கள், பொருத்தமற்ற புகழ்ச்சியை வெளிப்படுத்துவார்கள், இது அர்த்தமற்ற அல்லாஹ்வுக்கு பிடிக்காத குணம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் கவிஞர்கள் என்று ஒரு அத்தியாயத்தை அல்லாஹ் இறக்கி வைத்துவிட்டு தீய கவிஞர்களை அல்லாஹ் சாடுகிறான். அவர்கள் கற்பனையிலே மிதப்பார்கள், அவர்கள் பேசுவதைத்தான் உண்மை என்று கருதுவார்கள், ஆனால் அவர்களை அறிவியினர்கள் தான் பின்பற்றுவார்கள் என்று அல்லாஹ் சாடுவதிலிருந்து பொருத்தமற்ற புகழ்ச்சிக்கு துணை போனவர்களை இஸ்லாம் வன்மையாக கண்டிக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. எல்லா அரசவைகளிலும் சில கவிஞர்கள் இருப்பார். அவர்களுடைய வேலையே அந்த அரசனை புகழ்வது. அவர்களுக்கு தகுதியில்லாத பல நல்ல குணங்கள் இருப்பதாக பிதற்றுவது, கவிதை வடிப்பது, இதுவெல்லாம் மார்க்கத்திலே கண்டிக்கத்தக்க ஒன்று என்பதை இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. பொருத்தமுள்ள புகழ்ச்சியாக இருந்தால், அது தகுதி உள்ளவராக இருந்தால் நிச்சயமாக அதை இஸ்லாம் வரவேற்கிறது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் ஆஸ்தான கவிஞர்கள் இருந்தார்கள். மூன்று கவிஞர்கள் மிக பிரபலமானவர்கள். அவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவர்களுக்கு இருக்கிற அந்தஸ்தை உள்ளதை உள்ளபடி கவிதையினடையிலே வெளிப்படுத்துவார்கள். அவர்களே மிக பிரதானமானவர்கள். ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரதியல்லாஹு அன்ஹு. அதனால் தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளி வாசலிலேயே அவருக்கு கவிதை படிப்பதற்கு ஒரு மிம்பரை ஏற்பாடு செய்து கொடுத்தார்கள். வலஅ லி ஹஸ்ஸானின் மிம்பரன் ஃபில் மஸ்ஜித், ரவாஹுல் புகாரி. இந்த தகவல் ஸஹீஹுல் புகாரியிலே பதிவு செய்யப்படுகிறது. எனவே அர்த்தமுள்ள புகழ்ச்சிகளை வெளிப்படுத்தலாம். அர்த்தமற்ற தகுதியில்லாதவர்கள் புகழப்படுவதை அல்லாஹ் வெறுக்கிறான். அது மார்க்கத்திற்கு உகந்ததல்ல, ஆரோக்கியமானதல்ல என்பதை அன்னலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எச்சரிக்கை செய்கிறார்கள். இன்னொரு ஹதீஸை பாருங்கள். மிக்தாத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிப்பார்கள். கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா ரஐதுமுல் மத்தாஹீன ஃபஹஸ்ஸூ ஃபீ வுஜூஹிஹிமுத் துராப், ரவாஹு முஸ்லிம். அர்த்தமற்ற பொருத்தமற்ற மகிழ்ச்சிக்காக புகழ்பவர்களை நீங்கள் கண்டால் அவர்களின் வாயில் மண்ணை வாரி இறையுங்கள் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்த நபிமொழி ஸஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மனிதர்களில் சிலர் உண்டு, தன்னை பற்றி யாராவது புகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும். தன்னை பற்றி யாராவது தன்னிடத்தில் அந்த நல்ல குணம் இருந்தாலும் சரி இல்லை என்றாலும் சரி இருப்பதாக சித்தரித்து அவரை புகழ வேண்டும். அதற்காக அவர் எவ்வளவு கூலிகளை வழங்கவும் தயாராக இருப்பார். இதுவெல்லாம் ஒரு விதத்திலே ஒரு மனநோய் என்றால் அது மிகையல்ல. இந்த அர்த்தமற்ற புகழ்ச்சியை இஸ்லாம் வெறுக்கிறது. அர்த்தமுள்ள தகுதியுள்ள புகழ்ச்சிகளை வெளிப்படுத்துவதிலே எந்த தவறும் இல்லை. தகுதியற்ற அர்த்தமற்ற தகாத புகழ்ச்சிகளை வெளிப்படுத்துவதை இஸ்லாம் வன்மையாக கண்டிக்கிறார். இந்த நபிமொழியிலே புகழ்பவர்களை என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியது புகழ்வதையே தங்களுடைய தொழிலாக கொண்டவர்களைத்தான் இங்கே சொல்கிறார்கள். இத்தகையவர்கள் ஒரு மனிதனை புகழ ஆரம்பித்தால் வானளாவிய உயரத்திலே உயர்த்தி அவனை புகழ்ந்து கொண்டிருப்பார்கள். காரணம், அதன் மூலம் அவனுக்கு அதிக பரிசு தொகை கிடைக்கும் என்பதற்காக இப்படியெல்லாம் பொருத்தமற்ற புகழ்ச்சியை வெளிப்படுத்துவார்கள். இவர்கள் வெகுமதிகள் அல்லது அன்பளிப்புகளை பெறுவதற்காகவே இப்படி புகழ்கிறாரே தவிர உண்மையில் அவர்கள் அந்த புகழ்ச்சிக்கு தகுதியானவர்கள் அல்ல என்பதை உலகம் அறியும். எனவே இப்படியாக பொய்யை கலந்து புகழ்பாட வருபவர்களின் வாயில் மண்ணை இறையுங்கள் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். மேலும் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதா முதிஹல் ஃபாசிக்கு ஗லப ரப்பு தபாலக தஆலா வஹ்தஸ்ஸ லஹுல் அர்ஷ். ரவாஹ் மிஷ்காத்துல் மசாபிஹ். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு தீயவன் புகழப்படும் போது அல்லாஹ் கோபப்படுகிறான், அதனால் அவனுடைய அரியணை அரிஷ் நடுங்குகிறது என்கிறார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த நபிமொழி மிஷ்காத்துல் மசாபிஹிலே 4859 நபிமொழியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறார். எனவே புகழுக்குரியவன் அல்லாஹ் ஒருவன் மட்டுமே, அது அல்லாமல் நல்லவர்கள் புகழப்படக்கூடியவர்கள் தான். ஏன், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்கள் பிறந்த பொழுது அவருடைய பாட்டனார் முஹம்மது என்று பெயர் வைத்தார். இதற்கு முன்பு அரபகத்திலே அப்படி ஒரு பெயர் வைக்கப்படவில்லை. முஹம்மது என்றால் புகழப்படக்கூடியவர் என்பது பொருள். ஆம், அவர்கள் பிறந்தது முதல் அவர்கள் வாழ்ந்த காலம் வரை, ஏன் இன்று வரை, இனி வரக்கூடிய கியாமத்து நாள் வரை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகழப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். காரணம், அவருக்கு பெயரே முஹம்மது, புகழப்படக்கூடியவர். ஆனால் அந்த புகழுக்கு உரியவராக அவர் இருந்தால் அவரை புகழ்வதில் தவறேதுமில்லை. ஆனால் புகழுக்கு தகுதியற்ற புகழ் மாலைகளை வெறும் தங்களுடைய விளம்பரத்திற்காக அணிந்து கொள்கிறவர்களை இஸ்லாம் வன்மையாக கண்டிக்கிறது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நபிமொழியிலே புகழுக்குரியவன் அல்லாஹ்வாக இருக்க மாறாக மனிதனை, அதுவும் ஒரு ஃபாசிக் தீயவனை, இகழுக்குரியவனை மனிதன் புகழ்ந்தால் அதனால் இந்த பொருத்தமற்ற மகிழ்ச்சியினால் அல்லாஹ் கோபப்படுகிறான். அல்லாஹ்வினுடைய கோபம் எந்த அளவுக்கு கடுமையானது என்பதை விவரிக்கிறார்கள். அந்த கோபத்தின் வெளிப்பாடாக அவனுடைய அரியணை அதிர்கிறது என்கிறார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே தீயவனை அர்த்தமற்ற புகழ்ச்சியால் புகழ்வது மார்க்கத்திலே தடை செய்யப்பட்ட ஒன்று என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அப்படியானவர்களை நீங்கள் கண்டால் அவர்களுடைய வாயிலே மண்ணை வாரி இறையுங்கள் என்று எச்சரிக்கை செய்தார்கள் என்றால் அது எவ்வளவு ஒரு அவமான காரியம் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இன்னொரு மனிதர் குறித்தும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்லுவார்கள். அண்ணலாரிடத்திலே ஒரு மனிதரை குறித்து புகழ்ந்து பேசினார். அண்ணலார், அந்தோ நீர் உம் சகோதரனின் கழுத்தை அறுத்து விட்டீர்கள் என்று மும்முறை கூறினார்கள். பிறகு, உங்களில் எவராவது மற்றவரை புகழ்ந்தால் அப்படி புகழ்வது அவசியமாயின் இவ்வாறு கூறட்டும், நான் இன்னார் இப்படிப்பட்டவர் என்று கருதுகிறேன், அல்லாவே நன்கறிந்தவன். ஆனால் ஒரு நிபந்தனை, அவர் உண்மையில் அவரை பற்றி அப்படி என்ன வேண்டும், அந்த மனிதனையும் அல்லாஹ்வுக்கு நிகராக புகழ்ந்துவிடக் கூடாது என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எச்சரிக்கை செய்தார்கள். அந்த அல்லாஹ்வுக்கு நிகராக புகழப்படுகின்ற பொழுது இறை தன்மை மனிதனுக்கு கொடுக்கப்படுகிறது. அதனால்தான் மசீஹ் ஈசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அவருடைய சமூகம் அல்லாஹ்வுடைய அந்தஸ்துக்கு உயர்த்தியது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட ஒரு எச்சரிக்கை நபிமொழியை நமக்கு சொல்லுவார்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை புகழ்ந்ததை போன்று என்னை புகழாதீர்கள். காரணம், அந்த சமூகம் அவரை அல்லாஹ்வுக்கு நிகராக புகழ்ந்தது. எனவே அந்த புகழ்ச்சி அவருக்கு தகுதியில்லை, அது அர்த்தமற்ற புகழ்ச்சி. அதுபோன்று என்னை நீங்கள் புகழ்ந்து விடாதீர்கள், எனக்கு தகுதியான புகழை மட்டும் புகழுங்கள் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு சொல்லி காட்டுவார்கள். அன்னலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அவையிலே ஒரு மனிதர் இறையச்சம் நற்குணம் குறித்து புகழப்பட்டது. இத்தகைய நேரங்களிலே மனிதன் பகட்டு எண்ணத்திற்கு வழியாகிவிடக் கூடும் என்பதனால்தான் அன்னலார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி புகழ்வதை தடுத்து நீரும் சகோதரனை நாசமாக ஆக்கிவிட்டாய் என்று கூறினார்கள். ஒரு மனிதரை குறித்து இன்னார் நல்லவர் என்று கருதுகிறேன் என்று சொல்லுங்கள், நான் இன்னாரை நிச்சயம் இறை நேசராக கருதுகிறேன் என்றோ நிச்சயமாக இன்னார் சுவனவாதிதான் என்றோ நீங்கள் கூறாதீர்கள். அவர் நல்லவராக இருக்கக்கூடும் என்று கருதுகிறேன் என்று சொல்லுங்கள். ஏனென்றால் ஒருவர் சொர்க்கவாதியாக நரகவாதியாக தீர்மானிக்கப்படுகின்ற உரிமை அது அல்லாஹ்வுக்கு உரியது. எனவே அவரை தீர்ப்பு வழங்குகின்ற அளவுக்கு நீங்கள் புகழ்ந்து தீர்ப்பினுடைய அதிகாரத்தை உங்களுடைய கையிலே எடுத்துக் கொள்ளாதீர்கள் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்தார்கள். இப்படியெல்லாம் கூற எந்த மனிதருக்கும் உரிமை இல்லை. ஏனெனில் எவரை ஒருவன் சுவனவாதி என்று கூறுகிறானோ அது அல்லாஹ்வினுடைய பார்வையிலே சுவனவாதிதானா இல்லையா என்பது குறித்து யாருக்கு தெரியும்? மனிதன் உயிரோடு இருக்கும் வரை இறை நம்பிக்கையினுடைய சோதனை களத்தில்தான் இருக்கிறான். எப்போது மனிதன் உள்ளம் பிளந்துவிடும், நேரிய பாதையை அவன் எப்போது இழப்பான் என்பது யாருக்கு தெரியும்? எனவே உயிரோடு இருக்கும் எந்த நல்ல மனிதனை குறித்தும் திட்டமட்டமாக எதுவும் நாம் தீர்ப்பு வழங்கக்கூடாது. இறந்த பின்னாலும் எவரை பற்றியும் இவர் சுவனவாதிதான் என்றும் நாமும் அதிகாரத்தை பயன்படுத்தி சொல்லிவிடக் கூடாது. இவரை சொர்க்கவாதியாக அல்லாஹ் ஆக்கட்டும் என்று ஆதரவு வைக்கலாம் என்பதை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு சொல்லித் தருகிறார்கள். எனவே நாம் யாரையும் அர்த்தமற்ற புகழ்ச்சிகளால் நாம் புகழக்கூடாது. அல்லாஹ்வை புகழ்வதற்கு எல்லை இல்லை. அவன் புகழுக்கு உரியவன். புகழினுடைய எல்லா உச்சத்தையும் அவன் அடைவதற்கு தகுதியானவன். அவன் அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன், அகில உலகமும் புகழப்படக்கூடியவன். அதற்கு அடுத்தபடியாக அன்னலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திகழ்கிறார்கள், அல்லாஹ்வையும் ரசூலையும் தவிர்த்து வேறு யாரையும் அவருடைய தகுதிக்கு மீறிய அறுத்தமற்ற புகழ்ச்சிகளை நாம் உதிர்ந்துவிடக் கூடாது என்று இஸ்லாம் நமக்கு சொல்லிக் காட்டுகிறார். இன்னொரு நபிமொழியை பாருங்கள். அன் ஹுரைம் இப்னு ஃபாத்திக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஸல்லா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலாத்து ஸுபுஹி ஃபலமன் ஸரஃப காம காயிமன் ஃபகால உதிலத் ஷஹாதத்து ஸூரி பில் இஷ்ராக் பில்லாஹி தலாத மர்ராத்தின் ثم قرأ فاجتنب الرجس من الأوثان واجتنب قول الزور حنفاء لله غير مشركين به رواه أبو داود. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகாலை தொழுகையை நடத்தினார்கள். பிறகு மக்களின் பக்கமாக திரும்பி உட்காருவதற்கு பதிலாக எழுந்து நின்றார்கள். அப்போது பொய் சாட்சியம் சொல்வதும் இறைவனுக்கு இணை வைப்பதும் இரண்டுமே சரிநிகரான பாவங்களாகும் என்று மும்முறை கூறினார்கள். பிறகு திருக்குரானுடைய 22வது அத்தியாயமான சூரத்துல் ஹஜ்ஜுனுடைய 30வது வசனத்தை நபித்தோழர்களுக்கு ஓதி காட்டினார்கள். எனவே அசுத்தத்திலிருந்து நீங்கள் உங்களை தப்பித்துக் கொள்ளுங்கள், பொய்யான பேச்சுகளிலிருந்து விலகியிருங்கள், அல்லாஹ்வுக்கு ஒருமனப்பட்ட அடிமைகளாக நீங்கள் திகழுங்கள், அவனோடு எதையும் இணையாக்கி விடாதீர்கள் என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு எச்சரிக்கை செய்த நபிமொழிகள். அல்லாஹ் புகழுக்குரியவன், அவனை எவ்வளவும் புகழலாம். மனிதர்களை அறுத்தமற்ற புகழ்ச்சிகளுக்கு நாம் ஆளாக்கிவிடக் கூடாது என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். எனவே நாம் நம்முடைய நாவை பேணி பாதுகாக்க வேண்டும். நமக்கு அனுமதிக்கப்படுகின்ற அளவு நம்மை புகழ்ந்து கொள்வதிலே தவறில்லை. எல்லை மீறி, தன்னுடைய சக்திக்கு மீறி, தகுதிக்கு மீறி அறுத்தமற்ற புகழ்ச்சிகளை நாம் புகழப்படுகின்ற பொழுது நாம் அதை விட்டும் விலகிக் கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நமக்கு ஈடேற்றம் கிடைக்கும் என்பதை கவனத்தில் கொண்டு நம்மை நாம் அறுத்தமற்ற புகழ்ச்சிகளை விட்டும் நம்மை தற்காத்துக் கொள்வோமாக என்ற துஆவோடு நிறைவு செய்கிறேன். ஆஹர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து.
1: நேர்களே, இடம்பெற்றது மாநபியின் பொன்மொழிகள். வழங்கியவர் உஸ்தாத் முகமது அனிஃப் ஜமாலி, எம்ஃபில்.
3: தயாரிப்பு அப்துல் கனி. ஹேஷ்டாக் பெர்ஞாரான் ஜாக்கின்.
4: நீ நல்ல ஃபேம், இளமை, புதுமை, இனிமை.

0: மலரும் நினைவுகளில் இன்று
1: உங்களுக்கு அந்த தனிமை அப்படின்றத வந்து நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க?
2: வந்து ஃபீல் பண்ணுவேன். எப்ப ஃபீல் பண்ணுவேன்னா, வீக் டேஸ், வாரத்துல ஒரு 5 நாளைக்கு வந்து காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் பொழுது போறது கொஞ்சம் கடுமையா இருக்கும். மனசு கஷ்டமா இருந்தாலும் என்ன செய்யறது, நீங்க அந்த ஒரு இத வந்து அடாப்ட் பண்ணி தானே ஆகணும். சோ நம்மள நம்மளே தேர்த்திக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்க பாக்க வேண்டியதுதான். அப்பப்ப நான் கொஞ்சம் கவலையா இருந்தாலும் அப்பப்ப டிவி பாக்குறது, அது பாக்குறது, இது பாக்குறது, சம்டைம்ஸ் டிக்டாக் உங்க கூட ரத்தில இது பண்றது, சோ அந்த மாதிரி டைம் இது பண்ணும்போது மனசுக்கு கொஞ்சம் இதமா இருக்கும்.
1: யாரும் கூட இல்ல அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாம். ஏன்னா 24 மணி நேரமும் நாங்க உங்க கூடயேதான் இருக்கோம்.
0: பந்தாய் டாலாமை சேர்ந்த சுசீலியா தேர்வு செய்த பாடல்கள்.
3: மலேசியாவின் மிகப்பெரிய வேளாண் கண்காட்சியான மகா மீண்டும் வந்துவிட்டது. குடும்பத்தோடு சேர்ந்து விவசாயம், தோட்டக்கலை மற்றும் வேளாண் சுற்றுலாவின் சிறப்பை அனுபவிக்க வாருங்கள். அக்ரோ சஃபாரி, ரேவாங் வரிசான், மேஜிகா கார்டன் மற்றும் லேசர் ட்ரோன் கண்காட்சிகளை கண்டு மகிழுங்கள். அதோடு மெர்டேகா இஃப் கண்டாட்டம், கிடிஸ் வண்டர்லேண்ட் மற்றும் நேரடி இசை நிகழ்ச்சிகளும் காத்திருக்கின்றன. மகா 2026 August 28 September 6 காலை 10 AM to 12 PM. மேப்ஸ் சிறடாங்கில். விவரங்களுக்கு mahaofficial.com.my.

மீண்டும் இணைகின்றோம் காற்றின் மொழியில். மதுரை அப்படின்ற திரையிலிருந்து அந்த ஒரு பாடலை கேட்டோம். சரிங்க, இப்பெல்லாம் சமூக ஊடகங்கள்ல இந்த ஸ்பிரிட் அனிமல் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப பிரபலமா இருக்கு. கொஞ்சம் வருடங்களாவே நிறைய பேர் நீங்க இந்த இன்ஸ்டாகிராம் எல்லாம் பாத்தீங்கன்னா என்னுடைய ஸ்பிரிட் அனிமல், அதாவது உணர்வு விலங்கு அப்படின்னு சொல்லலாமா, இது என்னன்னு பார்த்தோம்னா தமிழ் படங்கள்லாம் நம்ம பார்த்திருப்போம் முன்பே. இந்த சின்ன சின்ன கதாபாத்திரங்கள்லாம் அந்த கதாநாயகனை பத்தி கொஞ்சம் அதிகமா துதி பாடுவாங்க இல்லையா, அண்ணன் யார் தெரியுமா, அவர் சிங்க மாதிரியா

சிறுத்த மாதிரி பயிரா இருப்பாருங்க. இந்த மாதிரி வசனம்லாம் இருக்கு இல்லையா, அதே மாதிரி நம்ம எல்லாத்துக்கும் ஒரு உணர்வு விலங்கு அப்படின்னு ஒன்று இருக்குமா, அதுதான் வந்து ஸ்பிரிட் அனிமல் அப்படின்னு சொல்றது. அதாவது நம்முடைய அந்த குணாதிசயங்கள் இருக்கு இல்லையா, அதை வைத்து நம்ம வந்து இந்த விலங்கு மாதிரி அப்படின்னு அவங்க ஒப்பிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. இது என்னன்னா உங்களுக்கு வந்து சில பேருக்கு வந்து தெரியாமலே இருக்கலாம், என்னுடைய உணர்வு விலங்கு என்னுடைய ஸ்பிரிட் அனிமல் என்னவா இருக்கும் அப்படின்னு நீங்க யோசனையில இருக்கலாம். இதற்காகவே இணையதளத்துல வந்து நிறைய இதெல்லாம் வந்துருச்சுங்க, செயலிகள்லாம் வந்துருச்சு. நீங்க இணையதளம் சென்று வாட் இஸ் மை ஸ்பிரிட் அனிமல், என்னுடைய உணர்வு விலங்கு என்பது என்ன அப்படின்னு நீங்க உள்ளிட்டாலே உங்களுக்காக நிறைய தளங்கள் வரும். அந்த தளங்கள்ல கொஞ்சம் கேள்விகள் கேட்பாங்க உங்ககிட்ட, நீங்க எந்த மாதிரியான ஒரு ஆள், இந்த மாதிரி ஒரு சூழல் வந்தா அதை நீங்க எப்படி கையாளுவீங்க, இந்த மாதிரி சில கேள்விகள்லாம் கேட்பாங்க. அதற்கு எல்லாம் பதில் அளிச்சீங்கன்னா உங்களுடைய உணர்வு விலங்கு எது அப்படின்றது உங்களுக்கே அவங்க சொல்லுவாங்க. சரி, இன்னைக்கு காலையில இதை பத்தி உங்ககிட்ட பேசலாம்னு சொல்லிட்டு நானும் இணையதளத்துக்கு சென்று என்னுடைய உணர்வு விலங்கு எதுவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கேட்டு பார்த்தேன். எனக்கு என்ன தருமாங்க வந்துச்சு, நான் வந்து ஒரு மயில். ஆமா, ஏன் மயில்னா கொஞ்சம் கலை நயமிக்க ஆளா இருக்கீங்க நீங்க, இந்த கலையை பத்திலாம் வந்து உங்களுக்கு நல்ல ரசனை இருக்கு, அதனால உங்களுக்கு வந்து மயில் தான் நாங்க கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மயில்னு சொல்லிட்டாங்களா, நீங்களும் உங்களுடைய அந்த விலங்கு என்னன்னு கொஞ்சம் தேடி பாருங்க. மயில் போலவே இதமா அழகா ஒரு பாடல் வருது, அடுத்து சாதனா சர்கம் மற்றும் பென்னி டயால் கொண்டு வராங்க. இதோ

0: செய்ய வணக்கம். மின்னலில்
1: வெள்ளை கலர்ல போடுறதா ரொம்ப பிடிச்சிருக்கும், ஆனா ரொம்ப நாள் ஆச்சு போடுறது. சாப்பிட்டா சட்டையில பட்டா பயமா, அதனாலயே போடுறது பயந்துட்டு.
2: நம்ம எல்லாம் கறிய ஊத்தி சாப்பிடுறவங்க.
1: ஆமா, அதனாலயே கொஞ்சம் போட்டதாலே ஐயோ சட்டையில பட்டுருச்சு. சுப்புட்டா கூட ஒயிட் கலரா இருந்துச்சுனாலே போடுறது கொஞ்சம் குட்டுறதா இருக்குது. அதனாலயே இப்பெல்லாம் வந்து வெள்ளைன்னு மட்டும் இல்ல, லைட்டான கலர் போட்டாலும் நீ கறி சாப்பிட்டோம்னு ஆசையா இருந்தாலும் ஐயோ இன்னைக்கு நான் லைட்டான சட்டை போட்டுருக்க போ சாப்பிட வேணாப்போ.
2: பாருங்க மீன் கறி பிரச்சனை ஆயிருச்சு இப்போ.
1: அதனால மட்டும்தான், பட் வெள்ளை போட்டாலே ரொம்ப அழகா, வெள்ளை கலர் எடுத்தாலே நல்லா இருக்கும்னு எல்லாரும் ஆசை விடுவாங்க.
3: பரவாயில்ல, வெள்ளை மனசு உங்களுக்கு, அதனால நீங்க வெள்ளை போடலாம் கூட பரவாயில்ல. பிரியமா
2: இன்னைக்கு என்ன நிற ஆடை நீங்க?
1: இன்னைக்கு ப்ளூ கலர், கொஞ்சம் டார்க்கான கலர் வச்சிருக்கேன். ஏன்னா சாப்பிட எல்லாம் போட்டு போனோம்னா ஐயோ லைட்டான கலர் போட்டு போனா போச்சு, அந்த இடத்துல பட்டுச்சுனாலே ஒரு மாதிரி நம்மளுக்கே ஒரு இதா இருக்குமே, அதனாலயே போட்டுறது இல்ல. நம்ம எந்த கலர் போட்டாலுமே நம்மளுக்கு அழகா இருக்கும்.
3: நீங்க என்ன பண்ணுங்க, நாளைக்கு வெள்ளை போட்டுட்டு போங்க. ஒரு நாள் முழுக்க பாதுகாக்க முடியுதா இல்லையான்னு பாருங்க.
2: அதை பாக்குறதுக்கே பாதி நேரம் போயிரும்ல.
0: காலை 6:30 தொடக்கம், 10 மணி வரை வணக்கம் மின்னலோடு இணைந்திருங்கள்.

காத்து அடிச்சுட்டே இருக்கு பாருங்க, இன்னும் முடியல. சங்கர் மகாதேவன் மற்றும் வசுந்தரா தாஸ் கொண்டு வந்த ஒரு பாடலை கேட்டோம். சரிங்க, இப்ப சமீபத்துல நம்ம தேசிய பதிவு இலாகா ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க, ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க, முக்கியமான விஷயம். அதாவது நம்முடைய அந்த அடையாள அட்டையின் கட்டமைப்பு இருக்கு இல்லையா, அது வந்து புதுசா நிறைய மாற்றங்கள்லாம் கொண்டு வராங்க நவீனமா. அது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், அந்த அடையாள அட்டையை மாற்ற ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் இப்போ நாடு தழுவிய அளவில் வந்து பார்த்தோம்னா அந்த அடையாள அட்டை அச்சிடும் செயல்பாடுகளில் வந்து கண்டிப்பாக ஒரு தற்காலிகமான இடையூறு இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஏன்னு பார்த்தோம்னா நிறைய விஷயம் வந்து மாற்றணும், அந்த தொழில்நுட்ப மேம்பாடுகள் காரணமாக கொஞ்ச நாள் வரை இந்த இடையூறு வந்து நீடிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமாக செப்டம்பர் 7 வரை, அதாவது இன்னும் ஒரு வாரம் வரை இந்த இடையூறு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு நேரத்தில் வந்து உங்களுக்கு வந்து அடையாள அட்டை மாற்றியே ஆக வேண்டிய அந்த ஒரு கட்டாயம் இருந்தால் வந்து உங்களுக்கு அந்த புதிய அட்டை கிடைக்க இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த அடுத்த வாரம் அவங்க சொன்ன அந்த தேதி முடிந்த பிறகு நீங்கள் வந்து தாராளமாக சென்று உங்களுடைய அந்த அடையாள அட்டையை புதுப்பித்து கொள்ளலாம். சரிங்க, 20:10 மேல் டிக்டாக் நேரலையில் அண்டர் ரேட்டட் பாடல்கள் இன்று முழுதும் யுவன் சங்கர் ராஜா பாடலை தான் கேட்டு ரசிக்கப் போகின்றோம். அதற்கு முன்பாக நிரோஷன் அவர் கொண்டு வரும் நம்ம உள்ளூர் பாடல் ஒன்றை கேட்டு ரசித்துவிட்டு செய்தி முடிந்து டிக்டாக் நேரலையில் சந்திக்கலாம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் இரவு 10 மணி செய்திகளுடன் பூங்குழலி வீரன். உணவு அனுப்பும் சேவையில் ஈடுபட்டுள்ள சுமார் 3000 பேர் தங்களின் மோட்டார் சைக்கிளை சீர் செய்ய மாநில அரசாங்கம் உதவித்தொகை நல்க திட்டமிட்டுள்ளதாக மலாக்கா முதலமைச்சர் டத்துஸ்ரீ அப்துல் ராப் யூசுப் தெரிவித்தார். இந்த முனைப்பின் கீழ் தேர்வு செய்யப்பட்ட வாகன பட்டறைகளில் இலக்கிடப்பட்ட தரப்பினர் தங்களின் இரு சக்கர ஊர்தியை சீர் செய்து கொள்ளலாம் என்றார் அவர். சரவாக்கில் புகைமூட்டம் தீவிரமடைந்துள்ளதன் விளைவால் அங்கு மூச்சு திணறலாலும் கண் வலியாலும் பாதிக்கப்படுவோர் எண்ணிக்கை அதிகரித்து வருவதை சுகாதார அமைச்சு அணுக்கமாக கண்காணிக்கிறது. அம்மாநிலத்தில் உள்ள சுகாதார கிளினிக்குகளிலும் மருத்துவமனைகளிலும் இதனால் சிகிச்சை பெறுவோர் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதை சுகாதார துணை அமைச்சர் டாக்டர் அனிஃபா ஆஜார் தாயிப் சுட்டிக்காட்டினார். புகைமூட்டத்தை அடுத்து பொதுமக்கள் தங்களின் சுகாதாரத்தில் மிக விழிப்புடன் இருக்குமாறு அவர் அறிவுறுத்தியுள்ளார். கிர்கிஸ்தானில் நடைபெறும் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு மாநாட்டின் ஊடே ஈரான் அதிபர் மசூத் பெசஸ்கியான் தனது ரஷ்ய சக விளாடிமிர் புட்டினுடன் சந்திப்பு நடத்தியதாக தெஹரான் அதிபர் அலுவலகம் தகவல் வெளியிட்டுள்ளது. இவ்விரு தலைவர்களும் இருநாட்டு உறவுகளின் தற்போதைய நிலையை மதிப்பிடுவது உட்பட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை விரிவுபடுத்துவது குறித்து கலந்துரையாடினர். நிதி தலைவர்களுக்கு இடையிலான பேச்சில் ரஷ்ய நிதியமைச்சர் கலந்து கொள்வதை ஐரோப்பிய தலைவர்கள் எதிர்த்துள்ளனர். இந்நிலையில் G20 கூட்டத்தில் மோஸ்கோவின் பங்கேற்பை இயல்பாக்குவதற்கான தருணம் இதுவல்ல என ஐரோப்பிய ஒன்றியத்தின் பொருளாதார தலைவர் வால்டிஸ் டோம்ப்ரோபிக்ஸ் வலியுறுத்தியுள்ளார். வட கெரோலினா ஆஷ்வில்லில் அமெரிக்கா ஏற்பாடு செய்த செய்தியாளர் கூட்டத்தில் அவர் இவ்வாறு கூறினார். விளையாட்டு கார்பந்து. பாரிஸ் ஜமாயின் அணியிடமிருந்து 63 மில்லியன் டாலர் ஒப்பந்தம் வாயிலாக செனகலின் ஆட்டக்காரர் இப்ராஹிம் எம்பாயேவை அஸ்டன்வில்லா பெற்றுள்ளது. கடந்த பருவத்தில் PSG அணிக்காக இவர் 31 ஆட்டங்களில் களமிறங்கியுள்ளார். அதில் அவ்வணி வெற்றியாளர் லீக் உட்பட லீக் பட்டத்தையும் வென்றது. 18 வயது எம்பாயே அண்மைய உலகக்கிண்ண ஆட்டம் உட்பட 4 முறை செனகல் அணிக்காகவும் விளையாடியுள்ளார். நிறைவாக FA கிண்ண கார்பந்தாட்டம். 16 சிறந்த அணிகள் போட்டியில் ஜோஹோர் டாருல் தாசிம் JDT 4-1 எனும் கோல்களில் UM டமான்சாரா யுனைடெட்டை வெற்றி கொண்டது. அதன் மற்றொரு ஆட்டத்தில் KLCT FC 1-0 எனும் கோலில் ஃபேராக் FC வீழ்த்தியது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் சிவம் தமிழ்ச்செல்வம். மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

0: late 90s, close to 23-24 years, if I'm not wrong. He's there more than two decades, he's here. Opposite lukkara peru maarite irukona indha pakkam yuvan peru appadiye dhaan irukum.
1: செய்திகளுக்கு பிறகு மீண்டும் இணைகின்றோம் காற்றின் மொழியில். அந்த ஒரு துணுக்கு, அதோட இந்த இசையை கேட்டவுடனே தெரிந்திருக்கும், இன்று டிக்டாக் நேரலையில் அண்டர் ரேட்டட் பாடல்கள். இன்று எல்லா பாடல்களும் இசையமைப்பாளர் பாடகர் யுவன் சங்கர் ராஜாவின் பாடல்களாக தான் கேட்க போகின்றோம். ஏன்னு பார்த்தோம்னா, நேற்று அவருடைய பிறந்த நாள், அதனால நிறைய பாடல்கள் இருக்குங்க. எப்போதுமே பொதுவாகவே இந்த அண்டர் ரேட்டட் அங்கத்தில் ஒரு 10 பாடல் ஒளிபரப்புனா அதில் கண்டிப்பாக ஒரு 3-4 பாடல்கள் அவருடையதாக தான் இருக்கும். அதனால் அவருடைய பாடல்கள், அவர் இசையமைத்த பாடிய பாடல்கள் கூட நம்ம வைத்திருக்கோம் டிக்டாக் நேரலையில். நேயர்கள் எல்லாம் இணைந்தாச்சு பாருங்க, ரதிமா கேட்டுட்டு இருக்காங்க. இல்லை, இன்னைக்கு ரதிமா வராது, யுவன் பாடல்கள் மட்டும்தான் வரப்போகின்றது இன்றைக்கு முழுக்க. சரி, நேயர்கள் இதுக்கப்புறம் பாடல்கள் கேட்பாங்க. நான் முதல் 2 பாடல்கள் எடுத்து தொகுத்து வைத்துள்ளேன் இல்லையா, அதுல ஒரு பாடலை பற்றி இசையமைப்பாளர் சந்தோஷ் நாராயணன் ஒரு விஷயம் சொல்றாரு. என்ன விஷயம் கேட்டுட்டு அந்த பாடலை கேட்கலாம்.
2: 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன்னு நினைக்கிறேன். அப்போ வந்து இது வந்து அப்போதான் வந்து ஏஆரோட ஒரு பீக்ல தெரிச்சுக்கிட்டு இருக்காரு ரஹ்மான் சார். அவ நான் பயங்கர ஃபேன், தெரியுமே சொல்லியிருக்கேன் வாட்டி. அப்போ வந்து ஒரு கவுண்டர் கல்ச்சராக வருது அந்த ஆல்பமை நாங்கள் செலிப்ரேட் பண்ணதுன்னு ஞாபகம். ஸோ
1: அது எந்த பாடலாக இருக்கும், எந்த திரைப்படமாக இருக்கும், அதுதான் இன்றைய முதல் பாடல். இவன் நிறைய பாடல்களுக்கு இசையமைத்திருந்தாலும் உலகம் முழுக்க தமிழ் இசை ரசிகர்களிடம் அவரை கூட்டி சென்று சேர்த்த ஒரு பாடல், தொடக்க பாடலாக அவருடைய குரலிலேயே.

எப்படி இருந்தது அந்த முதல் இரண்டு பாடல்களும்? நம்ம நேயர்கள் எல்லாம் டிக்டாக் நேரலையில் இணைந்துட்டாங்க, பாடல்களை விரும்பி கேட்கிறாங்க. பாருங்க, இரு கண்கள் சொல்லும் ஒரு காதல் செய்தி, சிறகுகள் வந்து சர்வம் திரையிலிருந்து, இந்த பாடல்கள்லாம் கொஞ்சம் பிரபலம் நேயர்களே. இது எப்போதுமே வந்து அண்டர் ரேட்டட் அங்கம், அதாவது நம்ம ரொம்ப கேட்காத ரொம்ப பிரபலம் அடையாத பாடல்களை தான் விரும்பி கேட்போம். அதனால அந்த மாதிரி பாடல்களை தான் நீங்களும் விரும்பி கேட்கணும். அந்த மாதிரி இரண்டு பாடல்கள் அடுத்த சுற்றுக்கு, ஒன்று யுவன் சங்கர் ராஜா குரலில் வந்த பாடல், இன்னொன்று அவரே இசையமைத்த ஒரு பாடல். ஆனால் அவரோட குரல்ல வந்த பாடலுக்கு தான் அதிகமான வாக்கு வந்தது. சித்து பிளஸ் டூ அப்படின்ற திரையிலிருந்து அவரோடு சின்மையும் சேர்ந்து இணைந்து கொண்டு வரும் ஒரு பாடல். சரி, உங்களுக்கு யுவன் பாடல்கள் அண்டர் ரேட்டடா இருக்குங்க, ரொம்ப நாள் ஆச்சுங்க கேட்டு, அந்த மாதிரி பாடல்கள் இருந்தா இப்போதே நீங்க வர வேண்டிய இடம் மின்னல் எஃப்எம்இன் டிக்டாக் நேரலை. வாங்க பாடல்கள் சொல்லுங்க, நிறைய கதைகள் பேசலாம், பாடல்களை கேட்கலாம். இப்ப இந்த பாடலை கேட்கலாம்.

என்ன என்ன ஆகிறேன் அப்படின்ற இந்த பாடல் காதல் சொல்ல வந்தேன் அப்படின்ற ஒரு திரைப்படங்க. இந்த திரைப்படத்தில் கதாநாயகனாக நடித்தது ஒரு புதுமுகம் தான். எப்போதும் வந்து ரொம்ப பிரபலமான இசையமைப்பாளர்களாக இருந்தால் பெரிதும் வந்து இந்த பெரிய பெரிய கதாநாயகர்கள் இவங்களுடைய திரைப்படங்களுக்கு தான் இசையமைப்பாங்க. ஆனால் நம்ம யுவன் சங்கர் ராஜா இசையமைத்த பெரும்பாலான திரைப்படங்கள் புதுமுக இயக்குநர்கள் புதுமுக நடிகர்கள் இந்த மாதிரி திரைப்படம். எவ்வளவு பெரிய ஒரு கதாநாயகனாக இருந்தாலும் இப்போ நடிகர் அஜித்குமாருக்கு நிறைய படங்கள் இசையமைச்சிருக்காரு. அவருக்கும் வந்து அந்த அதிகபட்சமான அந்த ஒரு உற்சாகமான அந்த இசையை எப்படி கொடுப்பாரோ ஒரு புதுமுக நாயகனுக்கும் அதே போல தான் கொடுப்பாரு. அதற்கு உதாரணம் தான் இந்த காதல் சொல்ல வந்தேன் அப்படின்ற திரைப்படமும் அதன் பாடல்களும். இப்போ கேட்டோம் இல்லையா என்ன என்ன ஆகிறேன். சரி, அடுத்து இந்த அண்டர் ரேட்டட் அங்கம்னாலே நம்ம டிக்டாக் நேரலியில் ஒரு சில நேயர்கள் வாரம் வாரம் வந்துருவாங்க. அதில் ரொம்ப முக்கியமான இருவர் இருக்காங்க. ஒருவரின் பெயர் மரினா, இன்னொரு இவரின் பெயர் நூர் ரஃபிடா. இவங்க இருவரும் தான் அடுத்த அந்த இரண்டு பாடல்கள் போட்டிக்கு அனுப்பியிருக்காங்க. நூர் ரஃபிடா ஒரு புன்னகை தானே அப்படின்ற பாடல் தீராத விளையாட்டு பிள்ளை திரையிலிருந்து, மரினா வந்து சுட சுட தூரல் கேடி பில்லா கில்லாடி ரங்கா திரையிலிருந்து. ஆனால் அதிக வாக்குகளை பெற்ற பாடல்

0: நீங்க என்ன மாதிரி படம் வேணா யுவன் கிட்ட போய் நீங்க மியூசிக் வாங்கலாம். லவ் படம்னா அவங்க சூப்பரா பண்ணுவாங்க, சில பேர் மாஸ் படம்னா ரொம்ப நல்லா பண்ணுவாங்க, கமர்ஷியல் படம்னா நல்லா பண்ணுவாங்க. சோ எவ்ரி மியூசிக் டைரக்டர் ஹாஸ் அ ஸ்டைல், பட் தேர் ஆர் வெரி ஃபியூ மியூசிக் டைரக்டர்ஸ் ஹூ ஆர் வெர்சடைல். என்ன மாதிரி படம் கொடுத்தாலும் பண்ண முடியும். யுவன் பாருங்க, நீங்க வந்து மன்மதன் மாதிரி ஒரு படம்னாலும் யுவன் பின்னி எடுப்பார். ஒரு வில்லேஜ் படம், இந்த படம் பருத்தி வீரன்னாலும் யுவன் சூப்பர். ஒரு சைக்கோ படம் காதல் கொண்டேன் அப்படின்னாலும் யுவன் சூப்பர். இல்ல ஒரு செம்ம ஸ்டைலிஷ் படம் மங்காத்தா அப்படின்னாலும் யுவன் சூப்பர்.
1: சரிதானுங்க, நம்ம சிலம்பரசன் நடிகர் அவர் சொல்லியிருந்தார், இந்த மாதிரி வகை திரைப்படங்களாக கூட இருக்கட்டும் யுவனால் வந்து மிகச்சிறந்த இசையை வழங்க முடியும். அதுவும் நிறைய ஆண்டுகள் அவர் இசை அமைச்சிருக்காரு. அதிலும் அந்த 2007 மறக்கவே முடியாது. அவர் இசையமைத்த திரைப்படங்கள் பார்ப்போமே, தாமிரபரணி, தீபாவளி, பருத்தி வீரன், சென்னை 628, தொட்டால் பூ மலரும், சத்தம் போடாதே, கற்றது தமிழ், வேல், பில்லா, இந்த திரைப்படங்கள்லாம் பாருங்க, ஒன்றுக்கும் இன்னொன்றுக்கும் சம்பந்தமே இருக்காது. கிராமப்புற கதையாக இருக்கட்டும், ஒரு நகர்ப்புற காதல் கதையா இருக்கட்டும், இல்ல ஒரு இந்த ஜனரஞ்சக திரைப்படமா இருக்கட்டும், எல்லா படத்துக்கும் அவருடைய ஆகச்சிறந்த இசையை தொடர்ந்து கொடுத்துட்டே தான் இருப்பாரு. அதனால அடுத்து பார்த்தோம்னா டிக்டாக் நேரலையில் 2 பாடல்கள். ஒன்று வந்து சின்னஞ்சிறு அப்படின்ற பாடல், குங்கும பூவும் கொஞ்சுபுறாவும் அந்த திரையிலிருந்து. அடுத்து ஓ இந்த காதல், சத்தம் போடாது, இது பாருங்க. ஒன்று வந்து கிராமப்புற திரைப்படம், இன்னொன்று பார்த்தோம்னா த்ரில்லர் வகை திரைப்படம். இந்த ஆனால் 2 பாடல்களுமே வந்து ரொம்ப நல்ல பாடல்கள். நம்ம நேயர்கள் அதிகமான வாக்குகளை செலுத்திய அந்த ஒரு பாடல் என்னன்னு பார்த்தோம்னா

ரொம்ப நன்றி நேயர்களே. இன்றைய நாள் யுவன் சங்கர் ராஜாவின் அண்டர் ரேட்டட் பாடல்கள், நிறைய பாடல்கள் விரும்பி கேட்டாங்க. இன்னைக்கு தாங்க எப்போதும் வார வாரம் அண்டர் ரேட்டட் அங்கன்னா பாடல்களை தேடிட்டு இருப்போம் நாங்க. இது ஒளிபரப்பலாமா அது ஒளிபரப்பலாம்னு இன்னைக்கு பார்த்தோம்னா பாடல்களுக்கு பஞ்சமே இல்லாத ஒரு நாளாயிருச்சு. சில பாடல்கள்லாம் நம்ம ஒளிபரப்ப முடியாம போயிருச்சு, ஏன்னா அவ்வளவு பாடல்கள் இருக்கு இல்லையா. சரி, கடைசி சுற்றுல பார்த்தோம்னா ஒன்று இரவை பற்றிய பாடல், இதை தான் வந்து நம்ம நேயர்கள் நிறைய பேர் விரும்பி விரும்பி கேட்டுட்டே இருந்தாங்க. அடுத்து சூரியனை பற்றிய பாடல். இந்த இரண்டு பாடலும் பார்த்தீங்கன்னா இவ்வளவு நேரம் காதல் பாடல்கள், இதமான பாடல்களாக கேட்டோம். ஆனா யுவன் சங்கர் ராஜா இன்னொரு வகை இசைக்கு ரொம்ப பிரபலமானவர், அதுதான் அந்த தன்முனைப்பு இசை. நம்மளை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும் அந்த உணர்வை கொடுக்கும் இசை இருக்கு இல்லையா, அதுக்கும் அவர் ரொம்ப பிரபலம். அந்த மாதிரி இரண்டு பாடல்கள் தான் அடுத்தடுத்து அதிகம் வாக்குகளை பெற்ற பாடல் இரவை பற்றிய பாடல் தான். இந்த இரவில் காற்றின் மொழியில் அந்த பாடலை அடுத்து கேட்கலாம் யுவன் சங்கர் ராஜாவுடைய குரலிலேயே. இதோ

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் இரவு 11 மணி செய்திகளுடன் பூங்குழலி வீரன். தேசிய தின கொண்டாட்டத்தில் கலந்து கொண்ட பின் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூவர் உயிரிழக்க காரணமாக இருந்த சாலை விபத்து குறித்த காரணத்தை கண்டறிய துல்லிய விசாரணை மேற்கொள்ளும்படி பிரதமர் டாக்டர் அன்வார் இப்ராஹிம் பணித்துள்ளார். அதோடு இவ்விபத்தில் பலியானவர்களின் குடும்ப உறுப்பினர்களுக்கு தமது ஆழ்ந்த இரங்கலையும் அவர் கூறினார். மலேசியாவின் வணிக சுற்றுலா சூழலை வலுப்படுத்துவதில் வணிக வளாக நடத்துனர்கள், சில்லறை வியாபாரிகள், தங்கும் விடுதி உரிமையாளர்கள், பயண முகவர்கள் உட்பட இதர தொழில்துறையை சார்ந்தவர்கள் அரசாங்கத்துடன் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என சுற்றுலா கலை பண்பாட்டு அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ தியோங் கிங் சிங் வலியுறுத்தியுள்ளார். வருகையாளர்கள் சுவாரஸ்யமான அனுபவத்தையும் மறக்க முடியாத நினைவுகளையும் ஏற்படுத்துவதற்கு இந்த ஒத்துழைப்பு அவசியம் என்றார் அவர். இம்மாதம் 7ஆம் நாள் தொடங்கி 11 வரை நடைபெறும் ஆசியான் சுகாதார அமைச்சர்கள் கூட்டத்தை மலேசியா ஏற்று நடத்தும். சுகாதாரமான ஆசியான், சமமான எதிர்காலத்திற்கு தேவையான சுகாதார அமைப்புகளை நோக்கி செயல்படுவோம் என்ற கருப்பொருளில் இக்கூட்டம் நடத்தப்படும். ஆக கடைசியாக 2004 பினாங்கில் மலேசியா இந்த மாநாட்டை நடத்தியது. இந்தோனேசியாவுக்கு வருகை அளிக்கும் சுற்றுப்பயணிகள் எண்ணிக்கை இவ்வாண்டு ஜூலையில் மிக அதிகமாக 1.53 மில்லியனாக பதிவு செய்யப்பட்டுள்ளதாக அந்நாட்டின் புள்ளியியல் துறை தெரிவித்துள்ளது. அதனையடுத்து ஆஸ்திரேலிய சீன கடப்பிதழை கொண்டுள்ள சுற்றுப்பயணிகளின் முதன்மை தேர்வாக அக்குடியரசு உள்ளதை அத்துறையின் துணைத் தலைவர் அத்தேங் அர்தோனோ தெரிவித்தார். தமிழ்நாட்டில் உள்ள ஆலயங்களில் கைபேசி உட்பட மின் சாதனங்களை எடுத்துச் செல்வதற்கான முழுமையான தடை இன்று முதல் நடப்புக்கு வந்துள்ளது. ஆலயங்களின் புனிதத்தை காப்பதற்கும் சமூக வலைதள பதிவுகளுக்காக கோயில்களை பயன்படுத்துவதை தவிர்ப்பதற்கும் இந்த தடை செயல்படுத்தப்படவிருப்பதாக இந்து சமய அறநிலையத்துறை தெரிவித்தது. தஞ்சை பெருவுடையார் கோயில், மதுரை மீனாட்சி அம்மன் ஆலயம், பழனி தண்டாயுதபாணி ஆலயம் உள்ளிட்ட 52 கோயில்களில் இந்த தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. நேபாளத்தை புரட்டி போட்ட அண்மைய பெருவெள்ள பேரிடர் காலநிலை மாற்றம் தீவிரமடைந்து வருவதற்கான ஓர் எச்சரிக்கை மணி என அந்நாட்டின் வெளியுறவு அமைச்சர் ஷிஷிர் கானால் தெரிவித்தார். காலநிலை மாற்றம் இமயமலை சூழலுக்கு அச்சுறுத்தலாக மாறிவிட்டதால் இதனை பன்னாட்டு சமூகம் அவசர கால கண்ணோட்டத்தில் பார்க்க வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் கனகதுர்கா ஆறுமுகம். மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

0: மலரும் நினைவுகளில் இன்று
1: உங்களுக்கு அந்த தனிமை அப்படின்றத வந்து நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க?
2: வந்து ஃபீல் பண்ணுவேன். எப்ப ஃபீல் பண்ணுவேன்னா, வீக் டேஸ், வாரத்துல ஒரு 5 நாளைக்கு வந்து காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் பொழுது போறது கொஞ்சம் கடுமையா இருக்கும். மனசு கஷ்டமா இருந்தாலும் என்ன செய்யறது, நீங்க அந்த ஒரு இதை வந்து அடாப்ட் பண்ணி தானே ஆகணும். சோ நம்மள நம்மளே தேர்த்திக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்க பார்க்க வேண்டியதுதான். அப்பப்ப நான் கொஞ்சம் கவலையா இருந்தாலும் அவப்ப டிவி பாக்குறது, அது பாக்குறது, இது பாக்குறது, சம்டைம்ஸ் டிக்டாக் உங்க கூட ரசில இது பண்றது, சோ அந்த மாதிரி டைம் இது பண்ணும் போது மனசுக்கு கொஞ்சம் இதமா இருக்கும்.
1: யாரும் கூட இல்ல அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாம். தேர்வு செய்த பாடல்கள் நம்முடைய அந்த விளம்பர துணுக்கெல்லாம் நீங்க கேட்டிருப்பீங்க. இன்று மலரும் நினைவுகளில் செவ்வாய்க்கிழமை ஒரு நேயர் தேர்வு செய்த பாடல்களில் பந்தாய் டலாமை சேர்ந்த சுசீலியா அவங்க கூட தான் பேச போறோம். ஒரு பாடலுக்கு பிறகு அவங்க விரும்பி கேட்ட ஒரு பாடலையே கேட்டுட்டு நம்ம உரையாடலை தொடங்கலாம். அவங்க கேட்ட பாடல் தங்க மலர் திரையிலிருந்து பி பி ஸ்ரீனிவாஸ் மற்றும் பி சுசீலா கொண்டு வரும் ஒரு பாடல் இது.

0: மலரும் நினைவுகளில் இன்று செவ்வாய்க்கிழமை ஒரு நேயர் தெரிவு செய்த பாடல்கள் கடிதம் வழி நமக்கு கிடைக்க பெற்ற பாடல்கள். இன்று வந்திருக்கும் ஒரு நேயர் நமக்கு ரொம்ப பழக்கப்பட்ட ஒரு நேயர்னே சொல்லலாம், என அடிக்கடி அவங்கள டிக்டாக் நேரலையில் பார்க்கலாம். இன்று நம்முடன் பந்தாய் டலாமை சேர்ந்த சுசீலியா பத்மா இணைந்திருக்காங்க. வணக்கம்.
1: வணக்கம் பிரவீன்,
0: எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: ரொம்ப நல்லா இருக்கேன். சரி, நேற்று தேசிய நாள் எப்படி போனது? தேசிய நாள் கொண்டாட்டம் எல்லாம்?
1: தேசிய நாள் கொண்டாட்டம் அப்படியே வீட்டிலேயே தான், எங்க வெளியே போறது? வீட்டிலேருந்து தொலைக்காட்சி வழியா அந்த நிகழ்ச்சி எல்லாம் பார்த்து கண்டு கழிச்சிக்க வேண்டியது.
0: சரி சரி, எங்க போனாலும் பத்திரமா போயிட்டு வாங்க. சரி சொல்லுங்க சுசீலியா பத்மா, எனக்கு உங்களை பத்தி கொஞ்சம் தெரியும், ஏன்னா டிக்டாக் நேரலையில் நிறைய பாத்துருக்கேன். நம்ம நேயர்களுக்கு தெரியணும் இல்லையா, உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க.
1: என்னோட பேர் வந்து சீலியா, அப்பா பேர் வந்து முனியாண்டி. நான் வந்து பந்தாய் டலாம்ல வசிக்கிறேன்.
0: வேற என்ன சொல்லணும்னா, இந்த பந்தாய் டலாம்ல தானே வசிக்கிறீங்க? நாங்க ரொம்ப பக்கத்துல தான் இருந்திருக்கோம், இங்க வந்திருக்கீங்களா?
1: ஓய்யோ, நிறைய சட்டி. ஒரு காலத்துல நாங்க ஆர்டிஎம்ல இருந்து நடக்கிற ப்ரோக்ராம் எல்லாத்துலயும் கலப்படம் எல்லாத்துலயும் கலந்துட்டு இருக்கேன் பிரவீன். அந்த முன்ன வந்து அறிவிப்பாளர் ஆறுமுகம் படிப்பாரு, ஆறு பாடல்களை ஒளிபரப்பி எந்த பாடல் முதல் தேர்வுல எல்லாம் வரும்னு சொல்லி நம்ம கடிதம் வாயிலாக எழுதி ஆர்டிஎம்க்கு அனுப்பினோம். அதுல கூட எனக்கு பரிசு கிடைச்சிருக்கு.
0: சிறப்பு சிறப்பு. அப்ப ஒரு பெரிய வரலாறு இருக்குன்னு சொல்லுங்க ஆர்டிஎம்க்கும் உங்களுக்கும்.
1: ஆமா, ரொம்ப
0: பிறந்து வளர்ந்து படித்தது எல்லாம் இங்கதானா, பந்தாய் டலாம்ல தானா?
1: இல்ல, பிறந்தது வந்து பங்கா, முன்ன வந்து ரயில்வே குவார்டர்ஸ் இருந்துச்சு, மேபேங்க் இருக்கு இல்லையா, அப்ப வந்து அது வந்து ரயில்வே குவார்டர்ஸ். சோ பிறந்தது வளர்ந்தது படிச்சது வந்து ஆரம்ப தமிழ் பள்ளி பங்கா, அப்புறம் வந்து இடைநீல பள்ளி வந்து விவேகானந்தா செகண்டரி ஸ்கூல்ல படிச்சோம். அப்பா வந்து ரயில்வேல வேலை செஞ்சவரு, அப்ப வந்து ரயில்வே குவார்டர்ஸ் இருந்துச்சு நிறைய. ரொம்ப பேருக்கு தெரியும், பழைய ஆளுங்களுக்கு பங்கா ஆளுங்களுக்கு தான் தெரியும். அதுக்கப்புறம் தான் எல்லாத்தையும் உடைச்சிட்டு இப்ப வந்து அந்த இடமே டோட்டலி டிஃப்ரெண்டா இருக்கு.
0: ஆமா, நிறைய மாறிடுச்சு.
1: ஆமா,
0: ஆனா நீங்க ஒண்ணும் மாறாம இன்னும் ஒரு பழம்பாடல் ரசிகையா இருக்கீங்க.
1: ஆமா, அதெல்லாம் எப்படி நீங்க மறக்க முடியும்? அந்த காலத்துல நாங்கெல்லாம் வந்து அப்பெல்லாம் ஆர்டிஎம் வந்து 24 hours இல்ல, அதாவது காலையில இருந்து 10 மணியோட ஸ்டாப் பண்ணிருவாங்க, அப்புறம் 2 மணிக்கு 1 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டு 3 மணியோட முடிஞ்சிரும், அப்புறம் 4:30 ஸ்டார்ட் பண்ணி அதோட ராத்திரி 11 மணிக்கு முடிச்சிருவாங்க பாருங்க. அப்பதான் நீங்க பழைய பாட்டு எல்லாம் கேட்கலாம். அதுவும் அந்த காலத்துல வந்து ரொம்ப கஷ்டம் பிரவீன், ரேடியோ ஆன் பண்ணிட்டோமா குருன்னு ஒரு மாதிரி சத்தம் கேட்டு நம்ம பாடல் கூட சரியா கேட்க முடியாது.
0: இப்ப எல்லாம் தெளிவா கேக்குதுல?
1: ஓ, இப்ப வந்து ரொம்ப டிஃபரன்ஸ்ல. இப்ப வந்து எந்த நேரம் திறந்தாலும் ரேடியோ ஓகேதான், அந்த குருங்கிற சத்தத்திலயே நாங்க விடாம அந்த நிகழ்ச்சி கேட்போம். அப்பெல்லாம் பழைய பாடல் தான் ரொம்ப போடுவாங்க. ஆனா 11 மணி வரைக்கும் தான், 11 மணி ஆனா ரேடியோ ஆஃப் பண்ணிட்டு மைக்கணும் கல்ல 5 மணிக்கு தான்.
0: சரி சரி, கண்டிப்பா நிறைய விஷயம் புள்ளி விவரங்கள் எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. கண்டிப்பா எங்களுடைய மின்னலுடைய ஒரு பரம ரசிகையா இருந்திருப்பீங்க அப்படின்றது நீங்க பேசும் போதே எங்களுக்கு தெரியுது. இன்னும் நிறைய பேச போகின்றோம் உங்க கூட. அதற்கு முன்பாக தொடக்க பாடலா என்ன பாடல் கேட்கலாம்?
1: ஓகே, தொடக்க பாடலா வந்து வந்து மெல்ல மெல்ல நாக நந்தினி திரைப்படத்துல இருந்து நம்ம கே ஜமுனா ரணி, பி வி சீனிவாசினி, அந்த பாடல விரும்பி கேட்கிறேன். என்னோட விருப்ப பாடலா

0: மலரும் நினைவுகளில் தொடர்ந்து சுசிலியா பத்மா அவருடன் தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். அதாவது உங்க தந்தையோட பெயர் முனியாண்டின்னு சொன்னீங்க, அப்ப பத்மான்றது உங்களுடைய பெயரா?
1: ஆக்சுவலி வந்து நான் பேஸ்புக் வந்து ஆரம்பத்துல கிரியேட் பண்ணும் போது என்னோட என் பேரும் எங்க அப்பாவோட பேரும் தான் போட்டிருந்தேன். அப்புறம் வந்து இடையில வந்து போன் காணா போயிட்டதுனால நான் திருப்பி கிரியேட் பண்ணனால எங்க அப்பாவோட பேர் போட்டு அதை அக்செப்ட் பண்ண
0: மாட்டேன்.
1: இல்ல எங்க சித்தி ஒருத்தவங்க இருந்தாங்க, அம்மாவோட தங்கச்சி யங்க சிதர் நோமோ ரெடிலா, சோ அவங்க பேர் வந்து பத்மாவதி, சோ நான் வந்து சுசிலியா பத்மான் போட்டேன்.
0: அவங்களோட நினைவா
1: நினைவா இருக்கட்டும் போட்டேன்.
0: அடுத்த முறை அங்காசபுரிக்கு வந்தீங்கன்னா என்ன தொடர்பு கொள்ளுங்க, நான் வந்து உங்க பெயரை மாத்தி கொடுக்கறேன்.
1: ஓகே. ஆரம்பத்துல வந்து ஒரு 2 இயர்ஸ் பிளஸ் வந்து ஒரு டிராவல் ஏஜென்சில வேலை செஞ்சேன். சோ டிராவல் ஏஜென்சில வேலை செஞ்சு ஓகே தான், நல்லா தான் இருக்கும். ஆனா சாட்டர்டே சண்டே எல்லாம் நீங்க வேலைக்கு போகணும், அண்ட் தென் சம்டைம்ஸ் நீங்க வந்து ஸ்டே பேக் பண்ணி வேலை செய்யணும். அப்ப அம்பாங்கல வேலை செஞ்சாலும் அம்பாங் சரியான ஜெயமான ஏரியாவா, சோ அங்க இருந்து வர்றதுக்கு எல்லாம் கஷ்டமாயிடுச்சுன்னா அப்ப எனக்கு வந்து டிஏ செக்யூரிட்டிஸ், அதாவது பங்கு சந்தையில வந்து அதுல வந்து அக்கௌண்ட் ரிமைசரோட அக்கௌண்ட் செய்யறதுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைச்சிச்சு. சோ அதுல ஜாயின் பண்ணிட்டு சோ நான் ரிட்டையர் பண்ற வரைக்கும் அதுலயே தான் ஒரு 27 வருஷம் வேலை செஞ்சேன். இப்ப வயசாச்சு.
0: எத்தனை வயசாயிருச்சு உங்களுக்கு?
1: எனக்கு 66 வயசாயிருச்சு.
0: 66 வயசாயிருச்சு. பாருங்க நீங்க வந்து, ஆனா இவ்வளவு நேரம் நான் ஏதோ தோழி கிட்ட பேசுற மாதிரி பேசிட்டு இருக்கேன்.
1: ஆமாவா?
0: ஆமா, 66 வயசானாலும் பிரச்சனை இல்ல, நீங்க தோழிதான் எனக்கு. சரி, திருமணம் ஆகிருச்சா உங்களுக்கு?
1: இல்ல பிரவீன்,
0: இல்ல.
1: வந்து அம்மாவுக்கு வந்து வயசாச்சு, அப்பா இறந்து 27 வயசு 30 வருஷம் ஆக போகுது. சோ அது அம்மா கூட தான் இருந்தான். இப்ப அம்மாவுக்கு ரொம்ப வயசாச்சு, அவங்க வந்து டிமென்ஷியா பேஷண்ட்ல. அப்ப வந்து சிஸ்டர் டேக் கேர் பண்ணிக்குவாங்க. இந்த இந்த வீடு வந்து அண்ணனோட வீடு, அண்ணன் வீட்டுல வந்து நாங்க இருக்கோம்.
0: அம்மா அப்ப உங்க கூட தான் இருக்காங்க?
1: இல்ல, அம்மா வந்து சிஸ்டர் பாத்துக்கிறாங்க. ஏன்னா நானும் ஓகேயோ பர்சன், இப்போதான் ஒரு 2 வருஷமா. சோ அதனால அம்மாவை வந்து தங்கச்சி பாத்துக்கிறாங்க.
0: பெரும்பாலான நாட்கள்ல நீங்க உங்களுடைய அன்றாட அந்த நடவடிக்கைகள் என்னவா இருக்கும் சுசிலியா?
1: அன்றாட நடவடிக்கைலாம் காலையில வந்து எழுந்திருச்சிட்டு என்னோட சொந்த வேலைங்கெல்லாம் நானே பாத்துக்குவேன். சோ சமைக்கிறதுலாம் ரொம்ப குறைவு, அண்ணன் சாப்பாடு வாங்கி வந்து கொடுத்துருவாங்க. சோ இந்த மாதிரி டிவி பாத்துக்கிட்டு ஏதாவது புத்தகங்கள் படிச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஏதாவது எப்படி நேரத்தை போக்க வேண்டியதுதான் பிரவீன். வெளியே போறது ரொம்ப குறைவு, அடுத்தவங்களை எதிர்பார்க்கணும் வெளியே போறதுக்கு. சோ அதனால மோஸ்ட் ஆஃப் த டைம் இப்போதைக்கு நான் வீட்டுல தான் இருக்கிறேன்.

0: இதை இதில் எங்கும் நடிகர் கூட்டம் உருவம் தெரிவது போல அவர் உள்ளம் தெரிவது இல்லை எல்லாம் நாடகமேடை இதில் எங்கும் நடிகர் கூட்டம்.
1: இப்போ உள்ளவங்களாம் இந்த தலைமுறையில இருக்கிற இளைஞர்களா இருக்கட்டும் யாரா வேணா இருக்கட்டும் அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன தனிமை யாராவது அவங்களை பிடிச்சவங்க வந்து அவங்களை விட்டுட்டு போயிட்டாலோ இல்ல வந்து கொஞ்சம் கோபித்து கொண்டாலும் அந்த தனிமையை வந்து ரொம்பவே அப்படியே என்ன சொல்றது அதுதான் வாழ்க்கையோட முடிவு அந்த மாதிரிலாம் கூட உருவகப்படுத்திட்டு வராங்க சமூக ஊடகங்கள்ல. இந்த காலகட்டத்தில் உள்ளவங்க வந்து தனிமையை வந்து இந்த அளவிற்கு வந்து ரொம்ப கொடூரமா அவங்க உருவகப்படுத்தும் போது நீங்க வந்து இவ்வளவு ஆண்டு காலமா தனிமையா இருக்கீங்க ஆனா அதை வந்து மகிழ்ச்சியா சிரிப்போட வந்து எதிர்கொண்டு என்கிட்ட இவ்வளவு கலகலப்பா பேசிட்டு இருக்கீங்களா உங்களுக்கு அந்த தனிமை அப்படின்றத வந்து நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க?
2: ஃபீல் பண்ணுவேன். எப்ப ஃபீல் பண்ணுவேன்னா வீக் டேஸ் வாரத்துல ஒரு 5 நாளைக்கு வந்து நீங்க காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் பொழுது போறது கொஞ்சம் கடுமையா இருக்கும். சட்டர்டே சண்டேஸ் எல்லாம் வந்து சிஸ்டர் எல்லாம் வந்துருவாங்க அம்மா இருப்பாங்க எங்க கூட அந்த பொழுது அப்படியே போயிடும் பாருங்க. ஆனா வீக் டேஸ்ல வந்து கொஞ்சம் சுத்தமா தான் இருக்கும். என்ன செய்யறது நம்மளோட இப்போதைக்கு உள்ள நிலைமை இந்த மாதிரி. ஏன்னா இவ்வளவு நாள் நான் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது நம்ம வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்து வீட்டு வேலை செய்யறதுக்கு டைம் ரைட்டா இருக்கும் பாருங்க. சோ இப்ப இந்த 2 வருஷமா தான் மாற்றுத்திறனியா திறனாளியா ஆயிட்டோனே என்னால சொந்தமா வெளியே போவலாம் முடியாத ஒரு நிலைமை. மனசு கஷ்டமா இருந்தாலும் என்ன செய்யறது நீங்க அந்த ஒரு இத வந்து அடாப்ட் பண்ணி தான் ஆகணும். சோ நம்மளே தேர்த்திக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்க பாக்க வேண்டியதுதான். அப்பப்ப நான் கொஞ்சம் கவலையா இருந்தாலும் அவப்ப டிவி பாக்குறது அது பாக்குறது இது பாக்குறது லைக் பேஸ்புக் பாக்குறது சம்டைம்ஸ் டிக்டாக் உங்க கூட ரத்தில இது பண்றது அந்த மாதிரி டைம் இது பண்ணும்போது மனசுக்கு கொஞ்சம் இதமா இருக்கும்.
1: கண்டிப்பா சுசிலியா, அதாவது உங்ககிட்ட பேசும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, மனம் ரொம்ப நெகிழ்ச்சியா இருக்கு. ஏன்னா சில நேரங்கள்ல நம்மளை சுத்தி நிறைய பேர் இருப்பாங்க, நம்ம குடும்பத்தினரா இருக்கட்டும் நண்பரா இருக்கட்டும், அப்ப கூட நம்ம வந்து தனிமையா உணர்வோம். ஆனா வந்து உங்களை சுத்தி யாருமே இல்லைனா கூட தனிமை இருந்தாலும் கூட அதை எப்படி வந்து ஒரு நல்ல வழியில ஒரு மகிழ்ச்சியா வேற என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு அதை எதிர்கொள்ளும் ஒரு மனப்பான்மை இருக்கு பாத்தீங்களா உங்களுக்கு, அத பாக்கும்போது ரொம்பவே மகிழ்ச்சியாவும் பூரிப்பாவும் இருக்கு.
2: ஆக்சுவலி நானும் வந்து வீட்டுல இருந்தே வேலை செய்யற மாதிரி ஏதாவது வேலை கிடைக்குமான்னு நானும் ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் பிரவீன். அட்லீஸ்ட் உங்க டைம் வந்து ஏன்னா நீங்க வேலை செய்யணும்ன்றது தண்ணி இல்ல, உங்களோட நேரத்தை வந்து ஏதாவது செஞ்சு இது பண்ணமா நம்மளே ஆக்கிபைடா வச்சுக்கிட்டோமா நம்மளுக்கு அந்த லோன்லினஸ் எல்லாம் ஃபீல் பண்ணாது.
1: கண்டிப்பா கண்டிப்பா, நல்ல நாள் கொஞ்ச தூரத்துலதான் இருக்கு உங்களுக்கு. நீங்க அடுத்தடுத்து நல்ல நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கணும், நல்ல வேலையா கிடைக்கணும். இன்னொன்னு, கண்டிப்பா ஒரு நாள் நாங்களாம் உங்க வீட்டுக்கு வரோம்.
2: கண்டிப்பா வாங்க, எனி டைம்
1: அதற்கு முன்பாக அடுத்த பாடல் என்ன பாடல் கேட்கலாம்?
2: ஓகே. மலரும் கொடியும் பேசிப்பார் மதியும் நதியும் பெண் என்பார்னு இந்த பாட்டு கண்டிப்பா அத்தியம்ல இருக்கும்னு நான் நம்புறேன்.
1: சரி, கண்டிப்பா அந்த பாடலை அடுத்து கேட்கலாம், கேட்டுட்டு பேசலாம்.

0: மலரும் நினைவுகளில் தொடர்ந்து சுசிலியா அவங்க கூட பேசிட்டு இருக்கோம். சரி சுசிலியா, நீங்க டிக்டாக் நேரலைக்கு வரும்போதுலாம் நான் வியாழக்கிழமை இந்த போட்டி
1: வைப்பேன்,
0: கேள்வி பதில் அங்கம் வைப்பேன். அப்ப மத்தவங்க பதில் சொன்னா கூட இல்ல பிரவீன் நான் தான் முதல்ல சொன்னேன் அப்படின்னு சண்டை போடுறீங்களா? என்ன காரணம்?
1: சண்டை போட்டேனா?
0: நீங்க தான் சொல்லுவீங்களா
1: மேல போயிருது. சோ வந்து நீங்க வந்து அங்கிட்டு தொலைபேசிலயும் வானொலியிலயும் பேசிக்கிட்டு டிக்டாக்லயும் செக் பண்றதுக்கு ஆரம்பத்துல ஃபர்ஸ்ட் டைம் நான் சொன்னேன், ஐயோ நான் தான் சொன்னேன் நீங்க சொல்லலன்னு. அப்புறம் நீங்க சொல்லும் போது எல்லாம் சண்டை போடுறீங்கன்னு சொல்லும் போது எனக்கே மனசு கஷ்டமா போச்சு. ஏன்னா நான் பாத்துட்டு இருக்கேன் பாருங்க, அந்த நேரம் அதாரு நீங்க இங்கிட்டு ரேடியோலாம் பேசிக்கிட்டு இங்கிட்டும் பாத்துட்டு இருக்கும் போது
0: என்னன்னா அந்த டிக்டாக் தொழில்நுட்பம் அப்படின்றது வந்து நிறைய பேர் ஒரே நேரத்துல அந்த பதில சொல்லுவீங்க. நம்ம தான் முதல்ல சொன்ன மாதிரி இருக்கும், ஆனா அந்த டிக்டாக் செயலிக்கு தெரியும் யாரு முதல்ல சொன்னாங்கன்னு. அந்த ஒரு கருத்தை தான் என்கிட்ட முதல்ல காண்பிக்கும். அதனால நியாயமா நடந்துக்கணும் இல்லையா? அதனால முதல் விடையை யார் சொன்னாங்களோ அவங்களுக்கு தான் வந்து பாடல் கொடுத்துட்டு இருக்கேன். ஆனா இதுக்கப்புறம் நீங்க கவலைப்படவே தேவையில்ல, ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் ஒரு பாடல் தான் நான் அங்க கொடுப்பேன் டிக்டாக் நேரையில. இன்னைக்கு வந்து முழுவதும் உங்களுக்கு தான் பாடல்கள் கொடுக்க போறேன், உங்களோட விருப்ப பாடல்கள். அதோட உங்க கூட பேசிட்டு வேற இருக்கல.
1: நன்றி
0: நன்றி நன்றி. சரி சொல்லுங்க, உங்களுடைய மற்ற விருப்பங்கள் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? பொழுதுபோக்குகள் அந்த மாதிரி?
1: எனக்கு வந்து லைக் என்ன சொல்லுங்க, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட கேதர் பண்ணணும் அந்த மாதிரி எல்லாம் பிடிக்கும். ஏன்னா நம்ம வேலை செய்யும் போது நம்ம என்ன செய்வோம், வேலை முடிஞ்சிட்டோன்னே கூட செஞ்சுட்டு படம் பார்க்க போவோம். அப்புறம் எங்கயாவது கல்யாணம் டின்னர் இந்த மாதிரி எல்லாம் போகும் பாருங்க. அது ஒரு காலம், அது ஒரு காலம். இப்போதைக்கு வந்து வயசாச்சு வேற, சோ இந்த மாதிரி ஆயிட்ட பிற்பாடு கொஞ்சம் குறவுதான் பிரவீன். ஆனா வந்து நான் வந்து ஆரம்பத்துல வந்து எனக்கு இந்த ஒரு நிலைமை வரும்போது நான் ரொம்ப டவுன் ஆயிட்டு ரொம்ப டிப்ரெஷன்ல போயிட்டேன் பாருங்க.
0: அதுல இருந்து எப்படி மீண்டு வந்தீங்க?
1: அதுல இருந்து மீண்டு வந்தது, சோ என்னோட கூட பிறந்தவங்க தான் எனக்கு ரொம்ப மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. சோ என்ன செய்யறது, இந்த மாதிரி ஆயிடுச்சு, நடந்ததை நினைச்சு நம்ம வருத்தப்படுத்ததோட இதுக்கு மேல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணி, சோ நானும் அப்படியே மனசு தேத்திக்கிட்டேன். சோ நம்ம எங்கேயோ என்னமோ தவறு செஞ்சிருக்கோம், அதனால நம்மளுக்கு இந்த ஒரு தண்டனை. சோ இதுக்கு மேல நம்ம இன்னும் கொஞ்சம் இதா இருந்து நம்மள அறியாம தவறு செஞ்சிட்டோமா அதுக்காண்டி நம்ம மனசார மன்னிப்பு கேட்டுக்கணும்ல.
0: தவறு தண்டனை அப்படின்னு நம்ம உறுதியா சொல்ல முடியாதுனாலும் ஏதோ ஒரு விஷயம் நமக்கு நடக்க போது அது நல்லதோ கெட்டதோ அது நடந்துதான் தீரும் இல்லையா?
1: எதிர்பார்க்காத ஒண்ணு இது.
0: ஏன்னா வந்து எப்போதுமே நம்ம ஒரு விஷயத்துல வந்து கீழே விழும்போது நமக்கு வலிக்க தான் செய்யும், ஆனா விழுந்தே இருக்கிறது தானே இன்னும் வலிக்கும், எழுந்துட்டா வலிக்காது இல்லையா?
1: நானே கொஞ்சம் கொஞ்சமா முயற்சித்து நானே சொந்தமா செய்ய ஆரம்பிச்சுட்டு இப்ப என்னால யாரும் இல்லைன்னா கூட என்னால என்னோட வேலைங்களை சொந்தமா செஞ்சுக்க முடியுது. சொந்தமா செஞ்சுக்க முடியுது. அதுல இருந்து கொஞ்சம் வந்து எனக்கு கொஞ்சம் ப்ரௌட் தான்ல, ஓ நம்மளாலயும் முடியும் அப்படின்னு.
0: கண்டிப்பா அந்த பெருமை உங்களுக்கு மட்டும் இல்ல, எங்க நேயர் ஒருத்தவங்க இந்த மாதிரி தன்னம்பிக்கையோட ஒரு வாழ்க்கை வாழ்றாங்கன்னு நினைக்கும் போது எங்களுக்கும் ரொம்ப பெருமை தான். சரி சொல்லுங்க, அடுத்த பாடலா என்ன பாடல் கேட்கலாம்?
1: அடுத்த பாடல் வந்து துளசி மாதம்ல இருந்து மையை தொட்டு.

0: அதாவது சுசிலியா அவர்கள் பாடல்லாம் கேட்கும் போது ரொம்ப அதிகம் கேட்காத பாடல்களை தான் நிறைய விரும்பி கேட்கறீங்க. பாடல்கள்னா அவ்வளவு பிடிக்குமா? இந்த தேடி தேடி கண்டுபிடிச்சு புதிய புதிய பாடல்கள் கேட்பது.
1: புதிய பாடல்களே நான் அதுக்குன்னு பழைய பாடல்கள் கேட்கறதோட புதிய பாடல்கள் கேட்க மாட்டேன் இல்ல, புதிய பாடல்களும் கேட்பான். ஆனா செலக்டிவ், ஆனா முன்ன உள்ள பழைய பாடல்கள்லாம் பிரவீன் என்றும் கேட்க கேட்க திகத்தாதவை. சோ அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா சொல்றேன்னே, அந்த காலத்துல அந்த 11 மணி வரைக்கும் ப்ரோக்ராம் இருக்கக்குள்ள எல்லாம் பழைய பாடல்களா தான் ஒளிபரப்புவாங்க. சோ ரொம்ப ஐயோ ஏன் முடிஞ்சிருச்சே, டைம் முடிஞ்சிருச்சேன்ட்டு ரொம்ப இது பண்ணுவேன். அதான் நான் வந்து என்ன சொல்லுவாங்க, எனக்கு ஒரு வேலை கிடைச்சா அதுல வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். நான் ஒரு இது, எனக்கு வந்து காலையில சரியான ரத்த ஓட்டம் இல்லாததுனால வலது கால வந்து முட்டி வரைக்கும் எடுத்துட்டாங்க பிரவீன்.
0: கூடிய விரைவில் உங்களுக்கு ஒரு நல்ல வேலையா கிடைக்கும். வீட்டுல இருந்தே உங்க நேரம் வந்து போவதே தெரியாத அளவிற்கு ஏதாவது ஒரு நல்ல ஒரு வேலை உங்களுக்கு கிடைக்க வேண்டும். மீண்டும் உங்க வாழ்க்கை கூடிய விரைவில் வந்து சுவாரஸ்யமாக போகிறது, அதற்கு தயாராகுங்க. ஓய்வு எடுத்ததெல்லாம் போதும், வேலைக்கு போகலாம். கண்டிப்பா நிறைய பேர் இந்த நேர்காணல கேட்டுட்டு இருப்பாங்க இல்லையா, கண்டிப்பா அதுல இருந்து கூட உங்களுக்கு ஏதாவது நல்ல ஒரு செய்தி வரும் அப்படின்னு சொல்லி நாங்க பெரிதும் எதிர்பார்க்கிறோம். முக்கியமான ஒன்று, யாரும் கூட இல்ல அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாம், ஏன்னா 24 மணி நேரமும் நாங்க உங்க கூடயேதான் இருக்கோம்.
1: சந்திரா சூர்யா மேடம் அவங்களாம் ப்ரோக்ராம் படிச்சாக்க விடுறது இல்ல, கேட்டுக்கிட்டேதான் இருக்கிறது.
0: நிறைவு பாடலா என்ன பாடல் கேக்கலாம்?
1: நிறைவு பாடலா வந்துட்டு தாயின் கருணையில் வந்து பூம் தென்றல் இசை பாட புகழ்வான கவி பாடல் பிவி சீனிவாசோட பாடல் நீங்க கேட்டிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன், தெரியல.
0: சரி, கண்டிப்பா அந்த பாடலை கேட்கலாம், இன்னைக்கு கேட்டுறேன். ரொம்ப நன்றி சுசிலியா, ரொம்ப சிறப்பான ஒரு உரையாடலா அது அமைந்தது. கூடிய விரைவில் நேரில் சந்திப்போம்.
1: ஓகே பிரவீன், ரொம்ப நன்றி பிரவீன்.

0: இடம்பெறுவது ஞான சுடர்.
1: ஞான சுடர் வழங்குபவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் முஹம்மது முபாரக் ரஷாதி.
2: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்மையோடு வாழ்வதற்கு நாம் கற்றுக்கொள்வோம். ஏனென்று சொன்னால், வ அக்ஸித்து இன்னல்லாஹ யுஹிப்புல் முக்ஸித்தீன், நேர்மையாக வாழ்பவர்களையே அல்லாஹ் நேசிக்கிறான். ஒவ்வொரு நாளையும் நாம் ஆரம்பம் செய்யக்கூடிய சமயத்திலே நேர்மையோடு வாழ வேண்டும் என்ற எண்ணத்தோடு ஒவ்வொரு நாளையும் நாம் ஆரம்பம் செய்ய வேண்டும். நேர்மை என்ற வார்த்தையின் அர்த்தத்தை நாம் பார்க்கும் பொழுது, நேர்மை என்பது உண்மைக்கு மாற்றமாக நடக்காமலும் பேசாமலும் இருப்பதுதான் நேர்மை என்று தெரிகிறது. இரண்டாவது அர்த்தம், உண்மைக்கு மாற்றமாக எந்த எண்ணங்களையும் மனதிலே உருவாக்காமல் இருப்பதுதான் நேர்மை என்று சொல்லப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேர்மையான குணம் கொண்டவர்களாக இருந்தார்கள். யாருக்கும் தங்களால் இடையூறுகள் வந்துவிடக் கூடாது என்று இருந்தார்கள். ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய தோழர்களை பார்த்து கேட்கிறார்கள், என்னுடைய அருமை தோழர்களே, இறுதி நாள் நெருங்கிக் கொண்டு வருகிறது, நான் யாருக்காவது தீங்கு இழைத்திருந்தால் சொல்லிவிடுங்கள், அதை இப்பொழுதே நான் செய்து விடுகிறேன் என்று நபி அவர்கள் சொன்ன பொழுது எந்த ஒரு தோழரும் பதில் சொல்லாமல் அமைதியாக இருந்தார்கள். பிறகு நபி அவர்கள் கேட்டார்கள், நான் யாருக்காவது கடன்பட்டிருந்தால் என்னிடத்தில் இப்பொழுதே கேட்டுக்கொள்ளுங்கள், அதை நான் தீர்த்து விடுகிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். உடனே ஒருவர் கூட்டத்திலிருந்து எழுந்து, அல்லாஹுடைய தூதரே, முன்பு ஒரு சமயம் தாங்கள் என்னிடம் ஒரு ஏழைக்காக வேண்டி 3 நாணயங்கள் கொடுக்கும்படி எனக்கு உத்தரவிட்டீர்கள், அப்போது நான் அதை கொடுத்திருந்தேன், தாங்கள் எனக்கு தர வேண்டி இருக்கிறது என்று சொன்னார்கள். உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 3 நாணயங்களை அப்போதே அவருக்கு கொடுத்து விடுமாறு ஃபத்ல் இப்னு அப்பாஸ் பெருமானாரின் ஒன்றுவிட்ட சகோதரருக்கு கட்டளையிட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மறு உலகில் நான் வெட்கப்படுவதை காட்டிலும் இவ்வுலகத்தில் வெட்கம் அடைவது என்பது மேலானது என்று சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து முடிக்கக்கூடிய அந்த தருணத்தில் நேர்மையோடு வாழ்ந்து முடிக்க வேண்டும் என்று அவர்கள் எண்ணினார்கள். அதே போன்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனுத்தகுல்லாஹ வகூலு கௌலன் சதீதா, ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹுவிற்கு அஞ்சு நடங்கள், எந்நிலையிலும் நீங்கள் நேர்மையான சொல்லையே சொல்லுங்கள், நேர்மையாக நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹு சொல்கிறான். இந்த வசனத்திலிருந்து பார்க்கும் பொழுது நேர்மை என்பது நம்முடைய சொல்லில் வர வேண்டும், செயலில் வர வேண்டும், எண்ணத்தில் வர வேண்டும். இப்படி நேர்மை சொல்லிலும் செயலிலும் எண்ணத்திலும் வந்துவிட்டால் அதனால் என்ன பயன் என்பதை அல்லாஹு தஆலா மீண்டும் அடுத்த வசனத்திலே சொல்கிறான், யுஸ்லிஹு லக்கும் அஃமாலக்கும், அல்லாஹு தஆலா அவருடைய காரியங்களை லேசாக்கி வைக்கிறான், வயகஃபிர் லக்கும் துனூபக்கும், அல்லாஹு தஆலா அவருடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறான் என்று அல்லாஹு சொல்லி தருகிறான். ஆக நேர்மையான வாழ்க்கை என்பது நல்ல மாற்றத்தை உருவாக்கி தரக்கூடியதாக இருக்கிறது. என்னென்ன மாற்றங்கள் வருகிறது என்று சொன்னால், உண்மையை பின்பற்ற வேண்டும் என்ற மாற்றம் வருகிறது, சரியான வழியில் செயல்பட வேண்டும் என்ற மாற்றம் வருகிறது, தவறான வழியில் செல்லக்கூடாது என்ற மாற்றம் என்பது வருகிறது, பிறரை மதித்து நடக்க வேண்டும் என்ற மாற்றம் வருகிறது, அதே போன்று எல்லா நிலையிலும் மிக பணிவோடு வாழ வேண்டும் என்ற நிலை என்பது வருகிறது. நாம் நேர்மையை கடைபிடிக்க வேண்டும். இந்த நாளை சிறப்பான நாளாக அமைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா நேர்மையோடும் நம்பிக்கையோடும் வாழ்வதற்கு அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் உதவி செய்ய வேண்டும். அல்லாஹு தஆலா நம்முடைய எல்லா காரியங்களையும் வெற்றியாக்கி தந்துள்ள வேண்டும். இந்த நாளை இனிய நாளாக அல்லாஹ் ஆக்கி தந்துள்ள வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து.
1: நேர்களே, இடம்பெற்றது ஞான சுடர். வழங்கியவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் முஹம்மது முபாரக் ரஷாதி.
3: தயாரிப்பு அப்துல் கனி. ஹேஷ்டாக் பெஞ்ஞாரன் ஜாக்கி.
4: இப்போது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின் நல்ல ஃபேம்.
5: காற்றின் மொழிக்கு விடை கொடுத்து மீண்டும் வேறு ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன். நான் பிரவீன்குமார் முனுசாமி. சலாம் மலேசியா மடானி.

லைஃப்ல ஜெயிக்கணும்னா முத உன்னை நீ ஜெயிக்கணும். உன்னை நீ ஜெயிச்சாதான் உனக்கு முன்னால நிக்கிறவனை நீ ஜெயிக்க முடியும். ஒரு விஷயத்த நம்ம அடையணும்னு நினைக்கும் போது நம்மளை எதிர்த்து நிறைய பிரச்சனை வரும். இதெல்லாம் தாண்டி ஜெயிக்க ஒரே வழி சண்டை செய்யணும்.

0: Uchi never hama.
1: What you say? Baby girl, what you

0: ama uçneva ama.
1: Uçneva ama
0: uçneva ama.
1: No, no, no, no.

0: தே மதுர தமிழோசை உலகெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும். இலக்கியம் பேசுவோம்
1: அமுதே தமிழே.
0: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 11:15 இன்பத்தேன் வந்து பாயட்டும்.

மருத்துவமனைகளில் இரத்த கையிருப்பு குறைவாக இருப்பதால் இரத்த தானம் செய்ய வாருங்கள். இன்னும் தகவல்கள் பெற www.pdn.gov.my

நம் நாட்டில் தமிழ் வானொலி நாடகத்தை வழங்குற ஒரே வானொலி நம்ம மின்னல் FM தான். ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:30 மின்னல் FM இன் வானொலி நாடகம்.

0: ஒரு குட்டி கதை கேட்டா
1: ஐ மகிழ்ச்சி.
0: அதுவும் உங்களோட வெற்றி கதைகளை கேட்டா உங்க பள்ளிக்கூடத்துக்கு நாங்க வந்தா வரோம் வரோம். அப்போ இது எல்லாம் ஒரே நிகழ்ச்சியில வந்தா
1: அதுதான்
0: ஹலோ மின்னல். சனிக்கிழமைகளில் காலை மணி 9:15 க்கு.

கதிப்பம்மா என்ன மாதிரி பல கலைஞர்களை அறிமுகம் பண்ணியிருக்காங்க. ஒரு வாரமோ கதைப்பமால திறமைகள் மட்டும் பேசட்டும்.

0: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
0: பாட்டு கடைக்கு காசு எதுவும் வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.

கதை எழுதுறது ஒரு பெரிய கலைங்க. நமக்கு நிகழ்ந்த, நாம் கண்ட, நாம் கேட்ட எல்லாமும் கதையாகும். அந்த மாதிரி கதைகள் எதுவும் கைவசம் இருக்கா? கைவசம் இருக்கா? நீங்க வேற, நம்ம கைக்கு வசமாவதே கதை தான் அப்படின்றீங்களா? உங்கள் பெருங்கதைய ஆறு பக்கங்களுக்குள் சுருக்கி சிறுகதையாக்குங்க. storybox.minnal@gmail.com தேக்கத்தை உடைச்சு டைப் பண்ணுங்க. உங்கள் எழுத்துக்களுக்கும் உணர்வுகளுக்கும் குரல் கொடுக்க நாங்க இருக்கோம். அப்புறம் கொஞ்சம் கற்பனை பண்ணுங்களேன், இன்றைய சிறுகதையை எழுதியவர் அப்படின்னு உங்க பேர் வரும்போது, ஏய் இது ஏன் கதைப்பா? அதுக்குதான் தேக்கத்தை உடைச்சு டைப் பண்ணுங்க.

0: நன்றியுணர்வு மலேசியர்களின் அழகு.
1: தாதியர்களுக்கு நன்றி சொல்லணும். இந்த ஒரு சம்பவம் வந்து ஒரு 13 ஆண்டுக்கு முன்னாடி நடந்தது. புத்திரஜயில வேலை செய்யறப்ப நிறை மாத கர்ப்பிணியா இருந்தேன். பனிக்கூடம் வந்து உடஞ்சவனே வீட்டுல வந்து யாருமே இல்ல. எமர்ஜென்சி கால் பண்ணோடனே நர்ஸ் உதவி செய்யறவங்க எல்லாம் வந்திருந்தாங்க. குறிப்பிட்டு 2 தாதியர்கள் வந்து எனக்கு அவ்வளவு ஒரு உதவியா இருந்தாங்க. ரொம்ப பேனிக்கா இருந்தேன். வீடு கூட்டணுமா இல்லையா, பேபி திங்ஸ் எல்லாம் எடுக்கணும். அந்த 2 தாதியர்கள் அவங்க பேரு தெரியல, மலைக்காரவங்க. இப்ப வரைக்கும் நான் அவங்கள நினைச்சு பாக்குறேன், அவங்க பேரு தெரியல, அவங்க முகம் கூட நான் மறந்துட்டேன். அவங்க செஞ்ச அந்த ஒரு காரியம் வந்து இப்போ எனக்கு வந்து அந்த தருணம் வந்து ஒரு பெரிய ஒரு விஷயமா பாக்குறேன்.
0: மலேசியராய் ஒன்றிணைவோம். தேசிய தின வாழ்த்து.

முதல் முறை எங்க பக்கம் இருக்கிற ஒலி வாங்கி மைக்குங்க உங்க பக்கம் வரப்போகுது. ஒரு நேயரின் குரல் நீங்க அறிவிப்பு செய்யற அந்த ஒரு நிமிட காணொலிய storybox.minnal@gmail.com மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் பிற்பகல் 2 மணியிலிருந்து 3 மணி வரை ஒரு நேயரின் குரல். இது வானொலிய நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு.

0: முதலீடு முதல் பெரிய வெற்றி வரை வணிகத்தின் நுணுக்கங்கள், வியாபாரத்தின் ரகசியங்கள், இன்றைய தொழில்துறையின் சமீபத்திய நகர்தல்கள். திங்கட்கிழமைகளில் காலை 9:15 வணிகர்
1: உழைப்புக்கு இங்க உரிய வழி இருக்கு.

மின்னல் FM இளமை புதுமை இனிமை மின்னல் FM. காலத்தால் அழியாத ஹிந்தி பாடல்கள். இன்றைய பாடல் தொகுப்பு நளினி அச்சுதன்.

எனக்குள்ள ஆயிரம் வேலை இருக்கு, மனசெல்லாம் பரபரப்பா இருக்கு. அதெல்லாம் சரிதான், ஆனா எதிரில் வரும் முகம் பார்த்து கொஞ்சம் சிரிக்கலாம் போல. உம்முன்னு இருந்தா நல்லாவா இருக்கு. நீங்க இப்போ மின்னலா ஃபேம் கேக்குறீங்க.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 6 மணி செய்திகளுடன் எனி பாஸ்டினால் ராயப்பன். நேற்று முன்தினம் கிழக்கு கரை சாலை எல்பிடி ஒன்றில் நிகழ்ந்த சாலை விபத்தில் பலியான ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூவரின் உடல்கள் நேற்றிரவு குவாந்தானில் நல்லடக்கம் செய்யப்பட்டன. சம்பவத்தின் போது புத்ரஜயாவில் நடைபெற்ற தேசிய நாள் கொண்டாட்டத்தை கண்டுகளித்த பின்னர் சொந்த ஊருக்கு திரும்பிக் கொண்டிருந்தபோது கணவன், மனைவி உட்பட அவர்களின் 4 வயது மகன் ஆகியோர் விபத்தில் சிக்கி உயிரிழந்தனர். இதனிடையே உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு பஹாங் ஆட்சியாளர் அல் சுல்தான் அப்துல்லா ரியாத்துடீன் அல் முஸ்தபா பில்லாஷாவும் அவரது துணைவியார் துங்கு அசிசா அமீனா மைமுனா இஸ்கண்டாரியாவும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்டனர். நாட்டில் புகை மூட்டம் தொடர்ந்து தீவிரமடைந்து வருவதையடுத்து சரவா, கடா, பெர்லிஸ் ஆகிய மாநிலங்களில் நாளை தொடங்கி சனிக்கிழமை வரை மேக விதைப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று துணை பிரதமர் இடது ஸ்ரீ டாக்டர் அகமது சஹித் அமீடி தெரிவித்தார். அந்நடவடிக்கையை தேசிய பேரிடர் மேலாண்மை நிறுவனம் நட்மாவும் மெட் மலேசியாவும் அரச மலேசிய வான்படையும் ஒருங்கிணைக்கும் என அவர் கூறினார். நேபாளில் ஏற்பட்ட பெருவெள்ளத்தில் சிக்கிய ஒருவர் குறித்த விவரங்களை கத்மாண்டுவில் உள்ள மலேசிய தூதரகம் அந்நாட்டு செயலாக்க தரப்புடன் உறுதி செய்து வருகிறது. சம்பவத்தின் போது பாதிக்கப்பட்ட இடத்தில் இருந்ததாக நம்பப்படும் ஒரு மலேசிய குழுவினர் தொடர்பில் அந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக விஸ்மா புத்ரா தெரிவித்துள்ளது. வரும் மாதங்களில் லெபனான் ராணுவத்தினருக்கான பயிற்சி திட்டத்தை அறிமுகப்படுத்த ஐரோப்பிய ஒன்றியம் திட்டமிட்டுள்ளது. இவர்கள் ஐநாவின் அமைதி காப்பு படைக்கு பதிலாக நிறுத்தப்பட மாட்டார்கள் என அது கூறியது. 1978 முதல் 50 நாடுகளைச் சேர்ந்த 7500 யூனிஃபில் அமைதி காப்பு படையினர் தென் லெபனானில் பணிக்கமர்த்தப்பட்டுள்ளனர். இருப்பினும் மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதில் பலனளிக்கவில்லை. மற்றொரு நிலவரத்தில் ரஷ்யாவின் மறைமுக தாக்குதல்கள் யுக்ரைனுக்கான ஆதரவை வழங்குவதில் ஐரோப்பாவை அச்சப்படுத்தாது என ஐரோப்பிய ஒன்றிய வெளியுறவு கொள்கை தலைவருமான கஜா கலாஸ் தெரிவித்தார். எனினும் கீவுக்கு புதிதாக வான் தற்காப்பு உதவிகளை வழங்குவதில் அப்பகுதி சிரமப்படுகிறது. விளையாட்டு எஃப்ஏ கிண்ண காட்பந்து. நேற்றிரவு கிளந்தான் ரெட் வாரியர் அணிக்கும் கூச்சிங் சிட்டி எஃப் சிக்கும் இடையிலான ஆட்டம் கோலின்றி முடிவுற்றது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மோகனா அரிஜோதி. மலேசிய மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

0: நிறம் காலைமணி ஆறாகி 3 நிமிடம் தொடர்வது டீன் சுவை கானங்கள்.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. நேர்களே, இன்றைய தீன்சுவை கானங்கள் எனும் நிகழ்ச்சியினை காரி அல் அஃபேஸ் உஸ்தாஸ் முகமது முபாரக் ரஷாதி அவர்கள் வழங்கும் சூரா அல் இஸ்ரா வசனம் 9 தொடங்குவோம்.
2: அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். எடுத்து எறியப்பட்ட ஷைத்தானிடமிருந்து அல்லாஹ்விடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோனும் ஆகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். இன் ஹாதல் குர்ஆன யஹ்தீ லில்லதீ ஹிய அக்வம் வயுப

நிச்சயமாக இந்த குர்ஆன் மிக நேரான நீதமான பாதைக்கு வழிகாட்டுகிறது. மேலும் உங்களில் நம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் செய்பவர்களுக்கு மிகப்பெரிய நற்கூலி உண்டு என்று நன்மாராயம் கூறுகிறது.

0: நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் சிந்தனை துளிகள் வழங்குகிறார் உஸ்தாஸ் உமர் பின் பாவா.
1: அன்பிற்குரிய நேர்களே, மக்களின் அன்றாட வாழ்வில் பொருளீட்டுவது அல்லது வியாபாரம் செய்வது என்பது முக்கிய இடத்தை வைக்கிறது என்பதை பார்க்கிறோம். அதுவே வாழ்வின் அச்சாணியம் கூட என்று சொல்லலாம். பொருளீட்டுவதை இஸ்லாம் ஊக்குவிக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையில் கூறுகின்றான், தொழுகை நிறைவேற்றப்பட்டு விட்டால் பூமியில் பரவி சென்று அல்லாஹ்வுடைய அருளை தேடிக்கொள்ளுங்கள் என்பதாக. இந்த வசனத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் அருளை தேடிக்கொள்வது என்பதன் அர்த்தம் பொருளாதாரத்தை தேடிக்கொள்வது என்பதாகும். பொருளாதாரத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய அருள் என்று சிறப்பித்து சொல்கின்றான். அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய வணக்கத்தை நிறைவு செய்த பின் வாழ்வுக்கான ஜீவனோபாயத்தை தேடிச் செல்ல வேண்டும் என்று பணிக்கின்றான். இந்த அடிப்படையில் ஒரு மனிதன் அடுத்த மனிதனை சுரண்டாத வகையிலே நேர்மையான நம்பகமான வழியில் பொருளாதாரத்தை தேடிக்கொள்ளும் வழிகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனது தூதர் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக நமக்கு கற்றுத்தந்திருக்கின்றான். உழைப்புக்கான வழிகள் பல, அவற்றுள் இஸ்லாத்தில் வியாபாரத்திற்கு ஒரு தனியிடம் வழங்கப்பட்டுள்ளதையும் பார்க்கலாம். இபாதத் என்று வணக்கம் தனி மனிதனோடு தொடர்புள்ளதாகவும், அவற்றினால் ஏற்படும் விளைவுகள் பெரும்பாலும் அவனோடு மாத்திரம் மட்டுப்படுத்தப்பட்டதாகவும் அமைந்துள்ளதை காணலாம். ஆனால் முஆமலாத் என்ற வார்த்தையால் குறிக்கப்படும் கொடுக்கல் வாங்கல் தொழில் சார்ந்த நடவடிக்கைகளை பொறுத்தவரையில் அவை தனி மனிதனுடன் மாத்திரமன்றி அவன் வாழும் சமூகத்துடன் தொடர்புடையதாக இருக்கின்றது. இந்த வகையில் முஆமலாத் பற்றிய விளக்கம் அதிக முக்கியத்துவம் பெற்ற ஒன்று என்பதை எவரும் புரிந்து கொள்ளலாம். இஸ்லாத்தில் வியாபார சட்டங்களை அறியாமல் வியாபாரத்தில் ஈடுபடுவது ஆபத்தானதாகும். உமர் ரதியல்லான் அவர்கள் சில வேலைகளிலே சந்தைக்கு வருகை தந்து தனது சாட்டையினால் சில வியாபாரிகளை அடித்து கூறுவார்களாம், வர்த்தக சட்டங்களை பற்றிய விளக்கம் உள்ளவர்களை தவிர மற்றவர்கள் எங்களது சந்தைகளில் வியாபாரம் செய்யக்கூடாது, ஏனென்றால் அத்தகையோர் விரும்பியோ விரும்பாமலோ வட்டியை உட்கொள்ள வேண்டியிருக்கும் என்ற சொன்ன செய்தியை பார்க்கலாம்.

அன்பிற்குரிய நேயர்களே, இந்திய உலகில் பொருளாதாரத்தில் வியாபாரம் என்ற பெயரில் வட்டிக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. வட்டியினால் பல பேர் சொத்துக்களை இழந்து, நிம்மதி இழந்து, மானம் மரியாதைகளை இழந்து நடைப்பிணங்களாக காட்சி தருவதை பார்க்கிறோம். அட்டை இரத்தத்தை உறிஞ்சுவது போல மனிதனது உழைப்பை, சம்பாத்தியத்தை இந்த வட்டி உறிஞ்சி எடுக்கிறது. எனவே மனிதனை சுரண்டக்கூடிய இந்த வட்டியை இஸ்லாம் முற்றிலுமாக தடை செய்கிறது. இது அல்லாஹ்வுடன் தொடுக்கக்கூடிய யுத்தமாக பிரகடனப்படுத்துகிறது. வட்டி உண்போர் ஷைத்தானால் தீண்டப்பட்ட ஒருவன் பைத்தியம் பிடித்தவனாக எழுவது போலல்லாமல் மறுமையில் எழமாட்டார்கள். அவர்கள் நிச்சயமாக வியாபாரம் வட்டியை போன்றதே என்று கூறியதே இதற்கு காரணம். அல்லாஹ் சுபானோ தாலா வியாபாரத்தை ஹலாலாக்கி வட்டியை தடை செய்து ஹராமாக்கிவிட்டான். ஆயினும் யார் தன்னுடைய இறைவனிடமிருந்து நட்போதனை வந்த பின் அதை விட்டு விலகிவிடுகிறாரோ, அவருக்கு முன்னர் வாங்கியது உரித்தானது என்றாலும் அவருடைய விவகாரம் அல்லாவிடத்தில் இருக்கிறது. ஆனால் யார் நட்போதனை பெற்ற பின்னரும் இந்த வட்டியின்பால் திரும்புகிறார்களோ, அவர்கள் நரகவாசிகள். அவர்கள் இதில் என்றென்றும் தங்கிவிடுவார்கள் என்பதாக அல்லாஹ் தாலா எச்சரிக்கின்றான். வட்டியை உண்போர் அதனை உண்ண கொடுப்போரும் வட்டியை எழுதுபவர் அதற்கு இரு சாட்சிகளாக இருப்பவர் ஆகியோரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபித்தார்கள் என்பதாக இப்னு மசூத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்த செய்தி திருமிதி என்ற கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்டுள்ளது.

அன்பிற்குரிய நேயர்களே, வாழ்க்கையில் கொடுக்கல் வாங்கலிலாவது நாம் நீதமாக நடக்க வேண்டும். மோசடி செய்வது என்பது அடுத்தவனுடைய உரிமையை பறிக்கும் செயலாக இஸ்லாம் கண்டிக்கிறது. வாங்கும் போதும் கொடுக்கும் போதும் ஏமாற்றுவதாக இருந்தால் ஹராமாகும். இன்னும் வியாபாரத்தில் அதிகமான ஏமாற்று வேலை இருக்கிறது. அதில் நாம் கண்டிப்பாக கவனத்துடன் இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் கூறுகிறது. விற்கப்படுகின்ற ஒரு பொருளில் ஏதாவது குறைகள் இருக்குமாயின் அதனை எடுத்து காட்டி விற்க வேண்டும். மாறாக குறையை மறைத்து விற்பதாயிருப்பது அவர் மிகப்பெரிய மோசடிக்காரர் என்று சொல்லப்படுகின்றது. ஒருமுறை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடை விதிக்க சென்ற போது ஒரு வியாபாரியின் தானியம் வைக்கப்பட்டிருந்த இடத்துக்கு வந்து தனது கையை அந்த தானிய குவியலில் விட்டபோது விரல்களில் ஈரம்பட்டது. அப்போது இது என்ன என்று கேட்டார்கள் மாநபி அவர்கள். அதற்கு அவர் சொன்னார், அல்லாவின் தூதரை, மலையில் நனைந்து விட்டது என்றார். அதற்கு நபி அவர்கள், மக்கள் பார்க்கும் விதமாக உணவுக்கு மேல் பகுதியை அதை போட்டிருக்க கூடாதா என்று கூறிவிட்டு, யார் மோசடி செய்கிறாரோ அவர் நம்மை சார்ந்தவரல்ல என்று சொன்னார்கள். இந்த செய்தி முஸ்லிம் ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டுள்ளது. வியாபாரி ஒரு பொருளை விற்கும் போது அதில் என்ன குறைகள் இருக்கிறது என்பதை வெளிப்படுத்த வேண்டும். வெளிப்படுத்தாமல் விற்கக்கூடாது. இது வாங்குபவனுக்கும் விற்பவனுக்கும் சமமானது. அன்பான வியாபாரிகளே, நீங்கள் மக்களின் அன்றாட தேவைகளை விற்பனை செய்கிறீர்கள், ஆனால் உங்கள் வியாபாரத்தில் மோசடி செய்யாதீர்கள். எது ஹராம் எது ஹலால் என அறிந்து வியாபாரம் செய்யுங்கள். அல்லாவின் மீது பொய் சத்தியம் செய்து பொருளை விற்பனை செய்யாதீர்கள். விற்பனை பொருளை பதுக்கல் செய்யாதீர்கள். விற்பனை பொருட்களில் கலப்படம் செய்யாதீர்கள். அடுத்தவரின் வியாபாரத்தில் குறுக்கீடு செய்து பொறாமை கொள்ளாதீர்கள். கூட்டு தொழிலில் சக தோழர்களை ஏமாற்றாதீர்கள். உங்களின் வியாபாரங்களுக்கு மத்தியில் அதிகம் தர்மம் செய்யுங்கள். நேர்மையான வியாபாரிகளாக எல்லாம் அல்லாஹ் சுபானஹு வ தஆலா வாழ வைத்து அருள் புரிவானாக.

0: நேர்களே, இறைவன் எவரையும் அவரது சக்திக்கு மீறி சோதிப்பதில்லை. அவரவர் புரிந்த நன்மைகள் அவரவருக்கே உரியவை, அவரவர் புரிந்த தீமைகளும் அவரவருக்கே உரியவை. நல்லது நேர்களே, இன்ஷா அல்லாஹ் மீண்டும் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு.
1: தயாரிப்பு அப்துல் கனி, ஹேஷ்டாக் பெஞ்ஞாரன் ஜாக்கிம்.
2: இளமை, புதுமை, இனிமை. நிறம் காலிமணி 6:30.

0: அன்பு வணக்கம் நேர்களே, புதன் கிழமை வணக்கம் மின்னலில் மோகன் திரேசா இணைகின்றோம். வணக்கம் மோகன்.
1: வணக்கம் திரேசா. வணக்கம் நேர்களே. இன்றைய காலை பொழுது உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி, உங்களுக்கு ரொம்ப உற்சாகத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு காலை பொழுது அமையட்டும்.
0: அமையும். செப்டம்பர் மாதத்தின் இரண்டாவது நாள் இன்று, அதாவது தேசிய தின கொண்டாட்டத்தின் உணர்வு இன்னமும் நமக்கு இருக்கும். ஹரி மலேசியா வரைக்கும் நமக்கு இருக்கும் இல்லையா?
1: அதுக்கப்புறமா இருக்கணும் இல்லையா?
0: ஒரு நியாயமான நினைவூட்டல். அதாவது இதெல்லாம் தாண்டி மலேசியர்கள் என்ற உணர்வு எப்போதும் இருக்கும் போது நம்ம நாட்டை நம்ம நேசிப்போம். இன்னும் அதிகமான நம்ம நாட்டுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய விஷயங்களை நம்ம செய்து கொண்டே இருப்போம்.
1: உலகத்தின் ஒரு சிறந்த தருணம் எது அப்படின்னு கேட்டா,
0: பொதுவா என்ன சொல்றாங்க
1: நிறைய கதைகள் இந்த பக்கம். மோகன் திரேசா இங்கிருந்து பேச காத்துட்டு இருக்கோம்.
0: பாடல் பக்தி பாடலோடு வாங்க தொடங்கலாம்.

0: வணக்கம். இன்னலில் உங்கள் நாளை இன்னும் விறுவிறுப்பாக்க, சுறுசுறுப்பாக்க உடற்பயிற்சி பயிற்றுனர் கோச் வின்குமார்.
1: இன்னைக்கு நம்ம ஸ்டெப் ஜெக் ஒர்க் அவுட் எப்படி செய்யறோம்னு பார்ப்போம். வாங்க, முதலில் கால்களை ஒன்றாக வைத்து ஸ்ட்ரைட்டாக நிற்கணும். இப்போது ரைட் லெக் வந்துட்டு சைட் ஸ்டெப்புக்கு செய்யும் போது இரண்டு கைகளையும் மேலே கொண்டு வரணும். மீண்டும் நீங்க பழைய போஸ்டருக்கே கொண்டு வரணும். அடுத்தது நம்மளோட இடது காலையும் சைட் ஸ்டெப் பண்ணி மறுபடியும் கைகளை மேலே கொண்டு வரணும். இப்படியே நம்மளோட ரைட் அண்ட் லெஃப்ட் என்று தொடர்ந்து அது நீங்க செய்யலாம். பிகினர்ஸ் வந்துட்டு கண்டிப்பா இதை செய்யறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் ஜம்பிங் இல்லாமலேயே இது நல்ல கார்டியோ மூவ்மெண்டா உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். பாடியிலையும் நல்லா ஆக்டிவாவும் வச்சுக்கும். ஹார்ட் ரேட்டை வந்து கிராஜுவலி இன்க்ரீஸ் பண்ணவும் இது வந்து உதவும். ஒரு செட் வந்து குறைஞ்சபட்சம் வந்து 45 வினாடியிலிருந்து 1 நிமிஷம் வரைக்கும் இதை நீங்க செய்யலாம். 4 செட் நீங்க செய்யுங்க. நாளைக்கு மறுபடியும் இன்னொரு வொர்க் அவுட் மூலமா உங்களை சந்திக்கிறேன். நன்றி.

0: வணக்கம். இன்னலில் தொடர்ந்து இணைந்திருப்பதற்கு நன்றி. உங்கள் காலை பொழுது இன்னும் குதூகலப்படுத்திட்டு இருக்கோம்.
1: சரி, இன்றைய இணைய பத்திரிகைகளில் வெளிவந்த முக்கியமான ஒரு சில செய்திகளை பார்க்கலாம். இந்த பக்கமாக 2027 வரவு செலவு திட்டத்தில் எல்நினோ பருவநிலையை எதிர்கொள்வதற்கான நாட்டுடைய விவசாய உணவுத்துறையின் தயார் நிலையில் விவசாயம் மற்றும் உணவு உத்தரவாத அமைச்சு வந்துட்டு கவனம் செலுத்தும் இந்த வரவு செலவு திட்டத்தில் இந்த வெப்பமான வானிலை மற்றும் கணிக்க முடியாத வறட்சியை சமாளிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
0: இதற்கிடையில் மற்றும் ஒரு செய்தி, 17வது ஆசியன் சுகாதார அமைச்சர்களுடனான ஒரு சந்திப்பு கூட்டம் வந்து நடைபெறவிருப்பதாக தகவல்கள் வந்திருக்குங்க. செப்டம்பர் 7ஆம் தேதி தொடங்கி 11ஆம் தேதி வரைக்கும் மலேசியாவில் வந்து இந்த ஒரு சந்திப்பு நடக்க போகுது. குறிப்பாக ஆசியானில் இருக்கக்கூடிய நோய் சார்ந்த சில கலந்துரையாடல்கள், எப்படி இதிலிருந்து விடுபடுறது போன்ற பல விஷயங்களை வந்து முன்னெடுப்பா இந்த ஒரு சந்திப்பு கூட்டம் அமையும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு.
1: இந்த பக்கமா வந்து நம்முடைய துணை அமைச்சர் சொல்லியிருக்கிறாரு, கிராமப்புற பொருளாதாரத்தை இனி விவசாயம், கால்நடை வளர்ப்பு, கைவினை பொருட்கள் மற்றும் தங்குமிட வசதிகள் ஆகியவற்றை மட்டுமே அடிப்படையாக கொண்டு பார்க்க முடியாது. கொஞ்சம் தொழில்நுட்ப வளர்ச்சியும் வந்து தொழில்துறை தேவைகளுக்கு ஏற்ப புதிய துறைகளுக்கு விரிவுபடுத்த வேண்டும் என்று கேட்டிருக்காரு.
0: அடுத்து மற்றும் ஒரு செய்தி, இப்போ ஐசிஏ மாற்றம் செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கான ஒரு செய்தி. இது தேசிய பதிவுத்துறை இந்த தகவலை வந்து வெளியிட்டிருக்காங்க. அதாவது இப்போ தற்காலிக இடையூறு வந்து ஏற்பட்டிருக்கின்றது. குறிப்பா இந்த புதிய மைகார்ட் ஐசிஏ வந்து அச்சிடக்கூடிய ஒரு சூழல்ல இது செப்டம்பர் 7ஆம் தேதி வரைக்கும் நீடிக்கும். அதுக்கப்புறம் வந்து அறிக்கை வெளிவந்த பிறகு நீங்க கட்டம் கட்டமாக உங்களுடைய அடுத்தடுத்த முன்னெடுப்பு நீங்க எடுக்கலாம், மாற்றம் செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: ஏற்கனவே வந்து சொல்லி

0: கண்டிப்பா சொல்ல போறீங்க. ஏன்னா இது நம்மை சார்ந்த ஒரு கேள்விதான். பொதுவா இந்த கைபேசியில வந்து ரிங் டோன் வைக்கிறது அதுவே ஒரு பெரிய கலை.
1: ஆமா,
0: சில பேர்லாம் நல்லா தேர்ந்தெடுத்து வைப்பாங்க, சில பேர்லாம் மாத்திக்கிட்டே இருப்பாங்க, புதுசு புதுசாவும் இருக்கும்ல.
1: ஆனா அதுக்கு வந்து மிக அழகா அது ஒரு கலைன்னு சொல்லிருக்கீங்க பாத்தீங்களா. ரிங் டோன் தொலைபேசி அழைப்பு ஒலி இதை தேர்ந்தெடுத்து மோகன் சொன்ன மாதிரி வைத்திருக்கிறது கலை. அதுவும் பல வருடங்களா வச்சிருக்காங்க பாருங்க. அவங்க பெரிய ஜாம்பவான்ல,
0: நீங்க அந்த ஜாம்பவான்கள், நீங்க தான் அழைத்து சொல்லணும். பல வருடமா நாங்க இதே ரிங் டோனை தாங்க வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் தாராளமா அப்ப அழைத்து சொல்லலாம். 3 2 2 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8

வணக்கம். காலையிலே கதை பேசலாம். ஒரு நாள் ஒரு முயலுக்கு ரொம்ப பசி. பழங்களை பறித்து சாப்பிடலாம் என்று ஒரு மரத்தை நோக்கி சென்றது. ஆனால் அங்கே ஒரு கோபமான புலி உட்கார்ந்திருப்பதை பார்த்தது. பயந்தவுடனே பின்வாங்கி ஓடிடுச்சு. அப்போது அந்த பக்கமாக ஒரு குட்டியான நடந்து வந்தது. முயல் கேட்டது, நண்பா நீ எங்க போற? குட்டியான சொன்னது, நாங்க இருக்கிற பழங்களை பறித்து சாப்பிட போற. உடனே முயல் பயத்துடன் சொன்னது, அங்கே போகாது, அங்க ஒரு புலி இருக்கு, நீ போனா அது உன்னை தாக்கிடும். ஆனா குட்டியான நம்பவில்லை. நீ போய் சொல்ற, பழங்களை நீ மட்டும் சாப்பிடணும் தானே இப்படி சொல்ற என்று சொன்னது. முயல் எவ்வளவோ விளக்கம் சொன்னது, நான் உன் நல்லதுக்காக தான் சொல்றேன், தயவு

0: செய்தாங்க போகாத. ஆனா குட்டியான அது கேட்காம முன்னாடி நடந்து சென்றது. அதற்கு பின்னாடி முயலும் பயத்துடன் சென்றது. ஆனா அவர்கள் அங்கு சென்ற போது அந்த புலி வேற இடத்திற்கு போய்விட்டது. அங்க புலி இல்ல. உடனே குட்டியான கோபமாக சொன்னது, எங்க நீ சொன்ன புலி? பழங்களை நீ மட்டும் சாப்பிடணும்னு தானே என்ன பயமுடுத்தின? மேலும் அது சொன்னது, எல்லோருக்கும் கிடைக்க வேண்டியத நீ உனக்காக மட்டும் வைத்துக் கொள்ள நினைக்கிற, உன்ன போல சுயநலமான உன்னை நான் பார்த்ததே இல்ல. இப்படி சொல்லிவிட்டு அந்த குட்டியான சென்று விட்டது. இதை கேட்ட முயல் மிகவும் சோகமானது. நான் நல்லது செய்ய நினைச்சேன், ஆனா என்ன தப்பாக புரிந்து கொண்டது என்று வருந்தியது. இந்த கதை நமக்கு சொல்லும் பாடம் என்ன? வாழ்க்கையில் நம் நல்லது செய்ய முயற்சி செய்யும் போது சில நேரங்களில் மற்றவர் நம்மை தவறாக புரிந்து கொள்ளலாம். அதற்காக நல்ல செயல்களை நிறுத்திவிடக் கூடாது. நம்முடைய நோக்கம் நல்லதாக இருந்தால் ஒரு நாள் உண்மை கண்டிப்பாக வெளிப்படும். மற்றவர் புரிந்து கொள்ளவில்லை என்பதற்காக நல்லது செய்வதை நிறுத்திவிடாதீர்கள். நல்லது செய்வது நம் குணம், அதை தொடர்வது நம் பலம். மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம். நான் குணஸ்ரீ பாலு.
1: உலகம் ஆயிரம்

0: மனசு தாங்க எல்லாத்துக்கும் காரணம். அதனால மனசை ரொம்ப நல்லபடியா பாத்துக்குவோம்.
1: ஆமா, அந்த மனசை பார்த்துக்கொள்ளும் போது நம்மை சுற்றி இருக்க நம்ம பயன்படுத்துற விஷயங்களுக்கு நமக்கு என்ன பிடிக்குமோ அதை வைத்துக் கொள்றது சகஜம் தானே. அதுவும் கை தொலைபேசி நம்மோடு பயணிக்கின்றது. அதனுடைய இந்த தொலைபேசி அழைப்பு ஒலி அப்படின்னு சொல்லும் போது அது அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரிதான் வைத்துக்கிறாங்க.
0: இந்த மாதிரி ரொம்ப வருஷமா ஒரே ரிங்டோன் வச்சிருக்கீங்களா? அழைத்து சொல்லுங்கன்னு சொல்லிருந்தோம்.
2: மகாலட்சுமி பேசுறேன்.
0: சொல்லுங்க மகாலட்சுமி, ரொம்ப வருஷமா ஒரே ரிங்டோன் தான் வச்சிருக்கீங்களா?
2: ஆமா அதேதான்.
0: ஓ, என்ன என்ன பாடல்?
2: எனக்கு வந்து எஸ்பி பாலா சார் தான் ரொம்ப பிடிக்கும். அவரோட படத்துல இருந்து அஞ்சலி அஞ்சலி பாட்டு நான் வச்சிருக்கேன். 10 வருஷமா அந்த பாட்டு தான் வச்சிருந்திருக்கேன். அந்த பாட்டுல வந்து சீதையின் காதல் வலி அந்த லிரிக்ஸ் வந்து அவரோட ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப வரைக்கும் எந்த போன் ஸ்மார்ட் போன் மாத்தினாலும் அந்த ஒரு ரிங்டோன் மட்டும் தான் இருக்கும்.
1: அது அந்த வரியில இருந்துல்ல?
2: அதே வரி தான். அந்த மாதிரி மாறவே மாற
0: 10 வருஷமா நீங்க வச்சிருக்கீங்க உங்களுக்கு பிடிச்சி அப்படின்னு. ஆனா இப்ப அழைக்கிறவங்க 10 வருஷமா அதே பாடல் தான் கேட்டு
2: அதே

0: அடுத்து ஒரு நேர் வந்திருக்காருங்க.
1: ரிங்டோன்
0: வச்சிருக்கீங்க நீங்க ரொம்ப வருஷமா.
1: நான் வந்து வாழ்க்கை படத்துல உள்ள அந்த மெல்ல மெல்ல எண்ணெய் சுட்டி அந்த பாட்டோட ரிங்டோன் தான் வச்சிருக்கேன்.
2: எப்படி
1: அதோட ரீட்டோட நல்லா இருக்கும். அதோட அந்த மியூசிக் நீங்க நீங்க வந்து நீங்க செக் பண்ணி பாத்தீங்கன்னா இளையராஜா வந்து பல கோணத்துல வந்து அவர் அந்த மியூசிக் வந்து சேமிச்சிருப்பாங்க. அது வந்து ஒவ்வொரு பரிமா ஒவ்வொரு இதுக்கும் வந்து ஒவ்வொரு இது வந்து ஒரு முடிவு ஆரம்பிக்கும் போது ஒரு இது சொல்றது நல்லா இருக்கும்.
0: ஆமா கேசவன் ரொம்ப நல்லா இருக்கும். 9 வருட காலமாக ஒரே ரிங்டோன் தான் நான் வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு.
2: ஆமா இது தொலைபேசி அழைப்புள்ளி இருக்குல்ல ரிங்டோன், இது வந்து ஒரு அந்த குணாதிசயத்தை கூட சொல்லக்கூடிய ஒரு சின்ன விஷயம் இருக்கு. இப்ப உதாரணத்துக்கு பாடல் ரிங்டோன் வைத்திருக்காங்கல்ல, அவங்க என்னன்னா தங்களுக்கு பிடித்த பாடலுடைய போது நேரம் அவங்க வந்துட்டு மாற்றத்தை அடிக்கடி வாழ்க்கையில விரும்புறாங்க, ஒரு ரசனை மிக்கவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. இயல்பு நிலை ரிங்டோன் இப்ப நீங்க வந்துட்டு எந்த ஒரு ரிங்டோனும் வைத்திருக்கல இல்லையா, எங்களுக்கு இதுக்கெல்லாம் நேரம் எல்லாம் இல்லைங்க, நாங்க வாழ்க்கை எங்களை எங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருப்போம்
0: அப்படின்னு.
2: ஆமா எங்களை யாரும் தொந்தரவு செய்யாதீங்க. இதுல இந்த வைப்ரேஷன் மோட் வைத்திருப்பாங்களா, அதிர்வு மட்டும் வச்சுக்கிறவங்க வந்து அமைதியை விரும்புவார்கள், இல்லனா கூட்டத்துல வந்து போன் சத்தமே வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்களாம். இதெல்லாம் தாண்டி ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம், ஒரே பாடல நிறைய பேர் வைத்திருப்பாங்கல்ல, பொது இடங்கள்ல அந்த மணி அடிக்கும் போது ஒரே நேரத்துல எல்லாருமே போய் தேடுவாங்க. ஆனா யாருக்கு அந்த அழைப்பு இருக்குன்னு சொல்லாம இருக்கக்கூடிய ஒரு சூழலும் வந்து இந்த ஒரே மாதிரியான அழைப்புள்ளி வைத்திருக்கிற நேரத்துல நடக்குமா.
0: இந்த மாதிரி நிறைய கதைகள் இருக்கு. அதனால உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு என்ன பாடல் பிடிக்குமோ அதை வச்சுக்கோங்க. கடைசியில என்ன, நம்ம வாழ்க்கையில எந்த அளவுக்கு சந்தோஷமா வாழ்றோன்றதான் ரொம்ப முக்கியம்.
2: அவ்வளவுதாங்க,
0: அழைத்து பேசிய நேர்களுக்கு நன்றி.

0: எல்பிடி ஒன்று சாலை விபத்து, முழு விசாரணை தேவை, பிரதமர் உத்தரவு. புகை மூட்டம், மூன்று மாநிலங்களில் நாளை தொடங்கி மேக விதைப்பு நடவடிக்கை. வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 7 மணி முதன்மை செய்திகளுடன் ஆனி பாஸ்டினால் ராயப்பன். நேற்று முன்தினம் கிழக்கு கரை சாலை எல்பிடி ஒன்றில் நிகழ்ந்த சாலை விபத்தில் பலியான ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூவரின் உடல்கள் நேற்றிரவு குவாந்தானில் நல்லடக்கம் செய்யப்பட்டன. சம்பவத்தின் போது புத்ராஜயாவில் நடைபெற்ற தேசிய நாள் கொண்டாட்டத்தை கண்டுகளித்த பின்னர் சொந்த ஊருக்கு திரும்பிக் கொண்டிருந்த 32 வயது முகமது நசத்துல் நஸ்மி, அவரது துணைவியார் 32 வயது நூர் அதிகா சுஃபியா முகமது கஸ்வான், இத்தம்பதியின் 4 வயது மகன் ஆகியோர் விபத்தில் சிக்கி உயிரிழந்தது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. திங்கட்கிழமை 20:10 அளவில் நிகழ்ந்த அவ்விபத்தில் மொத்தம் 4 பேர் பலியாகினர். இதனிடையே உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு பஹாங் ஆட்சியாளர் அல் சுல்தான் அப்துல்லா ரியாயத்துடீன் அல் முஸ்தபா பில்லாஷாவும், அவரது துணைவியார் துங்கு அசிசா அமீனா மைமுனா இஸ்காண்டாரியாவும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்டனர். இந்த துயரமான காலகட்டத்தை கடந்து வர அவர்களின் குடும்பத்தாருக்கு இறைவன் மன திடத்தை அளிக்க வேண்டும் எனவும் அவர்கள் பிரார்த்திக் கொண்டனர். இவ்வேளை ஒரே நேரத்தில் 3 பேரை இழந்த இக்குடும்பத்தினருக்கு மாநில மந்திரி பசார் ஸ்ரீவான் ரஸ்தீவான் இஸ்மாயிலும் இரங்கல் தெரிவித்துக் கொண்டார். தேசிய நாள் கொண்டாட்டத்தில் கலந்து கொண்ட பின் சொந்த ஊருக்கு திரும்பும் வழியில் தாய், தந்தை, மகன் என 3 பேர் அடங்கிய குடும்பம் உயிரிழந்த சம்பவம் பிரதமர் டாக்டர் அன்வார் இப்ராஹிமின் கவனத்தையும் பெற்றுள்ளது. இவ்விபத்துக்கான காரணத்தை கண்டறிய தொடர்புடைய தரப்பு முழுமையான விசாரணையை மேற்கொள்ளுமாறு அவர் உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பான முகநூல் பதிவில் அவர் விபத்தில் பலியானோரின் உறவினர்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்டார். அதேவேளை சாலையில் பயணிக்கும் வாகன ஓட்டிகள் எல்லா நேரமும் பாதுகாப்புக்கு முன்னுரிமை அளிக்கும் வேளை சாலை விதிகளை முழுமையாக பின்பற்றுவதும் அவசியம் என பிரதமர் வலியுறுத்தினார். நாட்டில் புகை மூட்டம் தொடர்ந்து தீவிரமடைந்து வருவதையடுத்து சரவா, கடா, பர்லிஸ் ஆகிய மாநிலங்களில் நாளை தொடங்கி சனிக்கிழமை வரை மேக விதைப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று துணை பிரதமர் டாக்டர் ஸ்ரீ டாக்டர் அகமது ஜஹீர் அமீடி தெரிவித்தார். அந்நடவடிக்கையை தேசிய பேரிடர் மேலாண்மை நிறுவனம் நட்மாவும், மேட் மலேசியாவும், அரச மலேசிய வான்படையும் ஒருங்கிணைக்கும் என அவர் கூறினார். குறிப்பாக சரவாக்கில் 8 இடங்களில் இந்த மேக விதைப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் வேளை கடாவில் படு, முடா, அனிங், பெரிஸ் ஆகிய 4 அணைகளிலும், பெர்லிஸில் திமாதாசு அணையிலும் இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றார் அவர். இதனிடையே சரவாக்கில் இன்று காலை மணி 6 வரை 4 இடங்களில் காற்றுத்தர குறியீடு ஆபத்தானதாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக சிரியான் மாவட்டத்தில் காற்றுத்தர குறியீடு சற்று குறைந்து 329 பதிவாகியுள்ளது. அதனைத் தொடர்ந்து கூச்சிங்கில் அது 326, சமரஹானில் 308, சிபுவில் 302 பதிவாகியுள்ளது. அதேவேளை சரிகே, மோகா, பிந்துலு, ஸ்ரீயாமான், சமலாஜு ஆகிய 5 இடங்களிலும், நாடு முழுவதிலும் உள்ள 14 இடங்களிலும் காற்றின் தரம் ஆரோக்கியமற்றதாக பதிவாகியுள்ளது. நேபாள் பெருவெள்ளத்தில் சிக்கிய ஒருவர் குறித்த விவரங்களை காத்மாண்டுவில் உள்ள மலேசிய தூதரகம் அந்நாட்டு செயலாக்க தரப்புடன் உறுதி செய்து வருகிறது. சம்பவத்தின் போது பாதிக்கப்பட்ட இடத்தில் இருந்ததாக நம்பப்படும் ஒரு மலேசிய குழுவினர் தொடர்பில் அந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக விஸ்மா புத்ரா தெரிவித்துள்ளது. பாதிக்கப்பட்டவரை அடையாளம் கண்டு உறுதி செய்யும் வரை எந்த ஓர் ஆறுடத்திற்கும் இடமில்லை. மேலும் உறுதி செய்யப்படும் தகவல் பாதிக்கப்பட்டவரின் குடும்பத்தினருக்கு நேரடியாக தெரிவிக்கப்படும். முன்னதாக திரிஷூலி பகுதியில் மலேசியர் 23 பேர் காணாமல் போனதாகவும், அவர்கள் இருந்த பகுதியில் இருந்து 80 கிலோமீட்டர் தூரத்தில் நேபாள் நாட்டவரின் உடல் கண்டறியப்பட்டுள்ளதாகவும் ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன. தபுங் ஹஜி வாரியம் மீதான அரசு விசாரணை ஆணையம் RCI அறிக்கை தொடர்பில் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் SPRM முன்னாள் அமைச்சர் ஒருவரை தடுத்து வைத்துள்ளது. சவுதி அரேபியாவில் தங்கும் விடுதி குத்தகை விவகாரம் தொடர்பில் புத்ரஜயாவில் உள்ள SPRM தலைமையகத்திற்கு வாக்குமூலம் அளிக்க வந்திருந்த போது அவர் கைது செய்யப்பட்டதாக அதன் உயர் ஆணையர் டத்துஸ்ரீ அப்துல் ஹலீம் மாமான் தெரிவித்தார். இச்சம்பவம் செக்ஷன் 16 உட்பிரிவு ஏ 2009 SPRM சட்டத்தின் கீழ் விசாரிக்கப்படுகிறது. இவ்வேளை அந்த முன்னாள் அமைச்சர் தடுப்பு காவல் ஆணைக்காக இன்று புத்ராஜயா மெஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்திற்கு கொண்டுவரப்படுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: இறைவன் மீது நம்பிக்கை வைத்தல்,
2: பேரரசருக்கும் நாட்டிற்கும் விசுவாசம் செலுத்துதல்,
3: அரசியலமைப்பு சட்டத்தை உறுதியாக கடைபிடித்தல்,
4: சட்டமுறைப்படி ஆட்சி நடத்துதல்,
1: நன்னடத்தையையும் ஒழுக்கத்தையும் பேணுதல்,
4: தேசிய கோட்பாடு ருக்கன் நகாரா உறுதிமொழி மட்டுமன்று
3: ஒவ்வொரு மலேசியரும் உய்த்துணர்ந்து உன்னத பண்புகளுடன் இணைந்தே மேம்படுவதற்கான வழிகாட்டி.
0: இமயமலை பகுதியில் எதிர்காலத்தில் பனிப்பாறை வெள்ளம் நிகழும் ஆபத்து அதிகம் உள்ளதாக ஐநாவின் உதவி பொதுச் செயலாளர் கனி விக்னராஜா எச்சரித்துள்ளார். நீர்மின் சக்திக்கு மட்டும் அது அச்சுறுத்தலாக இருக்காது, மாறாக மில்லியன் கணக்கான மக்கள் வசிக்கும் ஆற்றங்கரை பகுதிகளிலும் பாதிக்கப்படக்கூடும் என்றார் அவர். 2020 நேபாளம், சீனா, இந்தியா ஆகிய நாடுகளில் 47 ஆபத்து நிலையில் உள்ள பனிப்பாறை ஏரிகள் கண்டறி அந்த எண்ணிக்கை தற்போது அதிகரித்துள்ளதாக கூறப்படுகிறது. நேபாளம் காத்மாண்டுவுக்கு சீனாவின் மேலும் ஒரு நிபுணத்துவ குழுவும் உதவி விநியோகிப்பும் வான்வழியாக அனுப்பப்பட்டுள்ளன. திருகூர்த்தி, மரபணு சோதனைக்கான பொருள்கள், நீர் சுத்திகரிப்பு உபகரணங்கள் உள்ளிட்ட முக்கியமான பொருள்கள் வழங்கப்பட்டுள்ளன. அதனோடு சீனாவின் 3வது மரபணு சோதனை நிபுணர் குழுவும் சென்றுள்ளது. தேடி மீட்பு நடவடிக்கையில் நேபாள செயலாக்க தரப்புக்கு உதவ பேரிடரால் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளுக்கு அவர்கள் நேரடியாக சென்றனர். செவ்வாய்க்கிழமை வரை பெருவெள்ளத்தில் பலியானவர் எண்ணிக்கை 1680 பதிவு செய்யப்பட்டது. இன்னும் 4606 பேரை காணவில்லை. வரும் மாதங்களில் லெபனான் ராணுவத்தினருக்கான பயிற்சி திட்டத்தை அறிமுகப்படுத்த ஐரோப்பிய ஒன்றியம் திட்டமிட்டுள்ளது. இவர்கள் ஐநாவின் அமைதி காப்பு படைக்கு பதிலாக நிறுத்தப்பட மாட்டார்கள் என அது கூறியது. 1978 முதல் 50 நாடுகளைச் சேர்ந்த 7500 யூனிஃபில் அமைதி காப்பு படையினர் தென் லெபனானில் பணிக்கமர்த்தப்பட்டுள்ளனர். இருப்பினும் மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதில் பலனளிக்கவில்லை. அமெரிக்காவின் அழுத்தத்தை தொடர்ந்து யூனிஃபில் திட்டம் இவ்வாண்டு இறுதி முடிவுக்கு வருகிறது. மற்றொரு நிலவரத்தில் ரஷ்யாவின் மறைமுக தாக்குதல்கள் யுக்ரைனுக்கான ஆதரவை வழங்குவதில் ஐரோப்பாவை பயமுறுத்தாது என ஐரோப்பிய ஒன்றிய வெளியுறவு கொள்கை தலைவருமான கஜா கலாஸ் தெரிவித்தார். எனினும் கீஃபுக்கு புதிதாக வான் தற்காப்பு உதவிகளை வழங்குவதில் அப்பகுதி சிரமப்படுகிறது. இதனை சாதகமாக பயன்படுத்தும் மாஸ்கோ அண்மைய சில வாரங்களாக யுக்ரைனில் தாக்குதலை கடுமையாக்கியுள்ளது. அயர்லாந்தில் ஐரோப்பிய ஒன்றியத்தின் தற்காப்பு அமைச்சர்களை சந்தித்த கலாஸ், கிரீஸ், ஸ்பெயின் போன்ற நாடுகள் ஏவுகணைகளை விநியோகிப்பது குறித்த எந்தவொரு வாக்குறுதியையும் இன்னும் வழங்கவில்லை என்றார். விளையாட்டு தகவல். ஜெர்மனி காட்பந்து அணி தற்காப்பு ஆட்டக்காரர் ஆண்டனியோ ருடிகர் பன்னாட்டு போட்டிகளிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார். இதுவரை 4 உலக கிண்ணத்தை வென்றுள்ள ஜெர்மனியுடன் இணைந்து அவர் 86 ஆட்டங்களில் களமிறங்கியுள்ளார். இளைய தலைமுறையினருக்கு வழிவிட்டு தாம் இந்த முடிவை எடுத்துள்ளதாக 33 ருடிகர் சமூக ஊடகத்தில் பகிர்ந்துள்ளார். இதனைத் தொடர்ந்து ரியல் மெட்ரிட்டுடனான ஆட்டத்தில் கவனம் செலுத்த உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். விளையாட்டு FA கிண்ண காட்பந்து. 16 அணிகள் சுற்றில் நடப்பு வெற்றியாளர் JDT EM டமான்சரா யுனைடெட்டை 4-1 என்ற கோல்களில் வெற்றி கொண்டது. வரும் 8 நாள் அந்த இரு அணிகளும் மீண்டும் களம் காண்கின்றன. இவ்வேளை பேரா FA அதன் சொந்த அரங்கில் குவாலாலம்பூர் சிட்டி FC எதிரான ஆட்டத்தில் சுழியத்துக்கு 1 என தோல்வியுற்றது. கிளாந்தான் ரெட் வாரியர்ஸ்க்கும் கோச்சிங் சிட்டி FC இடையேயான ஆட்டம் கோலின்றி முடிவுற்றது. கல்பீட்டி ஒன்று சாலை விபத்து, முழு விசாரணை தேவை, பிரதமர் உத்தரவு. புகை மூட்டம், மூன்று மாநிலங்களில் நாளை தொடங்கி மேக விதைப்பு நடவடிக்கை. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மோகனா அருஜோதி. மலேசிய மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.
5: வரலாற்றில் இன்று 1953 இன்றைய நாளில் மலாயா கூட்டரசு சட்டமன்றத்தில் மலாயா கூட்டரசு சட்டமன்றத்தின் முதல் அவைத்தலைவரை நியமிக்கும் சடங்கு நடைபெற்றது. பஹாங் மாநிலத்தின் டத்தோ சத்யாவாங்சா டத்தோ சர் மஹமுத் மத் சட்டமன்ற தலைவராக நியமிக்கப்பட்டார். அவரது நியமன ஆவணத்தை மலாயா சட்டமன்ற செயலாளர் ராஜசர் உடா ராஜா முகமத் வாசித்தார். 1909 முதல் பிரிட்டிஷ் உயர் ஆணையர் வகித்த இந்த பொறுப்பை உள்ளூர் அதிகாரிக்கு மாற்றும் வகையில் டத்தோசர் மஹ்மூத்தின் நியமனம் மேற்கொள்ளப்பட்டது. மேலும் மலாயா கூட்டரசு சட்டமன்றத்தை ஒரு சுயாட்சி அமைப்பாக மாற்றுவதற்கான ஏற்பாடாகவும் இந்த நியமனம் அமைந்தது.
6: தேசிய பழஞ்சுவடி காப்பகத்தின் தகவல் இது. மேல் விவரங்களுக்கு www.archive.gov.my

0: தரகமின்னலில் மோகன் திரேசா அவங்களோட பேசிட்டு இருக்க உங்கள் காலை பொழுது இன்னும் குதூகலப்படுத்திட்டு இருக்க ஒரு விஷயம் படிச்சேன். சரி, இதை வைத்தே இன்றைக்கு கொஞ்சம் தலைப்பு எடுக்கலாம் அப்படின்னு. ஒரு 28 வயது பெண்மணி நம் நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா 10 வருட காலகட்டத்துல 82 நாடுகளுக்கு சுற்றுலா சென்றிருக்காங்களா.
1: அதாவது அவங்களுடைய இந்த சுற்றுலாவுக்கு இத்தனை நாடுகளுக்கு என்ன காரணம் சொல்லிருக்காங்கன்னா, நான் வந்து பணக்காரராயி கை நிறைய சம்பாதிச்சு அப்ப சுத்தி பாக்குறதுக்கெல்லாம் நான் வந்து காத்திருக்க மாட்டேன், என் வாழ்க்கை நான் வாழ்றேன் அப்படின்ட்டாங்க.
0: சரி, இவங்க கதையை கொஞ்சம் பிறகு பாக்கலாம். இன்றைக்கு இதை வச்சுதான் என்ன பேச போறோம்னா, நிறைய பேர் நம்மில் பலர் வந்து இப்போ வெளிநாட்டு சுற்றுலா பயணம் இதெல்லாம் மேற்கொள்றீங்க இல்லையா, அந்த மாதிரி வெளிநாட்டுல நீங்க போயிட்டு ரொம்ப ஆச்சரியமா பார்த்தது என்ன, ஓ இந்த நாட்டுல இப்படிலாம் இருக்கு பாருங்க அப்படின்னு ஏதாவது ஒரு ஆச்சரியமா இருக்கும், அந்த மாதிரி சில கதைகளை தான் இன்றைக்கு அழைத்து பேச போறீங்க.
1: இப்ப உதாரணத்துக்கு இட்டலி எடுத்துக்கிட்டோம்னா மோகன், இப்போ நம்ம இரவு உணவுனா ஒரு 7 மணிக்கு மேல எல்லாம் மலேசியர்கள் நம்ம உணவு உண்பது வழக்கம் தான்.
0: ஆமா, 6 மணி கூட சாப்பிட்டுருவாங்களா,
1: அதாவது முன்கூட்டியே இரவு உணவுன்னு. ஆனா இட்டலியில வந்து 8 மணியிலிருந்து 9 மணிக்கு பிறகுதான் சாப்பிடுவது வந்து சாதாரணமா இருக்கு. அப்ப அங்க போயிட்டு 6 மணிக்கெல்லாம் நான் இரவு உணவு எடுக்கிறேன் அப்படிலாம் இல்ல, அவங்களுக்குள்ளே ஒரு முறை இருக்கு இல்லையா, அப்ப அந்த நேரத்துக்கு தான் இந்த இரவு உணவை எடுக்கிறாங்க.
0: அந்த மாதிரி நீங்க ரொம்ப ஆச்சரியமா பார்த்தது என்ன, அது விதிமுறையா இருக்கலாம், அங்க அவங்க கடைபிடிக்கிற ஒரு பழக்கமா இருக்கலாம், அது வழக்கமா என்ன இப்பெல்லாம் பண்றாங்க அப்படின்ற மாதிரி யோசனை வந்திருக்கும்ல, அழைத்து சொல்லுங்க. 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8

0: வணக்கம் இன்னலில் நிதி நிர்வாக ஆலோசனைகளுடன் நிதி நிர்வாக ஆலோசகர் கயல்.
1: காலை வணக்கம். நம்ம வாழ்வில் எப்போதுமே வந்து நம்ம எடுக்கிற வருமானத்தை சான்றுதான் இருக்கும். அப்ப இந்த வருமானத்துக்கு வந்து ஒரு மூணு விஷயம் பாதிப்பு வரும், அதாவது டெட், டிசபிலிட்டி, ட்ரெட் டிசீஸ். இந்த மூணு விஷயத்துல ஏதாவது ஒண்ணு நம்மளுக்கு வந்துருச்சுனா கூட நம்மளோட வருமானம் பாதிக்கப்படுது. நம்மளுக்கு மட்டும் இல்ல, நம்ம குடும்பத்துக்கும் சேர்த்து பாதிக்கப்படுது. அப்ப இதை எப்படி நம்ம வந்துட்டு இன்னைக்கு பாதுகாப்பு பண்ண போறோம்னா, நம்ம பார்க்க போறோம். வருஷத்துக்கு ஒரு 60,000 வழி நம்ம சம்பாதிக்கிறோம். இந்த 60,000 வழி வந்து குறைஞ்சது ஒரு 10 வருஷத்துக்கு நம்ம பாதுகாப்பு பண்ணி வைக்கணும். நம்ம குடும்பம் வந்து அவங்க தொடர்ந்து வாழ்றதுக்கான ஒரு நிலைய குறைஞ்சது ஒரு 10 வருஷத்துக்கு நம்ம ஏற்பாடு செய்யணும். அதாவது 60,000 வழி 10 வருஷம்னா 6,00,000 வழி. ரெண்டாவது, நம்ம எடுத்த கடன்கள், இந்த கடன்கள் வந்து எப்படி நம்ம பாதுகாப்பு செய்ய போறோம்னா, குறைஞ்சது ஒரு 5 வருஷத்துக்கு நம்ம வந்துட்டு கடனை கட்டுற மாதிரி ஒரு சம்பளத்துல இருந்து ஏற்பாடு செஞ்சு வச்சா மட்டும்தான் அந்த கடன்களை நம்மளோட குடும்பத்தினர் வந்து கட்டுறதுக்கு வாய்ப்பு நம்ம அமைக்கும். குறைஞ்சது ஒரு 9,00,000 வழியிலிருந்து 1,000,000 பாதுகாப்பு எடுத்து வச்சா மட்டும்தான் அவங்க அந்த கடனையும் செலுத்திட்டு அவங்களோட வாழ்வியலுக்கும் பயன்படுறதுக்கான போதுமான அளவு இருக்கும், அதாவது 10 வருஷத்துக்கு. அப்ப அந்த 10 வருஷத்துல வந்துட்டு அவங்க அடுத்தது என்ன செய்யலான்ற யோசிச்சு முடிவு பண்றதுக்கு ஒரு சரியான தருணத்தை நம்ம ஏற்படுத்தி கொடுக்கிறோம். இந்த ரெண்டு விஷயம், அதாவது இன்கம் ரிப்ளேஸ்மெண்ட் அண்ட் லயபிலிட்டி கேன்சலேஷன் நம்ம சொல்லுவோம். இன்னும் ஒரு விஷயம் நம்ம மறந்துட்டோம், அதாவது ட்ரெட் டிசீஸ் சொல்லுவோம். பழையபடி அதே வருமானத்தை நம்ம கொண்டு வர முடியாது, வருமானம் குறைவ வாய்ப்பு இருக்கு. அப்ப நம்மளும் வாழணும், நம்ம குடும்பமும் வாழணும், அதே நேரத்துல நம்ம அந்த வருமானத்தையும் கொண்டு வராத தருணத்துல குறைஞ்சது ஒரு 5 வருஷத்துக்கு வந்துட்டு நம்ம பாதுகாப்பு பண்ணி வைக்கணும். நம்ம வருமானத்தை பாதுகாப்பு பண்றதுக்கு சில வழிகள் இருக்கு. அதாவது முதல் ஆயுள் காப்புறுதி. ஆயுள் காப்புறுதி வந்துட்டு இப்ப எல்லாம் ரொம்ப மலிவான விலைக்கு வந்துட்டு நம்ம பெரிய பாதுகாப்பு செஞ்சு வைக்கலாம். இரண்டாவது, நம்மளோட மந்த்லி சேவிங், மாசம் மாசம் நம்ம வந்து ஒரு அளவுக்கு சேமிப்போம். ஏற்கனவே இந்த வாய் ரூல் சொன்ன மாதிரி இது வந்து அந்த ஒரு 1 month சேமிப்பு. அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும்னா, ஒரு சின்ன அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் செய்யணும். இந்த மூணு விஷயத்தையும் நம்ம செஞ்சு வச்சோம்னாக்க இதுவே வந்துட்டு ஒரு பெரிய பாதுகாப்பா இருக்கும். முதல் நம்ம எப்போதுமே வந்துட்டு நம்ம செலவு பண்றதுக்கு முன்னுக்கு இந்த பாதுகாப்புக்கு முதல் ஒதுக்கீடு வச்சுட்டு அப்புறம் தான் வந்து நம்ம செலவு பண்ணணும். இந்த மாதிரி செய்யும் போது நம்மளோட வருமானமும் பாதுகாப்பு பண்ணப்படுது, அதே நேரத்துல தொடர்ந்து நம்ம போகலாம்.

0: விடுமுறைக்காக பல நாடுகளுக்கு சென்றிருப்பீங்க, அங்க நீங்க பார்த்து வியந்த தருணங்களை நீங்க தாராளமா அழைத்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம்.
1: இப்ப நெதர்லாந்து அப்படின்னு எடுத்துக்கொள்ளும் போது மோகன், நமக்கு தெரியும் இல்லையா, அங்க வந்து முக்கியமா வந்து சைக்கிள்ல பயணம் செய்யறதுதான் அவங்க
0: அதிகமா விரும்புவாங்க.
1: ஆனா சைக்கிள் பயணத்துல மழை காலத்துல கூட சைக்கிள் தான் பயணம் செய்வாங்களா?
0: எப்படி கொடப்பிடிச்சிட்டு சைக்கிள்
1: இல்ல அதெல்லாம் வேணாம், நாங்க சைக்கிள்ல பயணம் செய்தா போதும்னு சொல்லி மலையில நிறைந்து கொண்டே அவங்க பயணம் செய்யறாங்க பாருங்க.
0: ஓ அங்க அப்படி இருக்கு, அந்த மாதிரி
1: அங்க அப்படி ஒரு கலாச்சாரம் இருக்கு.
0: அந்த மாதிரி நீங்க போன சில நாடுகள்ல நடந்திருக்கும் இல்லையா, நீர்கள் காத்துட்டு இருக்காங்க சொல்லுங்க.
2: ஆஸ்திரேலியாவுக்கு போயிருந்தேன். அங்க என் ஃப்ரெண்டு வீட்டுல சாப்பாடு ஐயோ ஒரு வாரத்துக்கு ஆக்கி வச்சிடறாங்க. அப்ப கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து மைக்ரோ ஓவன்ல வச்சு வச்சு சூடாக்கி சாப்பிடுறது.
0: அப்படியா, ஒரு வாரத்துக்கு தேவையானது அந்த ஒரு நாள்ல சமைச்சிடறாங்க?
2: ஒரு நாள்லயும் சமைச்சிருவாங்க. வெண்டிக்காய் பரட்டினாங்க நிறைய, ஐயோ நாலு பேத்துக்கு என்ன இவ்வளவு செய்யறாங்கன்னு நானே நினைச்சுட்டு இருந்தேன். ஆனா அதை ஃப்ரிட்ஜ்ல வச்சு வச்சு பூரி செஞ்சாங்க. பூரியும் அந்த மாதிரிதான் செஞ்சாங்க.
0: பூரியுமா? ஒரு வாரத்தை வச்சு கோட்டுறாங்களா?
3: சரஸ் பேசுறேன்.
1: சொல்லுங்க சார், எந்த நாட்டுல எதை பார்த்து வியந்து போனீங்க?
3: நான் ஆஸ்திரேலியா போயிருந்தேன், ஒரு 3 வருஷத்துக்கு போயிருந்தேன். அப்ப அங்க உள்ள ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ், அந்த குரோசரிஸ் எல்லாம் வாங்குவோம்ல, அது வந்து 5 மணிக்கெல்லாம் சாத்திடுவாங்க. பொருள் எல்லாம் வாங்குறதா இருந்தா வெள்ளினே போய் வாங்கிடணும்.
1: ஏன் 5 மணிக்கு?
3: அங்க அங்குள்ள ரூல்ஸ் அந்த மாதிரி.
0: நீங்களும் அழைத்து சொல்லுங்க, நீங்க போன சுற்றுலா நாடுகள்ல எது ரொம்ப வித்தியாசமா ரொம்ப வியந்து பார்த்தது? 3 2 2 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8

0: சின்மயி சத்யபிரகாஷ் பாடிய பாடலையும் நம்ம கேட்டுங்க. இந்த ஒரு தலைப்பை நம்ம ஏன் எடுத்தோம் அப்படின்னா, இங்க ஒரு பெண்மணி, குறிப்பா நம்ம நாட்டுல உள்ளவங்க, இவங்களுக்கு இப்பதான் வயது வந்து 28 வயதுல வந்து இப்போ வரைக்கும் 82 நாடுகளுக்கு சென்றிருக்காங்களா. ஆனா உங்களுக்கு ஒரு லட்சியம் இருக்கா திரிசா, 100 நாடுகளுக்கு போனவா 30 வயசுக்குள்ள
1: போயிருவாங்க நம்பிக்கை இருக்கு. ஏன்னா 28 வயதுக்குள் 82 நாடுகள் அப்படின்னு சொல்லும் போது இன்னும் எஞ்சி எவ்வளவு இருக்கு, அந்த நாடுகளையும் சுற்றி பார்க்கலாம் இல்லையா. ஆண்ட்ரியா தான் இவங்களுடைய பெயர் மோகன். இவங்க என்னன்னா 21 வயதுல வந்து முதன் முதலாக தனியா தைவானுக்கு போயிருக்காங்க. அங்க போகும் போதுதான் இந்த சுற்றுப்பயணத்துல அவங்களுக்கு ஏதோ ஒரு திருப்பு முனை ஏற்பட்டு அங்க முடிவு பண்ணாங்க, சரி நம்ம வந்து 30 வயதுக்குள் 100 நாடுகளை வந்து சுற்றி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த 28 வயது அவங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடும் போது அவங்க கடைசியாக சுற்றி பார்த்தாங்க. அந்த இடத்துல இருந்து அந்த கேக் அணிச்சல வந்து வெட்டி இருக்காங்க. வெட்டும் போதுதான் இந்த ஒரு படத்தை பதிவு செய்யும் போது அது எல்லாருடைய கவனத்தையும் ஈர்த்திருக்கு.
0: இதுல என்ன யோசிப்போம்னா, என்னய்யா வேலைக்கு போறாங்களா இல்லையா, இவங்களுக்கு மட்டும் எப்படி ப்ளோ விடுமுறை கிடைக்கிறதுலாம் யோசிப்போம். ஆனா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் பணம் சம்பாதிக்கிறேன் தான், ஆனா நான் அதுக்குன்னு எல்லாம் கிடைச்ச பிறகு போறது தாண்டி இப்ப இருக்கிற வயசுல எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வாழ்றேன். இதுல என்னன்னா, அவங்க ரொம்ப திட்டமிட்டு தான் போகிறாங்க. எல்லா இடத்துக்கும் போய் எல்லா நாடுகளுக்கும் போயிட்டு ரொம்ப செலவு பண்றது இதெல்லாம் தாண்டி தனியா பயணம் செய்யறாங்க. அதிகமா ரொம்ப திட்டமிட்டு ரொம்ப குறைவான ஒரு விலையில இந்த மாதிரி பார்த்து பார்த்து அவங்களோட பயணத்தை மேற்கொள்றாங்க.
1: இந்த உணவு பழக்க முறை நீங்க பாத்தீங்கன்னா, அதிகமாக ரொட்டி துண்டுகள், பாஸ்தா, இதெல்லாம் வந்து சிக்கன உணவு வகைகள் இருக்கல்லவா, அதான் அவங்க வந்து எடுத்துக்கிறாங்க. அவங்களுடைய அந்த பொருளாதார அந்த திட்டமிடல்ன்றது மிக நேர்த்தியா திட்டமிடுறதுனாலதான் அவங்களால இது செய்ய முடியுது. அதனால நான் வந்து வயது முதிர்ந்து காசு எல்லாம் நிறைய கையில இருந்து அப்போ எனக்கு அந்த சக்தி இல்லாம சுற்றி பாக்குறத விட இந்த இளம் வயதுலயே நான் நல்லா மகிழ்ச்சியா சுற்றி பாக்குறேன்னு முடிவு எடுத்துட்டாங்க.
0: இதுல என்னன்னா ஒரு விஷயம் வலியுறுத்துறது என்ன அப்படின்னா, ஒவ்வொரு நாட்டுக்கு போறப்ப நிறைய புதிய செயல்களா இருக்கட்டும், புதிய வழக்கங்களை கத்துக்கிறேன். ஆனா மலேசிய அரசாங்கம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு நாட்டுக்கு நீங்க போறீங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய விதிமுறைகளை நீங்க கொஞ்சமாவது தெரிஞ்சுக்கோங்க அப்படின்ற வலியுறுத்தல சொல்லியிருக்காங்க. சரி, நீங்களும் அழைத்து சொல்லலாம், அந்த மாதிரி நீங்க வியந்து பார்த்து தருணம் என்ன சொல்லுங்க.

0: வணக்கம். இந்நிலையில் உங்கள் காலை பொழுது எனும் கூடுதல் உற்சாகப்படுத்திக்கிட்டு இருக்கோம்.
1: சரி, இன்றைக்கு உங்ககிட்ட நாங்க கேட்டிருந்தோம், வெளியூர் பயணங்களுக்கு நீங்க செல்லும் போது அந்த நாட்டில் இருக்கும் ஏதாவது கலாச்சாரமா இருக்கலாம், இடமா இருக்கலாம், அல்லது பழக்கம் வழக்கம் உங்களை வந்து வியக்க வைத்திருந்தால் அழைத்து சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தோம்.
0: சொல்லுங்க, எந்த நாட்டுக்கு போய் வியந்து பாத்தீங்க?
2: நான் துபாய் போனேன் சார். அங்க இந்த ஒரு கிராமம் இருக்கு, தங்க கிராமமே இருக்கு. நானே வியந்துட்டேன். ஒரு செக்யூரிட்டி இல்ல.
0: ஓ,

0: அப்படி அப்படி ஓபனா இருக்கும், எந்த ஒரு செக்யூரிட்டியும் கிடையாது.
1: ஓ, அப்ப தங்க நகைகள் இதெல்லாம் விற்பனை செய்றாங்க அங்க?
0: எல்லாமே தங்க நகைகள்.
1: ஓ
2: பாருங்க,
0: ரொம்ப ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயம்.
2: ஆமா, பாதுகாப்பே இல்லாம இப்படி
0: பாதுகாப்பே இல்லாம அப்படி வச்சிருக்காங்க.

0: மலேசியர்களா நம்ம அடையாளம் என்ன தெரியுமா?
1: அதுக்கெல்லாம் ஒரே பதில், ஒற்றுமை.
0: அப்போ நம்மை ஒன்றாக வைத்திருக்கிறது என்ன?
1: ருக்கு நகரதா, இறைவன் மீது நம்பிக்கை வைத்தல்,
0: பேரரசருக்கும் நாட்டுக்கும் விசுவாசம் செலுத்துதல்,
1: அரசியலமைப்பு சட்டத்தை உறுதியாக கடைபிடித்தல்,
0: சட்டமுறைப்படி ஆட்சி நடத்துதல்,
1: நன்னடத்தையும் ஒழுக்கத்தையும் பேணுதல்.
0: ருக்கு நகரா வெறும் கொள்கை அன்று,
1: ஒற்றுமையான மலேசியாவை உருவாக்கும் நமது வாழ்க்கை வழிகாட்டி.
0: நமது ஒற்றுமை நமது வலிமை.

0: ஏசியாவின் மிகப்பெரிய வேளாண் கண்காட்சியான மகா மீண்டும் வந்துவிட்டது. குடும்பத்தோடு சேர்ந்து விவசாயம், தோட்டக்கலை மற்றும் வேளாண் சுற்றுலாவின் சிறப்பை அனுபவிக்க வாருங்கள். அக்ரோ சஃபாரி, ரேவாங் வாரிசான், மேஜிகா கார்டன் மற்றும் லேசர் ட்ரோன் கண்காட்சிகளை கண்டு மகிழுங்கள். அதோடு மெர்டிகா இஃப் கண்டாட்டம், கிடிஸ் வண்டர்லேண்ட் மற்றும் நேரடி இசை நிகழ்ச்சிகளும் காத்திருக்கின்றன. மகா 2026 ஆகஸ்ட் 28 முதல் செப்டம்பர் 6 வரை காலை மணி 10 முதல் இரவு மணி 10 வரை மேட்ச் சிறடாங்கில். விவரங்களுக்கு mahaofficial.com.my.
1: பிடிச்சவங்க பேசலையா? நீங்க தான் அழைச்சு பேசுங்களேன். இது உங்கள் மின்னல் எஃப்எம்.

0: பிரதீப் பாடிய பாடலை நம்ம கேட்டுங்க. சில நாடுகளுக்கு நம்ம போயிருப்போம், போகும்போது அங்க இருக்கக்கூடிய விதிமுறைகளா இருக்கட்டும் வழக்கங்களா இருக்கட்டும் நமக்கே ரொம்ப வித்தியாசமா இருக்கும் இல்லையா?
1: ஆமா, அந்த வகையில தென்கொரியா அப்படின்னு சொல்லும் போது தென்கொரியால உள்ளவங்க எல்லாம் பாக்குறப்ப நம்மளுக்கு அப்படி இளமை தொழிலோட இவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு நம்ம யோசிப்போம் இல்லையா. அந்த நாட்டுல வயத கணக்கிடும் பாரம்பரிய முறைகள் காரணமாக ஒரு கிட்ட போயிட்டு உங்க வயசு என்னங்க அப்படின்னு சொல்லும் போது உடனடியாக சொல்ல மாட்டாங்க. அது ஒரு வேற மாதிரி ஒளிவு மறைவு சென்று எப்படி மோகன், இதுவே ஆச்சரியத்தக்க ஒரு வியத்தக்க ஒரு பதிலா தான் இருக்கு. அதனால அந்த வயச சொல்லியும் சொல்லாமலும் சொல்ற ஒரு முறை இருக்கு.
0: சரி, கிரீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய இந்த வரலாற்று இடங்கள்லாம் இருக்கும் இல்லையா, இந்த இடங்களுக்கு எல்லாம் போகும்போது பெண்கள் வந்து காலணி இந்த ஹை ஹீல்ஸ் எல்லாம் வந்து அவங்க அணிந்துட்டு போக கூடாது, அதுக்கு வந்து தடை செய்யப்பட்டிருக்கு. ஏன்னா அங்க இருக்கக்கூடிய அந்த தரையெல்லாம் வந்து பாதிக்கப்படும், அந்த மார்பிள்ஸ் எல்லாம் உடையக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்றதுனாலதான் இந்த ஒரு விதிமுறையை கையாளுறாங்க.
1: இப்ப ஜப்பான் பாத்தீங்கன்னா மோகன் நீங்க கூட சென்றிருக்க அனுபவம் இருக்கலாம், அங்க ஜப்பான்ல நீங்க பார்த்து வியந்தது என்ன?
0: நான் கொரியாக்கு போனேன்.
1: ஓ, கொரியால? கொரியால என்ன பார்த்து வியந்தீங்க?
0: நிறைய வியந்தன
1: சொல்லும் போதே நிறைய இருக்கிற மாதிரி இருக்கு. இப்ப ஜப்பான்ல பாத்தீங்கன்னா சில கழிப்பறைகள்ல இருக்கையை சூடாக்கும் வசதி மட்டும் கிடையாது, தண்ணீர் தெளிப்பு, உலர்த்துதல், இப்ப கூடவே வந்து இசை போன்ற பல வசதிகளை வந்து செய்து கொடுத்திருக்காங்க. அப்ப அந்த ஒரு இடம் தான் நிம்மதியாக. அப்புறம் ரயில் ஒருவேளை தாமதமானா சில நிமிடங்களுக்கு கூட அதிகாரப்பூர்வமாக மன்னிப்பு கேட்பது வழக்கமா இருக்கும். அதாவது இந்த மாதிரி வந்து ரயில் தாமதமா வந்து விட்டது, மன்னிக்கவும் அப்படின்னு சொல்லிட்டு பிறகுதான் அவங்க வந்து அந்த ரயில் பயணத்தை தொடர்றாங்க.
0: இந்த மாதிரி பல வியந்து பார்க்கின்ற சில வழக்கங்கள்லாம் இருக்கதான் செய்யுது. அதனால பார்க்கும் போது என்னப்பா அப்படிலாம் இருக்குன்னு அங்க உள்ள வழக்கம் இல்லையா, அதை நம்ம பார்க்கணும், அதையும் நம்ம ஒரு பெரிய மதிப்பு கொடுக்கணும். அந்த மாதிரி நேர்களும் தொடர்ந்து அழைத்து சொல்லுகிட்டு இருக்கீங்க. சொன்ன நேர்களுக்கு மனமார்ந்த நன்றி.
2: சுப்கே சுப்கே சோரி சோரி தும்சே பியாரி சுந்தர் நாரி.

மூளைக்குள்ள ஆயிரம் வேலை இருக்கு, மனசெல்லாம் பரபரப்பா இருக்கு. அதெல்லாம் சரிதான். ஆனா எதிரில் வரும் முகம் பார்த்து கொஞ்சம் சிரிக்கலாம் போல. உம்மன் இருந்தா நல்லாவா இருக்கு. நீங்க இப்போ மின்னலா ஃபேம் கேக்குறீங்க.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 8 மணி செய்திகளுடன் எனி பாஸ்டினால் ராயப்பன். பேரங்காடி சில்லறை வணிகர் விடுதி நடத்தினர். சுற்றுலா நிறுவனங்கள் அரசாங்கத்துடன் அணுக்கமாக ஒத்துழைக்க வேண்டும் என சுற்றுலா கலை பண்பாட்டு அமைச்சர் டத்துஸ்ரீ தியோங்கிங் சிங் வலியுறுத்தினார். 2026 மலேசியாவுக்கு வருகையளிக்கும் ஆண்டை முன்னிட்டு முன்னணி அங்காடி உலா தளமாக நாடு திகழவும் பயணிகளை ஈர்க்கக்கூடிய அனுபவத்தை வழங்கவும் அந்த ஒத்துழைப்பு அவசியம் என அவர் கூறினார். வரும் 12-13 நாள்களில் மலேசிய நாடாளுமன்றம் பொதுமக்களின் வருகைக்காக திறக்கப்படுகிறது. மக்களையும் தேசிய சட்டக்கழகத்தையும் நெருக்கமாக்கும் தளமாக இது அமையும் என மக்களவைத் தலைவர் தான்ஸ்ரி ஜொஹாரி அப்துல் கூறினார். அத்துடன் மக்களவையின் சூழலை உணரவும் பார்க்கவும் வாய்ப்பாக அமையும் என்றார் அவர். பட்டவத் சுல்தான் அப்துல் ஹலீம் ஃபேரி முனையம் அருகே பினாங்கின் அடையாளமான ஃபேரியை படகு மோதியதில் 21 பேர் காயமடைந்தனர். நேற்றிரவு 8:40 பினாங்கு துறைமுகத்தில் தெலுபஹாங் ஃபேரியை எம்பி மெகார்ஜயா படகு மோதிய சம்பவத்தை பினாங்கு துறைமுக ஆணையத் தலைவர் டத்து யோசிஹின் உறுதிப்படுத்தினார். காலநிலை மாற்றத்தின் விளைவாக எழும் பேரிடர் ஆபத்துகள் தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் இவ்விவகாரத்திற்கு பன்னாட்டு சமூகத்தின் கவனம் தேவை என நேபாள் பிரதமர் பலேந்த்ர ஷா வலியுறுத்தினார். இவ்வேளை நேபாள் பெருவெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்தோரின் அடையாளம் காண முடியாத உடல்கள் அறிவியல் முறைப்படி நிர்வகிக்கப்படுவதாக அவர் கூறினார். ஜெர்மனியில் நிலக்கரி சார்ந்த எரிசக்தி மையத்தை வெடிவைத்து தாக்கும் சதிவேலை நடத்தப்பட்டுள்ளது. அதன் அடையாளமாக மேம்படுத்தப்பட்ட வெடிபொருள்கள் அந்த எரிசக்தி மையத்தில் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையும் அந்த எரிசக்தி கட்டமைப்பு நிறுவனமும் தெரிவித்துள்ளன. விளையாட்டு தகவல். பிரேசில் தாக்குதல் ஆட்டக்காரர் கேப்ரியல் ஜீசஸை ஆர்சனலிலிருந்து ஒப்பந்தம் செய்யும் நடவடிக்கையை பார்சிலோனா நிறைவு செய்துள்ளதாக இரு கிளப்புகளும் அறிவித்துள்ளன. 29 வயது கேப்ரியல் 11.6 மில்லியன் அமெரிக்க டாலர்